நம் மக்களை நாடி நாளும் உங்களை நாடி வரும் கொடை பண்பலையில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அருள் மாலை. நல்ல செயல்களை செய்ய வாய்ப்பு கிடைத்தால் உடனே செய்வது சிறந்தது. ஸ்ரீ

நேரம் 5:47. எல்லா உயிர்களையும் நமது உயிர்களாய் பாவித்து அந்தந்த உயிர்களுக்கு செய்யும் நன்மைகளே கடவுளுக்கு செய்யும் நன்மைகள். வள்ளலார்.

தற்போதைய பண்பலை நூற்பிலை ஐந்தில் இன்று நாம் ரசிக்கவிருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள் காலை 6 மணிக்கு வசந்த விடியல், 6:25 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸின் ஆலய உலா, 6:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், ஆர்கே ஜின்னை புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கும் வசந்த விடியல், 6:35 கரூர் தைல சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம், 6:45 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல், காலை 7 மணிக்கு சுகமான காலை, 7:10 வேளாண் தகவல்கள், 7:20 பாட்டும் பதமும், 7:35 புமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் தக்குமுக்கு தர்பார், 7:45 பிருத்வி விமன் சினர்வேரின் இன்று அன்று, காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் ஆர்கேஜினை வழங்கும் மனதோடு ராகம், 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸின் மனதோடு ராகம் இன்று கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்களுக்காக, நிகழ்ச்சியில் 8:10 புமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம். காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில், 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கும் வானவில், காலை 10 மணிக்கு நேற்றைய நிமிடங்கள், 10:50 நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலம் நலமறிய, முற்பகல் 11 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை, இன்று சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி பழைய பேருந்து நிலையம் எதிர்ப்புறம் உள்ள பூங்காவிலிருந்து, நண்பகல் 12 மணிக்கு ஆர்கேஜி நெய்யின் மகளிர் நேரம் இன்று ஆட்ட நாயகி, 12:20 வத்தலக்கொண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை, 12:30 ஜெம் கேன்சர் சென்டரின் மாய வலை மீளவழி, 12:40 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல், பிற்பகல் 1 மணிக்கு காவிய கானங்கள் அரங்கிறம் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வல்வர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை, 2 மணிக்கு ஆங்கில செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல், 2:15 பொன்னியின் செல்வங்கள், 2:30 சிறப்பு வென்றார் வன்றார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் சமயபுரம் சர்வேஸ்ரீ. நிகழ்ச்சியை நெறிப்படுத்துகிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் எம் விக்னேஸ்வரன் அவர்கள். 3 மணிக்கு உயிரெழுத்து இன்று பாடல்களை தெரிவு செய்து தந்திருக்கிறார் சேலம் சிவம் ரம்யா. 3:40 பாட்டும் பதமும், மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிரான் அரிசி புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கும் வண்ணத்தூரிகையில் பாட்டுக்குள் பதில், 4:30 புமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்கள் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் வண்ணத்தூரிகையில் பாட்டுக்குள் பதில், மாலை 5 மணிக்கு இடைக்கால ராகங்களால் இதயம் நிறைக்க ஆர்கேஜி நெய்யின் சித்திரச்சவானம், 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேவ்ஸின் சித்திரச்சவானம், 5:40 நாவல் நேரம், 5:55 ஆலய தரிசனம், மாலை 6 மணிக்கு கதம்ப மலர்கள், 6:10 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் விளக்கேற்றும் வேளையில் ஒளியேற்றும் சிந்தனை, 6:30 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல், 6:40 பண்ணையும் பசுமையும் வேளாண் சிறப்பு தொடர். இரவு 8 மணிக்கு இளமை பேசுகிறது பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக, இன்று சொல்லுக்குள் சொல் கக்கப்போ விளையாட்டுகள் விளையாடலாம், 9:00 கொடை தின்றல், 10:00 நினைவே சுகம் இன்று தென்காசி மாவட்ட நேயர்களுக்காக, 11:00 இடைவிட இசையோடு இரவு சிறகு, இவை யாவும் கொடை பண்பலை நூற்பிலை ஐந்தில் இன்று நாம் ரசிக்கவிருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள்.

இறை கீதங்களால் இதை நிறைத்து நிறைவுக்கு வருகிறது அருள் மாலை. மீண்டும் கேட்கலாம் நாளை காலை 5 மணிக்கு. விடைபெறுகின்றேன், மீனா. நன்றி, வணக்கம் நேர்களே.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் லியாங் ஆகியோர் இடையிலான உயர்மட்ட பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. திரிபுரா மாநிலத்தில் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை வரும் ஆகஸ்ட் மாதத்திற்குள் செயல்படுத்துமாறு மாநில அரசை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மண் வளத்தை பாதுகாப்பதற்கான தேசிய அளவிலான விழிப்புணர்வு இயக்கம் இன்று தொடங்குகிறது. சிபிஎஸ்இ 12 வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களை டிஜிட்டல் முறையில் திருத்துவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆன்மார்க் இணையதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு வருவதாக மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. மலைப்பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் வைகாசி விசாக திருவிழாவின்போது தேர் சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்த கல்லூரி மாணவர் ஹர்ஷ்வர்தன் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து 5 லட்சம் ரூபாயும் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 1 லட்சம் ரூபாயும் வழங்கப்பட்டுள்ளது. சென்னை கோயம்பேடு பகுதியில் நேற்று முன்தினம் இருசக்கர வாகனத்தில் சென்ற 2 பெண்கள் மீது கார் மோதிய விபத்தில் 1 பெண் உயிரிழந்தது தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பெரியமுத்தூர் கிராமத்தில் இரவு நேரத்தில் ஊருக்குள் புகுந்த 8 அடி நீளமுள்ள மலைப்பாம்பை வனத்துறையினர் பிடித்தனர். தென்மேற்கு பருவமழை அடுத்த சில நாட்களில் தொடங்கவுள்ள நிலையில் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. லெபனான் மீதான ராணுவ தாக்குதலை இஸ்ரேல் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று பிரிட்டன் வலியுறுத்தியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்று தொடர்ந்து 2வது முறையாக கோப்பையை கைப்பற்றியது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

இறைவனை இன்னசியல் துதிக்க கொடை பன்மலை நொற்பிளை ஐந்தில் இது வசந்த விடியல். வணக்கம் நேர்களே,

0: நிகழ்ச்சியின் தொடக்கமாக
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் இரவு அச்சம் குரல் எண் 1065.

தெளிந்த நீரே விஞ்சி நிற்கின்ற கஞ்சியே ஆனாலும் சொந்த உழைப்பில் பெற்றதை உண்பதை விட இனிமையானது வேறு ஒன்றுமில்லை. குறள் எண் 1065 அதிகாரம் 2.

0: ஆர்கேஜி நெய்
1: நம் கோடி பண்பலை 105 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்
2: மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: ஆர்கேஜி நெய்யின் மனதோடு ராகம்.
4: நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ, கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் சொல்லுவோம்.
1: 8:30க்கும் கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் இன் மனதோடு ராகம்.
5: நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்
6: பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.

0: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
1: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
0: தொடர்புக்கு 9500252728.
2: நம் கோடி பண்பலை நுறுப்புழையைந்து இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: ஆர்கேஜி நெய்யின் மனதோடு ராகம்,
5: நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ, கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் சொல்லுவோம்.
6: ஆர்கேஜி நெய்
2: 8:30க்கும் கேட்கலாம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீஃப்ஸ் இன் மனதோடு ராகம்.
7: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
8: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீஃப்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய விழா. வழங்குவோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை, இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.
1: ஜோரு சம்மர் ஜோரு சம்மர் சேல ஜோரு ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் ஏசி தானே.

0: ஏசி ஃபேன் ஏர் கூலர்னாலே நம்ம ஊர் ஃபேமஸ் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ், மதுரை மற்றும் தென் தமிழகம் எங்கும்.
1: கடலூர் கொளஞ்சியப்பர் கோயிலை தரிசிக்கலாம் என்று.

பாறைகள் மீது அலைகள் வந்து பாதம் கழுவி முத்தமிடும். கோபுர நிழல் நீரில் விழுந்து குதித்து மகிழ்ந்திடும். சங்கின் ஓசை கடலொளி, சன்னதியின் மணியோசை, இரண்டும் கலந்து விண்ணுயிர இறைவனின் அருளை தரும் ஆலயம்தான் இன்று தரிசனம் செய்ய போகிறோம். விருதாச்சலத்தில் அருள் செய்யும் குழஞ்சியப்பர் ஆலயம் செல்வோமா? இத்தலம் இருக்கும் மணவாநல்லூரில் பிறக்கும் குழந்தைகளுக்கு 90 நாட்களுக்கு பெயர் வைப்பது, ஆடை அணிவிப்பது, பொட்டு வைப்பது கிடையாது. 90 நாட்களை விரதமாக எடுத்து இந்த கோவிலுக்கு வந்த பின்தான் செய்யப்படும். வித்தியாசமான பிரார்த்தனைக்கு உரிய தெய்வமாக முருகன் சுயமூர்த்தியாக அருள் செய்கிறார். தமிழ் கடவுள் அருவுருவமாக அருள் செய்யும் அற்புதமான திருத்தலம். தல வரலாறு சொல்கிறது, முதுகுஞ்சம் வந்த சுந்தரர் இறைவன் பெயர்களை கேள்விப்பட்டு இவர்கள் வயதானவர்கள், பொன் பொருள் தர முடியாது என்று நினைத்து பாடாமல் செல்கிறார். ஈசனும் தன் மைந்தன் முருகனிடம், சுந்தரரை எம்மிடத்தில் வந்து என்னை பாடவை என்று வழக்கு கொடுத்த இடம்தான் மணவாநல்லூர். முருகனும் வேட்டுவன் வடிவத்தில் வந்து சுந்தரரின் உடைமைகளை களவாடி சென்றார். சுந்தரரும், என் பொருட்களை என்னிடம் கொடுத்துவிடு என்று சொல்ல முருகனும் முதுகுஞ்சம் வந்து பெற்றுக்கொள் என்றார். சுந்தரரும் முதுகுஞ்சம் போய் ஈசனிடம் பாட்டு பாடி வணங்கியதும் அவனுடைய பொருட்கள் கிடைத்தது. அந்த முருகன் தான் பலிப்பீட உருவில் இங்கே அருள் செய்கிறான் என்கிறது தலப்புராணம்.

0: கொளிஞ்சி செடிகளின் நடுவிலும் பசுவின் குழம்பு மூலமாக வெளிப்பட்டதாலும் கொளிஞ்சியப்பர் பிற்காலத்தில் கொளிஞ்சியப்பர் ஆனார். ஐந்தடுக்கு ராஜகோபுரத்தோடு நான்கு புறமும் சுற்று சுவர்களோடும் 6 ஏக்கர் பரப்பில் அமைந்திருக்கிறது. கருவறையில் கொளிஞ்சியப்பர் கிழக்கு நோக்கி 3 அடி உயரத்தில் ஒரு சிறிய பீட வடிவில் எழுந்தருளியிருக்கிறார். பலிப்பீடத்திற்கு கிழக்கே முருகப்பெருமானின் 6 எழுத்து மந்திரம் பொறிக்கப்பட்ட சக்கரம் கல்லில் செதுக்கப்பட்டுள்ளது. பூஜைகளும் அபிஷேகங்களும் பலிப்பீட வடிவில் உள்ள முருகப்பெருமானுக்குத்தான் நடைபெறுகிறது. தங்க மகுடமும் வெள்ளியால் செய்யப்பட்ட கண்களும் பொருத்தியிருக்கிறார்கள். அருகில் வேல் இருக்கிறது. கருவறையில் மற்ற 3 திசைகளில் ஜன்னல்கள் இருப்பது வேறெந்த கோயிலிலும் காண முடியாத அதிசயம். மகா மண்டபத்தில் கிழக்கு பார்த்த சந்நிதியில் பிரம்மாண்டமான விநாயகர் முருகன் சன்னதிகளுக்கு தனித்தனி விமானங்கள். சன்னதிகளுக்கு முன்பாக வேட்டைக்கு தயாராவதை போல 2 குதிரைகள் கம்பீரமாக நிற்கின்றன. மூலவரை பார்த்து முனியப்பருக்கு தனி சன்னதி இருக்கிறது. முனியப்பருக்கு எதிராக எஃகு கற்களால் செய்யப்பட்ட 100 கணக்கான திருசூளங்கள் அடர்த்தியாக நடப்பட்டிருப்பது பக்தி பரவசம். தலவிருட்சம் கொழுஞ்சி மரம் பிராது கட்டுதல் என்ற வழிபாட்டு முறை இருக்கிறது. பக்தர்களுக்கு ஏதேனும் மனக்குறை இருந்தால் தெய்வத்திடம் சீட்டு எழுதி கொழுஞ்சி அப்பரிடம் கொடுப்பார்கள். கோரிக்கை நிறைவேறியதும் இந்த தேதியில் நான் வைத்த பிராது கட்டுதல் நிறைவேறியதால் அதை நான் வாபஸ் வாங்கிக் கொள்கிறேன் என ராஜினாமா கட்டணம் செலுத்தி நேர்த்திக் கடனை செலுத்துவார்கள். ஆலயத்தில் தரும் விபிதியை வேப்பெண்ணையில் குழைத்து உடலில் பூசி வியாதியை போக்குகிறார்கள். விவசாயிகள் விளைச்சலுக்கு வேண்டிக் கொண்டு அறுவடைக்கு பின் ஒரு பகுதியை கோயிலுக்கு வந்து மக்கள் கூட்டத்தின் மேலே எறிவார்கள். சூறை விடுதல் எனும் இந்த நிகழ்ச்சியில் முந்திரி கொட்டைகள் இடம்பெறுவது தனி சிறப்பு. கொழிஞ்சியப்பர் நம் அனைவருக்கும் திருவருள் தரட்டும். கடலூர் கொழிஞ்சியப்பர் கோயிலை தரிசித்தோம் என்று.
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை நாம் கேட்டோம் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆழைய உலா.

வழங்கியோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை, இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்

0: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: ஆர்கேஜி நெய்,
2: ஆஹா செம்ம வாசனை.
3: ஆர்கேஜி நெய் இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
4: ஆர்கேஜி நெய் உலகம் விரும்பும் சுவை.
5: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை.
6: விவசாயத்தில் சாதிக்க துடிக்கும் மாணவர் செல்வங்களை உங்கள் எதிர்காலத்தை பசுமையாக்க புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. தொடர்புக்கு 7448633313.
0: வழங்கும் வசந்த விடியல்.

0: நம் மக்களின் நாடி நாளும் உங்களை நாடி வரும் கொடை பண்பலையில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் வசந்த விடியல். இன்று பிறந்த நாட்கானும் அனைத்து குட்டி செல்வங்களையும் வாழ்த்துகிறது உங்கள் கொடை பண்பலையின் 1.5 MHz.
1: கோடி பண்பலையின் 1.5 பிஞ்சு மொழியில் நெஞ்சம் நெகிழ கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். இனிமையான தருணம் யாவிலும் கரூர் தைலா சில்க் சென்டர்.
2: பட்டு ரெடிமேட் மில் ஜவுளிகளுக்கு தைலா சில்க் சென்டர்.

0: மேபி பூந்தளிர் நேரத்தில் நம்மளை சந்திக்கிறதுக்காக ஒரு அழகான தம்பி வந்திருக்காரு, அவரை சந்திச்சிருவோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன?
1: சஞ்சீவன்.
0: சஞ்சீவன், நீங்க தான் அந்த சஞ்சீவ மலையை தூக்குனவரா? நீங்க தான் தூக்குனீங்களா? பரவாயில்லையே. நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
1: கணபதி நகர்.
0: எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
1: ஸ்ரீ வித்யாசாகர் மெட்ரிக் ஹை செகண்டரி ஸ்கூல்.
0: நீங்க எத்தனை ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: 4th A4.
0: அங்க உங்களுக்கு மேம் என்னெல்லாம் சொல்லி தருவாங்க?
1: படிப்பு.
0: ஓ, ஸ்கூலுக்கு வந்தா படிக்கத்தானே செய்யணும். ரொம்ப அழகா சொல்றீங்க. என்னெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க உங்க மேடம்?
1: சார், இங்கிலீஷ், ஹிந்தி.
0: அவ்வளோதானா? தமிழ் சொல்லி தர மாட்டாங்களா? சரி சரி, எங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க?
1: திருக்குறள்.
0: எங்க சொல்லுங்க.
1: வாய்மை எனப்படுவது யானை யாந்தொன்றும் தீமை இல்லாத பொருள், பிறருக்கு தீமை தராத சொற்களை கூறுவது உண்மையால் வாய்மை இருத்தல் ஆகும். தன்னஞ்செறிவது பொய்யக்க பொய்த்த பின் தன்னெஞ்சை தன்னை சுடும் பொருள். பொய் என்று நம் மனதில் தோன்றுவதை ஒரு நாளும் சொல்லக்கூடாது. மீறி சொன்னால் அந்த குற்ற உணவு நம்மளுக்கு வத்தை தரும். உள்ளத்தால் எல்லாம் உலகத்தால் எல்லாம் உளன் பொருள். எவன் ஒருவன் நம் உள்ளமறிய பொய் சொல்லாமல் இருக்கிறானோ அவனே உலகத்தில் எல்லாம் இருப்பவன் அவன்.
0: வழக்கம் 3 திருக்குறள், அதற்கான பொருளையும் சொன்னீங்க. இதை யார் சொல்லி கொடுத்தாங்க?
1: மேம் சொல்லி தாங்க.
0: எந்த மேம் சொல்லி கொடுத்தாங்க?
1: கிளாஸ் மேம்.
0: அவங்க பேர் என்ன? மறந்து போச்சா? கிளாஸ் மேம் பேரே தெரியல.
1: சரியா நினைச்சி மேம்.
0: அப்படியா? அவங்க வேற என்னெல்லாம் சொல்லி தருவாங்க?
1: லெசன் டீச் பண்ணுவாங்க.
0: உங்களுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க?
1: சார், 2 பேர்.
0: யார் யார்?
1: கிருத்திக், விஜய் மித்ரன்.
0: ஓ, உங்களை சேர்த்து 3 பேரா? 3 பேர் சேர்ந்து என்ன விளையாடுவீங்க?
1: ஃபுட்பால் விளையாடுவோம் சார்.
0: ஃபுட்பால் விளையாடுவீங்களா? விளையாட தெரியுமா உங்களுக்கு?
1: சார்,
0: நீங்கள் தான் கோலியாமில். வேற என்ன சொல்றீங்க? எங்களுக்கு ஒரு டேபிள் சொல்றீங்களா?
1: 1:2:2:4:3:6:4:5:8:5:10:6:2:7:8:9:10.

0: 12, 7 to 4, 14, 8 to 4, 16, 9 to 4, 18, 10 to 4, 20.
1: வாவ், அழகா சொல்லிட்டீங்களே. சரி சரி, உங்க வீட்ல யார் யாரெல்லாம் இருக்காங்க?
0: அம்மா அப்பா ஆயா இருப்பாங்க சார்.
1: ஆயா பேர் என்ன?
0: முத்தாய்.
1: முத்தாயா? உங்களை எங்கெல்லாம் கூட்டு போவாங்க
0: சார்? ஊருக்கு அப்பப்ப கூட்டு போவாங்க சார்.
1: எந்த ஊருக்கு?
0: பக்கத்து ஊரு சார்.
1: பக்கத்து ஊரு தானா? எந்த ஊருன்னு தெரியல, ஆனா ஊர் கூட்டு போவாங்க. அம்மா பேர் என்ன சொல்லும்?
0: ஆனந்த ஜோதி.
1: அம்மா என்ன பண்றாங்க?
0: அம்மா நானி மாமா வேலை செய்யறாங்க.
1: அப்பா பேர்?
0: அப்பா வந்து டிரைவர்.
1: அப்பா பேர் என்ன?
0: பிரகாசம்.
1: சரி, நீங்க படிச்சு பெரிய ஆளானதுக்கு அப்புறம் என்ன வேலைக்கு போவீங்க?
0: டாக்டர்.
1: டாக்டர் என்ன பண்ணுவாங்க?
0: மருந்து மாத்திரைலாம் கொடுப்பாங்க சார்.
1: நீங்க மருந்து மாத்திரை கொடுக்கறதுக்காக டாக்டர் ஆகுறீங்களா? நீங்க படிச்சு பெரிய ஆளானதுக்கு அப்புறம் ஒரு சிறந்த மருத்துவர் ஆகிறதுக்கு கொடி பண்பலையோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
0: தேங்க்யூ சார்.
2: மனம் மயங்கினோம் கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரத்தில். வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: விவசாயத்தில் சாதிக்க துடிக்கும் மாணவ செல்வங்களை உங்கள் எதிர்காலத்தை பசுமையாக்க புஷ்கரம் வேளாண் அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை.
3: தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரம் மற்றும் ICAR புதுடெல்லியின் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி.
2: 2026-2027 கல்வியாண்டிற்கான BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் மற்றும் BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
3: TNAU இணையதள பதிவு முக்கியம். படிப்பை முடிக்கும் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு.
2: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை, தொடர்புக்கு 7448633313.
3: புஷ்கரம் கல்லூரி, உங்கள் விவசாய கனவுகளின் நுழைவாயில்.
4: எப்ப பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நீங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
5: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
6: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
7: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
6: தொடர்புக்கு 9500252728.
8: நம் கோடி பண்பலை 105 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
8: ஆர்கேஜி நெய்யின் மனதோடு ராகம்.
9: நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ. கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
5: ஆர்கேஜி நெய்
8: 8:30 கேட்கலாம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இன் மனதோடு ராகம்.
10: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
11: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
12: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் 1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில் மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
2: விவசாயத்தில் சாதிக்க துடிக்கும் மாணவ செல்வங்களை உங்கள் எதிர்காலத்தை பசுமையாக்க புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை.
3: தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரம் மற்றும் ICAR புதுடெல்லியின் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி.
2: 2026-2027 கல்வியாண்டிற்கான BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் மற்றும் BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
3: TNAU இணையதள பதிவு முக்கியம். படிப்பை முடிக்கும் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு.
2: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. தொடர்புக்கு 7448633313.
3: புஷ்கரம் கல்லூரி, உங்கள் விவசாய கனவுகளின் நுழைவாயில்.
13: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர் ISI முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள்.
14: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள் திண்டுக்கல்.

0: ஆர்கேஜி நெய்
1: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
2: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
1: தொடர்புக்கு 9500252728.
3: நம் கோடி பண்பலை நுறுப்புழைந்து இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்
4: மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: ஆர்கேஜி நெய்யின் மனதோடு ராகம்.
6: நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ, கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம்னு சொல்லுவோம்.
7: ஆர்கேஜி நெய்
3: 8:30 கேட்கலாம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீப்ஸ் இன் மனதோடு ராகம்.
8: நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
9: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீப்ஸ்.

0: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் RKG நெய்
1: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை
0: வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.
2: கோடை பண்பலை 100.5 இனி கேட்கலாம் தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல்.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் லைன் ஆகியோர் இடையிலான உயர்மட்ட பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. 12 வகுப்பு பொதுத்தேர்வு விடைத்தாள்களை டிஜிட்டல் முறையில் திருத்துவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆன்மார்க் இணையதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு வருவதாக CBSE தெரிவித்துள்ளது. மலைப்பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் இன்று இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்று தொடர்ந்து 2 முறையாக கோப்பையை கைப்பற்றியது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் லைங் ஆகியோர் இடையிலான உயர்மட்ட பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. இந்தியாவிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள மியான்மர் அதிபர் இரு நாடுகளுக்கு இடையிலான எல்லை பாதுகாப்பு, பிராந்திய இணைப்பு, வர்த்தகம் மற்றும் இரு நாடுகளுக்கிடையிலான உறவுகள் தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் விரிவான ஆலோசனை நடத்தவுள்ளார். முன்னதாக நேற்று புதுதில்லியில் மியான்மர் அதிபரை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் சந்தித்து பேசினார். 5 பயணமாக இந்தியா வந்துள்ள மியான்மர் அதிபர் புதுதில்லியில் பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்கிறார். CBSE 12 வகுப்பு பொதுத்தேர்வு விடைத்தாள்களை டிஜிட்டல் முறையில் திருத்துவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆன்மார்க் இணையதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு வருவதாக மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. இதில் உள்ள பாதுகாப்பு குறைபாடுகளை பெற்றோர் சுட்டிக்காட்டியதை அடுத்து IIT மற்றும் கணினி பாதுகாப்பு நிபுணர்கள் அடங்கிய உயர்மட்ட குழுவினர் இந்த வலைதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகளை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே கண்டறியப்பட்ட பாதுகாப்பு குறைபாடுகள் அனைத்தும் முழுமையாக சரி செய்யப்பட்டுள்ளதாகவும் CBSE கூறியுள்ளது. சென்னை, கோவை, திருநெல்வேலி, திருச்சி ஆகிய நகரங்களில் உலக தரத்திலான விளையாட்டு மையங்கள் அமைக்கப்படும் என்று மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். கோவையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஏழ்மையான விளையாட்டு வீரர்கள் தங்களது திறமையை வெளிப்படுத்தும் வகையில் வாய்ப்புகள் வழங்கப்படுவதோடு அவர்களுக்கான விளையாட்டு கட்டமைப்புகளும் ஏற்படுத்தி தரப்படும் என்றார். கோவை நேரு விளையாட்டரங்கில் பராமரிப்பு பணிக்காக ஆண்டுதோறும் பல கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ள போதிலும் அந்த அரங்கம் தொடர்ந்து பழுதடைந்த நிலையிலேயே உள்ளது என்றும் இதற்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். மலைப்பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்துள்ள ஆசனூர் மலைப்பகுதியில் மாவனத்தம் பழங்குடியினர் மலை கிராமத்தில் மக்களின் குறைகளை கேட்டறிந்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
1: பழங்குடி மக்களுடைய கோரிக்கைகள், மாணவர்களுடைய தேவைகள் என்னங்கிறத பார்த்துருக்கிறோம். மலைப்பகுதியில் உணவு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து ஆய்வு செஞ்சோம். அம்பேத்கர் கல்வி திட்டத்தின் மூலமாக வந்து அவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்துட்டு நொய்டாவில் வந்து 10 மேற்பட்ட பிள்ளைகளை வந்து +2 முடித்த பிள்ளைகளை நாங்கள் வந்து அனுப்புகிறோம். இது தாட்கோ நிறுவனத்தின் மூலமாக அந்த கடன் உதவி கொடுத்து தான் நாங்கள் பண்ணுறோம். படிப்பின் மூலமாக அவர்களை வந்து கவனத்தை மேலும் வந்து அவருடைய வாழ்க்கை உயர்த்துவதற்கு அவர் கவனத்தை வந்து மேலும் வந்து சிறப்பிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறோம். கட்டாயம் இந்த துறை வந்து அந்த மக்களுக்கான துறையாக, மக்களுடைய பிரச்சனைகளை போக்கக்கூடிய துறையாக நாங்கள் வந்து அதை கொண்டு வர்றதுக்கு முயற்சி செய்கிறோம். நாங்கள் அதிகாரிகளோடு கலந்து பேசி வங்கி அதிகாரிகளையும் வரவழைத்து அவரோட பேசி கடன் உதவி வந்து எளிமைப்படுத்துவதற்கான ஒரு வழிகாட்டுதலை நாங்கள் செஞ்சுருக்கிறோம்.
0: தூய்மையை வலியுறுத்தி திருப்பரங்குன்றத்தில் 1500 மேற்பட்ட குழந்தைகள் கலந்து கொண்ட மாரத்தான் ஓட்டம் நேற்று நடைபெற்றது. இதனை மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தொடங்கி வைத்து பங்கேற்ற குழந்தைகளுக்கு பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் வழங்கினார். சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருத்தல், உடல் நலத்தை சீராக பராமரித்தல், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகியவற்றை வலியுறுத்தி இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாக மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு

0: உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இன்று திருச்சிக்கு வருகை தரவுள்ளதை முன்னிட்டு மாநகரில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அவர் பங்கேற்கும் பொதுக்கூட்டத்தில் 5000 பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்று அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். மேலும் முதல்வர் வருகையை முன்னிட்டு திருச்சி மாநகரில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதன்படி இன்று காலை 10 மணி முதல் மத்திய பேருந்து நிலையம் மற்றும் திருவெரும்பூரிலிருந்து சத்திரம் பேருந்து நிலையம் நோக்கி செல்லும் மாநகர பேருந்துகள் மெயின் கார்டு கேட் மற்றும் காந்தி சிலை அருகே பயணிகளை இறக்கிவிட்டு மேலரசன் சாலை வழியாக இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் திருவானை காவல் வழியாக வரும் பேருந்துகள் மாம்பழச்சாலை பகுதியில் பயணிகளை இறக்கிவிட்டு திரும்பிச் செல்லும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கரூர், பெரம்பலூர், அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து வரும் பேருந்துகள் சத்திரம் பேருந்து நிலையத்திற்குள் செல்ல அனுமதிக்கப்படாது என்றும் அவை மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் திரு பிரதீப் தயாள் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழை அடுத்த சில நாட்களில் தொடங்கவுள்ள நிலையில் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், நாமக்கல், ஈரோடு, சேலம், திருச்சி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நகரில் அதிகபட்ச வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 முதல் 30 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். லெபனான் மீதான ராணுவ தாக்குதலை இஸ்ரேல் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று பிரிட்டன் வலியுறுத்தியுள்ளது. ஹிமாச்சல பிரதேசத்தில் நேற்று மலைப்பகுதியில் சுற்றுலா வாகனம் பள்ளத்தில் கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் ஓட்டுநர் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் தேர் சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்த கல்லூரி மாணவர் ஹர்ஷ்வர்தன் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து 5 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பெரியமுத்தூர் கிராமத்தில் இரவு நேரத்தில் ஊருக்குள் புகுந்த 8 அடி நீளமுள்ள மலைப்பாம்பை வனத்துறையினர் பிடித்தனர். நிர்வாக காரணங்களுக்காக சேலம் வழியாக செல்லும் ஈரோடு மேட்டூர் பயணிகள் ரயில் உட்பட 4 ரயில்களின் சேவை இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மீன்பிடி தடைக்காலம் நிறைவடைய இன்னும் 15 நாட்களே உள்ள நிலையில் நாகை மாவட்டத்தில் விசைப்படகுகளை தயார் செய்யும் பணியில் மீனவர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரை அடுத்த இருக்காட்டுக்கோட்டை சிப்காட்டில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் நேற்று ஏற்பட்ட தீ விபத்தில் 500,000 ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் தீயில் எரிந்து நாசமாகின. மதுரை, சேலம் உள்ளிட்ட 11 மாவட்ட கல்வி அலுவலர்கள் ஓய்வு பெற்றதை அடுத்து பொறுப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. சென்னை கோயம்பேடு பகுதியில் நேற்று முன்தினம் இருசக்கர வாகனத்தில் சென்ற 2 பெண்கள் மீது கார் மோதிய விபத்தில் ஒரு பெண் உயிரிழந்தது தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்று தொடர்ந்து 2வது முறையாக கோப்பையை கைப்பற்றியது. அகமதாபாத்தில் நேற்றிரவு நடைபெற்ற இறுதிப் போட்டியில் முதலில் விளையாடிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்புக்கு 155 ரன் எடுத்தது. ரஷீத் சலாம் 3 விக்கெட்டுகளையும், புவனேஸ்வர் குமார், ஹேசில்வுட் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளையும், க்ருணால் பாண்டியா 1 விக்கெட்டையும் வீழ்த்தினர். 156 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பெங்களூரு அணி 18 ஓவரில் 5 விக்கெட் இழப்புக்கு 161 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. துவக்க ஆட்டக்காரர்களில் ஒருவரான விராட் கோலி 42 பந்துகளில் 75 ரன் எடுத்து கடைசி வரை ஆட்டமிழக்காமல் இருந்தார். ஆட்ட நாயகன் விருது விராட் கோலிக்கும், தொடர் நாயகன் விருது வைபவ் சூரியவன்ஷிக்கும் வழங்கப்பட்டது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. கோவாவில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியின் ஆட்டத்தில் துவக்கம் முதலே இந்தியா ஆதிக்கம் செலுத்தியது. இந்திய அணியின் சார்பில் பியாரி ஜாசா, லிண்டா கோம், மாலவிகா ஆகியோர் கோல் அடித்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் கிளியாங் ஆகியோர் இடையிலான உயர்மட்ட பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. 12வது வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களை டிஜிட்டல் முறையில்

0: செலுத்துவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆன்மார்க் இணையதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு வருவதாக CBSE தெரிவித்துள்ளது. மலைப்பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்று தொடர்ந்து 2வது முறையாக கோப்பையை கைப்பற்றியது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இது உங்கள் கோடை பண்பலை 100.5 வசந்த விடியல்.

0: கோடை பண்பலையின் 1.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: ஆர்கேஜி நெய்,
2: ஆஹா செம்ம வாசனை.
3: ஆர்கேஜி நெய், இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும்.
4: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
5: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி, புதுக்கோட்டை.
6: விவசாயத்தில் சாதிக்க துடிக்கும் மாணவ செல்வங்களை உங்கள் எதிர்காலத்தை பசுமையாக்க புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. தொடர்புக்கு 7448633313.
0: வழங்கிய வசந்த விடியல்.
7: நிறைவுக்கு வருகிறது வசந்த விடியல். மீண்டும் கேட்கலாம் நாளை காலை 6 மணிக்கு. விடைபெறுகின்றேன் மீனா. நன்றி, வணக்கம் நேர்களே. கொடை பண்பலை 1.5 தொடர்கிறது. இதமான வேளையில் சுகமான காலை.

கோடை பண்பலை 100.5 உற்சாகத்தை இரட்டி பார்க்கும் சுகமான காலை. ஒரு அருமையான ஜூன் மாத முதல் திங்கட்கிழமை மாசப்பிறப்பு. அது சரிங்க, மாசப்பிறப்புக்கும் வருஷ பிறப்புக்கும் என்ன வித்தியாசம்? வந்த உடனே ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. அது இருக்கட்டும், பதில சொல்லுங்க, வருஷ பிறப்புக்கும் மாச பிறப்புக்கும் என்ன வித்தியாசம்? என்னங்க, வருஷ பிறப்புனா 365 நாள் வர்றதுக்கு காத்திருக்கணும், மாச பிறப்புனா 30 இல்லாட்டி 31 நாள் காத்திருந்தா போதும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அது மட்டுமா? இன்னும் இருக்கு இல்லையா, வருஷ பிறப்புக்கு எல்லாருக்கும் நாம் வாழ்த்து சொல்லுவோம், நமக்கும் வாழ்த்து சொல்லுவாங்க. அன்னைக்கு பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா அந்த வருஷம் முழுக்க நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையும் இருக்குது. இந்த வழக்கத்தை ஏன் நம்ம மாசப்பிறப்பில் கடைபிடிக்க மாட்டேங்கிறோம்? நல்ல விஷயம் இல்லையா? ஏன் இன்னையிலேருந்து தொடங்கக்கூடாது? ஆரம்பிக்கலாமா? இனிய ஜூன் மாத பிறப்பு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு பாடல்கள் கொண்டு வந்திருக்கிறேன். நான் உங்கள் பனசரி யோகானந்த்.

0: ஐயையோ பரபரப்பா மனசு தவிக்கிதப்பா அப்படின்னு பாடல் கேட்டீங்க. ஒன்று இங்கே இருக்குது, இன்னொன்று எங்கே இருக்குது. இந்த காமெடி கேட்டால் உங்களுக்கு என்ன நினைவுக்கு வரும்னு எனக்கு தெரியுங்க. ஆனால் ஒரு ஷூ இங்கே இருக்குது, இன்னொரு ஷூ எங்கே இருக்குது அப்படின்னு தேடுற நாள் தான் June 1. உங்களுக்காகவே 4 நாள் எக்ஸ்ட்ரா வந்து லீவ் விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். பாட்டிலை எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க, கடைசி நிமிஷத்தில் எதையும் தேடாதீங்க. அதனால் இப்போ இருந்தே ஆயத்தமாகுங்க பள்ளிக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ கோடை பண்பலை 100.5 உங்களுக்கு என்ன தர காத்திருக்கிறது?
1: கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் வேளாண் தகவல்கள், விவசாய பெருமக்களுக்கும் உழவர்களுக்குமான தகவல்கள்.

0: மாவட்டத்தில் கமுதி மற்றும் கடலாடி வட்டாரங்களில் கடந்த வருடம் மக்காச்சோள படைப்புழு தாக்குதல் காணப்பட்டது. இந்த வருடமும் படைப்புழு தாக்குதல் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளதால் வருமுன் தடுக்கும் நடவடிக்கையாக ஏக்கருக்கு 100 கிலோ வேப்பம் புண்ணாக்கு இட்டு கோடை உழவு செய்து மக்காச்சோள படைப்புழுவின் தாக்குதலை கட்டுப்படுத்தலாம் என பரமக்குடி உழவர் பயிற்சி நிலைய வேளாண்மை துணை இயக்குநர் அறிவித்துள்ளார்.
1: கோடை பண்மலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது வேளாண் தகவல்கள்.

இது உங்கள் கூடை பண்பலை 100.5 சுகமான காலை நேர்களே. இன்னைக்கு காலையில 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் ஆர்கேஜி நெய்யின் மனதோடு ராகம், 8:30 புமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம். எங்க உங்களுக்காக தாங்க இன்னைக்கு நிகழ்ச்சி. ஏமா போதுமா அவங்களே பேசட்டும் அப்படின்றீங்களா? ஆமாங்க, வாங்க கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்களுக்காக உங்க தமிழை கேட்கறதுக்காக நாங்க காத்திருக்கிறோம். மறக்காம வந்துருங்க காலை 8 மணிக்கு

நேரம் காலை 7:15. இந்த ஜூன் மாசம் ஏண்டா பிறந்துச்சுன்னு குழந்தைங்களும் ஜூன் மாசம் அப்படியா பிறந்துருச்சு அப்படின்னு பெற்றோர்களும் நினைக்கிற நேரங்க. ஆனா நகர்ந்துகிட்டே இருந்தாதான் நதி மாதிரி இருப்போம், ஒரே இடத்துல இருந்தா குட்டையாயிருவோம். வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா நகர்ந்துகிட்டே இருக்கணும். இன்னைக்கு தத்துவ நாள் இல்லையே அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது. ஆனா வேறொரு சிறப்பு நாள் இருக்கு. அந்த சிறப்பை கொண்டாடுற விதமா தான் இன்னைக்கு காலையில 9 உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில் நிகழ்ச்சி உங்களுக்காகவே தர காத்திருக்கிறது. 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டையின் வானவில் நிகழ்ச்சியில தலைப்பு வணக்கத்திற்குரியவர்கள். வணக்கத்திற்குரியவர்கள், வணக்கத்திற்குரிய அப்படின்னு நம்ம எப்பெல்லாம் எழுதுவோம், ஒரு கடிதம் எழுதுனா வணக்கத்திற்குரிய ஐயா அவர்களுக்கு அப்படின்னு, அப்ப நம்ம மதிப்பு மிக்கவங்களை தானே அப்படி சொல்லுவோம். அப்படி எழுதுறதுக்கு அடித்தளமிட்டவங்க அப்ப ஆசிரியர்களா, நீங்களும் கொஞ்சம் உங்க மூளையை யூஸ் பண்ணுங்க. வணக்கத்திற்குரியவர்கள் யார் இந்த பாடலுக்கு அப்புறம் கண்டிப்பா நான் சொல்றேங்க.

0: பாட்டும் பதமும்
1: இப்படி மழை அடித்தால் நாங்கள் எப்படி கொடை பிடிப்போம்? அப்படி மழை பெய்யுதுங்க, ஒன்று நல்லா பெஞ்சிடணும், இல்லாட்டி மழை பெய்யக்கூடாது. ஆனால் அங்கங்கே சொட்டு விழுகிற மாதிரி சில்லு சில்லு சில்லு சில்லுன்னு இருக்குது. தென்மேற்கு பருவமழை தொடங்கிறதுக்கு இன்னும் சில நாட்கள் உள்ள நிலையில் கொடைக்கானல் குழு குழுன்னு இருக்குது. இப்படியெல்லாம் சொல்லி வெறுப்பேத்தாதீங்க அப்படின்னு தானே சொல்கிறீங்க? பரவாயில்லைங்க, வாய்ப்பிருந்தா வந்து பாருங்க கொடைக்கானலுக்கு. இப்போ குழு குழு சீசன் ஆரம்பமாயிடுச்சு. அது சரிங்க, பாடலுக்கு அப்புறம் வானவில் தலைப்பு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னீங்களே, மறந்துட்டீங்களா? மறக்க

கலங்க சொல்லிடலாம். வணக்கத்திற்குரியவர்கள், இதுதான் இன்னைக்கு வானவில் தலைப்பு. வணக்கத்திற்குரியவர்கள் யாருன்னு யோசிச்சு வச்சீங்க? எனக்கு தெரியுமே அப்படின்றீங்களா? ஆமாங்க, நம்ம பெற்றோர்கள் தான். இன்னைக்கு உலக பெற்றோர்கள் தினம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு ஒரு அருமையான பாடலை கேட்டுட்டு வந்துடலாமா?

நீங்கள் மீன் வாங்க பீச்சுக்கு போங்க, எங்கே வேணால் போங்க, ஆனால் 11 மணிக்கு இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. சிறப்பு தேடி வரும் பண்பலை இன்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருந்துங்க. இன்னைக்கு எந்த மாவட்டம் எங்கள் மாவட்டமா அப்படின்னு நீங்கள் ஆர்வத்தோடு கேட்குறீங்க. இன்னைக்கு சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி பழைய பேருந்து நிலையம் எதிர்புறம் இருக்கிற பூங்காவிலிருந்து 11 மணிக்கு சரியா தொடங்கிரும். அதனால நீங்க பக்கத்துல இருந்தீங்கன்னா 10:30க்குலாம் வந்துருங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடலும் ஒளிபரப்புவோம். சிறப்பு தேடி வரும் பண்பலை.

0: மலை நேயர்களின் கவனத்திற்கு. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தாயுமானவர் இல்லம் தேடி ரேஷன் திட்டத்தின் கீழ் 65 வயதிற்கு மேற்பட்டோரை மட்டும் கொண்ட குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் பொருட்கள் வரும் 2 மற்றும் 3 தேதிகளில், அதாவது செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில், தங்களது வீட்டிற்கே தேடி வந்து நேரடியாக வாகனம் மூலம் குடிமை பொருட்கள் வழங்கப்படுகின்றது. எனவே 65 வயதிற்கு மேற்பட்டோரை மட்டும் கொண்ட குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி குடும்ப அட்டைதாரர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ரேஷன் பொருட்களை தங்களது வீட்டிலேயே பெற்று பயனடையுமாறு மாவட்ட நிர்வாகம் மற்றும் கூட்டுறவுத்துறை சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகிறது. பண்பலை 100.5 பொமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் பொமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு. பொமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும்னு சொன்னாங்க.
2: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
3: வணக்கம் அண்ணா, என்ன சாப்பிட்டு கொண்டிருக்கிறீர்கள்?
4: வணக்கம் அமைச்சரே, வாருங்கள் வாருங்கள், வந்து அமரங்கள். பார்த்தால் தெரியவில்லையா? வாழைப்பழம்.
3: அது தெரிகிறது அண்ணா, அதற்காக காலையிலேயே வா.
4: சரி, காலைப்பழம்.
3: சரிமண்ணா, அங்கே என்ன அவ்வளவு வாழைப்பழங்கள் இருக்கின்றன? நிறைய வாங்கியிருந்தால் ஒரு தாரகல்லவா வாங்கியிருக்க வேண்டும். அங்கே ஏன் எல்லா வாழைப்பழங்களும் தனித்தனியாக இருக்கின்றன?
4: ஒரு குரங்கு ஒவ்வொரு வாழைப்பழமாக எங்கேயோ இருந்து கொண்டு வந்து நம்முடைய அரண்மனை தோட்டத்தில் வைத்துக் கொண்டே இருந்தது. திடீரென பார்த்தால் அத்தனை வாழைப்பழங்களையும் காணவில்லை.
3: என்னமண்ணா சொல்கிறீர்கள்?
4: அந்த குரங்கு வருவதற்குள் எல்லா வாழைப்பழங்களையும் நான் எடுத்து வந்து விட்டேன்.
3: மனிதனிடம் இருந்துதான் குரங்கு வாழைப்பழத்தை பறித்து செல்லும் என்று பார்த்திருக்கிறேன், கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு குரங்கிடமிருந்து வாழைப்பழத்தை பறித்து வந்த ஒரு மனித
4: அமைச்சரே,
3: மனித பிறவி என்று சொல்ல வந்தீர் மன்னா.
4: என்ன அமைச்சரே இப்படி சொல்லிவிட்டீர்கள்?
3: பின் வேறு எப்படி மன்னா சொல்வது? அந்த குரங்கு தன்னுடைய குட்டிகளின் பசி ஆற்றுவதற்காக எங்கிருந்தோ வாழைப்பழங்களை எடுத்து வந்து சேமித்து வைத்திருக்கும். நீங்கள் அதையா எடுத்து வந்து சாப்பிட வேண்டும்? ஒரு பெற்றோராக தன் குட்டிகளின் பசியை தீர்க்க வேண்டிய கடமையை அந்த குரங்கை செய்ய விடாமல் நீங்கள் தடுத்திருக்கிறீர்கள் மன்னா.
4: ஏன் அமைச்சரே, போயும் போயும் ஒரு வாழைப்பழம், அதற்கு போய் பெற்றோர் பெறாதோர் என்றெல்லாம் வசனம் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்.
3: வசனம் எல்லாம் இல்லை மன்னா. ஏன் மன்னா, நீங்கள் வேறு இந்த பெற்றோர் என்று சொன்னவுடன் எனக்கு நினைவு கூறுகிறது. இன்று பாருங்கள், ஜூன் 1 உலக பெற்றோர் தினம்.
4: ஓஹோ, அப்படியா அமைச்சரே, இன்று பெற்றோர் தினமா?
3: ஆமா மன்னா, உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் பெற்றோர்களை பாராட்டும் விதமாக ஜூன் 1 உலக பெற்றோர் தினமாக ஐநா சபை அறிவித்திருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் பெற்றோர் என்ற பதவியை அடையும் வரையில் தான் தனக்கென ஒரு ஆசை, தனக்கென ஒரு வாழ்க்கை, தனக்கென ஒரு தேவையை கொண்டிருக்கிறார்கள். என்று ஒரு குழந்தைக்கு தந்தையாகவோ தாயாகவோ மொத்தத்தில் ஒரு பெற்றோராக மாறுகிறார்களோ, அந்த நொடி முதல் தனக்கென ஒரு வாழ்க்கை என்றில்லாமல் தங்கள் குழந்தைக்கான வாழ்க்கை, தங்கள் குழந்தைகளுக்கான ஆசைகளையும் தேவைகளையும் நிறைவேற்றுவதற்கான வாழ்க்கை என்று ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோடும் தியாக உணர்வோடும் தங்களின் வாழ்க்கையை வடிவமைத்துக் கொள்கிறார்கள். அது மட்டுமில்லை மன்னா, அவர்களின் குழந்தைகள் வளர்ந்து பெரியவர்களாகி அவர்கள் ஒரு பெற்றோர்கள் ஆனாலும் சிறு வயதில் தங்கள் குழந்தைகளின் மேல் வைத்த பாசத்தை பெற்றோர்கள் ஒருபோதும் மாற்றிக்கொள்வதில்லை. பெற்றோர்கள் தங்களின் வாழ்நாளின் இறுதி காலம் வரை தங்கள் குழந்தைகளுக்காகவே வாழ்ந்து முடிக்கிறார்கள். அப்படிப்பட்ட தியாக உணர்வு கொண்ட பெற்றோர்களை வாழ்த்துவோம், போற்றுவோம்.
4: அருமை அருமை அமைச்சரே, சிறப்பாக சொன்னீர்கள். குழந்தைகளை பாலூட்டி சோரூட்டி வளர்த்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு பெற்றோருக்கும் நம்முடைய தர்பாரின் சார்பில் பெற்றோர் தின வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வோம் அமைச்சரே.
3: ஆமா மன்னா. மன்னா, நீங்கள் இப்போது பாலூட்டி சீராட்டி என்று சொன்னவுடன் எனக்கு இன்னொன்றும் நினைவு கூறுகிறது. இன்று சர்வதேச பால் தினமும் கூட.
4: ஓஹோ, இன்று இன்டர்நேஷனல் மில்க் டேவா அமைச்சரே?
3: ஆமாம் அண்ணா. குறைந்த செலவில் ஒரு நாட்டின் ஊட்டச்சத்து தேவைகளை நிறைவேற்றுபவை பாலும் முட்டையும் தான் மன்னா. அத்தியாவசிய பொருட்களில் முதன்மையானது பால் தான். அதனால்தான் எவ்வளவு பேரிடர் காலங்களிலும் கூட, ஏன் அவசர நிலை பிரகடன காலத்திலும் கூட பால் விற்பனை தடைபடுவதில்லை. அப்படிப்பட்ட மகத்துவமான பாலின் மகத்துவங்களை அறிந்து கொள்வதற்காகவும் தெரிந்து கொள்வதற்காகவுமே சர்வதேச பால் தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது.

0: தேங்காய் பால் எதிலிருந்து கிடைக்கிறது?
1: தேங்காயிலிருந்து கிடைக்கிறது.
0: கரும்பு பால் எதிலிருந்து கிடைக்கிறது?
1: இது என்ன அமைச்சரே, கரும்பிலிருந்து கிடைக்கிறது.
0: மாட்டுப்பால் எதிலிருந்து கிடைக்கிறது?
1: மாட்டில் இருந்து கிடைக்கிறது அமைச்சரே.
0: சரிமண்ணா, அப்படியானால் இந்த கோபால் கோபால் என்று சொல்கிறார்களே, அந்த கோபால் எதிலிருந்து மண்ணா கிடைக்கிறது
1: அமைச்சரே? உங்களை
2: நம் கோடை பொன்மலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிராயர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிராயர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.
3: தர்பாரை கேட்ட நேயர்களுக்கெல்லாம் மனசில் வந்து ஒரு கேள்வி எழும். அதே கேள்வி தாங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பேசுகிறதுக்கு கண்டென்ட் எங்கிருந்து கிடைக்கிறது? அதே கேள்வி தான் எனக்கும். நீங்களும் யோசிச்சு வைங்க.
4: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
2: நம் கோடி பண்பலை 100.5 இன்று காலை 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 அதிரடி தள்ளுபடி.
2: ஆர்கேஜி நெய்யின் மனதோடு ராகம்.
7: நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ, கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம்னு சொல்லுவோம்.
8: ஆர்கேஜி நெய்
2: 8:30 கேட்கலாம். வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம்.
9: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன். வைக்கிங்
10: வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்.

நேரம் காலை 7:42. நேர்களே, மறந்துடாதீங்க, இன்னைக்கு காலையில 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில், 9:30க்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டையின் வானவில் நிகழ்ச்சி. இன்னைக்கு தந்திருக்கிற தலைப்பு வணக்கத்திற்குரியவர்கள், உலக பெற்றோர் தின சிறப்பு நிகழ்ச்சியாக, பெற்றோரை போற்றும் நிகழ்ச்சியாக மற்றும் அல்லாமல் நாம ஒரு பெற்றோரா சந்திக்கிற சவால்களையும் பேச அழைக்கிறது கோடை பண்பலை 100.5. வாங்க காலை 9 மணிக்கு வானவில் நிகழ்ச்சியில வணக்கத்திற்குரியவர்கள்.

0: கோடை பண்பலை 100.5 பிருத்வி விமென்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிருத்வி விமென்ஸ் இனவர்
1: பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி
0: இன்று
2: June 1
0: தமிழ்நாட்டில் வேளாண்மை படிப்புக்கென உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகங்களுள் இதுவும் ஒன்று.
2: தோட்டக்கலை, வேளாண்மை, வேளாண்மை பொறியியல், வன கல்லூரிகள் என எண்ணற்ற துறைகளை உள்ளடக்கியுள்ளது அது. இன்று
0: முதலில் அழைக்கப்பட்டது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் என்ற பெயரால்.
2: தமிழ்நாடு ஜிடி நாயுடு வேளாண் பல்கலைக்கழகம் என பெயர் மாற்றம் அதன் பின்னால்.
0: 1992 மீண்டும் பெயர் மாற்றம்.
2: வேளாண் ஆராய்ச்சிகளில் புதிய புதிய தோற்றம்,
0: மாற்றம் தரும் ரகங்களை படைத்து சாதனைகள் செய்கின்றது விவசாயத்தில்.
2: அதனால் உயர்ந்து நிற்கிறது உழவர்களின் விழுமியத்தில்.
0: 1971
2: தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம்
0: கோயம்புத்தூரில் ஆரம்பிக்கப்பட்ட தினம் இன்று. ஜார்க்கண்ட் மாநிலத்தின் ஜாம்செட்பூரில் பிறந்த திரைப்பட நடிகர்.
2: சினிமாவுக்கு வருவதற்கு முன்னர் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளின் தொகுப்பாளர்.
0: எழுத்தாளராக, பட தயாரிப்பாளராக தொடங்கியது இவரது பணிகள்.
2: தமிழ் திரையுலகில் தடம் பதித்ததால் எண்ணற்ற பலன்கள்.
0: மணிரத்னத்தின் அலைப்பாயுதே படத்தின் மூலம் பிரபலம்.
2: 7 மொழிகளில் நடித்து பிலிம்பேர் விருது பெற்றது இவரது பலம்.
0: 1970
2: தமிழ் திரைப்பட நடிகர் மாதவன் பிறந்த தினம் இன்று. 1968
0: அமெரிக்க பெண் எழுத்தாளர்
2: ஹெலன் கெல்லர் நினைவு தினம் இன்று.
0: பிள்ளை மொழிகளின் கிள்ளை பேச்சில் மயங்காதவர் உளரோ.
2: அள்ள அள்ள குறையாத அமுத சுரபி அல்லவா மழலையர் மனங்கள்.
0: குழந்தை செல்வங்களின் குவளை மலர் புன்னகை,
2: அது என்றென்றும் இதயவானை குளிர்விக்கும் பூ நகை.
0: உலக நாடுகள் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு நாளாக அனுசரிக்கப்படும் குழந்தைகள் தினங்கள்.
2: பன்னாட்டு குழந்தைகள் தினமாக கொண்டாடப்பட உருவாக்கப்பட வேண்டும் என நினைத்தது பல்வேறு மனங்கள்.
0: அதனால் தோன்றியது இந்த நாள்.
2: அகில உலக குழந்தைகளுக்கு சொந்த நாள்
0: June 1
2: பன்னாட்டு குழந்தைகள் தினம் இன்று.
3: ஆந்திர பிரதேச அனந்தபூர் மாவட்டம்.
4: பள்ளி செல்லும் மாணவ இளவட்டம்.
3: அண்ணல் காந்தி அங்கு ஒரு நாள் வந்தார்,
4: சுதந்திர முழக்கம் தந்தார்.
3: பள்ளி மாணவர் பற்றி கொண்டார் காந்தியின் கொள்கைகளை.
4: மாணவர் சத்தியாகிரகம் போராட்டங்களில் கலந்து கொண்டார் படிப்பை இடைநிறுத்தி.
3: வெள்ளையனே வெளியேறு இயக்கம்
4: கொண்டு வந்தது 5 சிறை முடக்கம்.
3: 1946
4: சென்னை சட்டமன்ற உறுப்பினர்.
3: தொடர்ந்து
4: ஒருங்கிணைந்த ஆந்திராவின் முதல் முதல்வர்.
3: அடுத்து மக்களவை சபாநாயகர்.
4: 1977
3: இந்திய குடியரசுத் தலைவர் என படிப்படியாக உயர்ந்தவர். இந்தியாவின் 6 குடியரசுத் தலைவர்.
4: நீலம் சஞ்சீவ ரெட்டியின் நினைவு தினம் இன்று.
5: ஊட்டச்சத்து குறைபாடா,
6: வளர்ச்சி குறைபாடா,
5: கால்சியம் குறைவா?
6: உடனடியாக அனைவரும் பரிந்துரைக்கும் ஓர் உணவு பொருள்
5: பால்.
6: சர்வதேச உணவு பொருளாக
5: பால் இருப்பதற்கான
6: முக்கியத்துவத்தை அங்கீகரிக்க,
5: பாலின் மீது கவனம் செலுத்த,
6: ஆரோக்கியமான உணவுகள்,
5: வாழ்வாதாரம்,
6: பொறுப்பான உணவு உற்பத்தி ஆகியவற்றில்
5: பாலின் பங்கு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக
6: 2001
5: ஐநாவின் உணவு மற்றும்
6: வேளாண் அமைப்பினால் ஏற்படுத்தப்பட்டது
5: உலக பால் நாள்.
6: ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் முதல் நாள்
5: கடைபிடிக்கப்படுகிறது
6: உலக பால் நாள். உலகம் உறவுகளை படைத்தது.
5: உறவுகளில் முக்கியமான உறவு எது?
6: நம்மை உலகுக்கு அறிமுகப்படுத்திய
5: பெற்றோர்கள்தானே.
6: நமக்காய்
5: தன்னலம் பாராமல்
6: தாராளமாய்
5: நம்மை காத்த பெற்றோர்களை
6: நாம் பேணிக்காக்க வேண்டாமா?
5: பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு இடையேயான உறவை வளர்ப்பதில்
6: பெற்றோர்

0: பெற்றோர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதையும்
1: அர்ப்பணித்ததற்காகவும்
0: குழந்தைகளுக்கான அவர்களது
1: தன்னலமற்ற பங்களிப்புகளுக்காகவும்
0: உலகெங்கிலும் உள்ள அனைத்து பெற்றோர்களையும்
1: பாராட்டுவதற்கான வாய்ப்பினை வழங்குவதற்காக
0: 2012
1: ஐநா பொது சபையினால்
0: பறைசாற்றப்பட்டது.
1: ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் முதல் நாள்
0: சர்வதேச
1: பெற்றோர்கள் நாள்
0: என்று.
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டுச்சு வைத்தோம் பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று
2: பிருத்வி விமன்ஸ் இன்னவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி பிருத்வி விமன்ஸ் இன்னவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர்.
3: நம் கோடி பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: ஆர்கேஜி நெய்யின் மனதோடு ராகம்.
6: நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ, கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம்னு சொல்லுவோம்.
7: ஆர்கேஜி நெய்
3: 8:30 கேட்கலாம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இன் மனதோடு ராகம்.
8: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
9: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

இதுவரைக்கும் பல்சுவையை பகிர்ந்து அடுத்த நிகழ்ச்சிக்கு விரைந்து நிறைவுக்கு வருகிறது இன்றைய சுகமான காலை. மீண்டும் நாளை காலை 7 மணிக்கு. இந்த இனிய திங்கள் தித்திக்கும் பொங்கல் போல சுவை கூடட்டும். வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். உங்கள் பனசிரி யோகானந்த்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் லைங் ஆகியோர் இடையிலான உயர்மட்ட பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. மண் வளத்தை பாதுகாப்பதற்கான தேசிய அளவிலான விழிப்புணர்வு இயக்கம் இன்று தொடங்குகிறது. மேற்கு வங்கத்தில் திரு சுவேந்து அதிகாரி தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. 12 வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களை டிஜிட்டல் முறையில் திருத்துவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆன்மார்க் இணையதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு வருவதாக CBSE தெரிவித்துள்ளது. தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இன்று திருச்சிக்கு வருகை தரவுள்ளதை முன்னிட்டு மாநகரில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சென்னை, கோவை, திருநெல்வேலி, திருச்சி ஆகிய நகரங்களில் உலகத் தரத்திலான விளையாட்டு மையங்கள் அமைக்கப்படும் என்று மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். மலைப்பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மாணவர்களின் கல்வி தரத்தை உயர்த்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில்

0: பேர் சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்த கல்லூரி மாணவர் ஹர்ஷ்வர்தன் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து 5 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. நிர்வாக காரணங்களுக்காக சேலம் வழியாக செல்லும் ஈரோடு மேட்டூர் பயணிகள் ரயில் உட்பட 4 ரயில்களின் சேவை இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மதுரை சேலம் உள்ளிட்ட 11 மாவட்ட கல்வி அலுவலர்கள் ஓய்வு பெற்றதை அடுத்து பொறுப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. மீன்பிடி தடைக்காலம் நிறைவடைய இன்னும் 15 நாட்களே உள்ள நிலையில் நாகை மாவட்டத்தில் விசைப்படகுகளை தயார் செய்யும் பணியில் மீனவர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. லெபனான் மீதான ராணுவ தாக்குதலை இஸ்ரேல் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று பிரிட்டன் வலியுறுத்தியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்று தொடர் 2வது முறையாக கோப்பையை கைப்பற்றது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: அதாகப்பட்டதே, கொளுத்தும் கோடை வெயிலிலே, சுட்டரிக்கும் சூரிய ஒளியிலே உங்களை எல்லாம் குளிர்விக்க கேளே.
2: ஒரு புள்ள கேக்குது கோடை எஃப்எம் தானுங்க.

0: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 8:03.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: நம் காடை பண்பலை நிறப்புள்ளியாய்ந்தில் இப்போது கேட்கலாம் மங்களின் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: ஆர்கேஜி நெய்,
6: ஆஹா செம்ம வாசனை.
7: ஆர்கேஜி நெய், இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும்.
8: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.

0: நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்
1: வழங்கும் மனதோடு ராகம். வணக்கம் நேர்களே, இன்றைய மனதோடு ராகம் இதமான தட்ப வெப்பநிலை நிலவக்கூடிய சிறுவாணி நீர்வீழ்ச்சி கோவை குற்றாலம் அமைந்துள்ள தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் கோயம்புத்தூர் மாவட்ட நேர்களுக்கு தாங்க நிகழ்ச்சி. கோயம்புத்தூர் மாவட்ட நேர்கள் வரலாம் 24 24 24 அறிமுக நேர்களும், 24 24 29 மகளிரும், 24 24 24 அல்லது 290 333 மற்ற அனைவரும் எல்லாம், 24 24 26 மற்றும் 290 333 மற்ற அனைவரும் எல்லாம் கொடைக்கானலின் முன் இணைப்பகையின் 0 45 42. இப்போ நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய முதல் நேயர் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம்.
1: இல்ல, உங்களுடைய வானொலி ஒலி அளவை குறைச்சிட்டு உங்க பேரை சொல்லுங்க.
2: என் பேர் குமார்.
1: விட்டு விட்டு கேக்குதுங்க, தெரியல.
2: என் பேர் குமார்.
1: குமாரா?
2: ஆமா.
1: எங்க இருந்து பேசுறீங்க? கோயம்புத்தூர்ல.
2: கோயம்புத்தூர் பக்கத்துல செகடந்தாளின்னு ஒரு கிராமம்.
1: சரிங்க, என்ன பண்றீங்க குமார்?
2: நான் வீட்டுல இருப்பேங்க. அம்மா ஏன் பண்றாங்க? ஆமாங்களா.
1: சரிங்க, உங்களுடைய பொழுதுபோக்கு ஏற்கனவே பேசியிருக்கோம் இல்லைங்களா?
2: என்னென்ன
1: வேலைகள்லாம் செய்ய முடியும் உங்களால?

0: எங்கேயாவது
1: சரிங்க.
0: வீட்டில் இருக்கிற ஒரு வேலை செய்ய தண்ணி ஊற்றி ஊற்றவனுக்கு துணியை ஸ்டோவ் பண்ண, அப்புறம் அம்மா என்ன பண்ணுறாங்க வெளியே துணி வாங்கிட்டு வரணுங்க
1: சரிங்க.
0: கிராமத்தில்
1: அது வாங்கிட்டு வந்து கொடுப்பீங்க.
0: ஆமாங்க.
1: சரிங்க, இப்போ என்ன பாடல் கேட்கலாம் குமார்?
0: எனக்கு மல்லி பூ வச்ச வச்ச பாடல், இந்த பாடல் அனைத்து நேர்களுக்கு. எங்கள் ஊரில் சத்யாக்க வருவாங்க பால்வாடி டீச்சர், அவங்களுக்கு இந்த பாட்டு வினாபனாதில் இருக்காங்க.
1: அது என்ன அவங்களுக்கு ஸ்பெஷல் பால்வாடி டீச்சருக்கு கேட்குறீங்க?
0: அவங்க வந்தாங்க, நம்மளுக்கு வராங்க அங்கிருந்து.
1: சரிங்க.
0: வந்தவொடனே எங்களோட பழகிட்டாங்க.
1: நல்லா பேசுவாங்க உங்களோட?
0: நல்லா பேசுவாங்க.
1: சரிங்க. எல்லார்கிட்டயும் அந்த பேசுற வார்த்தைகள் தான் நம்ம மனசுல
0: நிக்கும்.
1: உங்களோட பேசின மகிழ்ச்சிங்க குமார், தொடர்ந்து வந்து நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கங்க. நீங்க கேட்ட பாடல் கேட்டு ரசிக்கலாம். நன்றிங்க.

0: ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான ஜி ஆர் டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜி ஆர் டி ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
4: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
3: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
4: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
3: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
4: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
3: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
5: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.

0: ஆர்கேஜி நெய்.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
4: கோடை பண்பலை 100.5 கேட்டுக் கொண்டிருக்கிறோம். மங்களன்பங்கள் திருச்சி மற்றும் சேலம்
5: ஆர்கேஜி நெய்
4: வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம்.
6: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம். போமக்ஸ் பனியன்கள், ஜெட்டிகள், டிரையர்கள் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு. போமக்ஸ் பனியன்கள், ஜெட்டிகள், டிரையர்கள்.
7: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
8: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
7: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
8: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
7: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
8: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
6: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
9: அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சின்ன வயசுலேருந்து நமக்கு என்ன சொல்லிக் கொடுப்பாங்க, பாசிட்டிவா திங்க் பண்ணுப்பா, அதாவது உடன்பாட்டு முறையில யோசிக்கிறதுக்கு பழகு அப்படிங்கிற வார்த்தைய சொல்லிக் கொடுப்பாங்க. அதுதான் சரி, நமக்கு நல்லது நடக்கும், நாம் ஜெயிக்கலாம், நமக்கு ஏற்ற மாதிரி இந்த பஸ் கிடைக்கும், ரயில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான உடன்பாட்டு எண்ணங்கள் அலைவரிசை. அதை நம்ம வளர்த்து கொண்டே போனால் நம்முடைய அலைவரிசை வந்து அங்கே ஒரு பெரிய வேலை பார்க்கும் அப்படிங்கிறது எண்ணங்களை பற்றிய ஆய்வு செய்தவர்களுடைய முடிவு. சின்ன வயசில் நம்ம சைக்கிள் கற்றுக்கிட்டு இருந்திருப்போம். சைக்கிள் கற்றுக் கொடுக்குறவங்க சில பேர் ரொம்ப புத்திசாலித்தனமாக கற்றுக் கொடுப்பாங்க. நேராக உட்காரு, நேரா பாரு, நேரா ஓட்டு அப்படிம்பாங்க. அதான் கரெக்டு கமாண்டு. எப்படி கொடுக்குறாங்க பாருங்க, நேரா உட்காரு அப்படிம்பாங்க, நேரா பாரு அப்படிம்பாங்க, நேரா ஓட்டு அப்படிம்பாங்க. கரெக்டா அந்த பையன் அப்படியே ஓட்டிடுவான். இப்ப நான் சொல்லித்தர வேண்டியிருக்கேங்கிறதுக்காக, என்ன தப்பு நடக்குது அப்படிங்கறத புரிய வைக்கிறதுக்காக இன்னொரு பகுதியை சொல்றேன். சில பேர் லெப்ட்ல போய் நீ லைட்ல இடிக்க போற, இந்த லைட் போஸ்ட் பாரு, அதுல போய் இடிக்க போற, நீ பாரு பாரு இந்த லெப்ட்ல அந்த கீரைக்காரமா வருது, அது மேல போய் இடிக்க போற. இது ஏன் தவறுங்கிறத இப்ப நாம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். உளவியல் நிபுணர்கள் சொல்வதை நாம கொஞ்சம் கவனிக்கணும். நீ லெப்ட்ல லைட் போஸ்ட்ல அப்படின்னு கமாண்ட் கொடுத்த உடனே நம்முடைய மூளை லெப்ட்ல பாத்துரும், லைட் போஸ்ட பாத்துரும், அந்த போர்ஸ் சைக்கிள்ல நமக்கு அதை நோக்கி தான் கொடுக்கும். புரியுதா? இங்க போய் லெப்ட்ல முட்டாதே

0: அப்படின்னா லெப்ட்ல போய் முட்டாதே, லெப்ட்ல போய் அது வரைக்கும் கமாண்ட் எடுத்துக்கும், அப்புறம் முட்டாதேங்கிறத ட்ரை பண்ணும், முட்டிடும் அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும், பாசிட்டிவா திங்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நேரா பாரு, பாசிட்டிவ் கமாண்ட், நேரா உக்காரு, நேரா போ, என்ன செய்யக்கூடாதுங்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருக்காத, என்ன செய்யணும் அப்படிங்கிறத பத்தி பேசிக்கிட்டு. இது வந்து ஒரு பெரிய லைஃப் லாங்கா ஒரு ஒரு வெற்றிகரமான ஒரு தியரி, 100% ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு ஆச்சரியமான ஒரு தியரி. இதை அப்படியே வச்சுக்கோங்க. அதுலேயே இன்னும் கொஞ்சம் அந்த பாசிட்டிவாக நீங்கள் வளர வளர வளர என்னென்ன மாற்றம் வரும் அப்படிங்கிறத பற்றி சில பேர் ஆய்வு செய்து சில உண்மைகளை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. அவங்க இன்னும் ரொம்ப அழகாக அந்த கருத்தை டெவலப் பண்ணுறாங்க. இது பாருங்களேன், எனக்கு ஒரு கிளி வளர்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. இந்த யூடியூப்பில் நான் ஒருத்தரை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அவர் வீட்டு மொட்டை மாடியில் 5000 கிளி வருது. அவர் தினம் எங்கேயுமே வெளியில் போக முடியாது, அரிசி ராத்திரியாக ஊற வச்சு அந்த ஊற வச்ச அரிசியை எடுத்துகிட்டு வந்து மொட்டை மாடியில் வச்சு 5000 கிளி அவர் வீட்டில் உட்காந்து சாப்பிடுது. அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கலாம் அவருக்கு அரிசி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கிளி நம்ம வீட்டில் உட்காருதுங்கிறதே பெரிய விஷயம் அப்படின்னு நம்ம நினச்சா, 5000 கிளி வந்து உட்காருது ஒரே சமயத்தில் ஒருத்தர் வீட்டில் அப்படின்னா, அவர் மனசுல ஒரு எண்ணம் இருக்கு பாருங்க, கிளிக்கு உணவு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இப்ப இதை நினைக்கிறவங்களும் வேற மாதிரி கூட நினைக்கலாம். உடனே ஒரு கடைக்கு போய் ஒரு கிளியை வாங்கிட்டு வந்து அதை ரெக்கையை கட் பண்ணி அதை பறக்க விடாதபடி பண்ணி சின்ன வயசுல இருந்து அது தத்தி தத்தி தத்தி உள்ளேயே நடந்து வந்து அதை ஒரு கூண்டுக்குள்ள போட்டு அடைச்சு வச்சு, ஒரு கிளி எங்க வீட்டுல இருக்கணுங்கிற ஆசைக்கு நான் வந்து அந்த கிளியை சித்திர வதை பண்ணி என்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்கலாம். இது ஒரு மெத்தடு, நல்ல மெத்தடாது. கிளி இருக்கணும்னு ஆசைப்படுறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கிளி வந்து உட்கார்ற மாதிரி நம்ம வீட்லேயே வசதி இருந்தா, ஒரு மரம் வளர்த்தோம்னா நம்ம மரத்தில் எத்தனை பறவை பட்சி வந்து உட்காரும். இப்போ எனக்கு காலையில் வெளியில் வந்து பால்கனியில் நின்ன உடனே அணில் குஞ்சுகளை பார்த்துக்கிட்டே இருப்பேன். கொய்யா மரம் எங்கள் வீட்டில் இருக்கு, பறித்து சாப்பிட்றது இல்லை, நாங்கள் ஒன்றும் சப்போட்டா இருக்கு அதை ஒன்றும் பறித்து சாப்பிட்றது இல்லை. அந்த சின்ன சின்ன அணில்லாம் என்ன பண்ணும், அழகாக அதை பறிக்கும், அதை கையில் வச்சுக்கிட்டு சாப்பிடும், அதை பார்க்கும்போதே சந்தோஷமாக இருக்கும். ஒரு நூற்றுக்கணக்கான அணில் நம்ம வளர்க்க முடியுது, ஒரு அணில கூட நம்ம சிறைப்படுத்தவே இல்லை. நம்ம வீட்டு தோட்டத்தில் ஓடுது, ஆடுது, மரத்தில் விளையாடுது. நீங்கள் நல்ல உணவு வச்சிங்கன்னா கொஞ்சம் நெருக்கமாக கிட்டக்க வந்து சாப்பிட ஆரம்பிக்கும். அப்புறம் நம்முடைய கையோட மனமும் அதுக்கும் பொருத்தி போயிடுச்சுன்னு சொன்னால் நம்ம கையிலேயே விளையாட ஆரம்பிக்கும். ஒரு காலத்தில் காக்காலாம் மனுஷன் கிட்டக்கே வராது, இப்போ காக்கா தோளில் வந்து உட்காருது, தைரியமாக உட்காருது. அதுவும் ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி என்ன தெரிஞ்சு வச்சுருக்கோ தெரில. தினம் சாப்பாடு போடுறாங்க அப்படின்னா காக்கா கரெக்டாக அந்த ஆளை பார்த்தோன்னா கிட்டக்க வந்து உட்காந்துக்கும். இப்போ பாருங்களேன், ஒரு பறவை வளர்க்கணும் அப்படின்னா அதை ரெக்கையை வெட்டி கூண்டுக்குள்ள வச்சு சித்திரவதை பண்ணியும் வளர்க்கலாம். ஒரு நல்ல மரம் நட்டு அதில் பழங்கள் பழுத்து பறவைகள் வந்து சாப்பிட்றபடியாகவும் வளர்க்கலாம். நீங்கள் ஒரு மரம் நட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் எத்தனை விதமான பறவை பட்சி வந்து உட்காரும்.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் போமக்ஸ் பனியன்கள் ஜெடிகள் டிரையர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்கினார் சுகி சிவம் அவர்கள்.
2: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
3: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
4: கோபால் பல் பொடி.
5: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
6: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
7: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடை பத்தி தானே சொல்றீங்க?
6: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
7: பர்னிச்சர்க்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
6: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
8: ஆஹா, செம்ம வாசனை.
9: ஆர்கேஜி நெய், இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
10: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
11: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில்
12: உஷா.
10: உஷா.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
3: நேரம் 8:21 கொடை பண்பலையில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் மனதோடு ராகம் நிகழ்ச்சி. இன்னைக்கு கோயம்புத்தூர் மாவட்ட நேர்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க. நேர்கள் இன்று காலை 9:00 உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில், 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கும் வானவில். வானவில் பண்பலை இன்று தந்திருக்கும் வண்ணம் வணக்கத்திற்குரியவர்கள் யார் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு காலையில் 9:00 வானவில் நிகழ்ச்சியில் இப்போ நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய அன்பு நேயர் வாங்க. வணக்கம். வணக்கங்க. வணக்கம். பேர் சொல்லலாம்? பேசலாம்.
4: வணக்கம். வணக்கம் சொல்லுங்க.
3: ஆ, வணக்கம் சொல்றீங்க. நீங்க உங்க பேர் சொல்லுங்க.
4: என் பேர் அனுஸ்ரீ.
3: அனுஸ்ரீ, எங்க இருந்து பேசுறீங்க?
4: நான் கோயம்புத்தூர் காந்திபுரத்துல இருந்து பேசுறேன்.
3: ஓ, கோயம்புத்தூர்ல இருக்கீங்க. சரிங்க அனுஸ்ரீ, என்ன பண்றீங்க நீங்க?
4: நான் இப்ப காலேஜ் படிச்சிட்டு இருக்கேன்.
3: என்ன
4: போற போறேன்
3: போக போறீங்க? சரிங்க. என்ன பாடப்பிரிவு எடுத்திருக்கீங்க?
4: நான் பிஏ எடுக்கலான் இருக்கேன்.
3: சரிங்க. ஜாயின் பண்ண போறீங்க, எடுக்கலாம் இன்னும் யோசிச்சு தான் இருக்கீங்களா?
4: ஃபர்ஸ்ட் டைம்னால பயமா இருக்கு.
3: பயமா இருக்கா? வீட்ல சொல்லிருப்பாங்க, நம்ம ஸ்கூல்ல நம்ம ஆசிரியர்களும் சொல்லிருப்பாங்க, ஏதாவது என்ன சந்தேகம் இருந்தாலும் கேட்டாலும் சொல்லுவாங்க, என்ன படிப்பு எடுத்து படிக்கலாம் அப்படின்னும். நம்ம பண்பலையில கூட ஒவ்வொரு நாளும் அடுத்து என்ன படிக்கலாம் அப்படிங்கிற விஷயங்களும் தகவலும் சொல்லிட்டு இருக்காங்க, ஆசிரியர்கள் வந்து பேசுறாங்க. அனுஸ்ரீ,
4: நல்லா இருக்கீங்களா?
3: எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கிறோம் அனுஸ்ரீ. சரிங்க அனுஸ்ரீ, கோயம்புத்தூர்ல நீங்க எந்த இடம் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? பக்கத்துல
4: எனக்கு ரேஸ் கோர்ஸ்னா ரொம்ப பிடிக்கும்.
3: சரிங்க.
4: அப்புறம் ஈஷா,
3: அங்கேயும் போவீங்களா?
4: சரிங்க. மருதமலை,
3: கோயிலா இருக்குது.
4: எல்லா இடமுமே நல்லா பிடிக்கும்.
3: எல்லா இடமுமே ரொம்ப நல்லா பிடிக்கும். சரிங்க அனுஸ்ரீ, எப்படி நீங்கள் கல்லூரிக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரே கல்லூரிக்கு போகலாம்னு நினச்சிருக்கீங்களா, இல்லை நமக்கு எது கிடைக்குதோ அதில் போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்களா? என்ன பாடல் கேக்கலாமா? பாடல் கேக்கிறதுக்கு முன்னாடி கோடை பண்பலைன்னு ஒரு பிள்ளை ஐந்தில்
5: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோடு, விழுவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.

0: ஆர்கேஜி நெய் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
1: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாய்ச்சல்.

0: இதுவரை நம் கோடை பண்பலையில் கேட்டுச்சு வைத்தோம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்
1: மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
4: ஆர்கேஜி நெய்,
5: ஆஹா செம்ம வாசனை.
6: ஆர்கேஜி நெய், இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும்.
7: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வலம் வரும் சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி பழைய பேருந்து நிலையம் எதிர்புறம் பூங்காவிலிருந்து வலம் வர இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் ரெங்கா.

0: நம் மக்களின் நாடி நாளும் உங்களின் அனைவரும் கொடை பண்பலையில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். மனதோடு ராகம் நிகழ்ச்சி இன்னைக்கு கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க. இப்போ வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்ப்பா.
0: வணக்கங்க.
1: குள்ள பாப்பா சித்ரா மாணிக்க பேசுறப்பா.
0: சரிங்க, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்க தங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கிறோங்க.
1: நாங்க நிலையத்துக்கு வந்திருந்தப்பா வியாழக்கிழமைக்கு.
0: சரிங்க.
1: எல்லாம் வந்து சுத்தி பார்த்தோம், நல்லா காட்டினீங்க, எல்லாம் சொன்னிக்க. அப்புறம் சொந்த பந்த நிகழ்ச்சிக்கு கலந்துட்டோம்.
0: சரிங்க.
1: அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆனா அந்த அடிக்கடி வரணும்னு ஆசைப்படுறப்பா.
0: வாங்க, யார் வேணும்னு சொல்ற?
1: அப்புறம் மலர் கண்காட்சி எல்லாம் பார்த்து நல்லா இருந்துச்சு.
0: சரிங்க சரிங்க.
1: அங்க பார்த்தோம், பேட்டி எடுத்தோம்.
0: அங்க நம்ம அரங்குக்கு வந்தீங்களா?
1: அங்க வந்து எல்லாம் எங்க பாட்டெல்லாம் கேட்டோம், நாங்கெல்லாம் பேசணும். நல்லா இருந்துச்சுப்பா.
0: சரிங்க சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சிங்க உங்களோட பேசுறதுல. சொல்லுங்க, காலை வேலைகள்லாம் முடிச்சிட்டீங்களா இன்னைக்கு?
1: இன்னும் இல்லப்பா, இன்னைக்கு கோயம்புத்தூர் சொன்னதே புடிச்சிட்டேன். இன்னைதான் போய் சமையல் செய்யணும்.
0: ஜோ, வீட்டுல யாருக்கா பசிச்சிட போதுங்க, மணி எட்டரையே ஆகுது.
1: அதுக்கு ஏதாவது செஞ்சுக்கலாப்பா, டிஃபன் செய்யும்போது சிம்பிளா செஞ்சு குடுத்துருவேன்.
0: சரிங்க சரிங்க. என்ன பாடல் கேட்கலாமா?
1: எனக்கு கும்கியிலிருந்து ஐயையோ ஆனந்தமே நெஞ்சுக்குள்ளேயே ஆனந்தமே அந்த பாட்டு.
0: உங்க பேச்சிலேயே ஆனந்தம் தெரியுது.
1: ரொம்ப சந்தோஷமா இருக்குதுப்பா.
0: எங்களுக்கும் மகிழ்ச்சிங்க. தொடர்ந்து வந்து பேசுங்க, எல்லா நிகழ்ச்சியிலும் கலந்துக்கங்க. பாடலுக்கே
1: எல்லா நிகழ்ச்சிக்கும் நான் கலந்துக்குவேன்.
0: சரிங்க, வாங்கம்மா. மகிழ்ச்சியம்மா, பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி கொடை பண்பலையில்
2: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
0: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க, ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
2: பிறந்து நிறைவு வெற்றிலை பாக்கு, விரும்பி வாங்குவது நிஜம் பாக்கு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
1: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
4: நேரம் 8:41. இது உங்கள் கோடை பண்மலையின் ஒரு பிள்ளையாயந்தின் மனதோடு ராகும் நிகழ்ச்சி. கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்களுக்காக வந்துட்டு இருக்குதுங்க. இப்போ நிகழ்ச்சி வரக்கூடிய நேயர் வாங்க வணக்கம்.
5: கோடை பண்மலைக்கு வணக்கம்.

0: வரிசாளர் வணக்கம்.
1: வணக்கம், பேர் சொல்லுங்க.
0: துரை.
1: என்னங்கய்யா பண்றீங்க? தபால் துறையில வேலை பார்த்திருக்கீங்க? உங்க இணைப்பு விட்டு விட்டு வருது, கோபுரம் இருக்கிற பக்கமா பார்த்து நிக்கிறீங்களா? என்னங்க பேசுற கேக்குதுங்களா? ஆனால் நீங்கள் பேச விட்டு விட்டு வருதுங்க. சரிங்க, உங்களோட பேசின ரொம்ப மகிழ்ச்சி. இன்னொரு முறை முயற்சி பண்ணி வாங்க. நன்றிங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்பலை 100.5 நாளை முற்பகல் 11 மணிக்கு வலம் வரும் சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி பழைய பேருந்து நிலையம் எதிர்ப்புறம்

0: பண்பலை 100.5 நாளை முற்பகல் 11 மணிக்கு வலம் வரும் சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி பழைய பேருந்து நிலையம் எதிர்ப்புறம் பூங்காவில் இருந்து வலம் வர இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் ரெங்கா.
1: நாளைக்கு இல்லைங்க, இன்னைக்கு முற்பகல் 11 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி பழைய பேருந்து நிலையம் எதிர்ப்புறம் இருக்கக்கூடிய அந்த பூங்காவிலிருந்து வர இருக்குது. நிகழ்ச்சிக்காக அங்கே வந்திருப்பார் ரங்கா, அறிவிப்பாளர் ரங்கா.

0: உங்கள் கோடை பண்பலை 100.5
1: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில் ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், விழுவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
2: Be

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
1: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
2: கோடை பண்பலை 100.5 சைபால்.
3: முகத்தில் பருவா சைபால், சரியா கிளங்கோ சைபால், இதையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
4: சைபால்
2: வழங்கும் இன்று ஒரு தகவல்.
5: ஒரு மனுஷனை பார்த்து என்கிட்ட வாலாட்டாதே அப்படின்னு சொன்னா அவன் நம்மகிட்ட ஏதோ அம்புக்கு வர்றான்னு அர்த்தம். ஒரு நாயை பார்த்து யாரும் என்கிட்ட வாலாட்டாதே அப்படின்னு சொல்கிறது இல்லை. ஏன்னா நாய் வாலாட்டுனா அது நம்மக்கிட்ட தன்னுடைய நன்றியை தெரிவிக்கிறதாக நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அது அப்படி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அது சம்பந்தமான நிபுணர்கள். ஒரு நாய் தன்னுடைய வாலை இந்த பக்கமும் அந்த பக்கமுமா இப்படியும் அப்படியும் ஆட்டிக்கிட்டு இருந்தா அது வந்து பதட்டத்தில் கூட இருக்கலாம். நாய் நட்பாக இருந்தாலும் வாலாட்டும், ஆத்திரத்தில் இருந்தாலும் வாலாட்டும், கோபத்தில் இருந்தாலும் வாலாட்டும், குழப்பத்தில் இருந்தாலும் வாலாட்டும், மகிழ்ச்சியாக இருந்தால் கூட அது வாலாட்டும். அதை நாம் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கிட்ட போய் மாட்டிக்கக்கூடாது. நாயை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்கிறவங்க கூட அதுக்கிட்ட கடி வாங்கிட்டு வந்து நிற்கிறது உண்டு. நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? எப்போவுமே நாய்கள் திடீர்னு வந்து கடிச்சு விடுறதில்ல, கடிக்கிறதுக்கு முன்னாடி சில அறிகுறிகளை காட்டும். அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா தப்பிச்சுக்கலாம். ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, அங்கே புதுசாக ஒரு நாயை பார்க்குறீங்க, உடனே அதுக்கிட்ட போய் குனிஞ்சு சிரிச்சுக்கிட்டே அது தலையில் தட்டுறீங்க, இது ரொம்ப தப்பான். ஒரு நாய் இன்னொரு நாயை நேருக்கு நேர் பார்த்து பல்ல காட்டினா அது தன்னுடைய தன்முனைப்பை காட்டுதுன்னு அர்த்தமா, உன்னை விட நான் பெரியவன் அப்படின்னு சொல்லுதுன்னு அர்த்தம். அதனால் நீங்கள் அது மாதிரி கிட்ட போய் சிரிக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பல்ல காட்டினா உங்களையும் எதிரியாக நினச்சிரும். இன்னொரு விஷயம் என்னென்னா, தலையில் தட்டுனா நாய்க்கு பிடிக்காது, அது வந்து தன்னை அடக்கிறதாகவும் அச்சுறுத்துறதாகவும் நினச்சிக்கிட்டு இருக்கும். சரி, அப்படின்னா புதுசாக ஒரு இடத்துல அல்லது வீட்டில் நாய்க்குட்டியை பார்த்தா என்ன பண்ணுறது? நீங்கள் சும்மா இருங்க, அதுவாக கிட்ட வரட்டும், அதுக்கப்புறம் அதுக்கிட்ட கனிவாக பேசுங்க. கண்ணம், மார்பு, தோல் இங்கெல்லாம் தட்டலாம், தப்பு இல்லையா? தலையில் தான் தட்டப்படாதான். ஒரு நாய் வந்து உங்களை நோக்கி ஓடி வருது, நீங்களும் ஓடுனா அது துரத்த ஆரம்பிச்சிடும். அசையாமல் சில மாதிரி நின்றுடுங்க, அது கிட்ட வராது, அதுக்கு ஆர்வம் இல்லாமல் போயிடும். ஒரு தெருவில் சின்ன பிள்ளைங்க நிறைய பேர் விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க, அப்போ சில நாய்கள் அங்கே ஓடி வருது, எல்லாரும் ஓடினாங்க. அப்படி ஓடுறப்போ ஒரு பையன் கால் தடிக்க கீழே விழுந்துட்டான். என்னாச்சு தெரியுமா? துரத்திட்டு வந்த நாய்கள்லாம் கீழே விழுந்த

0: ஒன்றும் செய்யலை, அவங்கிட்டே போகல. ஓடிக்கிட்டு இருந்தாங்கள்ல பசங்க, அவங்கள துரத்திக்கிட்டு அவங்க பின்னாடி ஓடிச்சான். அதுதான் நாய்களுடைய சுபாவம். ஒரு நாய் நம்மளை நேருக்கு நேர் முறைச்சி பார்க்குதுன்னு வச்சுங்க, நாமளும் அதை முறைச்சி பார்க்கக்கூடாது. நாம் வேறு பக்கம் எங்கேயாவது பார்க்க ஆரம்பிச்சிடணும். ஒரு நாய் வந்து கோபமாக இருந்ததுன்னா அதோடய வால் வந்து உறுதியாக நேராக நிற்கும். ஒரு நாய் பணிந்து போனால் அல்லது பயந்து போனால் அது தன்னோட வாலை காலுக்கு நடுவில் வச்சுக்கும். ஒரு நாய் நம்மளை பார்த்து பயந்து நிற்கிதுன்னு வச்சுங்க, அதனால் நமக்கு ஆபத்து இல்லைன்னு நினச்சிடக்கூடாது. உங்களை பார்த்துட்டு ஒரு நாய் ஒடுங்குச்சுன்னா நீங்கள் விலகி போயிடணும் அப்படின்னு அது நினைக்குது. நிறைய பேர் பயந்து போன நாயால் கடிபடுறாங்க. இவன் நம்மளை விட பெரிய ஆள், மாட்டிக்கிட்டோம், வேறு வழி இல்லை அப்படிங்கிற நினப்பில் தான் நாய் வந்து கடிக்க ஆரம்பிக்குதான். இதே மாதிரி சங்கிலியால் கட்டி போடப்பட்டிருக்கிற நாயும் ஆபத்தானது தான். தொடர்ந்து கட்டி போட்டிருந்தா காலப்போக்கில் அது ஒரு மாதிரி ஆகிடும். நாய் வந்து குழந்தைகளை கடிக்காது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க, அதுவும் ஒரு தவறான நம்பிக்கை. அதனால் சின்ன குழந்தைகளை தனியாக நாயோட விளையாட விடக்கூடாது. ஆகக்கூடி நாயை பற்றி நிறைய விஷயம் புரிஞ்சிக்க வேண்டியிருக்குது. ஒருத்தர் தன்னுடைய நண்பர் வீட்டுக்கு போயிருந்தார். அவசியம் எங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு ரொம்ப அன்பாக சொல்லிவிட்டார். அதை மீற முடியல இவரால், சரின்னு உட்காந்துட்டார். சாப்பாடு போட்டாங்க, சாப்பிட ஆரம்பித்தார். அவங்க வீட்டில் கட்டி போட்டிருந்த நாய்க்குட்டி இவர் சாப்பிட்றத முறைச்சி பார்த்துது. ஏன் இப்படி என்ன இது முறைச்சி பார்க்குது உங்கள் வீட்டு நாய்க்குட்டி அப்படின்னு அவர் கேட்டார். அப்போ அவங்க சொன்னாங்களாம், அதுக்கிட்ட ஒரு கெட்ட பழக்கமுங்க, தன்னோட தட்டில் யார் சாப்பிட்டாலும் அது அப்படி தான் முறைச்சி பார்க்கும் அப்படின்னாரா அவர்.
1: கோடை பந்தலை 100.5 சைபால்
2: முகத்தில் பருவா சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
1: வழங்கிய இன்று ஒரு தகவல். இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள்.

0: நம் கோடை பண்பலை 100.5 27வது உதய விழாவை முன்னிட்டு உங்கள் கோடை பண்பலை 100.5
1: பேரை கேட்ட உடனே சும்மா அதிர்றது இல்ல.
0: நாள்தோறும் முற்பகல் 11 மணிக்கு கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை.
2: கோடை பண்பலை வானொலி
3: நாயகன் மீண்டும் வரா. 8 திக்கும்
0: June 2 செவ்வாய்க்கிழமை சேலம் மாவட்டத்தில் இருந்தும், 3 புதன்கிழமை திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்தும், 4 வியாழக்கிழமை திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்தும், 5 வெள்ளிக்கிழமை கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்தும், 6 சனிக்கிழமை ஈரோடு மாவட்டத்தில் இருந்தும், 7 ஞாயிற்றுக்கிழமை நாமக்கல் மாவட்டத்தில் இருந்தும் வலமர இருக்கிறது.
4: இது நம் மக்களின் நாடி, நாளும் உங்களை நாடி.
0: நேய சொந்தங்களை அன்போடு அழைக்கின்றது உங்கள் கோடை பண்பலை 100.5.

0: இதுவரை நம் கோடை பண்பலையில் கெட்டுச்சு வைத்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய மனதோடராகும்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நிறைவுக்கு வருகிறது மனதோடு ராகம் நிகழ்ச்சி. மீண்டும் கேட்கலாம் நாளை காலை 8 மணிக்கு. இன்னைக்கு நிகழ்ச்சியில் பங்கேற்ற கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிங்க. கொடை பண்பலையின் ஒரு பிள்ளை 5 தொடர்கிறது வானவில் நிகழ்ச்சி. முன்னதாக செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் ஆகியோர் இடையிலான உயர்மட்ட பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. மண் வளத்தை பாதுகாப்பதற்கான தேசிய அளவிலான விழிப்புணர்வு இயக்கம் இன்று தொடங்குகிறது. மேற்கு வங்கத்தில் திரு சுவேந்து அதிகாரி தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களை டிஜிட்டல் முறையில் திருத்துவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆன்மார்க் இணையதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு வருவதாக சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது. தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இன்று திருச்சிக்கு வருகை தரவுள்ளதை முன்னிட்டு மாநகரில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சென்னை, கோவை, திருநெல்வேலி, திருச்சி ஆகிய நகரங்களில் உலக தரத்திலான விளையாட்டு மையங்கள் அமைக்கப்படும் என்று மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். மலைப்பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மாணவர்களின் கல்வித் தரத்தை உயர்த்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு தெரிவித்துள்ளார். நிர்வாக காரணங்களுக்காக சேலம் வழியாக செல்லும் ஈரோடு மேட்டூர் பயணிகள் ரயில் உட்பட 4 ரயில்களின் சேவை இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மீன்பிடி தடைக்காலம் நிறைவடைய இன்னும் 15 நாட்களே உள்ள நிலையில் நாகை மாவட்டத்தில் விசைப்படகுகளை தயார் செய்யும் பணியில் மீனவர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 2000

369 கன அடியாக அதிகரித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் இன்று இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. லெபனான் மீதான ராணுவ தாக்குதலை இஸ்ரேல் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று பிரிட்டன் வலியுறுத்தியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்று தொடர்ந்து 2வது முறையாக கோப்பையை கைப்பற்றியது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்
1: வழங்கும் வானவில் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதா முக்கியம். உங்களோட சிறந்த வாழ்க்கைக்கான பாதையை உறுதி செய்யற ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் தேர்ந்தெடுங்க.
4: ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
1: வானவில் இன்று தந்திருக்கும் தலைப்பு வணக்கத்திற்குரியவர்கள். ஜூன் 1 இன்று உலக பெற்றோர்கள் தினம். இன்று வணக்கத்திற்குரியவன் இறைவன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இறைக்கு நிகரானவர்கள் ஏ மேலானவர்கள், நிஜமாய் வாழும் அல்லது வாழ்ந்த தெய்வங்கள் நம் பெற்றோர்கள். இந்த தருணத்தில் அன்பான அனைத்து பெற்றோர்களுக்கும் பெற்றோர் தின வாழ்த்துக்கள். ஒரு பெண்ணோட மனசு ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம் தாய் தந்தையரின் அருமை நாம் அந்த நிலையை, அதாவது நாம் பெற்றோராகும்போது தெரிந்திருக்கும் சில விஷயங்கள் தெளிந்திருக்கும். இந்த நிகழ்ச்சி உங்களுடைய பெற்றவர்களை பெருமைப்படுத்தும் வானவில்லாக மட்டும் அல்லாமல், ஒரு நல்ல தாய் தந்தையராக நீங்கள் இருப்பதில் உள்ள சவால்களையும் எடுத்துரைக்கலாம். அழைக்கிறது கோடை பண்பலை 100.5. அறிமுக நேயர்கள் 24/24/24 சகோதரி சொந்தங்கள் 24/24/29 வரலாம். பண்பலையை விட்டு பிரிக்க முடியாத அனைத்து வழக்கமாய் பேசும் நண்பர்கள் 24/24/26 அல்லது 290/333 இணையலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பு எண் 0-45-42. அன்பு நேயர்களே, இந்த வானவில் மேடையில் நீண்ட நாள் பிறகு சந்திக்கிறேன். நான் உங்கள் பனசிறி யோகானந்த்.
5: நிறைய பேர் முன்னாடி சிரிக்கிறாங்க, பின்னாடி போய் மறைக்கிறாங்க. ஆனா முன்னாடி பின்னாடி எல்லா சைட்லயும் சிரிக்கிறவங்க நமக்காக நல்லதே நினைக்கிறவங்க நம்ம அம்மா அப்பா மட்டும்தான்.

0: நேரம் காலை 9:07. வணக்கத்திற்குரியவர்கள், வாங்க வணக்கம்.
1: அம்மா வணக்கம்மா.
0: உங்க பேர் சொல்லுங்கய்யா.
1: சந்திரசேகர், பசுமை நகர், திண்டுக்கல்ல இருந்து பேசுறேங்கம்மா.
0: சொல்லுங்கய்யா.
1: எனக்கு என்னுடைய வாழ்வில் முன்னேற்றம் இருந்தவர்கள் என்னுடைய பெற்றோர்கள். பெற்றோர்கள்ன்றது வந்து சாமி வந்து எல்லா இடத்துல இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி, நம்மளுடைய உயிரோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி பெற்றோர்கள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றத நான் நடப்பு வாழ்க்கையில உணர்ந்ததுனால நான் முதல் நேரம் வந்திருக்கேன்மா. எனது பெற்றோர் வந்து எனது சிறுமை காலத்திலிருந்து எனது படிப்புக்காக என்னுடைய தாயுடைய ஓடு கம்மலை கூட அடகு வச்சு நான் மேலும் மேலும் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி அவங்களுடைய உடல் உழைப்பு மட்டும் இல்லாமல் பணம் இல்லாமல் அனைத்து வகை உடைமைகளோட விற்று கூட இப்பொழுது நான் ஒரு அரசு அதிகாரியாக இருப்பதற்கு அவர்கள் பல வகையில உதவியா இருந்திருக்காங்கம்மா.
0: சரிங்க, மகிழ்ச்சி.
1: அதே போல அதனுடைய வழியை நான் பின்பற்றி எனது குழந்தைகளுக்கு நான் வழிகாட்டி இருக்குவதற்கு அவர்கள் இந்த அளவும் எனக்கு உதவியா இருந்து வருகிறார்கள். அவருடைய செயல்கள் நடத்தைகள் அனைத்திலும்
0: எப்படியாச்சும் நம்மளுடைய பெற்றோருடைய சாயல் நம்ம கிட்ட கண்டிப்பா இருக்கும். உருவத்துல மட்டும் இல்லைங்க, நம்ம செயல்பாடுலையும் இருக்கும். சரிங்க, நன்றி சந்திரசேகர் அவர்களே, நன்றி. இப்போ அடுத்த நேயர் வாங்க, வணக்கம்.
2: அன்பு தோழி பெனஸ்ரீ மேடத்துக்கு இனிய காலை வணக்கம். தேனி மாவட்டம் ஓடைப்பட்டி குணசேகரன். மேடம் நலமா? மேடம்
0: நல்லா இருக்கோங்க குணசேகரன். சரி,
2: நன்றி மேடம். மேடம் மேடம் அனைத்து பெற்றோர்களுக்கும் பெற்றோர் தின வாழ்த்துக்கள் மேடம். நன்றி மேடம். ஒழுக்கமாகவும் நல்ல கல்வியும் கொடுத்திருக்காங்க மேடம். அதனால வந்து பெற்றோர்கள் எப்பயும் மதிக்க கத்துக்கிறது மேடம். பெற்றோர்கள் வந்து முடிஞ்சவரை மேடம் கண்கலங்க வைக்க கூடாது, கவலைப்பட வைக்க கூடாது மேடம். ஏதோ இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து ஒரு நல்ல நம்ம குழந்தைய எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி அவங்களையும் நல்லா பாத்துக்கிறது மேடம்.
0: அதாவது நீங்க பெற்றோராக இருப்பதில் உள்ள சவால்
2: என்ன? சவால்கள் வந்து நம்ம இன்ன வரைக்கும் மேடம் எங்க ஊர்ல இப்போதைக்கு கேட்டாலும் ஒழுக்கமான பையன், நல்ல கல்வி, நல்ல கல்வி உள்ள பையன் சொல்லுவாங்க மேடம்.
0: பொதுவா சொல்றது எல்லா ஐயா பொதுவா சொல்றது எல்லாருமே சொல்லலாம். சரிங்களா?
2: சரி மேடம்.
0: எனக்கு இந்த பெற்றோர் வந்து கொடுத்த நல்ல விஷயத்த இத குடுக்கறேன் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லுங்க.
2: சரி மேடம், நான் ஒழுக்கம்தான் மேடம்.
0: நன்றிங்க.
2: 9:10
0: வணக்கத்திற்குரியவர்கள் உலக பெற்றோர் தின சிறப்பு நிகழ்ச்சியாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. வாங்க வணக்கம்.
3: அம்மா வணக்கம்மா.
0: வணக்கம், சொல்லுங்க.
3: வாழ்க வளமுடன் வளர்வு கோடையப்பம். அன்பு சகோதரிக்கு இனிய காலை வணக்கம் கூறுவது கரூர் மாவட்டம் நெரூர் தாமரங்கம்மா.
0: ஐயா உங்க வானொலி சப்தளவு குறைக்கணும்னு நினைக்கிறேன். தெரியல, சொல்லுங்க.
3: அம்மா நல்லா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கும், சொல்லுங்க.
3: வணக்கத்துக்குரியவர் எல்லாத்துக்கும் பரிச்சயமானவங்க, நான் சொல்றது உங்களுக்கு புரியும். என்னுடைய அன்பு நண்பர் உயிர் தோழர் வெங்கமேடு பழக்கடை முருகேசன் அவர்களுங்க.
0: இன்னைக்கு வந்து உலக பெற்றோர் தினம், உங்களுடைய பெற்றோரை போற்றும் நிகழ்ச்சி.
3: மடைமாற்றம்
0: செய்ய வேண்டாம் ஐயா, சாரி, மன்னிக்கவும். சரிங்க, இப்போ

0: அடுத்த நேயரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
2: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்ய ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
2: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்ய ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
4: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும் மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
5: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
6: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
8: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு ₹1200 அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு ₹1200 தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம்.
9: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
10: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
9: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
10: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
9: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
10: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
9: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
11: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்,
12: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
13: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலக தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
12: தொடர்புக்கு 9500252728.
14: நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பன்மலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில். இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம். உங்களோட சிறந்த வாழ்க்கைக்கான பாதையை உறுதி செய்ய ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் தேர்ந்தெடுங்க.
15: ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.

பாடலுக்கு முன்னாடி வந்து கரூர்லேருந்து தாமோதரன் அவர்கள் வணக்கத்திற்குரியவர் இந்த நண்பர் அப்படின்னு ஒரு பெயரை குறிப்பிட்டார். நம்மளுக்கும் நிறைய வணக்கத்திற்குரியவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் இன்றைய நாளோட சிறப்பு பார்த்திங்கன்னா உலக பெற்றோர் தினம். நம்ம பெற்றோரை போற்றும் விதமாக ஐநா சபை அறிவிச்சிருக்கிற நாள் தான் ஜூன் 1, உலக பெற்றோர் தினம். இந்த வருஷ கருப்பொருள் பார்த்திங்கன்னா பெற்றோருக்காக ஒன்றிணைவோம். உலக பெற்றோர் தின கருப்பொருள் பெற்றோருக்காக ஒன்றிணைவோம். அதென்ன பெற்றோருக்காக ஒன்றிணைவோம்? இதோட அர்த்தம் பார்த்திங்கன்னா பெற்றோருக்கு ஆதரவு தர்றதோட அவசியம், அது மட்டுமல்ல குடும்ப பிணைப்புகளை வலுப்படுத்துவதை குறித்து யோசிக்கணும், அது மட்டுமல்ல பெற்றோர் வளர்ப்பை குடும்பங்கள், சமூகங்கள், பள்ளிகள், சமுதாயம் இதெல்லாம் ஒரு கூட்டு

0: பொறுப்பாக எடுத்துக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு கொடுத்துருக்காங்க. பெற்றோருக்காக ஒன்றிணைவோம், உலக பெற்றோர் தின கருப்பொருள். வணக்கத்திற்குரியவர்கள் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம். தூத்துக்குடி மாவட்டம் சென்னையம்பட்டி மாரிட்ட ஏனர். நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கோங்க. உங்க வானொலி சப்த அளவு குறைங்க.
1: எனக்கு வந்து எங்க அம்மா தான் மேடம். எங்க அம்மா தான் எல்லாமே. எங்க அம்மா வந்து இன்னைக்கு எங்க அப்பா கட்சி கட்சி அப்படி அழைஞ்சாலும் எங்க அம்மா அந்த அந்த குடும்பத்தை கொண்டு எனக்கு கூட்டு குடும்பத்துல மாமியாரு
0: நன்றிங்க. மாரித்தாய் அம்மாளும் எங்களை அனுசரிச்சு உங்க வானொலி சப்த அளவை கண்டிப்பா குறைக்கணும். வர நேயர்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோளுங்க, கொஞ்சம் வானொலியை விட்டு விலகி வந்துருங்க தற்சமயமா. சரிங்களா? ரொம்ப விலக சொல்லலை, கொஞ்சம் தற்சமயமாக நீங்கள் பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வானொலியை கேட்காதீங்க, கொஞ்சம் தள்ளி வந்து பேசுங்க. அப்போ தான் நீங்கள் பேசுகிற கருத்து மற்றவர்களுக்கு தெளிவடையும், தெளிவாக கேட்கும். சரி வாங்க. வணக்கம்.
2: அன்பான், ஹலோ. நேச உள்ளங்களுக்கும் பெனாசி சகோதரிக்கும் இனிய காலை வணக்கம்ப்பா.
0: சொல்லுங்க, உங்கள் பேர்
2: மாதிரி ஜவகர்பத்திலேருந்து உங்கள் அன்பு சொல்கிறேன் நான் தனிப்பா.
0: சொல்லுங்க, சொல்லுங்க.
2: புனித ஸ்தலங்களுக்கு போகிறாங்கன்னா இறைவன் எங்கே இருக்கிறார்? பெற்றோர்களை மதிக்காம பெற்றோருடைய ஒரு ஒரு ஒரு நன்கு மெயின்டைன் பண்ணாம புனிதம் தேடி போறாங்க. ஆனா அந்த புனிதங்கள் எங்க இருக்கு? நம்ம வீட்டே இருக்காங்க. அதாவது சரி, நான் சாட்ட ஒரு ஞானி சாட்ட சொல்லியிருக்கவரை.
0: ஹலோ. இவர் இணைப்போ அப்படியே விட்டு விட்டு வருது, என்னன்னு தெரியல. ஜவஹர்புரம் அந்தோணி அவர்களே பேசுங்க, பேசுங்க.
2: சாட்டன் ட்வீட் ஒரு கவிதை மாதிரி சொல்லியிருக்கேன். சரி,
0: சொல்லுங்க.
2: கருவறையில் சுமந்தவளே இறை அறையில் சுமக்கின்றேன், தாய்ப்பாலுடன் தமிழ் பால் ஊட்டி, தாய்ப்பாலுடன் தமிழ் பால் ஊட்டி, பாசம் நிறைந்த பண்பு குறையாத பண்பட்ட தெய்வத்திற்கு கல்லில் செதுக்கிய பேசாத தெய்வத்தை விட, கல்லில் செதுக்கிய பேசாத தெய்வத்தை விட, தன்முன்னை காட்சி தந்து தன்முன்னை காட்சி தந்து ஆட்சி செய்யும் அன்னையே தந்தையே உங்களை வணங்குகின்றேன் என்ற தருணங்களே. தேங்க்யூ, தேங்க்யூ.
0: சரிங்க, மகிழ்ச்சிங்க, நன்றிங்க. அதாவது மதுரையிலேருந்து அந்தோணி அவர்கள் நிறைய புனித தலங்களுக்கெல்லாம் போகிறாங்கங்க, வீட்டில் இருக்க தெய்வங்களை மறந்துட்டு அப்படின்னு சொன்னாங்க. மனம் அது சுத்தமானால் மந்திரம் ஜபிக்க தேவையில்லை அப்படின்னு ஒரு வாசகம் இருக்குது. மனம் எப்படி சுத்தமாகும்? வீட்டில் இருக்கிறவங்களை, வீட்டில் இருக்கிற பெற்றோர்களை போற்றுங்க, மனம் தன்னால் சுத்தமாகும். வணக்கத்திற்குரியவர்கள் இன்னைக்கு வானவில் தலைப்பு 9:20 இணைப்பில் இணையும் நேயர். வணக்கம்.
3: வணக்கம் மேடம். நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியிலிருந்து முருகன்.
0: முருகன், சொல்லுங்க முருகன்.
3: ஆமா, வணக்கத்துக்குரியவர்கள் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பெற்றோருக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் மேடம். பெற்றோருக்கு.
0: சரிங்க, எங்க இருக்காங்க அவங்க? முருகன் ஐயா எங்க இருக்காங்க?
3: அவங்க வந்து எங்க கூட தான் இருக்கிறாங்க. நான் கோவில்ல இருக்கிற மாதிரி எங்களுக்கு உணர்றலாம்.
0: சரிங்க, உங்க கூட இருக்காங்க. உங்களுக்கு கூட பிறந்தவங்க இருக்காங்களா?
3: ஆமா, கூட பிறந்தவங்க அக்கா தங்கை இருக்காங்க மேடம்.
0: ஐயா,
3: அக்கா
0: தங்கச்சி இருக்காங்க. இருந்தாலும் வந்து உங்க கூட தான் நீங்க பெற்றோர்.
3: ஆமா இருக்கறாங்க. எனக்கு பாக்கிறது எங்க அம்மா அப்பா வந்து எங்க மேல தான் மேடம் அவ்வளவு மகிழ்ச்சியா இருப்பாங்க. உங்களோட எங்க அம்மா தான் எங்க மேல பாசமா இருக்காங்க. நினைக்கும் போது ரொம்ப ஒரு மகிழ்வா இருக்கு. நம்ம இப்படி இருக்காங்களே
0: அப்படின்னு
3: அப்படின்னு நம்ம நம்ம உறவினர்கள் கூட இந்த மாதிரி இருந்தாலும் நம்ம பெற்றோர்கள் வந்து எப்பவுமே நம்ம வந்து கூடமா இருப்பாங்க, பாசமா இருப்பாங்க. அதுவும் அன்பு வந்து நில கடைசி வரைக்கும் குறையாம அப்படியே இருக்கு.
0: நம்ம பிள்ளைகிட்டையும் நாம நம்மளுடைய பெற்றோர் மாதிரி இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்ச ஒரு விஷயம் சொல்லுங்க.
3: நம்ம பிள்ளைகிட்ட அந்த மாதிரி மேடம் எந்த ஒரு இதுக்கும் வந்து சொன்னோம்னா வந்து கேட்கணும். அந்த நம்ம அம்மா அப்பா சொன்னா அப்படி, நம்ம அம்மா சொன்னா அப்படி கேட்காயின் சொல்லி மந்திரம் இல்லைன்னு சொல்றோம் பாத்தீங்களா. அந்த மாதிரிதான் நம்ம பிள்ளைகளும் சொல்றோம். நான் கேட்கணும். அப்படி கேட்கக்கூடிய வந்து நம்ம சிறு வயதுல இருந்து நம்ம என்னது நம்ம தான் பழக்கணும். பெரிய வயசுமே ஒண்ணு சிறு வயதுல இருந்து நம்ம பழக்கிட்டோம்னா சொல்றதெல்லாம் கேட்போம் மேடம்.
0: சரிங்க, சரிங்க. காது கொடுத்து கேட்கணும். அவங்களுக்கு வயசாயிருச்சு, என்ன சொல்ல போறாங்க, புலம்பல் தான் அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்க கூடாது. எது சொன்னாலும் காது கொடுத்து கேட்கணும். அந்த பழக்கத்தை சிறு வயதுல இருந்து ஏற்படுத்தணும். சரிங்க, காதுல இருந்து செல்ல இப்ப வாங்கி வச்சுட்டு பேசுங்க. நீங்க பேசணும். உலக பெற்றோர் தின சிறப்பு நிகழ்ச்சியாக வணக்கத்திற்குரியவர்கள்
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
5: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல்.

0: கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
0: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
1: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: விவசாயத்தில் சாதிக்க துடிக்கும் மாணவ செல்வங்களை உங்கள் எதிர்காலத்தை பசுமையாக்க புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை.
6: தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரம் மற்றும் ICAR புதுடெல்லியின் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி.
5: 2026-2027 கல்வியாண்டிற்கான BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் மற்றும் BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
6: TNAU இணையதள பதிவு முக்கியம். படிப்பை முடிக்கும் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு.
5: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. தொடர்புக்கு 7448633313.
6: புஷ்கரம் கல்லூரி, உங்கள் விவசாய கனவுகளின் நுழைவாயில்.

0: தினம் தினம் நலம் தரும் ஆர்கேஜி நெய். கொடைப்பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்,
1: ஆர்கேஜி நெய்,
0: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டையின் நல்வாழ்த்துக்கள்.
1: பண்பலை 100.5 27வது உதய விழாவை முன்னிட்டு உங்கள் கோடை பண்பலை 100.5
2: பேரை கேட்ட உடனே சும்மா அதறதில்ல.
1: நாள்தோறும் முற்பகல் 11 மணிக்கு கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை.
3: கோடை பண்பலை வானொலி
4: நாயகன் மீண்டும் வரார். 8 திக்கும்
1: June 2 செவ்வாய்க்கிழமை சேலம் மாவட்டத்தில் இருந்தும், 3 புதன்கிழமை திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்தும், 4 வியாழக்கிழமை திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்தும், 5 வெள்ளிக்கிழமை கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்தும், 6 சனிக்கிழமை ஈரோடு மாவட்டத்தில் இருந்தும், 7 ஞாயிற்றுக்கிழமை நாமக்கல் மாவட்டத்தில் இருந்தும் வலமர இருக்கிறது.
5: இது நம் மக்களின் நாடி, நாளும் உங்களை நாடி.
1: நேய சொந்தங்களை அன்போடு அழைக்கின்றது உங்கள் கோடை பண்பலை 100.5.

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
1: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
2: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
3: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
2: தொடர்புக்கு 9500252728.
0: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
1: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
4: நம் கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 11 லேக் FM நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்
1: வழங்கிய வானவில் இணைந்து வழங்கியோர்
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதா முக்கியம். உங்களோட சிறந்த வாழ்க்கைக்கான பாதையை உறுதி செய்யற ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் தேர்ந்தெடுங்க.
4: ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வலம் வரும் சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி பழைய பேருந்து நிலையம் எதிர்புறம் பூங்காவிலிருந்து வலம் வர இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் ரெங்கா.
5: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: புஷ்காரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை.
7: விவசாயத்தில் சாதிக்க துடிக்கும் மாணவ செல்வங்களை உங்கள் எதிர்காலத்தை பசுமையாக்க புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. தொடர்புக்கு 7448633313.
5: வழங்கும் வானவில்
8: நேரம் சரியா 9:30. வானவில் இன்று தந்திருக்கும் தலைப்பு வணக்கத்திற்குரியவர்கள். இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வேகமான வாழ்க்கை முறை, பொருளாதார நெருக்கடி, ரெண்டு பேருமே வேலைக்கு போக வேண்டிய கட்டாயம், கல்வி சுமை, சமூக வலைதளங்களோட தாக்கம் அப்படின்னு பல சவால்கள் சமகால பெற்றோர்களுக்கு. இதையெல்லாம் சந்தித்து தங்களுடைய கடமைகளையும் திறமையாக செஞ்சு குழந்தைகளுக்கு உறுதியான ஒரு அடித்தளத்தை அமைச்சு கொடுக்குறாங்க பெற்றோர்கள். உலக பெற்றோர் தினம் இன்று, அதை சிறப்பிக்கும் விதமாக வணக்கத்திற்குரியவர்கள் அப்படின்னு தலைப்பு கொடுத்திருக்கிறது பண்பலை. வாங்க வணக்கம்.
9: காலை வணக்கம் கூறுபவர் மேட்டூர் வட்டம் 50 கலைச்செல்விங்கம்மா.
8: சொல்லுங்க கலைச்செல்வி.
9: இன்னைக்கு பெற்றோர்கள் தின நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் தெரிவிச்சுக்கிறேங்கம்மா.
8: சரிங்க.
9: 10 மாதம் கருவறையில் மட்டுமே சுமப்பவள் தாய், இறுதி வரை நம்மை மனதில் சுமப்பவர் தந்தை தாங்கம்மா சொல்லுவேன். அதனால என்னோட அப்பாவை தாங்கம்மா நான் வணக்கத்துக்குரியவரா சொல்ல வரேங்கம்மா.
8: ஒரு பெண் பிள்ளையாக இருக்கிறதுனாலயா?
9: மூத்த பெண் பிள்ளை நானதும்.

0: அப்பா பெண் பிள்ளைகள் பாத்தீங்கன்னா எல்லாமே அப்பா செல்லமா தான் இருப்பாங்க.
1: சரி,
0: என்னோட வளர்ச்சிக்கு காரணம் என்னோட அறிவு திறமை, கல்வி அறிவு எல்லாமே என்னோட தந்தை தான் நான் சொல்ல வருவேன். ஏன்னா தந்தை தான் வந்து என்ன என்னோட முழு முதற் கடவுளே தந்தைன்னு தான் சொல்லுவேன்
1: நானு. எங்க அப்பாவோட நல்ல விஷயம், நல்ல பண்பு. நான் பேசினதுல அப்படி ஆயிடுச்சா? கலைச்செல்வி கேக்குதுங்களா?
0: சொல்லுங்கம்மா.
1: அதாவது எங்க அப்பாவோட ஒரு நட்பண்பு என்கிட்ட இருக்குங்க அப்படின்னா என்ன சொல்லுங்க?
0: நல்ல ஒரு நண்பர்மா, அவரோட குணங்கள் நல்ல குணங்கள்லாம் என்கிட்ட நிறைய இருக்குமா.
1: அதுல ஒண்ணுதான் கேட்டேன்.
0: ஒண்ணு பாத்தீங்கன்னா பிறருக்காக விட்டு கொடுத்து போயிருவாங்கம்மா. பிறருக்காகனா என்னோட தங்கச்சிங்கள், உறவுகள், யாராவது ஏதாவது கேட்டாலும் மத்தவங்களுக்கு உதவி செய்யறது, அதிகமா கோபப்படுறது இல்ல, சேமிப்பு, உண்டியல் சேமிப்பு, இதெல்லாம் நிறைய பழக்கங்கள் இருக்குங்கம்மா.
1: சரிங்க, இத பார்த்துதான் உங்க குழந்தைகள் வளரும் அப்படிதானே?
0: கண்டிப்பாங்கம்மா, எங்க பிள்ளைகள் எல்லாமே அப்படிதாங்கம்மா இருக்காங்க, என்ன போலதாங்கம்மா இருக்காங்க.
1: சரிங்க, நம்ம அம்மா அப்பா எவ்வளவு
0: கஷ்டங்களுக்கு வந்து மதிப்பு கொடுக்கறது, அவங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்குங்கம்மா.
1: சரிங்க, நன்றிங்க கலைச்செல்வி அவர்கள்.
0: நன்றிங்கம்மா.
1: இந்த மாதிரி என்னுடைய பெற்றோர்கிட்ட ஒரு நல்ல குணம் இருந்துச்சுங்க, அது நான் கடைபிடிக்கிறேன், எனக்கு வந்திருக்கு அப்படின்ற சொல்ற விஷயத்தையும் நீங்க சொல்லலாம். சரிங்களா, வாங்க. வணக்கம்.
2: அன்பிற்கினிய சகோதரி பேராசிரி யோகாந்த் அவர்களுக்கு அகவை 88 ஆரோக்கியமாக இருக்கும் என் தாய் நாகம்மாளின் ஆசீர்வாதத்துடன் நிகழ்ச்சியில் இணைகிறேன். நாமக்கல் மாவட்டம் மங்களபுரம் ஆச்சாரியம்மா.
1: சொல்லுங்கய்யா.
2: அம்மா என்னை பொறுத்த வரைக்கும் வந்து எங்க வீட்டுல வந்து எங்க பெற்றோருக்கு 8 குழந்தைங்களும்மா. அப்பா வந்து 1947 சுதந்திரத்துக்கு பின்னாடி ராணுவத்துல சேர்ந்து 25 ஆண்டுகள் பணியாற்றி
1: இருந்தாருமா.
2: இடைப்பட்ட காலத்துல எங்க தாத்தா வீட்டுலதான் நாங்களாம் வளர்ந்தோம்மா.
1: சரி,
2: அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் எங்க அம்மா தாமா எங்களை வந்து அந்த நல்லா அனுசரிச்சு வளர்த்தி கொடுத்துட்டு இருக்காங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்பா வந்து 82 வயசுல தவறிட்டாருங்கம்மா.
1: சரி,
2: அம்மா வந்து இன்னை வரைக்கும் வந்து 8 பேரையும் ஒரே மாதிரிதான் பாக்குறாங்க. இதான் நம்ம ஐயன் மக்கள் பேருக்கு அதிகாரத்துல பாருங்க, தந்தை மகற்றுக்கு ஆற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல்னு மகனுக்கு தகப்பன் செய்ய வேண்டிய கடமையா, மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை இன்னொற்றான் கொள் என்ன சொல்லு, மகன் தந்தைக்கு செய்ய வேண்டிய நன்றி கடனையா அருமையா சொல்றாருமா. ஒரே அதிகாரத்துக்கு 2 குரல் இல்ல. ஆகவே எனக்கு வந்து இந்த தாய் தாமா, எங்க தாய் வந்து 100 ஆண்டு வாழ்ந்ததுக்காக நான் வந்து அவங்களுக்கு வந்து கூட இருந்து அனுசரிப்பா பண்ணிக்கிட்டு இருக்கிறேம்மா.
1: சரிங்க சரிங்க, கண்டிப்பா
2: மகிழ்ச்சிங்கம்மா,
1: மகிழ்ச்சிங்க. அந்த நன்றி செலுத்தும் தினமாக தான் இன்றைக்கி நம்ம கொண்டாடுறோம், June 1 பெற்றோர் தினம். இந்த நாளில் மட்டும்தான் பெற்றோர்களை நினைவு கூறணுமா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க, தினம் தினம் கொண்டாட வேண்டியவர்கள் நம் பெற்றோர்கள். நம் வாழ்வின் அடித்தளமாய் நின்று தன்னலமற்ற அன்பை தியாகத்தை பொழிந்தவர்கள், நம்முடைய ஒவ்வொரு அசைவுலையும் துணையாய் நிற்கும் அந்த மகத்தான சக்திக்கு செலுத்தும் நன்றி June 1 இன்று உலக பெற்றோர் தினம். வணக்கத்திற்குரியவர்கள் வாங்க. வணக்கம்.
3: வணக்கம் சொல்லி இணைப்பில் இணைவது ஈரோடு பசுமை நகர் பரிமலா. நலம் நலமறியா அவள்.
1: சொல்லுங்க பரிமலா.
3: பெற்றோர்கள் தினம், பெற்றோர்களை வந்து நம்ம இன்னைக்கு என்னமோ நம்ம சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கிறோம் சார். நம்ம வந்து பெற்றோர்களை வந்து கடைசி வரையில நம்ம நினைச்சு பாக்கணும். ஒவ்வொரு துளி ஒவ்வொரு வேலையிலயும் நம்ம படுக்கும் போதும் சாப்பிடும் போதும் அவங்கள நினைக்கணும். எங்க அப்பாவை பார்த்து நினைச்சனா எனக்கு என்ன நினைப்போறோம்னா, நான் தப்பு செஞ்சிருவேன், எங்க அப்பா அடிக்க வருவாரு, கைய ஓங்கிட்டு வருவாரு, ஆனா அடிக்க மாட்டாரு, கைய நடுங்கும், எல்லாம் சிரிப்பாங்க, அடிக்க போற ஆளை பாரு இப்படி போய் பிள்ளைய அடிச்சுட்டீங்களே மாமா அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க.
1: சில பேர் அடிச்சுட்டு அழுவாங்க, என் பிள்ளைய அடிச்சுட்டேன்.
3: இவர் அடிக்கவே மாட்டாரு, அட்டிக்க ஓங்கிட்டு வருவாரு அட்டிக்கிற மாதிரி, ஆனா கை வந்து அவர் கையதான் பட்டபட்டு நடுங்கும், அடிக்க மாட்டாரு. அத நினைச்சு நான் வந்து எங்க பிள்ளைங்களுக்கு வந்து ஒவ்வொரு துளியும் சொல்லி நான் வளர்த்திருக்கிறேன். எங்க அப்பா அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தத
1: சரி
3: ஒவ்வொன்றும் எங்க பிள்ளைகளுக்கு சொல்லி நான் வளர்த்தேன். இன்னைக்கு பிள்ளைங்க நல்ல முறையில இருக்கிறாங்கன்னா காரணம் எங்க அப்பா அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தத நான் சொல்லி கொடுத்தேன்.
1: உங்க பிள்ளைகளை வளர்க்கறதுல உங்களுக்கு சவாலா இருக்கா?
3: சவாலா தான் இருந்தது. அப்பா வீட்டுக்காரர் இல்ல, நான் ஒருத்தர் இருந்து சவாலா தான்
1: வளர்த்தேன்.
3: எங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்த ஒவ்வொன்றையும் நான் மனசுல ஏத்திட்டு எனக்கு சொல்லி கொடுத்தது அதுகளுக்கு சொல்லி கொடுத்த இப்படித்தான் இருக்கணும் இப்படித்தான் வளரணும்னு சொல்லி வளர்த்தேங்கம்மா.
1: இன்னைக்கு
3: சவாலா நிக்கிறாங்க.
1: சரிங்க, நன்றிங்க பரிமலா அவர்களே. 9:36 வானவில் நிகழ்ச்சியில இணையிற நேயர் வாங்க. வணக்கம்.
4: காலை வணக்கம்மா.
1: வணக்கம் சொல்லுங்க.
4: நான் ஈரோடு சூரமட்டி வளத்துல இருந்து இளங்கோ பேசுறேன்.
1: சொல்லுங்க.

0: இளங்கோ அவர்களே.
1: அம்மா, இந்த நேரத்தில் எங்கள் அப்பா அம்மா இல்லை, அவங்கள வணக்கம் செலுத்துற மாதிரி ஒரு தலைப்பு கொடுத்துருக்குறீங்க, அதுக்கு நன்றிங்கம்மா.
0: சொல்லுங்க.
1: ஏன்னா பெற்ற கடன் நம்ம தீர்க்கணும் எப்படி அப்படிங்கிறப்ப அவங்கள நினைச்சு பார்க்குற ஒவ்வொரு டைமும். இப்போ ஒன்று வேணாமா, எங்கள் அப்பா வந்து அடுத்தவங்களை மதிக்கணும், அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு கொடுத்து சாப்பிடணும் எனக்கு கற்றுக் கொடுத்தாருமா. எப்படி கேட்டால் எங்கள் அப்பா ஒரு வெத்தலை வியாபாரி,
0: சரி,
1: சந்தையில் வியாபாரம் பண்ணுவாங்க. வியாபாரம் பண்ணுறப்ப எப்படி இருப்பாங்க, எல்லாமே நிறைய பேர் இருப்பாங்கல்ல, பத்து பேர் இருந்தாலும் பத்து பேர் டீ சொல்லுவாருமா. நாங்கள் எங்கள் அம்மாலாம் கொடுக்கோம், பத்து பேருக்கு தனியாக போய் குடிச்சிட கூடாதுன்னு அந்த பழக்கத்துக்கு நான் வரக்கூடாது. ஒரு டீ வாங்கி கொடுக்கறதுனால என்ன ஆயிருப்போகுது, அதனால அடுத்தவங்களுக்கு கொடுத்து பழகணும்னு எங்கள் அப்பா கற்றுக் கொடுத்தாரு. எங்கள் அம்மா அம்மா வாரங்கடை வார வியாழக்கிழமை எங்கள் ஊரில் சந்தை தாரமத்தில் சந்தைக்கு போய் கிழங்கு அதே மாதிரி சோளக்கதிரு இதெல்லாம் வாங்கிட்டு வந்து எங்களை சாப்பிட சொல்லி பார்ப்பாங்கம்மா. அது என்னன்னா, அதாவது நம்ம பிள்ளைங்கள வயிறார இருக்கணும் சாப்பிடணும் அப்படின்னு கத்து கொடுத்தாங்கம்மா. இதெல்லாம் நான் நினைக்கிறது எங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தா நல்ல பழக்கம் நல்ல ஒழுக்கம் ஒண்ணு இல்லம்மா. ஒரு டைம் வந்து பசங்களோட பசங்களோட சேர்ந்து நானு சீட்டு விளையாட்ட ஆசைதான்
0: விளையாண்டேன்,
1: எங்க அப்பா பார்த்துட்டாரு, உடனே ஒரு லெட்டர் வாங்கி அண்ணன் எழுதி போட்டார், உடனே புறப்பட்டு வரவும். ஏன்னா ஒரு தவறான பழக்கத்துக்கு போயிடக்கூடாது, இன்னைக்கு இதுல ஆரம்பிக்கிறான் நாளைக்கு இதனால கெட்ட பழக்கம் வாங்கக்கூடாது. இது வரைக்கும் நான் சீட்டை தொட மாட்டேம்மா.
0: சரிங்க.
1: அதே நல்ல பழக்கமா ஏதாவது அடிப்படை இல்லாலும் அது ஒரு கத்து கொடுத்தாருமா, எங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கமா. எங்களை பார்த்து எங்க பிள்ளைங்க வளர்ந்தா, எங்க அம்மா அப்பா சொல்லி கேட்டு நாங்க வளர்ந்தோம், எங்களை பார்த்து எங்க எங்க எங்க வீட்டுக்காரமாவுக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கம் எங்களுக்கு வெத்தலை பாக்கு கூட போட மாட்டோமா, நாங்க வெத்தலை வியாபாரியா இருந்தாலும்.
0: சரிங்க.
1: அதனால ஒரு நல்ல பழக்கத்தை கற்றுக் கொடுத்தாங்க, இன்னைக்கு இந்த நன்றி சொல்ற விதமா இந்த நிகழ்ச்சி கொடுத்து நன்றிங்கம்மா, வாழ்த்துக்கலாமா.
0: சரிங்க, நன்றிங்க, மகிழ்ச்சிங்க இளங்கோ. ஒரு நல்ல சிந்தனையை பிறருக்கு கொடுக்கும் பழக்கத்தை வந்து என் பெற்றோர்கள் கடைபிடிக்கிறாங்க, அதையும் நான் கடைபிடிக்கிறேன்னு சொன்னாரு. நன்றிங்க. இப்போ அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
2: இன்ப சகோதரிக்கு இனிய வணக்கம்மா.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: கிருஷ்ணகிரி மாவட்டம் கெங்காவரம் தேன்மொழிமா.
0: தேன்மொழி சொல்லுங்க.
2: வானுக்கு இரண்டு தீபங்கள் தாய் தந்தையர் என்ற மாதிரி எனக்கு அந்த அளவுக்கு தான் அமைஞ்சாங்க, அந்த தீபங்கள் மாதிரிதான் என் வாழ்க்கையில ஒளியேற்றி வச்சாங்க அவங்க. எனக்கு வந்து எங்க அம்மா சொன்னது வந்து பொறுமை, அந்த பொறுமை கடல்லும் தெரியுது.
0: பொதுவாவே பெண் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய ஒரு இது இல்லைங்களா?
2: ஆமா, பொறுமை தான் சொல்லுவாங்க. நாங்க அக்கா தங்கச்சி மூணு பேருன்றதுனால ஒரு சில விஷயங்கள்ல வரும், இருந்தாலும் நீ பெரியவன்னா நீ ஒரு அம்மா அப்பா ஸ்தானத்துல நீ தான் விட்டு கொடுக்கணும், அந்த மாதிரி பொறுமைய சொல்லுவாரு. எங்க அப்பா வந்து எல்லாரும் செல்ல பிள்ளைகள் தான், இதுல வந்து வேறுபாடு எல்லாம் கிடையாது, இருந்தாலும் நீ பெரியவன்றதுனால ஒரு சில விஷயத்த விட்டு கொடுத்தா உன் வாழ்க்கை சிறக்கும் அப்படின்னு சொல்லுவாரு எங்க அப்பா.
0: சரிங்க, நீங்க எப்படி பூமி மாதிரி பொறுமையா இருப்பீங்களா?
2: பொறுமையா இருப்போமா, ஆனா என் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் பொறுமை இழந்துருவோமா.
0: சரிங்க, பழிச்சுட்டு சொல்லிட்டீங்க. சரிங்க, மகிழ்ச்சிங்க, நன்றிங்க.
3: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி, IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
4: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், விழுவசந்தை அருகு, ராஜபாளையம்.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு ₹1,200 அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு ₹1,200 தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
6: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
7: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
6: தொடர்புக்கு 9500252728.
8: நம் கோடை பண்பலை 100

0: 90.5 இன்று பிற்பகல் 11 மணிக்கு லேக் எஃப்எம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்
1: புஷ்காரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை
0: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்.
2: சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி வந்தது தெரியவே தெரியாது, இன்னும் 31ஆம் தேதியிலேயே இருப்பாங்க. 1ஆம் தேதி பிறந்துருச்சா, இன்னைக்கு 11 மணிக்கு லேக் எஃப்எம்மா சிறப்பு தேடி வரும் பண்பலையா அப்படின்னு நிறைய நேர்கள் கேட்டுகிட்டே இருப்பீங்க. இன்றைக்கி 11 மணிக்கு சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி பழைய பேருந்து நிலையம் அருகிலிருந்து தாங்க வரப்போகுது சிறப்பு தேடி வரும் பண்பலை. உங்களை தேடி சிவகங்கை மாவட்ட நேர்களை தேடித்தான் வருது 11 மணிக்கு. மறக்காமல் நேர்கள்லாம் அங்கே போயிருங்க. சரி, இப்போது வானவேல் நிகழ்ச்சியில் வணக்கத்திற்குரியவர்கள் உலக பெற்றோர் தின சிறப்பு நிகழ்ச்சியாக வாங்க. வணக்கம்.
3: அன்பு சகோதரிக்கு இனிய காலை வணக்கம்.
2: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: ஈரோடு மாவட்டம் வந்தியூர் சந்தீபாளையம் கைத்தறி ஜெகநாதன்.
2: சொல்லுங்க.
3: எனக்கு வந்து 12 வயசுலயே அப்பா இருந்துட்டாருங்க. அம்மா தான் எல்லாம் சொல்லி சொல்லி எல்லாம் வளர்த்தினாங்க. அப்பாவும் நல்லா ஒழுக்கத்தாடுதான் வளர்த்தினாருங்க எங்களை. அப்புறம் அதுக்கு மேல வந்துங்க அப்ப அம்மாவும் இறந்துருச்சுங்க. அப்புறம் எங்க பசங்களுக்கு வந்துங்க அதே மாதிரி சொல்லி கொடுத்து ஒழுக்கத்தோட நல்லா படிச்சு வச்சு அதை வளர்த்தி இருக்கிறேம்மா நானு.
2: சரிங்க சரிங்க, மகிழ்ச்சிங்க, நன்றிங்க. அதாவது ஒரு குழந்தையோட முதல் ஆசிரியர், முதல் நண்பன், முதல் வழிகாட்டி, முதல் கதாநாயகர்கள் நம்முடைய பெற்றோர்கள். நம்முடைய கனவுகளுக்கு சிறகு கொடுத்து, நம்பிக்கை கொடுத்து, பறக்க சொல்லி நம்மை அழகு பார்ப்பவர்கள் நம் பெற்றோர்கள். அவர்களுக்கு நன்றி செலுத்தும் ஓர் நாள் இன்று June 1, உலக பெற்றோர் தினம். வாங்க. வணக்கம்.
4: வணக்கம்.
2: வணக்கம்.
4: அன்பு தெய்வம் தாய் பட்டியம்மை, தந்தை வீரப்ப தேவர், இரு தெய்வங்களையும் வணங்கி இணைப்பில் இணைவது புதுக்கோட்டை மாவட்டம் கோணாப்பட்டில இருந்து பழனியாய் பேசுறேன்ப்பா.
2: சொல்லுங்க பழனியாயம்மா.
4: அதாவது எங்க அப்பா அம்மா வந்து ரொம்ப ஒரு எனக்கு ரொம்ப வழிகாட்டியா இருக்காங்க. இன்னைக்கு நான் இவ்வளவு தூரம் இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் அவங்கதான். அவங்க வந்து பக்கத்துலயே தான், அவங்க எங்க ரெண்டு வீடு தள்ளிதான் எங்க அப்பா அம்மா வீடு. நான் அவங்களை கடைசி வரைக்கும் அந்திம கால வரைக்கும் நான் அவங்கள வந்து நல்லா பாத்துக்கிட்டேன்.
2: சரி.
4: அவங்க வந்து எங்க அப்பாவும் அம்மாவும் சொல்றது வந்து கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எங்க அப்பா சொல்லுவாங்க பொய் சொல்லக்கூடாதாத்தா, பொய்யே சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து நேர்மைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க, நேர்மையா இருக்கணும். மூணாவது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, யாரு வந்தாலும் சாப்பாடு வந்து நீ கையில அள்ளி போடக்கூடாதா, கரை விட்டு சாப்பாடு போட்டு அனுப்புன்னு சொன்னாங்க. அதுதான் இன்னொரு வரைக்கும் நான் கடைபிடிச்சிட்டு
2: இருக்கேன். கண்ணீரோட நன்றி செலுத்துறீங்கன்னு நம்புறேன். சரிங்க.
4: வெளியில வருவேன்.

0: கடைக்கு அறியலே தலைமாட்டிலே அவங்களுடைய போட்டோ இருக்கு. அப்படி ஒரு எனக்கு அவ்வளவு பாதுகாப்பாகவும் அப்படி இருந்தாங்க. நான் அதே மாதிரிதான் இப்ப நானும் அவங்களுடைய வழி, ஏன்னா மாதா பிதா குரு தெய்வம்னு நம்மளுடைய காய்தந்திரத்தை நம்ம முன்னாடி வச்சிருக்காங்க. ஆமா, அவங்களுடைய வழிகாட்டுதல்லதான் நம்ம இருக்கோம். அதே மாதிரிதான் இப்ப நான் என் பிள்ளைகளுக்குமே நான் அப்படிதான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். என் பிள்ளைகளுமே இன்னைக்கு சிறந்த முறையில இன்னைக்கு எல்லா விஷயத்திலயும் இன்னைக்கு இருக்குது. அப்படின்னா எங்களுடைய தாய் தந்தருடைய வழிகாட்டுல நான் வந்து அவங்களுக்கு வழிகாட்டுனது தானப்பா.
1: சரிங்க, நல்லதுங்க, நன்றிங்க பழனியாயம்மா. சில நேரம் வந்து உணர்ச்சி மேலோங்கிருது அப்படின்ற மாதிரி வந்தாங்க. நன்றிங்க பழனியாயம்மா. 9:47 வணக்கத்திற்குரியவர்கள், உலக பெற்றோர் தின சிறப்பு நிகழ்ச்சியாக வாங்க. வணக்கம். வணக்கம் பாலு.
2: ஆமா
1: சொல்லுங்கய்யா.
2: எனக்கு எல்லாமே எங்க அப்பா தான். எங்க அப்பா ஒரு டாக்டர்.

0: அன்பு தங்கைக்கு வணக்கம்.
1: வணக்கம் சார். கோவிட்
0: பற்றி முடித்தவரோட போஸ்ட்ல பாலு பேசுறேன்.
1: பாலு?
0: ஆமா.
1: ஆ சொல்லுங்கய்யா.
0: எனக்கு எல்லாமே எங்க அப்பா தான். எங்க அப்பா ஒரு தாத்தாரு. எங்க அப்பா தாத்தாரு. ஆனா எங்க அப்பா நிறைய சப்பாத்தி பண்ணல. யாரு வந்தாலும் சரி, வீட்டுக்கு
1: சரி
0: முதல்ல சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் பேசுங்க. கேட்டா யாருக்கும் கொடுக்க மாட்டாரு. நல்லா சாப்பாடு ஓடுவாரு. நல்ல பழக்க வாக்கங்களை என்ன சட்டுக்கிட்டு எங்க ஒன்னாலும் என்னோட சீக்கிரம் போவாரு. கூட்டி எங்க அப்பா தாத்தாரு நல்ல ஒரு சினிமா பேசுறது எல்லா இடங்களையும் கேட்க முன்பு என்னை கூட கூட்டிட்டு போவாரு. ஆனா அவரு என்னென்ன எனக்கு சொல்லி கொடுத்தாரோ அந்தந்த பாடங்களை போனா இப்ப நான் நான் இப்ப பின்தொடர்ந்துட்டு இருக்கேன். இப்ப நான் வந்து இப்ப முறுக்கு வியாபாரம்
1: பார்க்கேன்.
0: முறுக்கு போட்டு ஆந்திரா முறுக்கு இப்படி கடைகளுக்கு எல்லா கடைகளும் சேலஞ்சு பண்ணதும் அங்க யாராலும் கசிக்கல் வந்துட்டாங்கன்னா எனக்கு எங்க அப்பா யாரும் வந்தாங்க. எங்க அப்பா நம்ம சாப்பாடு போடுவாரு. நான் துட்டெல்லாம் கொடுக்க மாட்டேன். இப்ப துட்டு வந்தேன் சாப்பிடுங்க இல்லைன்னா அந்த ஒரு முறுக்கு வாங்கிட்டு வச்சுக்கோங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பேன். எனக்கு எல்லாமே எங்க அப்பா தான். எங்க அப்பா பின்தொடர்ந்துதான் இன்னைக்கு நான் வாழ்ந்து இன்னைக்கு நான் நல்லா இருக்கும்போது எங்க அப்பா இல்லையே அப்படின் போது எனக்கு மனசு ரொம்ப
1: வருத்தப்படுது. அதுதான் ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லியிருக்கீங்க. நான் நல்லா இருக்கும்போது என்னுடைய பெற்றோர்கள் என் கூட இல்லையே. இருக்கிறவங்க நிறைய பேர் கொண்டாடாம இருப்பாங்க. இருக்கும்போதே கொண்டாடுங்கள் அவர்களை. உலக பெற்றோர் தின சிறப்பு நிகழ்ச்சியாக இன்னைக்கு June 1 கோவில்பட்டியிலேருந்து பாலு ஐயா வந்து பேசினார். எல்லாமே அப்பா தான் அப்படின்னு எல்லா பெற்றோர்களும் குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டிய முக்கியமாக சொல்ல வேண்டிய இரண்டு விஷயங்கள்: சுய ஒழுக்கம், சுய ஒழுக்கம் தவறாமை, தர்ம சிந்தனை. தர்ம சிந்தனையோடு இரு அப்படின்னாலே நாம் எங்கேயோ போயிடுவோங்க. சரி, இப்போ வாங்க வணக்கத்திற்குரியவர்கள். வணக்கம்.
2: வணக்கம் யோகானந்த் அம்மா அவர்களுக்கு காலை வணக்கம் கூறுவது காரைக்குடியிலிருந்து வள்ளி பாலகிருஷ்ணன் அம்மா.
1: சொல்லுங்க வள்ளி பாலகிருஷ்ணன்.
2: அம்மா, நான் கண்ணால பார்த்து ரசித்து என் உயிரோடவும் உணர்வோடவும் கடந்தது யாருன்னா என்னுடைய தெய்வங்கள், என் பெற்றோர் தான்மா. என்ன நாம ஒரு பாட்டுல வரும், என்ன விலை அழகே அப்படின்னா, பிரம்மன் படைத்தான் உனையே உடனே மலைத்தான் அவனேன்னு சொன்னது போல என்னுடைய தாய் வந்து அழகிலே தேர் அழகி மேடம். அதோட தெளிவானவங்க மேடம். தந்தை அப்படின்னா கொஞ்சம் கண்டிப்பு இருக்கும் குரு மாதிரி. நான் ஒரு செல்வந்தாலும் வீட்டுல பிறந்தாலும் என்னை கொண்டே விடுதியில விட்டாங்க மேடம். அப்ப அழுவேன், ஏப்பா என்னை கொண்டே ஹாஸ்டல்ல விடுங்கன்னு. அப்ப சொல்லுவாங்க, அங்கதாம்மா கருணைன்னா என்னன்னு தெரியும், வறுமை நேர்மை உண்மை இதெல்லாம் பொறுமையெல்லாம் கத்துக்கிறனா நீ ஹாஸ்டல்ல இருந்து பழகணும்னு சொல்லி என்னுடைய தந்தை என்ன நல்வழிப்படுத்தினாங்க மேடம். இதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் மேடம்.
1: சரிங்க. அவங்களுடைய நட்பண்பு நான் இப்பயும் கடைபிடிக்கிறேன்னா என்ன சொல்லுவீங்க?
2: இது எல்லாமே எனக்கு இது எல்லாத்தையுமே அப்படியே நான் கொண்டுட்டு வர்றேன் மேடம். எனக்கு என்னோட பழகுறது எல்லாருக்கும் தெரியும் மேடம். காரைக்குடியில வள்ளி பாலகிருஷ்ணன் எல்லாருக்கும் தெரியும் மேடம். அப்படி ஒரு பணிவு.
1: உங்களுக்கு எத்தனை பசங்க?
2: என்ன மேம்
1: உங்களுக்கு எத்தனை பசங்க?
2: எனக்கு 3 பிள்ளைங்க மேடம். பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு மேம். பையன் ஒருத்தர் ஆடிட்டரா இருக்கான், இன்னொரு பையன் PhD முடிச்சிட்டு அழகப்பா கல்லூரியில வேலை பாக்குறான் மேடம்.
1: சரிங்க. நீங்க அவங்கள பிரமிப்பா பாத்திருக்கீங்களா? நம்மளுடைய குணமும் இவருக்கு இருக்கே அப்படின்னு உங்க பிள்ளைகளை
2: பாத்திருக்கேன் மேம். என்னோட தாய் தந்தை என்ன செஞ்சாங்களோ அதே காலையில நான் தான் மேடம் என் பிள்ளைகளுக்கு தலையில என்ன தடவி விடுவேன், சீவி விடுவேன். இன்னமும் இப்ப கூட இன்னைக்கு அனுப்பும் போது கல்லூரிக்கு இப்படிதான் மேம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
1: சரிங்க, மகிழ்ச்சிங்க. வள்ளி பாலகிருஷ்ணன் காரைக்குடியிலிருந்து.
3: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். June 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், விழுவசந்தை அருகே, ராஜபாளையம்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு ₹1,200 அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு ₹1,200 தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
6: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் RK Jennyல சமைச்சு கொடுத்தேன்.
7: ஆஹா, சம்ம வாசனை!
8: வெளியில வாங்க.
6: அது நான் சமைச்சதுதான்னு சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு.

0: பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்கம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். அதே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
1: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
2: நம் கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 11 லேக் FM நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.

0: தூங்கி விடாதீர்கள் நேர்களே. இன்னும் 6 நிமிஷம் இருக்கு வானவில் நிகழ்ச்சி நிறைவடைய. வாங்க, வணக்கத்திற்குரியவர்கள் வானவில் தலைப்பு இன்று. வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம் பேராசிரியர் சகோதரிக்கு. தேனி மாவட்டம் சின்னமனூர் சசிகலா பேசுறேன்ப்பா. அனைத்து பெற்றோர்களுக்கும் பெற்றோர் தின வாழ்த்துக்கள்ப்பா.
0: நன்றிங்க.
1: நான் வந்து வணங்கக்கூடிய என்னுடைய அம்மா அப்பா தான்ப்பா. தாய் வந்து அன்பிற்கு ஒரு வழிகாட்டி, தந்தை வந்து அறிவிப்பு ஒரு ஊற்றாருனாங்கப்பா. நான் நடுத்தர குடும்பத்துல சேர்ந்தவனால படிப்பு தாம நம்ம வாழ வைக்கணும்னு சொல்லி சொல்லி சொல்லி என்னோட அம்மா தாப்பா வளர்த்தாங்க. அந்த வழிநாட்டுதுனாலப்பா நான் வந்து இந்த கல்வியில சிறந்து உயர்ந்த நிலையில இருக்கிறதுக்கு காரணம் எங்களுடைய அம்மா தான்ப்பா. ரெண்டாவதுப்பா, என்னுடைய கணவருடைய பெற்றோர் வந்து வணங்கத்தக்கவர் தான்ப்பா. ஏன்னா நான் பணிக்கு சென்றதுனால என்னுடைய குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக இருந்து வழிநடத்தி சென்றவர்கள் வாழும் தெய்வங்களாக என்னுடைய கணவனுடைய பெற்றோர் மற்றும் என்னுடைய அம்மாவும் அப்பாவும். வாய்ப்புக்கு நன்றிப்பா.
0: ஒரே நேரத்துல வந்து 2 பால் அடிச்சிட்டாங்கன்ற மாதிரி தன்னுடைய பெற்றோர்களுக்கும் தன்னுடைய கணவர் பெற்றோர்களுக்கும் நன்றி செலுத்தினாங்க சசிகலா அம்மா. நன்றி உங்களுக்கு. இப்போ நிகழ்ச்சியோட நிறைவான நேயர் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம்மா.
0: வணக்கம், சொல்லுங்க.
2: ஈரோடு வெட்டுக்காட்டோல தங்கவேலுமா.
0: சொல்லுங்க தங்கவேலையா.
2: உங்களுக்கு பெற்றோர் தான நல்வாழ்த்துக்கள்.
0: நன்றிங்க.
2: எனக்கு நீங்க சொல்லிருங்க, நம்மளே சொல்லிட்டேவா.
0: ஏ, உங்க குழந்தைங்க சொல்லலையா?
2: அது தெரியாதுல்ல, எல்லாம் தெல்ல பாத்துட்டு இருக்கீங்க, எப்படி தெரியும்? இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப எங்க அப்பா அம்மா இருந்தாங்க, அம்மா இருந்துட்டாங்க சமீபத்தில் ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி.
0: சரி.
2: உண்மையிலேயே வந்து வானொலி சவுண்ட் எல்லாம் எக்கோ வந்து அங்கிருந்துதான் வருதுங்க. நான் வானொலி ஆஃப் பண்ணிட்டேன்.
0: நாங்க ஒண்ணு
2: சொல்லலாம், ரொம்ப நாளா பேசுறேன், நீங்களே சவுண்ட் குறைக்க மாட்டீங்கன்னு சொல்லக்கூடாதுல்ல.
0: சரிங்க, சொல்லுங்க. நிகழ்ச்சி நிறைவடைய போகுது, கருத்து சொல்லுங்க.
2: ஆமா, அது எங்க அப்பா வந்து எழுத படிக்க தெரியாது, சைக்கிள் ஓட்ட தெரியாது, நடந்தேதான் போவாருங்க. அவருதான் 4 பேருக்குமே கல்யாணம் பண்ணி வச்சாரு. அக்கா ஒண்ணு, அண்ணன் ஒண்ணு, தங்கச்சி ஒண்ணு, கூட பிறந்த 4 பேர்.
0: சுருக்கமா சொல்லிருங்க.
2: இல்ல, அவ்வளவு நான் நிறைவு பண்ணிடுறேன், ஏன்னா அதிகமா சொல்ல. எங்க அப்பாவுக்கு இது வரைக்கும் மொபைல் யூஸ் பண்ணது கிடையாது. இப்ப அவர் தனியா இருக்கனால இப்பதான் ஒரு மொபைல் வாங்கி கத்து கொடுத்துருக்கிறேன். ஏன்னா அவர் தனியா இருக்கிறதுனால, இல்ல எனக்கு வேண்டாம் அப்படின்னாரு. இந்த கீபேட் பட்டன் வாங்கி ஸ்பீட் டயல போட்டு எமர்ஜென்சினா கூப்பிடுங்க, கூப்பிடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இது வந்து அவரு அது ஒரு சின்ன குழந்தையாட்டு அதை வச்சுக்கிட்டு பாத்துட்டு இருக்காரு. இந்த காலத்துலயுமே அவருக்கு கிட்டத்தட்ட 70-75 வயசு ஆயிடுச்சு.
0: சரிங்க.
2: ஆனா படிப்பறிவும் இல்ல, எதுவுமே இல்ல, இன்னும் வேலை செஞ்சிட்டு இருக்கிறாரு. அவர் நினைச்சு நான் பெருமை தான் படுறேன்.
0: சரிங்க, நன்றிங்க. சின்ன குழந்தையா நினைச்சு பார்த்து உங்க பெற்றோர்களை அனுசரிச்சு வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த உலகத்திலேயே நம்மளுக்கு கெடுதல் நினைக்காத, எப்போதுமே நம்ம நல்லா வாழணும் நினைக்கிற ரெண்டே ஜீவன் நம் தாய் தந்தையர் தான். கடவுள் எல்லா இடத்துலையும் தானே இருக்க முடியாதுன்றதுக்காக பெற்றோர்களை படைத்தான் அப்படின்னு ஒரு நேயர் கூட குறிப்பிட்டு சொன்னார். ஒரு தாய் 10 மாசம் தன்னோட பிள்ளைய வயிற்றுல இன்பமாய் சுமக்கிறாள். உணவுலேருந்து உறக்கம் வரை, அதாவது நமக்கு வர்ற உறக்கம் வரை

விருப்பத்தை கூட புறக்கணிச்சிட்டு தன்னோட விருப்பத்தை கூட புறக்கணிச்சிட்டு வாழ்கிற அன்பின் அகராதி தாய். அதே போல் ஒரு நல்ல தந்தை பார்த்திங்கன்னா 1000 ஆசிரியர்களுக்கு சமம். நாம் வாழ்கிற சமூகத்துக்கு ஒரு நல்ல மனுஷன் கிடைச்சிருக்கானா, அவனுக்கு பின்னாடி ஒரு பொறுப்புமிக்க தந்தை இருக்கிறார், தந்தையோட உழைப்பும் தியாகமும் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். பெற்றோர்கள் ரோஜா செடிகளை போன்றவர்கள், மலர்களாகிய நம்மை முட்கள் கொண்டு பாதுகாப்பவர்கள். அத்தகையவர்கள் நமக்கு கிடைத்த பொக்கிஷங்கள். மற்றவர்களிடம் காட்டும் கரிசனையை பெற்றவர்களிடம் சிறிதளவு காண்பித்து பாருங்கள். இந்த பிறவி பயனின் பெருமையை அடைந்து விடுவீர்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். உங்கள் பனசிறி யோகானந்த்.

0: கோடை பண்பலையின் 1.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: புஷ்காரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை.
3: விவசாயத்தில் சாதிக்க துடிக்கும் மாணவ செல்வங்களை உங்கள் எதிர்காலத்தை பசுமையாக்க புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. தொடர்புக்கு 7448633313.
0: வழங்கிய வானவில்
4: நிகழ்ச்சிக்கு இதுவரை பொறியியல் நுட்பம் தந்தார்கள் அனிஷ், நாகராஜ், மணிவண்ணன். அழைப்புகள் ஒருங்கிணைப்பு பூஜா, கணினியாக்கம் நூர்ஜஹான். இனி கோடை பண்பலை 100.5 பண்பலை வானவில் இந்தியா. முன்பாய் வருகிறது செய்தி சுருக்கம்.
5: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் ஆகியோரிடையே உயர்மட்ட பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. மண் வளத்தை பாதுகாப்பதற்கான தேசிய அளவிலான விழிப்புணர்வு இயக்கம் இன்று தொடங்குகிறது. மேற்கு வங்கத்தில் திரு சுவேந்து அதிகாரி தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. 12 வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களை டிஜிட்டல் முறையில் திருத்துவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆன்மார்க் இணையதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு வருவதாக சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது. தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இன்று திருச்சிக்கு வருகை தரவுள்ளதை முன்னிட்டு மாநகரில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சென்னை, கோவை, திருநெல்வேலி, திருச்சி ஆகிய நகரங்களில் உலக தரத்திலான விளையாட்டு மையங்கள் அமைக்கப்படும் என்று மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். மலைப்பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மாணவர்களின் கல்வித் தரத்தை உயர்த்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். பொறியியல் படிப்பில் சேர்வதற்கு இதுவரை 281,000 பேர் விண்ணப்பித்துள்ளனர். பொறியியல் படிப்புக்கான JEE அட்வான்ஸ் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. நிர்வாக காரணங்களுக்காக சேலம் வழியாக செல்லும் ஈரோடு, மேட்டூர் பயணிகள் ரயில் உட்பட 4 ரயில்களின் சேவை இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மதுரை மாவட்டத்தில் 420 கிராமங்களில் மீன்வள பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் இன்று முதல் 15 நாட்களுக்கு விவசாயிகளுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 2,369 கன அடியாக அதிகரித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,040 ரூபாய் குறைந்து 116,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. லெபனான் மீதான ராணுவ தாக்குதலை இஸ்ரேல் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று பிரிட்டன் வலியுறுத்தியுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

தேன் சிந்தும் இசை முகில் கோடை பண்பலை வானொலி 100.5 பண்பலைவானவில் இந்தியா. இன்று வரலாற்று தகவல்களை தரும் நேற்றைய நிமிடங்கள்.

ஏடென்று கல்வி, சிலர் பேசும் எழுதும் இயல் என்று கல்வி, ஒரு தேர்வு தந்த விளைவென்று கல்வி, அது வளர்ச்சி வாயில். ஆம், கல்வி என்பது வளர்ச்சி வாயில் என்பார் கவிஞர் வாசே குழந்தைசாமி. ஆம், கல்வி என்பது வளர்ச்சிக்கான வாயில். அத்தகைய கல்வி காலந்தோறும் பல்வேறு மாற்றங்களை சந்தித்து வந்து கொண்டிருக்கிறது. குரு இருந்த இடத்தை நோக்கி சென்று மாணவர்கள் பயின்ற காலம் போய், மாணவர்கள் இருக்கும் இடத்திற்கே ஆசிரியர்கள் வந்து பாடம் நடத்தும் அளவுக்கு கல்வியின் வரலாற்று பக்கங்கள் நீண்ட நெடிய பயணத்தை சந்தித்திருக்கின்றன. அந்த பக்கங்களைத்தான் இந்த வார நேற்றைய நிமிடங்கள் நிகழ்ச்சி உங்களுக்கு சொல்ல காத்திருக்கிறது. ஆம், நம்முடைய தமிழக கல்வி வரலாற்று பக்கங்களை இந்த வார நேற்றைய நிமிடங்கள் நிகழ்ச்சியில் நாம் புரட்டி பார்க்கவிருக்கின்றோம். சரி, வாங்க நிகழ்ச்சியை தொடங்கலாம் இந்த பாடலோட.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.

0: ஆர்கேஜி நெய் ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
1: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
0: தொடர்புக்கு 9500252728.

0: நம் கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 11 மணிக்கு லேக் FM நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.

இது கோடை பண்பலை வானொலி 100.5 நேற்றைய நிமிடங்கள். தமிழகத்தின் கல்வி வரலாற்று பக்கங்களை இந்த வார நிகழ்ச்சியில் நாம் புரட்டி பார்க்கவிருக்கின்றோம். கல்வி என்கிற சொல் கல்லுதல் அப்படின்ற வேர்ச்சொல்லிலிருந்து உருவானதாக ஆய்வாளர்கள் சொல்றாங்க. கற்பவர் மனதில் ஆழ புதைந்துள்ள திறன்களை தோண்டி வெளிக்கொண்டு வருவதால் கல்லுதல் அப்படின்ற பொருள்ல கல்வியானது வழங்கப்பட்டுட்டு வருது. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்ற பெருமை நமக்கு எப்போதும் உண்டு. பண்டைய தமிழ் இலக்கண நூலான தொல்காப்பியத்துல கல்வி கற்பதற்காக ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பிரிந்து போறத ஓதர் பிரிவு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாம கல்வி என்பதுதான் ஒருவருக்கு பெருமிதம் அப்படின்னும் தொல்காப்பியம் குறிப்பிடுது. சங்க காலத்துல தமிழ் ஆட்சி மொழியாகவும் பயிற்று மொழியாகவும் இலக்கிய மொழியாகவும் இருந்திருக்கு. தமிழகத்தில் அன்றைக்கு இருந்த கல்வி முறையினுடைய சிறப்புகளை நம்ம பல வகையாக சொல்லிக்கிட்டே போகலாம். அதுல நம்ம குறிப்பிட்டு சொல்லப்பட வேண்டியது சங்கம் அப்படின்னு சொல்லப்படுற அமைப்பு. பலர் கூடி விவாதிக்க கூடிய பாங்குடையத சங்கம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இது மட்டும் இல்லாம மன்றம், சான்றோர் அவை, அரங்கூர் அவையம், சமணப்பள்ளி, பௌத்துவ பள்ளி இந்த மாதிரியான அமைப்புகளும் சங்க காலத்திலையும் சங்கம் மருவிய காலத்திலையும் கற்பித்தல் பணியை தமிழகத்துல செஞ்சுட்டு வந்திருக்கு. மன்னராட்சி காலகட்டத்துல போர் பயிற்சிகளை சொல்லித்தர்றதுதான் முக்கிய கல்வியாக கருதப்பட்டிருக்கு. கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்களை கணக்காயர், ஆசிரியர், குரவர் அப்படின்னு 3 வகையாக வகைப்படுத்தி வச்சிருக்காங்க. இவங்க கிட்ட படிக்க போகக்கூடிய மாணவர்களை சிறுவர், மாணவர், கேட்போர் அப்படின்னும் கூட வகைப்படுத்தி வைத்திருக்காங்க. சங்க காலத்துல கல்வி முறை அமைப்பானது இப்படித்தான் இருந்திருக்கு. இதனுடைய தொடர்ச்சியாக வந்த காலகட்டத்துல சமண பௌத்துவ பள்ளிகள் உருவாச்சு. இது கல்வித்துறையில் அந்த காலத்துல மிகப்பெரிய மாற்றம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். அதனுடைய வரலாற்று பக்கங்களையும் நம்ம புரட்டி பார்க்கலாம். தொடர்ந்தும் இணைந்திருங்கள் கோடை பண்பலையோடு. இது நேற்றைய நிமிடங்கள் நிகழ்ச்சி. தமிழக கல்வி வரலாற்று பக்கங்களை நாம் புரட்டி பார்த்து கொண்டிருக்கின்றோம்.

0: கொடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்,
1: ஆர்கேஜி நெய்,
0: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி, புதுக்கோட்டையின் நல்வாழ்த்துக்கள்.

ஒரு தனி மனிதனை சமுதாயத்திற்கு உரியவனாக மாற்றுவது கல்வியினுடைய மிக முக்கிய குறிக்கோள் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட தமிழக கல்வி வரலாற்று பக்கங்களை நம்ம புரட்டி பார்த்துட்டு இருக்கோம். இது கோடை பண்பலை வானொலி 100.5 நேற்றைய நிமிடங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றீர்கள். சங்ககாலம், சங்கம் மருவிய

காலம் இது ரெண்டுத்துக்கு பிறகும் சமண பௌத்துவ பள்ளிகள் தமிழகத்துல உருவாக ஆரம்பிச்சது. பள்ளி அப்படின்ற சொல் சமண பௌத்துவ சமயங்களுடைய கொடை அப்படின்னு நம்ம சொல்லலாம். பள்ளி அப்படின்ற சொல்லுக்கு படுக்கை அப்படின்னு பொருள். அன்றைய காலகட்டத்தில் சமண மதம், பௌத்துவ மதம் இதை சார்ந்த துறவிகள் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக மலைப்பாங்கான பகுதிகளில் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. மலை குகைகளுக்கு இடையில தங்களுக்கான கற்படுக்கைகளை உருவாக்கி அங்கேயே தங்கி இருந்திருக்காங்க. அந்த இடத்துலயே அவங்க உட்கார்ந்து மாணவர்களுக்கு பாடம் போதிக்கக்கூடிய பணியையும் செய்திருக்காங்க. சமணர்கள் படுத்திருந்த படுக்கை பள்ளி அப்படின்னு அழைக்கப்பட்டதுனால பிற்காலத்தில் அதுவே பள்ளிக்கூடம், கல்விக்கூடம் அப்படின்னு உருவானதாக ஆய்வாளர்கள் குறிப்பிடுறாங்க. சமண பள்ளிகளில் படித்த மாணவர்கள் தங்களுடைய ஆசிரியர்களுக்கு எடுத்த படுக்கைகளை பற்றி திருச்சிராப்பள்ளி மலைக்கோட்டையில் இருக்கக்கூடிய ஒரு கல்வெட்டு குறிப்பிடுது. அதே மாதிரி தமிழகத்தினுடைய மிகவும் புகழ்பெற்ற சமண குன்றான கழுகுமலையில் இருக்கக்கூடிய ஒரு கல்வெட்டுலையும் இதற்கான குறிப்புகள் காணப்படுது. வந்தவாசி அருகே இருக்கக்கூடிய வேடல் அப்படின்ற ஊர்ல இருந்த சமண பள்ளியில பெண் சமண ஆசிரியர் ஒருவர் 500 மாணவர்களுக்கு கல்வி கற்பித்தார் அப்படின்ற செய்தியும், பட்டினி குரத்தி என்னும் சமண பெண் ஆசிரியர் விழாப்பாக்கத்தில் சமண பள்ளி ஒன்றை நிறுவியிருந்தார் அப்படின்ற செய்திகளையும் வைத்து பார்க்கிறப்போ, அன்றைய காலகட்டத்தில், அதாவது சமண பௌத்தவ மதம் பரவி இருந்த காலகட்டத்தில், பெண்களுக்கு கல்வியில் முன்னுரிமை கொடுக்கப்பட்டு இருக்கிறது, பெண்கள் சமுதாய வாழ்க்கையில் மேம்பட்ட ஒரு நிலையில் இருந்தார்கள் அப்படின்றதையும் நம்மால புரிஞ்சுக்க முடியுது. கேட்கும் போதே சுவாரஸ்யமா இருக்குல்ல? இன்னமும் சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைய கைவசம் இருக்கு, நம்ம தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து கேளுங்க கோடை பண்பலை வானொலி 100.5. நேற்றைய நிமிடங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றீர்கள்.

0: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
1: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
0: தொடர்புக்கு 9500252728.
2: நம் கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 லேக் எஃப்எம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.

தமிழக கல்வி வரலாற்று பக்கங்களை நாம் புரட்டி பார்த்து கொண்டிருக்கின்றோம். இது கோடை பண்பலை வானொலி 100.5 நேற்றைய நிமிடங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றீர்கள். அந்த காலத்துல கல்வி அப்படின்றது சாமானிய மக்களுக்கு எளிதாக கிடைக்கல. சமுதாயத்துல உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தவர்களுடைய பிள்ளைகள் ஆசிரியர்கள் இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி போய் பல ஆண்டுகள் அங்க தங்கி இருந்து அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய, அதாவது அந்த குருமார்களுக்கு தேவைப்படக்கூடிய பணிகளை செய்து தங்களுக்கான கல்வியை கத்துக்கிட்டாங்க. செய்து கற்றல், வாழ்ந்து கற்றல், எளிமையாக வாழ்தல் அப்படின்ற அடிப்படையில இந்த கல்வி முறை அமைந்திருந்திருக்கு. இதுக்கு குருகுல கல்வி முறை அப்படின்னு பேரு. இந்த முறை போதனா முறையை தாண்டி வாழ்வியலை கட்டமைப்பதில் சிறப்பானதாக விளங்கியது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆமா, பாடம் போதிக்கக்கூடிய ஆசிரியர்களே அதை வாழ்வியலாக வாழ்ந்தும் காட்டினார்கள் அப்படின்றதுதான் இந்த கல்வி முறையினுடைய தனிச்சிறப்பே. குருகுல கல்வியை தொடர்ந்து வந்த காலகட்டத்துல, அதாவது 19ஆம் நூற்றாண்டு வாக்குல, ஊர்கள் தோறும் பெருமளவுல திண்ணை பள்ளிகள் ஏற்படுத்தப்பட்டுச்சு. இத தெற்றி பள்ளிகள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. திண்ணை பள்ளிக்கூட ஆசிரியர்கள் கணக்காயர்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. இந்த பள்ளிகள் ஒரே மாதிரியான வரன்முறையோட செயல்படல. ஏன்னா இந்த பள்ளிகள் எல்லாமுமே எந்த ஒரு பாடத்திட்டம், பள்ளி நேரம் இப்படித்தான் பயிற்றுவிக்கணும் அப்படின்ற எந்த ஒரு முறையும் இல்லாம முழுக்க முழுக்க ஆசிரியரை சார்ந்து இயங்கக்கூடிய பள்ளி அமைப்பாக இருந்தது. அதனால ஆங்கிலேயர்கள் இந்த திண்ணை பள்ளிகள், பாடசாலைகள், மக்தாப்புகள், மதராசாக்கள், இந்த மாதிரியான கல்வி அமைப்புகளை நாட்டுக்கல்வி முறை அப்படின்னு அழைத்திருக்காங்க. இது குறிப்பிட்ட ஒரு பாடத்திட்டம், போதிக்கும் முறை இது எதுவும் இல்லைனாலும் கூட மக்களுடைய கல்வி தேவையை

பெருமளவு பூர்த்தி செய்தது அப்படின்னே கூட நம்ம சொல்லலாம். குறிப்பா சென்னை மாகாணத்துல 12,498 திண்ணைப்பள்ளிகள் இயங்கி வந்ததாகவும், அவற்றினுடைய கல்வித்தரம் பல ஐரோப்பிய நாடுகள் அப்போதைய கல்வித்தரத்தை காட்டிலும் உயர்ந்ததாகவே காணப்பட்டது அப்படின்னும் கூட சென்னையினுடைய ஆளுநர் சர் தாமஸ் மன்ட்ரோ காலத்துல நடத்தப்பட்ட ஆய்வுல குறிப்பிடப்பட்டிருக்கு. இதிலிருந்தே திண்ணைப்பள்ளிகள் எந்த அளவுக்கு மக்களுக்கு கல்வியை கொண்டு சேர்த்திருக்கிறது அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. ஆங்கிலேயர்களுடைய வருகைக்கு பிறகு இந்தியாவில் கல்வி முறையினுடைய மாற்றம் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சது அப்படின்னே நம்ம சொல்லலாம். அச்சு இயந்திரத்தின் கண்டுபிடிப்பு கல்வியில் மிகப்பெரும் மாற்றத்தை உண்டாக்கியது அப்படின்னே நம்ம சொல்லலாம். அந்த வரலாற்று பக்கங்களையும் நம்ம புரட்டி பார்க்கலாம். தொடர்ந்து கேளுங்க கோடை பண்பலை வானொலி 100.5.

இது கோடை பண்பலை வானொலி 100.5 நேற்றைய நிமிடங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றீர்கள். இன்று தமிழக கல்வி வரலாற்று பக்கங்களை நாம் புரட்டி பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆயிரத்தி 1453 ஆண்டினுடைய தொடக்க காலகட்டத்தில் ஜெர்மனி நாட்டை சார்ந்த ஜான் கூட்டன்பர்க் அப்படின்றவர் அச்சு இயந்திரத்தை கண்டுபிடிச்சாரு. இது கல்வியினுடைய வளர்ச்சியில பெரிய மாற்றத்தை உண்டாக்குச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆமா, ஆரம்ப காலகட்டத்தில் மண்ணில் எழுதி பழகி கொண்டிருந்தவர்களுடைய கையில அச்சடிக்கப்பட்ட புத்தகங்கள் கொடுக்கப்பட்டுச்சு. இது கல்வியில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்குச்சு. அதே மாதிரி 1706 ஆண்டு வாக்குல சமயம் பரப்புவதற்காக தமிழகத்துக்கு வந்தவர்களும் கல்வி பணியில தங்களை அர்ப்பணிச்சுக்கிட்டாங்க. தமிழகத்துல மிஷினரி பள்ளிகள் அப்படின்னு சொல்லப்படுற பள்ளிகளை ஏற்படுத்தி மாணவர்களுக்கு கல்வியை கொடுத்தாங்க. ஒரு கட்டத்துல நாட்டு கல்வி முறை சிறந்ததா அல்லது மேற்கத்திய கல்வி முறை சிறந்ததா அப்படின்னும் கூட வாதங்களும் பிரச்சனைகளும் கூட நடந்திருக்கு. அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வாக இருக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் 1835 ஆண்டு மெக்காலே கல்விக்குழு உருவாக்கப்பட்டுச்சு. மெக்காலே அப்படின்றவருடைய தலைமையில கல்விக்குழு உருவாக்கப்பட்டு இந்த கல்வி தொடர்பான பிரச்சனைகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி 1854 ஆண்டு சார்லஸ் வுட் தலைமையிலான குழுவினுடைய அறிக்கையை அடிப்படையாக கொண்டுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய கல்வி முறையும் தேர்வு முறையும் உருவாக்கப்பட்டுச்சு. அதனால சார்லஸ் வுட்டினுடைய அறிக்கையை இந்திய கல்வி வளர்ச்சியின் மகாசாசனம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. 1882 ஆண்டு உருவாக்கப்பட்ட ஹண்டர் கல்வி குழு சீருடை முறை தாய்மொழி வழி கல்வி இதை கட்டாயமாக்குச்சு. அது மட்டும் இல்லாம புதிய பள்ளிகளை தொடங்கி நடத்தக்கூடிய பொறுப்பு தனியாருக்கும் வழங்கப்படலாம் அப்படின்னு கூட அந்த குழு பரிந்துரை செய்திருக்கு. ஆங்கிலேயர்கள் ஆட்சி புரிந்த 19 நூற்றாண்டுல நம்ம நாட்டுல எழுத படிக்க தெரிஞ்சவங்களுடைய எண்ணிக்கை 15%. நாடு விடுதலை பெற்றதுக்கு அப்புறமா இந்த நிலையை மாற்ற நம்முடைய மத்திய அரசும் மாநில அரசும் பல்வேறு முயற்சிகளை முன்னெடுத்துட்டு வர்றாங்க. குறிப்பா நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 45(14) வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு கட்டாய இலவச கல்வி வழங்கப்பட வேண்டும் அப்படின்றத வலியுறுத்துது. அதனாலதான் இன்றளவும் இந்தியாவில் படித்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது அப்படின்றது மறுக்க முடியாத உண்மை. 19 நூற்றாண்டினுடைய நிறைவு பகுதியில், அதாவது 20 நூற்றாண்டினுடைய தொடக்க காலகட்டத்தில் நம்முடைய தமிழகத்தில் 4 வகையான கல்வி அமைப்புகள் காணப்பட்டுச்சு.

அதாவது மாநில அரசு வகுக்கக்கூடிய பாடத்திட்டத்தை கொண்ட கல்வி முறை, மெட்ரிகுலேஷன் கல்வி முறை, ஆங்கிலோ இந்தியன் கல்வி முறை, ஓரியண்டல் கல்வி முறை அப்படின்னு நான்கு வகையான கல்வி முறை அமைப்புகள் காணப்பட்டுச்சு. இது எல்லாவற்றையும் ஒன்றிணைத்து ஒரே கல்வி முறையாக கொண்டு வரப்பட்டது தான் சமச்சீர் கல்வி முறை அப்படின்றது. இது கடந்த 2009 நவம்பர் மாதம் 30 முதல் நம்முடைய தமிழகத்தில் அறிமுகம் செய்யப்பட்டுச்சு. இந்த சமச்சீர் கல்வியினுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, நம்ம முன்னாடி சொன்ன அந்த நான்கு வகையான கல்வி அமைப்புகளில் படிக்கக்கூடிய மாணவர்களிடையே இருக்கக்கூடிய ஏற்ற தாழ்வுகளை குறைப்பது தான் இந்த சமச்சீர் கல்வியினுடைய மிக முக்கியமான நோக்கம். அதாவது இந்த நான்கு கல்வி முறை அமைப்புக்கும் ஒரே மாதிரியான பாடத்திட்டம், ஒரே பாட புத்தகம் அப்படின்றது தான் சமச்சீர் கல்வி முறை. இந்த கல்வி முறை அறிமுகப்படுத்தப்பட்டதுக்கு அப்புறம் மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதமும் புரிந்து கொள்ளக்கூடிய திறனும் கூட அதிகரித்தது அப்படின்னு ஆய்வுகள் நமக்கு சொல்லுது. இப்படியெல்லாம் போய்கொண்டிருக்கக்கூடிய தமிழக கல்வி வரலாற்றில் பக்கங்களில் நீக்க முடியாத ஒரு ஆண்டு கடந்த 2021. ஆமாம், பெருந்தொற்று காரணமாக நாம் எல்லோருமே ஊரடங்கு காலத்தில் வீட்டிலேயே இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. அந்த காலகட்டத்தில் மாணவர்களுடைய கற்றல் கற்பித்தல் பாதிக்காமல் இருப்பதற்காக ஆன்லைன் மூலமாக பள்ளியிலிருந்து வகுப்புகள் எடுக்கப்பட்டது உங்களுக்கு நினைவிருக்கக்கூடும். ஒரு காலத்தில் ஆசிரியரை தேடி மாணவர்கள் போன நிலை மாறி இன்றைய காலகட்டத்தில் தகவல் தொழில்நுட்பத்தின் மூலமாக ஆசிரியர் ஓரிடத்தில் இருந்து கொண்டும் அதை கேட்கக்கூடிய மாணவர் ஓரிடத்தில் இருந்து கொண்டும் கற்றல் கற்பித்தல் என்பது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இது கல்வி வளர்ச்சியில ஒரு மிக முக்கியமான திருப்பு முனை அப்படின்னே நம்ம சொல்லலாம்.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: விவசாயத்தில் சாதிக்க துடிக்கும் மாணவ செல்வங்களை உங்கள் எதிர்காலத்தை பசுமையாக்க புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை.
2: தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரம் மற்றும் ICAR புதுடெல்லியின் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி.
1: 2026-2027 கல்வியாண்டிற்கான BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் மற்றும் BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
2: TNAU இணையதள பதிவு முக்கியம். படிப்பை முடிக்கும் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு.
1: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. தொடர்புக்கு 7448633313.
2: புஷ்கரம் கல்லூரி, உங்கள் விவசாய கனவுகளின் நுழைவாயில்.

0: ஆர்கேஜி நெய்
1: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
2: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
1: தொடர்புக்கு 9500252728.
3: நம் கோடை பண்பலை 100.5 முற்பகல் 11 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
5: முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை வழங்கும் நலம் நலமறிய நிகழ்ச்சியில் உங்களோடு மகப்பேறு மற்றும் மகளிர் லேப்ரோஸ்கோபி மருத்துவர் ஆர்த்தி ஹரிஷ் அவர்கள்.
6: வணக்கம் நேர்களே, முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையிலிருந்து இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டிசீஸ் கியூர் பண்ண முடியுமா முடியாதா? நிறைய பேர் கேட்கிற கேள்வி இது இன்க்யூரபிளா மேடம், இதை நான் ட்ரீட்மெண்ட் பண்ண இதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாதா, நான் ரொம்ப இப்படிதான் கஷ்டப்படணுமா அப்படின்னு கேட்பாங்க. அதனால எண்டோமெட்ரியோசை கியூர் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். நார்மலா இது ஒரு சைலண்ட் டிசீஸ், ஆனால் இது நிறைய பேர் அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டிசீஸ் தான் எண்டோமெட்ரியோசிஸ். இந்த எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னா என்னன்னா, நம்ம யூட்ரஸ்க்குள்ள இருக்கக்கூடிய அந்த லைனிங் இருக்கக்கூடிய செல் மாதிரியே ஒரு சிமிலர் செல் நம்ம அந்த யூட்ரஸுக்கு வெளியில இருந்தா அதை எண்டோமெட்ரியோசிஸ் சொல்றோம். இதனால அவங்களுக்கு என்ன பண்ணுது, பெயின் இருக்கு, இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு, ஃபர்டிலிட்டி ப்ராப்ளங்கள்லாம் அதிகமா வருது. எண்டோமெட்ரியோசிஸ் கியூரபிளா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இட்ஸ் நாட் கம்ப்ளீட்லி கியூரபிள், ஃபுல்லா கியூர் பண்ண முடியாது, ஆனா இது மேனேஜ் பண்ண முடியும். உதாரணமா சொல்லணும்னா ஒரு சக்கரை நோயா இருக்கட்டும், ஒரு பிரஷரா இருக்கட்டும், இதெல்லாம் கம்ப்ளீட்டா கியூரபிள் வராமலே தடுக்க முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஆனா அதெல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல வச்சுட்டோம்னா நம்மளால ஈஸியா லைஃப் லாங்கா கஷ்டப்படாம வாழலாம். இது எப்படி கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது, என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பெயின் இருக்கு அதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெயின் கில்லர்ஸ், ஒரு ஹார்மோனல் தெரப்பி, இன்ஜெக்ஷன் தெரப்பிஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால அந்த லீஷனோட சைஸ் அது பெருசாகாம அதை கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியும். அதை கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுனால உங்களுடைய சிம்டம்ஸ் அதிகமா பாதிக்காம இருக்கும். சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸும் இதுக்கு இருக்கு. லேப்ரோஸ்கோபி மூலமா சின்ன சின்ன எண்டோமெட்ரியாடிக் ஸ்பாட்ஸ் இருந்தால் அதை ரிமூவ் பண்ண முடியும். சில சமயம் ஃபர்டிலிட்டி பேஷண்டா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரிஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும். பவல் எண்டோமெட்ரியோசிஸ், பிளாடர் எண்டோமெட்ரியோசிஸ், இந்த எல்லா எண்டோமெட்ரியோசிஸ்க்குமே சர்ஜிக்கல் ஆப்ஷன் லேப்ரோஸ்

0: எண்டோஸ்கோபிக் சர்ஜரி ஒரு எக்ஸலண்ட் ரெமெடியாக அமைய வாய்ப்பிருக்கு. நிறைய டைம் பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது நிறைய டைம் சிம்டம், உங்கள் ஏஜ் சிம்டம், உங்கள் ஃபர்டிலிட்டி கோலை வச்சு தான் நம்ம இதை எந்த ட்ரீட்மெண்ட் கொண்டு போகணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ண முடியும். அதனால் இப்போ இருக்க டெக்னாலஜியும் இப்போ இருக்கிற மெடிக்கல் கேர் அட்வான்ஸ்மெண்ட்ஸும் உங்களுக்கு இந்த டிசீஸை பெரிய விதமான கஷ்டமே இல்லாமல் உங்கள் பாடியில் வச்சுக்க முடியும். இது இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டயட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இது இன்னும் உங்களுக்கு பெட்டரான விஷயமா கொண்டு வரும். ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் கொண்டு வரலாம், ரெகுலர் எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணிங்கன்னா சிம்டம்ஸ் கொஞ்சம் கம்மியாக தெரியும். உங்களுக்கு இயர்லியராக எப்படி கண்டுபிடிக்கிதுன்னு பார்த்தீங்கன்னா, பெயின்ஃபுல் பீரியட்ஸ் ரொம்ப அதிகமான பெயின்ஃபுல் பீரியட்ஸ் இருக்கா, இல்லை ஒரு ஃபேமிலி லைஃப்பில் இருக்கும்போது பெயின் ரொம்ப அதிகமாக இருக்கா, இது ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக டாக்டரை பார்த்து எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கங்க. மேலும் நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் மகப்பேறு, அறுவை சிகிச்சை, தீவிர சிகிச்சை, எலும்புக்கான சிகிச்சை, தோல் சிகிச்சை மற்றும் அனைத்து விதமான நோய்களுக்குமான சிகிச்சைகளும் சிறப்பாக செய்யப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்ற பேரில் இருக்கக்கூடிய யூடியூப் சேனல் இல்ல இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஏதேனும் பிரச்சனைகளோ சந்தேகங்களோ இருந்தால் எங்களை நேரடியாக வந்து சந்திக்கலாம் மற்றும் 8358 8358 36 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு.
1: நாம் இதுவரை இணைந்திருந்தோம் முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை. வழங்கிய நலம் நலமறிய.

ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து என்கிறார் திருவள்ளுவர். ஒருவர் ஒரு பிறவியில் கற்றுக்கொண்ட கல்வி என்பது அவருக்கு அந்த பிறவியில் மட்டுமல்லாது அடுத்து வரக்கூடிய 7 பிறவிகளுக்கும் துணை நிற்கும் அப்படின்றது வள்ளுவருடைய கருத்து. நிச்சயமாக கல்வி அப்படின்றது ஒரு தொடர் நிகழ்வு. கற்றுக்கொள்வதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. அது பள்ளியில் இருக்கலாம், பள்ளிக்கு வெளியேயும் இருக்கலாம். எனவே கல்வி என்பதுதான் குழந்தைகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய உண்மையான செல்வம். எனவே குழந்தைகளை கட்டாயமாக பள்ளிக்கு அனுப்புங்கள். கல்வி மட்டும்தான் ஒருவருக்கு அழியாத செல்வம் என்று சொல்லி தமிழகத்தின் கல்வி வரலாற்று பக்கங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்ட மனநிறைவோடு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன். அறிவிப்பாளர் கார்த்திகேயன். நன்றி நண்பர்களே.

கோடை பண்பலை 100.5 இனி சிறப்பு தேடி வரும் பண்பலை. சிவகங்கை இளையான்குடி பழைய பேருந்து நிலையம் எதிர்ப்புறம் உள்ள பூங்காவிலிருந்து நிகழ்ச்சிக்கு முன் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

0: மணி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் ஆகியோர் இடையிலான உயர்மட்ட பேச்சுகள் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. மண் வளத்தை பாதுகாப்பதற்கான தேசிய அளவிலான விழிப்புணர்வு இயக்கம் இன்று தொடங்குகிறது. மேற்கு வங்கத்தில் திரு சுபேந்து அதிகாரி தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. உச்சநீதிமன்றத்திற்கு 5 புதிய நீதிபதிகளை நியமிக்க குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ளதாக சட்டத்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் தெரிவித்துள்ளார். 12 வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களை டிஜிட்டல் முறையில் திருத்துவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆன்மார்க் இணையதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு வருவதாக CBSE தெரிவித்துள்ளது. தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இன்று திருச்சிக்கு வருகை தரவுள்ளதை முன்னிட்டு மாநகரில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சென்னை, கோவை, திருநெல்வேலி, திருச்சி ஆகிய நகரங்களில் உலக தரத்திலான விளையாட்டு மையங்கள் அமைக்கப்படும் என்று மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். மலைப்பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். பொறியியல் படிப்பில் சேர்வதற்கு இதுவரை 281,000 பேர் விண்ணப்பித்துள்ளனர். சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டரின் விலை இன்று 42 ரூபாய் அதிகரித்துள்ளது. பொறியியல் படிப்பிற்கான JEE அட்வான்ஸ் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 2,369 கனஅடியாக அதிகரித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,040 ரூபாய் குறைந்து 116,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்று தொடர்ந்து 2வது முறையாக கோப்பையை கைப்பற்றியது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க
1: சிறப்பு தேடி வரும் பண்பலை.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கைவன் மாலில் கோலாகல ஆரம்பம். இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கைவன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் ஜூன் 4 வியாழக்கிழமை காலை 10:30 ஜூன் 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை வசந்தன் கோ.
1: வணக்கம் நேர்களே, கொடை பண்பலையின் 1.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை. இன்றைய சிறப்பு தேடி வரும் பண்பலை சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி பழைய பேருந்து நிலையம் எதிர்புறம் உள்ள பூங்காவில் இருந்து வலம் வர இருக்கிறது. நேயர்களை சந்திக்கிறார் ரங்கா.
3: அனைவருக்கும் வணக்கம் நேயர்களே. கோடை பண்பலை வானொலியின் உதய இந்த வருடத்திற்கான உதய விழா சிறப்பு தேடி வரும் பண்பலை இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான மாவட்டங்க. ஏனென்றால் இதுக்கு முன்னாடி வந்து 2000 அப்படி திருக்குறளை வச்சு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆனா அந்த மாவட்டத்தில் இருக்கிற கீழடி என்கிற ஊர் தான் தமிழர்களுடைய தாய் மடியாக மாறியது. கிட்டத்தட்ட 5,000 முற்பட்ட அப்படின்னு சொல்கிற அளவுக்கான ஒரு மிகச்சிறப்பு வாய்ந்த மாவட்டம் இது. கீழடியில தமிழர்களுடைய தொன்மை சொல்கிற பல அடையாளங்களை அங்க அருங்காட்சியகத்துல வச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி மாவட்டத்துல இருந்து இளையான்குடி என்கிற ஊருக்கு தான் நாம வந்திருக்கிறோம். இங்க ஏற்கனவே ஐயா சுந்தராவுடைய ஐயா வந்து தேடி வரும் பண்பலை ஒரு முறை முதல் பண்ணிருக்கிறாங்க. அதுக்கு அப்புறமா நம்மதான் வந்திருக்கிறோம், இது 2nd முறையா வந்திருக்கிறோம் அப்படின்னு மக்கள் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அதனால நிறைய பேர் அதை பேசுறதுக்கான இப்ப ஆர்வத்தோட இருக்கிறாங்க. இப்ப முதல்ல நம்ம ஆரம்பிச்சிருவோம். அண்ணா வணக்கம்.
4: வணக்கம் சார்.
3: உங்க பேர் சொல்லுங்க.
4: என் பேர் செல்வகுமார்.
3: சரிங்க.
4: நான் சிவகங்கை மாவட்டம் இளையங்குடி. நான் வந்து டெய்லரு.
3: சரி.
4: நீங்க வந்து கோடைக்குள் மலை எங்க மாவட்டத்துக்கு எங்க ஊருக்கு தேடி வந்ததுல எங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷம் சார். சிறப்பு இப்ப இளையங்குடி மாவட்டம் வந்து இளையங்குடியில வந்து முக்கியமா சொல்ல போனா இந்த இது முக்கியமா இங்க வந்து எல்லா மக்களுமே ஒற்றுமையா இருக்கக்கூடிய ஊர் சார். இங்க வந்து பார்த்தா பக்கத்துல பெரிய சிவன் கோவில் ஒன்று இருக்கு, அம்மன் கோவில் இருக்கு. இங்க பள்ளிவாசல் நிறைய பள்ளிவாசல் இருக்காங்க சார். எல்லாருமே அண்ணன் தம்பியா பழகுவோம். இருக்கு. அது போக இன்னொன்னு ஒரு முக்கியமான சிறப்பு என்னன்னா மாறுநாயன் 63 நாயன்மார்கள் ஒருவனாரான மாறுநாயனார் இங்க வாழ்ந்த ஊர் சார். மாறுநாயனார் சார் அவருடைய வீடு வாசல் எல்லாமே இன்னும் இருக்காங்க. இன்னும் அவங்களுக்கு சிறப்பு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க.
3: சரிங்க.
4: அதனால இளையங்குடி சிறப்பு அது. பக்கத்துல ஒரு 2-3 கிலோமீட்டர் தாயமங்கலம் முத்துமாரியம்மன் கோயில் இருக்கு.
3: சரிங்க.
4: இங்கிட்டு பக்கத்துல பரமக்குடி இருக்கு. நிறைய பேர் வருவாங்க இங்க வந்து. அதுதான்.
3: ஆமா, பக்கத்துல மதுரை இருக்கு. கொஞ்சம் தள்ளி போன வத்தல குண்டு.
4: ஆமா சார். ஆமா சார்.
3: கொடைக்கானல் இருக்கு.
4: உங்களுக்கு இங்க மாவட்டத்துல இளையங்குடி வந்து கோடை பண்பலை தேடி வந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்.
3: சரிங்க. சரிங்க.
4: நன்றி. நன்றி சார்.
3: என்ன பாடல் கேட்கலாம் சொல்லுங்க.
4: ஒரு நாயகன் உதயமாகிறான் அந்த பாடல்.
3: யாருங்க உதயநாயகன்? நீங்க
4: தானா உதயம் தான் சார் எங்களுக்கு.
3: வீட்டுல சொல்லிட்டு சாப்பாடு
4: கட்டாயிரம். ரொம்ப நன்றி சார்.
3: தாவணி கனவுல இருந்து ஒரு நாயகன் உதயமாகட்டும். உதய விழாவில் நன்றிங்க.
4: ஓகே சார். நன்றி சார்.

வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி, IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர்

0: தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
1: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், விழுவர் சந்தை அருகு, ராஜபாளையம்.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
5: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
4: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர், பித்தளை, அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல், காலேஜ், ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
5: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
4: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
6: விவசாயத்தில் சாதிக்க துடிக்கும் மாணவ செல்வங்களை உங்கள் எதிர்காலத்தை பசுமையாக்க புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை.
7: தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரம் மற்றும் ICAR புதுடெல்லியின் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி.
6: 2026-2027 கல்வியாண்டிற்கான BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் மற்றும் BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
7: TNAU இணையதள பதிவு முக்கியம். படிப்பை முடிக்கும் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு.
6: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. தொடர்புக்கு 7448633313.
7: புஷ்கரம் கல்லூரி, உங்கள் விவசாய கனவுகளின் நுழைவாயில்.
8: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் அம்பாஸ் கைவன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் ஜூன் 4 வியாழக்கிழமை காலை 10:30 ஜூன் 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக iPhone வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.

0: நலம் பெறும் தினம் ஆர்கேஜி நெய்
1: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
2: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
1: தொடர்புக்கு 9500252728.
3: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5
4: சிறப்பு தேடி வரும் பண்பலை.
3: இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்தன் கோ,
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் June 4 வியாழக்கிழமை காலை 10:30 June 4 to 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக iPhone வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
6: கோடை பண்பலை 100.5 இது உதய விழா சிறப்பு தேடி வரும் பண்பலையில இன்னைக்கு வந்து நம்ம வந்து சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியில இருக்கிறோம். இந்த இளையான்குடியில வந்து எங்கன்னு சொன்னீங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல ஒரு சின்ன பார்க் இருக்குதுங்க. வரிசையா ஒரு பெரிய பார்க்கு, முன்னாடி ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்துல சாமி பேர் என்னங்க?
7: சிவன் கோயில் சார்.
6: ஒரு சிவன் கோயில், அந்த குளத்துக்கு அந்த பக்கமா சிவன் கோயில் இருக்கு. அந்த இடத்துல தான் நின்றுருக்கோம் நாம. மக்கள் நிறைய வந்துகிட்டே இருக்கிறாங்க, நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு ஐயாவை ரொம்ப நேரமா கண்ணத்துல வச்சு இவன் உண்மையா தான் பேசுறானா இல்ல சும்மா அதையும் பேசிக்கிட்டு இருக்கானா அப்படின்னு அப்பா அதுக்கு டெஸ்ட் பண்ணிக்கும் போது அவரை பேட்டி எடுப்ப வாங்க. நீங்க சும்மா உட்காந்துருக்கீங்களா? பேச முடியாதா? போச்சு போங்க. பேச முடியாதுன்னு சொல்ல முடியுது, பேச முடியாது. ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
8: என் பேர் ஜான் முகமது.
6: உங்க மாவட்டத்துக்கு வந்திருக்கோம்.

0: ஊருக்கு வந்திருக்கிறோம். என்ன நினைக்கிறீங்க?
1: எங்களுக்கு எங்களுக்கு ரொம்ப நல்லது. நான் ஏற்கனவே 2020 பேசியிருக்கிறேன்.
0: அப்ப 26 வருஷம் ஆச்சு.
1: ஆமா,
0: ஒருவேளை ஒரு குழந்தை பிறந்தா இன்னைக்கு காலேஜ் போய்கிட்டு இருக்கோம்.
1: ஆமா
0: அப்படிதானே?
1: ஆமா
0: சரிங்க,
1: நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன்.
0: சரிங்கண்ணா சரிங்கண்ணா, உங்க ஊருடைய சிறப்பு சொல்லுங்க.
1: எங்களுடைய பள்ளியாசை எல்லாமே இருக்குது. ஊரை சுத்தி பள்ளியாசை இருக்குது, சர்ச் இருக்குது, கோயில் இருக்குது, எல்லாமே
0: மார்க்கெட் இருக்குது. அந்த காய்கறி வாங்கிக்கலாம். அந்த பக்கம் பழைய பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, பஸ் ஏறி
1: எல்லாமே இருக்கு.
0: அந்த பக்கம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, நேரம் ஏறி ராமேஸ்வரம் போகலாம்.
1: எல்லா வசதியும் இருக்கு.
0: நான் தாங்க பேசுறேன் நக, இல்ல இல்ல நம்பவே மாட்டேங்க. நானும் யோசிச்சே இருக்கேன், அப்பதான் நம்ப மாட்டாங்க. என்னன்னா புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சுங்க. என்ன நினைச்சிருக்க இல்ல ஏம், நான் பேசுவோம்னே இருங்க. ஊருக்கு ஊருக்கு வண்டியை ஓட்டினீங்க, நான் எப்படி வண்டி ஓட்டுறேன்? நானே மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். சொல்லுங்கண்ணா, உங்க ஊரோட சிறப்பு சொல்லுங்க.
1: எல்லாமே நல்லா சிறப்பா இருக்கு.
0: எல்லாமே நல்லா சிறப்பா இருக்கு. நல்லதுங்க, சூப்பரா முடிச்சீங்க. சரி, இந்த இவரு ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காரு. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: சிவகங்கை மாவட்டம் தேவங்குடி வட்டம் மாங்கோல் இருந்து எஸ் கண்ணன்.
0: நீங்க தானே? அது
2: அதேதான்.
0: சரி சரி, நீங்களா சொல்லுங்க. உங்களுடைய மிக முக்கியமான விஷயங்கள்.
2: நான் தற்போது விவசாயம் பார்த்து கொண்டிருக்கிறேன்.
0: சரிங்க.
2: அதுவும் இல்லைவிட்டால் சாலை பணியில் வேலை பார்த்து
0: கொண்டிருக்கிறேன்.
2: இந்த எப்பவும் மூலியமா இன்னைக்கு பேசுவோம்ன்றக்காக நேற்றைய நிகழ்ச்சியில சொல்லியிருந்தாங்க.
0: சரிங்க.
2: அதனால நான் காலையில கிளம்பி வந்துட்டேன். பேசக்கூடிய வாய்ப்பும் கிடைச்சிருச்சு.
0: ஆமா,
2: எல்லா மக்களும் சுத்தி நிக்கிறாங்க, வாய்ப்பு கொடுப்போம் பேச.
0: ஆமா, எல்லாரும் சுத்தி நிக்கிறாங்க. போக விடாம இன்னைக்கு மரத்துல கட்டி வச்சு
2: எல்லாரும் எப்பவும் 100.5 பேசி அவ்வளோட திறமையை காமிக்கிட்டோம்.
0: வர்றாங்களே ஒரு 7 உயரத்துல இருப்பாரு, ஒரு 4 கை இருக்கும்.
2: இல்ல சார்,
0: 15 கால் நினைச்சீங்களா இல்லையா? சொல்லுங்க.
2: அப்படிதான்
0: பேசிட்டு இருந்தீங்க.
2: இல்ல இல்ல இல்ல, உங்க குரலை கண்டுபிடிச்சே நான் கரெக்டா கேட்டுவிட்டேன்.
0: ஆமா, பெரிய திருக்குறள். சரி, உங்க மாவட்டத்துக்கு வந்தா என்ன நினைக்கிறீங்க?
2: எங்க மாவட்டத்துல எல்லாமே இருக்குது.
0: சரிங்க.
2: ஏதோ ஓரளவுக்கு
0: ஏதோ ஒண்ணு ரெண்டு இல்லாம தான் இருக்குது.
2: மக்கள் எல்லாருக்கும் எல்லாரும் கிடக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணி பண்ணுங்க.
0: பண்பலை உங்க ஊரை தேடி வந்ததுல நீங்க என்ன நினைக்கிறீங்க?
2: நல்ல ஒரு வரவேற்பு உங்களுக்கு.
0: சரிங்க. சிகப்பு கம்பளமா விரிச்சு ரெண்டு பக்கமா மலர்லாம் அப்படியே ரெண்டு பக்கம் மலர்லாம் தூவி அப்படின்னு என்னமோ நினைச்சிட்டு வந்தேன். ஆனாலும் பரவாயில்ல, உங்களுடைய சிறப்பு அழைப்பும் உங்களுடைய மரியாதையும் அன்பும் பெரிய அங்கீகாரத்துக்குரியது, ரொம்ப பெரிய விஷயம். நன்றி உங்களை சந்தித்ததுல.
2: நன்றி.
0: என்ன பாடல் கேட்கலாம்?
1: தூங்காத தம்பி தூங்காத.
0: தூங்கிறாதீங்க, நீங்க தூங்கிறாதீங்க. நீங்க சொல்லி வேங்கை வெளியே வருதா? ஒரு வேங்கையா வெளியே வந்துகிட்டு இருக்கு. சிறப்பு தேடி வரும் பண்பலை இன்று சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி பழைய பேருந்து நிலையத்துக்கு எதிர்புறம் இருக்கிற பூங்காவில் பார்க்கு நடந்துகிட்டு இருக்கு. இப்ப வருது வேங்கை வெளியே வருது. நன்றிங்க.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி
3: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கைவன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் ஜூன் 4 வியாழக்கிழமை காலை 10:30 ஜூன் 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
5: கொடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்,
6: ஆர்கேஜி நெய்,
5: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டையின் நல்வாழ்த்துக்கள்.
7: Reindeer International School, ஏற்காடு. இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
8: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது Reindeer International School, ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
7: தொடர்புக்கு 9500252728.
6: 27வது உதயநாளை சிறப்பிக்கும் வகையில் வாரந்தோறும் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை பிற்பகல் 2:30 சிறப்பு வென்றார் வந்தார்.
9: ஒரே ஒரு பெயர் தான்
10: கோடை பண்பலை.
9: அது வெறும் பெயர் இல்லை, எங்கள் உயிர் தான்.
10: வெறித்தனமா இருக்கும்.
11: காற்றின் வெற்றிடத்தை நிரப்பும் வானம்பாடி
9: நெஞ்சுக்குள்ளும்
11: கோடை பண்பலை 100.5.
12: எல்லா நாளுமே நல்ல நாளுதான், நல்ல நேரம் தான்.
6: நேய சொந்தங்களோடு உற்சாக சந்திப்பு.
13: எங்கள் மூச்சுக்குள்ளே

0: இதுவரை ரசித்தம் கோடை பண்பலை 100.5
1: சிறப்பு தேடி வரும் பண்பலை.
0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வசந்த் அண்ட் கோ.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கைவன் மாலில் கோலாகல ஆரம்பம். இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கைவன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் June 4 வியாழக்கிழமை காலை 10:30 June 4 to 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி. தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
3: வணக்கம் நேரிலே கோடை பண்பலை 100.5 உதய விழா சிறப்பு தேடி வரும் பண்பலை சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியில தான் கேட்டுட்டு இருக்கு. இப்ப வந்து நம்ம கூட்டத்தை விலக்கிக்கிட்டு ஒரு ஐயா வந்து துண்டெல்லாம் போட்டு பெரிய மீச ஒண்ண வச்சிருக்கிறாரு. பயங்கரமான மீச
4: பாத்துக்கிட்டு இருப்பீங்க.
3: இது
4: கேட்டுக்கிட்டு தானே வந்தேன்.
3: கேட்டுதான் வந்தீங்களா?
4: கேட்டுக்கிட்டு இங்க வந்து 11 வர்றதா சொன்னாங்க. உடனே இங்க பரப்பிட்டு வந்து
3: சின்ன பிள்ளையில ரேடியோ கேட்கும் போது ரேடியோக்குள்ள யாரோ இருந்து பேசுறாங்க. ரேடியோ உடச்செல்லாம்
4: அந்த சப்ஸ்டேட்டுக்கு போனா பெரிய சங்கதி.
3: அப்படியா?
4: மறக்க முடியாது.
3: அதை நீங்களும் பண்றீங்களா?
4: நல்லா இருக்க. நாங்களுக்கு பின்னால நீங்க
3: அது என்னமோ நியாயம் தாங்க.
4: என்னுடைய வாழ்க்கை முடிஞ்ச ரெக்கமளிச்சு போயிருச்சு. தனிமரமா இருக்கிறேன். பொழுதுபோக்குறதுக்கு உங்க கோடையப்பதே எனக்கு பொழுது போச்சுக்கிட்டு.
3: சூப்பர்.
4: இன்னைக்கு வரையில
3: ரெண்டு ரேடியோ எதுக்கு வச்சிருக்கீங்க? ஒண்ணுல வந்து நெஞ்சில இருந்து கேக்குறது, இன்னொன்னு டோல் தமாக்க தூள் கேப்பீங்களா?
4: ஆமா, நாட்டு நடப்பு கேக்குறது.
3: சரி,
4: அரசியல பூச்சி கேட்கறது. இது என்னுடைய
3: பரவாயில்ல. வரும்போது நம்ம முகம் மலர்ச்சியோட வந்தாரு. ரொம்ப
4: அருமையா
3: இருகள் தெரிய சிரிக்கிற மனிதர்களை பார்த்து
5: என் பேரு செய்யது இப்ராஹிம். நான் அப்பாஸ் கடை வச்சிருக்கேன்.
3: சரிங்க.
5: எனக்கு கோடை எஃப்எம் தான் ரொம்ப பிடிக்கும்.
3: எனக்கு
5: ரொம்ப பிடிக்கும் கோடையப்பம்.
3: சரி, உங்க ஊருடைய சிறப்புகள் என்னன்னு
5: சொல்லுங்க. எங்க ஊருடைய சிறப்பு, அனைவருமே ஒற்றுமையாக எல்லாருமே இதாக இருப்பாங்க. முஸ்லீம், கிறிஸ்டின், எல்லாருமே, இந்துக்கள் எல்லாருமே ஒன்னு ஒற்றுமையா தான் இருப்போம்.
3: சரி, அருமை அருமை அருமை.
5: என்ன
3: விவசாயங்கள் நடக்குதுங்களா? இப்ப விவசாய பக்கம் போனா தானே தெரியும் எங்களுக்கு, என்ன தெரியும் அப்படிங்கிறீங்களா? சரி, பரவாயில்ல. நன்றிங்க. சந்திச்சல மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. இன்னொரு நண்பரை சந்திச்சிடலாம். வணக்கம்.
5: வணக்கம்.
3: அப்பவே சொன்னாரு, அங்க இருந்து வர்றப்ப யாரோ இந்த படத்துல வில்லங்கெல்லாம் என்ட்ரி கொடுப்பாங்க பாருங்க, தூசி பறக்க அப்படி வந்தாரு மனுஷன்.
5: அதே மாதிரி வந்தாச்சு முகமது சித்திக் இளையாங்குடியில இருந்து.
3: அப்படிங்களா?
5: ANS டிராவல்ஸ் சொல்லி டிராவல்ஸ் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கோம்.
3: சரி சரி.
5: கோடை பண்பலை உங்க வண்டியில போகும்போது.
3: எங்க வண்டியில போகும்போது?
5: உங்க வண்டியிலயோ எங்க வண்டியிலயோ?
3: எந்த வண்டியில?
5: நம்ம வண்டின்னு சொல்ல முடியாது.
3: அதான
5: மக்கள் பயன்பாட்டு உள்ள வண்டி உங்க வண்டி தான். அதனால வந்து உங்க வண்டினு சொல்றது.
3: சரி,
5: அதனால வேற ஒண்ணும் இல்ல.
3: அப்ப இந்த எங்க வண்டினாலதான் உங்க வண்டி ஓடுது?
5: ஆமா, கண்டிப்பா.
3: அப்படி சொல்லுங்க.
5: ஒருத்தருக்கு ஒருத்தர் உள்ளதானே அது.
3: சரி, ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம வண்டி ஓட்டுவோம்.
5: கண்டிப்பா கண்டிப்பா.
3: வழி இல்ல. சரி, எப்படி இருக்கு உங்க ஊருடைய சூழல் எப்படி?
5: நம்ம ஊரை பத்தி கேட்கும் போது எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
3: சரி,
5: சில பேர் இங்க வந்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் என்ன ஒற்றுமை அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களே இப்ப கண்கூட பாக்கலாம். கோவில் இருக்கும், பள்ளியாசல் இருக்கும், பக்கத்திலே சர்ச் இருக்கும். எல்லாருமே அண்ணன் தம்பியா இங்க ஒரு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா வாழ்வாங்க.
3: அருமை. இதுதான் மானுடம் போற்றுவதே மிக முக்கியம்னு சொல்லுவாங்க.
5: கண்டிப்பா கண்டிப்பா.
3: மானுடமே மிக மிக முக்கியம் என்று திருவள்ளுவரும் சொல்லுகிறது.
5: கண்டிப்பா.
3: ரொம்ப அருமையா சொன்னீங்க. உங்க ஊருக்கு நாங்க உதய விழாவினுடைய முதல் ஆரம்பம் இங்கதான் ஆரம்பிச்சிருக்குது. என்ன நினைக்கிறீங்க?
5: கோடை பண்பலை மேலும் மேலும்

0: இந்த வருஷம் இல்ல இன்னும் நம்ம காலங்கள்லாம் தள்ளி ரொம்ப நல்லா இருக்கணும்னு சொல்லி.
1: சரி வாழ்த்துக்க. சரி, 500வது உதய விழாவில் உங்களை சந்திக்கிறதுக்கு நானும் உங்களோட சேர்ந்து ஆசீர்வாதம்.
0: கண்டிப்பா இருந்தா கண்டிப்பா மீட் பண்ணுவோம்.
1: சரி, என்ன பாடல் கேட்கலாம் நண்பர்?
0: நீங்க எங்க ஊர்ல எல்லாருமே ரொம்ப தங்கமான மனசு உள்ளவங்க.
1: அதுக்கு
0: முரட்டைக்காலை படத்துல இருந்து பொதுவான என் மனசு தங்கம்.
1: இதெல்லாம் ரொம்ப ஓவர்.
0: எனக்காக வேண்டிய இல்ல, எல்லாத்துக்காக வேண்டிய
1: மாவட்டத்துக்கு
0: போடுங்க, இந்த பாட்டை போடுங்க. உங்களுக்கு அடுத்த கால வந்து இந்த பாட்டை மறுபடியும் கேட்கக்கூடிய ஆள் வரக்கூடிய ஆள்
1: கேட்டுருவோங்க.
0: நன்றி.
1: நன்றி.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். June 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
2: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
3: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
2: தொடர்புக்கு 9500252728.
4: கொடைப்பண்பலை 100.5 இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
5: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: நம் கோடை பண்பலை 100.5 27வது உதய விழாவை
6: முன்னிட்டு
4: உங்கள் கோடை பண்பலை 100.5
7: பேரை கேட்ட உடனே சும்மா அதறதில்ல.
4: நாள்தோறும் முற்பகல் 11 மணிக்கு கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை.
8: கோடை பண்பலை வானொலி.
9: நாயகன் மீண்டும் வரார், எட்டு திக்கும் பயந்தானே.
4: June 2 செவ்வாய்க்கிழமை சேலம் மாவட்டத்தில் இருந்தும், 3 புதன்கிழமை திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்தும், 4 வியாழக்கிழமை திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்தும், 5 வெள்ளிக்கிழமை கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்தும், 6 சனிக்கிழமை ஈரோடு மாவட்டத்தில் இருந்தும், 7 ஞாயிற்றுக்கிழமை நாமக்கல் மாவட்டத்தில் இருந்தும் வலம் வர இருக்கிறது.
10: இது நம் மக்களின் நாடி, நாளும் உங்களை நாடி.
4: நேய சொந்தங்களை அன்போடு அழைக்கின்றது உங்கள் கோடை பண்பலை 100.5.

0: கோடை தம்பளை வானொலியில இன்னைக்கு வந்து உதய விழாவின் சிறப்பு தேடி வரும் பந்தலை சிவகங்கை மாவட்டம் விளையான்குடியில தாங்க நடந்துகிட்டு இருக்கு. நம்ம பார்க்குக்கு பக்கத்துலதான் பார்க்குக்குள்ள நடந்துட்டு இருக்குது. பழைய பஸ்டாண்டுக்கு எதிர்புறத்துல ஒரு அம்மா வந்து அப்பா இருந்து நான் ரேடியோ கேட்டேன் தம்பி அப்படி எங்க வந்தேன் அப்படின்னு வந்தாங்க. சந்தேகத்துல வந்தேன் நீங்க கூட்டமா இருக்கீங்கன்னு பாத்தாங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: வணக்கம், என் பேர் உமையால்.
0: உமையால் அம்மா, எத்தனை வருஷமா ரேடியோ கேக்குறீங்க?
1: அது இப்ப 5 வருஷம்.
0: அப்படிங்களா? சரி சரி சரி, வீட்டுலதான் இருக்கீங்க?
1: வீட்டுலதான் இருக்கேன்.
0: சரி சரி சரி, உங்க ஊருக்கு நாங்க உங்களை தேடி வந்திருக்கிறோமே, என்ன நினைச்சீங்க?
1: மகிழ்ச்சி
0: ஒரு பெரிய மூத்தவங்களுடைய ஆசீர்வாதத்தோடும் இந்த உரையாடலை
1: மேலும் மேலும் என்னுடைய வாழ்த்துக்கள்.
0: நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. உங்க சந்தோஷத்துல மகிழ்ச்சியுமா?
1: பாட்டு
0: கொடுத்துடலாம், கொடுத்துடலாம், கொடுத்துடலாம். சரி சரி, கண்டிப்பா கொடுத்துருவோம். சரி, நீங்க உட்காருங்க.

0: அங்கிருந்து
1: ஏதோ காணாபுரம் தேடி வர்ற மாதிரி வேகமா ஓடி வந்தீங்க. நான் கூட கட்டப்பை எடுத்து வரும் பயந்துட்டு மார்க்கெட்டுக்குள்ள வந்தாங்களோ அப்படின்னு.
0: அப்படி இல்ல, நான் அந்த கோடை வெப்பம் கேக்குறதுக்கு ரொம்ப விருப்பப்பட்டவன், ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு
1: இருக்கேன். எந்த நிகழ்ச்சியில விரும்பி கேட்பீங்க?
0: நீங்கள் கேட்ட இது இனிமையா இருக்கு. கோடை வெப்பம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கொடைக்கானல் வர முடியாதனால
1: இளையாங்குள்ள
0: வந்து கேக்குறதுக்கு விருப்பப்பட்டு வந்து பேசுறேன்.
1: அறிவிப்பு எப்ப கேட்டீங்க?
0: நான் காலையில கேட்டேன்.
1: சரி சரி சரி,
0: காலையில கேட்டேன். இப்ப வந்து எங்க ஊர்ல வந்து வாழவந்தம்மா கோயிலு, சிவன் கோயிலு ரொம்ப
1: இன்னமும்
0: எல்மேலும் பெரிய கூட இருப்போம். மக்கள் எல்லாம் கேட்டு இன்பமா அதை ரசிச்சுட்டே இருக்கணும்.
1: அவங்க சொல்லும் போது ஏதோ ஒரு பாட்டு பாடுற மாதிரியே சொல்றாங்க, தன்னானே நானேன்ற மாதிரி.
0: எனக்கு ரொம்ப பிடிக்கும், எந்த நேரமும் கூட இப்போ கேட்டுட்டே இருப்பேன்.
1: நல்லது, நல்லது.
0: அதே பிடிக்கும். ஏன்னா அதே மாதிரி எங்க வசந்த மிருண்டஸ் 91
1: போறப்ப ஒழுங்கா 10,000 கையில கொடுத்துட்டு
0: நல்லா இன்னமும் வளம்பர நலம்பர.
1: நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா.
0: கைராசியா?
1: ஓகே, நன்றி நன்றி நன்றி. ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் அகமது சிராஜுதீன். கோடை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும், நிலையர்ந்த அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள்.
1: சூப்பர்.
2: இந்த ஊருடைய சிறப்பு என்ன, நம்ம வரலாறு பாடத்துல அடிக்கடி பிடிப்பா வேற்றுமை ஒற்றுமை.
1: ஆமா ஆமா,
2: அந்த ஒற்றுமை வந்து இந்த இளையங்குடியில இருந்துதான் கண்ணு கண்ணால பாத்துக்கலாம். ஆமா, மத்த மாநிலங்கள்லாம் போனதில்ல, எல்லா மக்களும் வந்து எப்படி இருப்பாங்கிறது இந்த ஊர்ல வந்து பார்த்தா தெரிஞ்சிடும். இந்த ஊருடைய சிறப்பு அம்சம்
1: விருந்தாப்புல
2: பாருங்க, இந்த பள்ளியாச கோயில் அந்த அதுக்கு அடுத்து சரிச்சு மூணு ஒட்டிக்கிட்டு இருக்கிற ரயில் பெட்டி மாதிரி.
1: சூப்பர்.
2: நம்ம நாட்டுடைய இறையாண்மைக்காக துவா செய்கிற கேரளாட்டத்தை இந்த நாடு முழு ஒத்துமை இருக்கிறது நான்
1: நினைச்சுக்கிறேன்.
2: அதோட வந்து இந்த ஊர்ல வந்து புரோட்டா கடை ஃபேமஸ், பிரியாணி கடை, பிரியாணி ஃபேமஸ், இடியாப்பத்துக்கு ஃபேமஸ்.
1: ஓ, இடியாப்பத்துக்கு ஃபேமஸ்.
2: இடியாப்பம் ரொம்ப ருசியா இருக்கும். மெட்ராஸ் போனாலும் இளையபடி இடியாப்பம் தான் ரொம்ப ஃபேமஸ்.
1: போய் சொல்லாம சொல்லுங்க, வீட்ல நைட் சாப்பாடு சாப்பிடுறீங்களா இல்ல இடியாப்பம் சாப்பிடுறீங்களா?
2: இல்ல இல்ல, அது ருசியா இருக்கும். அவங்க சுட்டு வைக்கிறவங்க டேஸ்ட் அத கடமைக்கு செய்யாம
1: அக்கவுண்ட்ல கிளியர் பண்ணிட்டீங்களா?
2: அதெல்லாம் பண்ணிட்டேன்.
1: அப்பாடா, அக்கவுண்ட் ஊத்தி சாப்பிடுறாரு போல இருக்கு. சரி,
2: நல்ல விருந்தவங்களுக்கு சிறந்த ஊரு
1: உங்க ஊருக்கு.
2: நீங்க வந்து எங்களோட பழகின இலக்கம்.
1: சரி சரி சரி,
2: நீங்களே கோடை பண்பலை இளையமுடி கொண்டாந்துருங்க.
1: இளையமுடி
2: பண்பலையா மாத்திருவீங்க.
1: ஆஹா, நன்றிங்க ஐயா, சந்திச்சிடலாம். ஐயா வணக்கம்.
3: ஐயா வணக்கம் ஐயா. ராமநாதபுரம் மாவட்டம் யமுனேஸ்வரம் ராஜாரம் பேசுறேங்க ஐயா.
1: சரிண்ணே.
3: உதயத்தின் புதுமை பூக்களாய் பூத்து கொழுங்கு கொண்டிருக்கக்கூடிய நம்ம கோடை பண்பலையின் உதய விழாவினுடைய சிறப்பு நேர நிகழ்ச்சியாக அருகில் இருக்கக்கூடிய சிவகங்கை மாவட்டம் இளையாமுடிக்கு வந்தமைக்கு முதலில் மாவட்ட நேயர்களின் சார்பாக வருவார்கள் என வரவேற்கிறேன்.
1: நேயர்களே, அவர் ஏதோ பேப்பரை பார்த்து படிக்கிறார் நடத்துகிறாரு. சத்தியமா சொல்றேன், மைக் முன்னாடி சர்வசாதன பின்னாடி கையை கட்டித்தான் பாக்குறாரு.
3: மிக சொல்லுங்க, அற்புதமாக நிகழ்ச்சியை நிறைவேறி செய்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதை நண்பர் திரு ரங்கா அவர்கள்
1: இருக்கிறேன்.
3: இந்த மாவட்டத்தினுடைய சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆன்மீகத்திற்கு மட்டும் பேரு பெற்ற ஊர் மட்டுமல்ல, நம்முடைய வீரமங்கை வேலு நாச்சியார் களம் கண்ட பூமி இது. மறுதிருவர்கள் ஆண்ட பூமி இது. வீரத்துக்கின்ற விளைந்த பூமி இந்த பூமி. அதோட பத்தின வீரம் மட்டும் இல்லாம ஆன்மீகமும் சேர்ந்து இருக்க வேண்டும் நிலைக்காக பாத்தீங்கன்னா, நம்முடைய சேக்கலர் அவர்கள் 63 ஆயனமார்களுடைய கதை எழுதியிருப்பார். அதுல பாத்தீங்கன்னா மூன்றாமாக வரக்கூடியது வெள்ளியாங்குடி மாறநாயனார்.
1: அப்படிங்களா?
3: சிவனை வந்து இவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மலைக்கலங்கள் வந்து அப்படின்னா கையேந்தி நின்றாராம். இவர்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் எல்லாம் விட்டு, மனைவிட மாங்கலத்தை கூட விட்டு பாத்தீங்கன்னா தான தர்மம் செஞ்சு அறக்கூடிய அடியார்களுக்கு எல்லாம் அமுதுபடி செய்வார். அதான் பசியாத்துவார்.
1: பசியாத்துவார்.
3: அந்த மலைக்காலங்கள்ல பாத்தீங்கன்னா என்ன செய்வது தெரியாம சிவன் வந்து வாசல்ல நிக்கிறாரு.
1: சரி,
3: அடியார் வாசத்துல வந்தவருக்கு எப்படி பசியாத்த வேண்டும் நினைக்கிறது இந்த மாறனாயிராரு. அந்த கூரை வேயப்பட்டிருந்த கூரை எல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கிற மூங்கில் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா எரி முட்டினாராம். தானியங்கள் இல்லையா, நிலத்துல விதைக்கப்பட்டு அந்த தானியத்தை எடுத்து கொண்டு வந்து அவங்க அம்மா பாத்தீங்கன்னா கீரை சமைச்சு கொடுத்தாங்க. சிவனுக்கே படியல அந்த பூமி. இந்த பூமி
1: சிவன்
3: பாத்தீங்கன்னா எல்லா உயிர்களுக்கும் படியலப்பாரு. அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான இந்த பூமி இளையாமுடி வந்திருக்கீங்க. நம்முடைய பண்பலை உதயவிழா சிறக்க வாழ்த்துகிறேன். பாட்டு பாத்தீங்கன்னா நம்ம ரங்கா அண்ணன் வந்திருக்காரு. ரங்கா பேர்ல இருக்கக்கூடிய

0: சொல்றீங்க? இந்த வரைக்கும் நல்லா தானே போய்கிட்டு இருந்துச்சு.
1: இந்த பட்டுக்கோட்டை அம்மால இந்த பாட்டு போடியா நல்லா இருக்கு.
0: என்ன வர வர நம்ம சாமியெல்லாம் பேச ஆரம்பிச்சோம்.
1: இலக்கியமும் சார்ந்து இருக்கணும். பாத்தீங்கன்னா இந்த ரேடியோ கேக்குறோம், நேரத்தை திருடாது. உணவு இல்லாத வயிற்றுக்கும் ஏற்படும். முப்பாட்டம் சென்னா போதும் சொல்லி வச்சாரு. எங்க பாட்டு கேட்டே இருக்கலாம். அவர் ஒரு விவசாயம் பண்ணலாம், நெசவடிக்கலாம், தேக் தைக்கலாம், பரோட்டா கடையில பாஸ்தா இருக்கலாம். நேரத்தை திருடாத ஒரு ஊடகம்னா எளிய ஊடகம் நம்முடைய போடையப்பம்
0: பண்ணலாம். ரொம்ப முக்கியம். பக்கத்து வீட்டுல ரேடியோ போட்டா ஊசியிலே கேட்டுக்கலாம்.
1: ஆமா,
0: ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றி. உண்மையிலே உங்கள்
1: பேச்சிருக்க வாழ்த்துல தெரிஞ்சு
0: எங்க குழம்புல கை வச்சு இவ்வளவு பயமா இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப அருமையா பேசுனீங்க. ரங்கா படத்துல இருந்து பாடல் கேட்டுருவோமா?
1: நன்றிங்க, நன்றிங்க,
0: நன்றிங்க. என்னையும் பொறுத்து விட்டீங்க.

0: ரொம்ப முக்கியம். பக்கத்து வீட்டுல ரேடியோ போட்டோம்னா ஓசிலே கேட்டுக்கலாம்.
1: ஆமா
0: ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றி. உண்மையிலே உங்கள்
2: பேசுறேன்
0: எங்க குழம்புல கை வச்சு இவ்வளவு பயமா இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப அருமையா பேசுனீங்க. ரங்கா படத்துல இருந்து பாடல் கேட்டுருவோமா?
2: நன்றிங்க நன்றிங்க
0: நன்றிங்க. என்னையும் பொறுத்து விட்டீங்க.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
1: இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு ₹1,200 அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு ₹1,200 தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: கொடைப்பண்பலை 100.5 இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: அப்பா, நல்ல அழகழகான பாடல்களோட நம்ம சந்தோஷமான மகிழ்ச்சியான நேரங்களை சந்திச்சுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வந்து உதயவள சிறப்பு தேடி வரும் பண்டிகை திருவங்கை மாவட்டம் இளையான்குடி வட்டத்துல இருந்து நம்ம

0: பார்க்குக்கு பழையவசனுக்கு ஆப்போசிட் இருக்கு, பார்க்குக்கு பக்கத்துல வந்துட்டு இருக்கு. இப்ப ஒருத்தர் ஐயா ஐயா எங்க குடுக்கலாச்சு, நாங்க இன்னைக்கு வேற மாதிரி ஆயுதம் சண்டை விட்டுட்டு இருந்தாரு. ஐயா வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: ஐயா வணக்கம் ஐயா, சிவகங்கை மாவட்டத்துல இருந்து இளையாங்குடியில இருந்து
0: குமரப்பாயா. எப்படி லைனுக்கு வருவீங்களோ அதேதான்.
1: ஆமாயா, நீங்க இளையாங்குடிக்கு வந்ததுக்கு எங்களுக்கு மிக்க நன்றிங்கய்யா.
0: சரிங்க.
1: ஆமா, இந்த ஒரு சிறப்புக்காகவே சுந்தரகாவடிப்பான் ஐயா வந்த பிற்பாடு இப்பதான் நீங்க வந்திருக்கீங்க. இது ரொம்ப எங்களுக்கு மன மகிழ்ச்சியை தருகிறது.
0: சரி,
1: நல்லா நீரோடி வாழ வேண்டும் வாழ்த்துக்கிறேன்.
0: ஆமா, நீரோடி வாழ வேண்டும். அங்க வந்து சில்வர் பால்ஸ் ஒண்ணு ஓடுங்க, அதான் நீரோடிக்கு நாங்க இருக்கிறோம்.
1: நன்றி.
0: யதார்த்தமாக பேசும் உங்களுடைய அணுகுமுறையும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. உங்களை சந்தோஷம் மிக்க மகிழ்ச்சி குமார்.
1: நன்றியா.
0: நன்றிங்க. தம்பி பேசுற வணக்கம். தம்பி
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: நான் ராமநாதபுரம் மாவட்டம் எமனேஸ்வரம் சிவராமன் மோதிலால்.
0: அந்த முன்னாடி ராஜாராமன் ஒருத்தர் பேசினாரு, அவர் கூட வந்தீங்களா?
2: ஆமாங்க ஐயா.
0: நினைச்சாங்க ஐயா, இந்த பேப்பரே நம்ம வாசிக்கிறீங்களா? சந்தேகப்பட்டாங்க
2: ஐயா. உளி இல்லாமல் கற்கள் இல்லாமல் சிற்பங்களை சிதற்கும் சித்திரக்கூடம் கோடை பண்பலை 100.5.
0: மைக்கு நீங்க வச்சுக்கோங்க, நீங்க பேசிட்டு இருக்க.
2: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா, ஏன்னா உங்களை பார்த்துதாங்க ஐயா நாங்க வளர்றோம். ஏன்னா தூண்டுகோலே நீங்க தான்.
0: அப்படியா?
2: கண்டிப்பா. ஏன்னா எத்தனையோ மாணவர்கள் பாத்தீங்கன்னா நம்மளுடைய பல்கலைக்கழகத்துல படிக்கிறாங்க, அது கோடை பண்பலை 100.5 தான்.
0: இவங்களுக்கு ஒரு 90 இருக்குன்னு
2: நினைக்கிறேன். மூத்த மாணவர் தான். எப்படியுமே தான் அப்படித்தானே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்கள் பாத்தீங்கன்னா நம்மளோட உள்ளிருந்து என்ன சொல்றது, ஊக்குவிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்துகிட்டே இருக்கு. எப்பவுமே பாத்தீங்கன்னா வானில் போட்டாலே போதும், உலக விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம், நம்முடைய நினைவாற்றல் அறிவு எல்லாமே கூடும்.
0: எப்பாவது
2: ஒரு நேர் பேசிருப்பாரு, அந்த ஊர் அந்த மாவட்டம் எங்கேயாவது டிராவல் பண்ணும்போதே இங்க ஊர்ல நம்ம ஊர்ல நம்ம சகோதரர் இருக்காரு, பண்பலை நேர் இருக்காருன்னு நம்ம மனசுக்கு சோழ ஆரம்பிச்சிருவோம். அந்த மாதிரியான ஒரு பண்பலை
0: பாத்தீங்கன்னா
2: என்ன சொல்றது, கோடை பண்பலை 100.5 மார்க்குக்கு மேல 5 கூட போட்டு வச்சிருக்கோம். சொல்லுங்க.
0: அப்படி சொல்லுங்க, 100 மேல 5 எக்ஸ்ட்ரா வர போட்டு.
2: ஆமா, எக்ஸ்ட்ரா
0: நாங்க கருணை மதிப்பெண் நினைக்கிறேன்.
2: இல்ல இல்ல இல்ல, கூடுதல் மதிப்பெண்.
0: கூடுதல்
2: மதிப்பெண் சொல்லுங்க.
0: சூப்பருங்க, சிறப்பு. பாருங்க, நம்ம என்னதான் இது பண்ணாலும் விட்டு கொடுக்காம பேசுறீங்க. உண்மையில நினைச்சா இது மக்கள் பண்பலை என்று சொல்வதில் பெருமிதம் கொள்கிறது.
2: தொடர்ச்சியா நம்ம பண்பலை எல்லாரும் கேட்கணும். என்ன சொல்றது, இன்னும் புதுமைகள் அது நிறந்தே கிடையாது இருக்கு. புதுமை மட்டும் மாறாதுன்னு சொல்றோம். நம்ம பண்பலை எப்பவுமே நிகழ்ச்சிகள் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம நேயர்கள் கூடிக்கிட்டேதான் இருக்காங்க.
0: சரி, கண்டிப்பா. அப்ப சொன்ன மாதிரிதான் 500th உதய விழாவில உங்களை சந்திக்கிறேன்.
2: கண்டிப்பாங்க, கண்டிப்பா. கண்டிப்பா நம்மளுடைய எல்லா தலைமுறையும் அதோட சேர்ந்தே இருக்கும்.
0: அருமை, சூப்பர். நன்றி. உதய விழாவில நிறைவாக ஒரு நேரை சந்திச்சு விடலாம். இந்த ஒட்டுமொத்த சம்பவத்துக்கு இவருதான் காரணமானவர் நினைக்கிறேன். வணக்கம் மேம்.
3: தோல் கொடுக்கும் தோழனாக, அறிவி வளர்க்கும் ஆசானாக, கலைஞரை விளக்கமாக உலகெங்கும் ஒளி வீசிக் கொண்டிருக்கும் எமது கோடை பண்பலைக்கும் எமது அன்பின் அறிவிப்பாளர் ரங்கா ஐயா அவர்களுக்கு இனிய அன்பான வணக்கம் ஐயா.
0: நல்ல வேலை இன்னைக்கு சொல்லி முடிக்கக்குள்ள
3: சரிங்க
0: சரிங்க.
3: சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடிக்கு வந்ததுக்கு ரொம்ப மிக்க நன்றியை சொல்லிக்கிறேன்.
0: நிலைய இயக்குநர்களுக்கு
3: நிகழ்ச்சி பொறுப்பாளர் அன்பின் அறிவிப்பாளர் அனைவருக்கும் 27th உதய தின வாழ்த்துக்களை
0: சரி
3: முன்கூட்டியே தெரிவித்துக் கொள்கின்றயா.
0: சரி,
3: ஒன்று 100 காண வேண்டும் இந்த பண்பலை.
0: அவ்வளவுதான்.
3: ஆமா,
0: நம்மளும் ஒரு 600 வாழணும். 50 இன்சூரன்ஸ் போட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டேன். ஆமாங்க.
3: அப்புறமையா நம்ம பண்பலை வந்து குடும்பத்தோட கேட்கும் ஒரு பண்பலை.
0: சரி.
3: ஆமா, எல்லா நேர்களும் எல்லா படித்தவர்கள் பண்பலை மக்கள் அனைவருமே கேட்கக்கூடிய வானொலி நமது கோடை பண்பலை.
0: அருமை.
3: குடும்பத்தோடு கேட்கக்கூடிய பண்பலை இப்ப கோடை பண்பலை.
0: சரி சரி சரி.
3: அதே நேரத்துல இன்றைக்கு எங்க ஊருக்கு வந்தது எங்கள் சிறப்பு என்னென்றால், இங்க இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் எல்லாருமே அண்ணன் தம்பியாக மாமா அமைச்சனாக இதுவரையும் ஒற்றுமையா வாழ்றாங்க.
0: அருமை. இந்த ஒரு மணி நேரம் வரைக்கும் இந்த ஒற்றுமை பத்தி அழகா நிறைய பேர் சொன்னீங்க. உண்மையிலேயே பெருமையா இருக்குது. இது தமிழகம் முழுவதும் பரவட்டும், எல்லா மாவட்டமும் அப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கும்.
3: பொண்ணுமையா வீரமங்கை வேலுநாச்சியார்,
0: சரிங்க,
3: கவியரசு முன்னர் கண்ணதாசன், இப்படி பல பல
0: காரக்குடிக்காரர்ல
3: சிவகங்கை மாவட்டம் தானே.
0: ஆமா, இல்ல பாத்தீங்களா, செக் பண்ணி பார்த்தா நம்ம கரெக்டா முடிச்சுட்டாரு. சரி,
3: வந்ததுக்கு நிலைத்தாக்கு உங்களுக்கு மிக்க நன்றி.
0: உங்களை சந்தித்ததுல மிக்க மகிழ்ச்சி. புரிதல் சந்தர்ப்பத்தில் சந்திருப்போம். இனி உதய விழா இந்த மாதம் முழுக்கவேவும் தொடர்ச்சி அடுத்தடுத்த மாவட்டங்கள்ல வர இருக்குது. நேர்கள் கேட்டு ரசிங்க. நாளைக்கு ஒரு மாவட்டத்துல வர ஆரம்பிக்கும். உங்க சிவகங்கை மாவட்டத்தை இளையாங்குடியில் சந்திச்சுல எல்லாருக்கும் மகிழ்ச்சி சந்தோஷம்
3: போயிட்டு
0: வந்துடும். வாழ்த்துக்கள். நன்றிங்கய்யா. நன்றி நேர்களே. நன்றிங்க.

நிறைவுக்கு வருகிறது சிறப்பு தேடி வரும் பண்பலை. இன்று சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி பழைய பேருந்து நிலையம் எதிர்ப்புறம் உள்ள பூங்காவிலிருந்து கலக்கலாக வந்து சென்றது. நேயர்களுடன் உற்சாகமுடன் உரையாடி விடைபெறுகின்றார் ரங்கா. கொடை பண்பலையின் ஒரு பிள்ளை 5 தொடர்கிறது ஆர்கிஜினியின் மகளிர் நேரம்.

0: கோடை பண்பலை நூறு புள்ளி ஐந்தில் இனி நாம் ரசிக்க ஆர்கேஜி நெய்.
1: ஆஹா, செம்ம வாசனை
2: ஆர்கேஜி நெய். இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
3: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
0: வழங்கும் மகளிர் நேரம்.

0: ராமநாதபுரம் விஎஸ்என் சூரியன்புர நரசியின் நேரம் நண்பகல் 12:02.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: இனிய வணக்கம் நேயர்களே, வணக்கம் சகோதரிகளே. இசை தேன் சிந்தும் பூஞ்சோலை கோடை பன்மலையின் 1.5 ஆர்கேஜினையின் மகளிர் நேரம். மகளிர் நேரத்தில் இன்று ஆட்டநாயகி. பெண் என்பவள் பிறர் நலனுக்கு நித்திரை துறப்பவள், எத்துறையிலும் முத்திரை பதிப்பவள், வித்தைகள் பலவும் கற்பவள், சரித்திரத்தில் இடம் பிடிப்பவள். அந்த வகையிலான சகோதரிகளை சந்திக்க போகிறோம் ஆட்டநாயகி நிகழ்ச்சியில். தொட்டு தொட்டு சொல்லவடை, இந்த 2 விளையாட்டுகள் சகோதரிகளுக்காக இப்போ வர இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கு பெற சகோதரிகளுக்கான எண்களை இப்போ சொல்லிடலாம். அறிமுக மகளிருக்கு 24, 24, 29 மற்றும் ஒரு எண் 290, 333. அனைத்து மகளிருக்கும் 24, 24, 26. கொடைக்கானலின் முன் இணைப்பு எண் 0-45-42. நிகழ்ச்சியோடு ஜி மீரி. இப்ப முதல் சகோதரிய சந்திச்சிடலாம். வணக்கம். வணக்கங்க.
2: வணக்கம்மா.
0: வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா.
2: நாமக்கல் மாவட்டம் பெரியபுந்து லட்சுமி பேசுறேம்மா. நல்லா இருக்கிறீங்களா?
0: ரொம்ப நல்லமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நாங்களும் நல்லா இருக்கிறோமா. நிலையத்தார் அனைவருக்கும் மதிய வணக்கம்.
0: உங்களுக்கும் மதிய வணக்கம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்கம்மா லட்சுமி அம்மா?
2: நாங்க வந்து விவசாயம் தாங்க பாக்குறோம் மேடம்.
0: இப்ப தோட்டத்துல இருக்கீங்களா?
2: தோட்டத்துல இருந்து இப்பதான் வந்த வீட்டுக்கு.
0: சரி சரி, என்ன விவசாயம் பண்ணிருக்கீங்க தோட்டத்துல?
2: சோளம் வச்சிருக்கோம் மேடம், அப்புறம்

0: கொத்தமுத்து கொஞ்சம் போடுவோம் ஆமனுக்கு.
1: சரி சரி.
0: இப்போ வந்து இப்போதைக்கு சோரம் தான் வச்சிருக்கிறோம், மாடு நிறைய இருக்குது.
1: சரிங்கம்மா.
0: கோழி வச்சிருக்கிறோம். விவசாய வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்.
1: சரிங்கம்மா. லக்ஷ்மி அம்மா நிகழ்ச்சிக்கு வந்துட்டீங்க, உங்களுக்காக தொட்டு தொட்டு விளையாட்டு.
0: சொல்லுங்க மேடம்.
1: எப்படி விளையாடணும் தெரியுமா?
0: விளையாடி இருக்கிற நம்ம நாள் ஆச்சுங்க மேடம், சொல்லிருங்க மேடம்.
1: தலைப்பு சொல்லுவோம், தலைப்பை பயன்படுத்தி பேசணும், தலைப்பை சொல்லி சொல்லி சொல்லணும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம்.
0: சொல்லுங்க மேடம், முயற்சி பண்ணி பாக்குறேங்க மேடம்.
1: சரிங்கம்மா. உங்களுக்காக வந்து ரொம்ப ஈஸியானதுதான் வளையல்.
0: பெண்கள் நம்ம விரும்பி போட்டுக்குவாங்க. கர்ப்பவதியா இருக்கிறவங்களுக்கு நம்ம பிடிக்கும். 7வது மாசம் வந்து வளையல் போட செய்வோம்.
1: சரி. தொட்டு தொட்டுனா
0: வந்து
1: வளையல் வளையல் வளையல் அப்படி சொல்லி சொல்லி
0: பண்ணுவோம்.
1: வளையல் வளையல் அப்படி சொல்லி பேசுங்க.
0: வளையல் சொல்லி பேசணுமா?
1: ஆமா அதுதான் தொட்டு தொட்டு.
0: ஓ
1: நீங்க
0: வந்து எனக்கு நிறைய வளையல்னா பிடிக்கும் மேடம். சாமிக்கு வந்து வளையப்பு அப்பப்ப வந்து வளையப்பு செஞ்சு மக்கள் சந்தோஷப்படுவாங்க.
1: சரி.
0: எல்லா பெண்களுக்குமே வளையல்னா ரொம்ப பிடிக்கும்.
1: உங்களுக்கு பிடிக்குமா?
0: ஆமாங்க மேடம், எனக்கும் பிடிக்கும்.
1: சரிங்கம்மா. லட்சுமி அம்மா நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது நன்றிங்க. அடுத்த சகோதரிக்கு வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். பேர் சொல்லுங்க.
2: தேவி மேடம், தூத்துக்குடியிலிருந்து.
1: தேவி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தேவி? சரிங்க. உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க? விட்டு விட்டு கேக்குதே உங்களுடைய இனிப்பு.
2: விட்டு விட்டு கேக்குதா?
1: ஆமாங்க.
2: அந்த சரியா கேட்டாங்க.
1: உங்களுக்காக வந்து சொல்லவடை பழமொழியை வந்து சரியா சொல்லணும் சரிங்களா? அறியாது பயம் இளங்கன்று.
2: இளங்கன்று பயம் அறியாது.
1: ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க, நன்றிங்கம்மா.
2: நன்றி.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நிக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
3: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
2: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
3: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
2: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
3: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்,
4: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
5: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கே ஜெனில சமைச்சு கொடுத்தேன்.
6: ஆஹா, சம்ம வாசனை, அட்டட்டாங்க. அம்மா எங்க?
5: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கே ஜெனை உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். ரொம்பவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
7: ஆர்கே ஜெனை, உலகம் விரும்பும் சுவை.
8: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
9: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
8: தொடர்புக்கு 9500252728.
10: கொடைப்பண்பலை 100.5 இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
11: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
12: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 RKG நெய் வழங்கிக் கொண்டிருக்கும் மகளிர் நேரம்.
13: நேரம் வந்து 12:13 ஆயிடுச்சு. RKG மகளிர் நேரத்தில் வந்து ஆட்டநாயகி நிகழ்ச்சியில் இருக்கும். அடுத்த சகோதரிக்கு வணக்கம்.
14: வணக்கம் மேடம். கரூர்லேருந்து சுதாங்க மேடம்.
13: சுதா?
14: ஆமாங்க.
13: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சுதா?
14: தைச்சிட்டு இருக்கோங்க மேடம்.
13: இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா?
14: ஆமாங்க, வேலை பார்த்துட்டு இருக்கோம்.
13: சரிங்க சுதா, என்ன நல்லா தப்பீங்க?
14: கிச்சன் டவல் தாங்க மேடம்.
13: என்னங்க?
14: எக்ஸ்போர்ட் ஐட்டம் கிச்சன் டவல்.
13: சரிங்கம்மா, சரிங்கம்மா, நிகழ்ச்சிக்கு போகலாமா? உங்களுக்காக வந்து தொட்டு தொட்டு
14: விளையாட்டு.
13: மேகத்துல நட்சத்திரம் இருக்கும்
14: மேடம்.
13: மேகத்துல நட்சத்திரம் இருக்கும்.

0: வானத்துல நட்சத்திரம் இருக்குமா மேகத்துல நட்சத்திரம் இருக்குமா?
1: சாரி சாரி மேடம்.
0: சரி, அப்படி பாத்திருக்கீங்களா மேகத்துல நட்சத்திரம் இருக்கிறத? நீங்க பாத்திருக்கீங்களா?
1: ஒரு ஆர்வம்
0: ஏதோ ஒரு ஃப்ளோல வந்துருச்சு சொல்லிட்டே என்ன விட்டுருங்க அப்படிங்கிறீங்களா?
1: மேகம் வந்து மழை வரும், மேக மூட்டம் இருக்குங்க மேடம்.
0: சரி, கருமேகம் வந்தா மழை வரும் அப்படின்னு
1: அர்த்தம். ஆமாங்க
0: மேடம், அவ்வளவுதானா? மேகத்துல நிறைய இருக்குல்ல, கருமேகம், வெண்மை, இந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கு. சரிங்கம்மா, நிகழ்ச்சியில கலந்துகிட்டது நன்றிங்கம்மா சுதா. அடுத்த சகோதரிக்கு வணக்கம். வணக்கம்
2: மேடம். வணக்கம். கரூர் காந்தி கிராமம் கனிமொழி வீரமணிங்க மேடம்.
0: உங்க பேருங்க?
2: கனிமொழி.
0: கனிமொழி, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கங்க மேடம். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப நலமா இருக்கோங்க. நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? கனிமொழி, உங்களுக்காக வந்து சொலவடை விளையாட்டு. சொலவடைனா பழமொழி வந்து சரியா சொல்லணும். இருந்தால் தானே வரைய முடியும் சித்திரம், சுவர்.
2: சித்திரம் வரைந்தால் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும்.
0: கரெக்டா சொல்லிட்டீங்க, நன்றிங்கம்மா.
2: நன்றிங்க மேடம்.

0: விவசாயத்தில் சாதிக்க துடிக்கும் மாணவ செல்வங்களை உங்கள் எதிர்காலத்தை பசுமையாக்க புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை.
1: தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரம் மற்றும் ICAR புதுடெல்லியின் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி.
0: 2026-2027 கல்வியாண்டிற்கான BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் மற்றும் BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
1: TNAU இணையதள பதிவு முக்கியம். படிப்பை முடிக்கும் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு.
0: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. தொடர்புக்கு 7448633313.
1: புஷ்கரம் கல்லூரி, உங்கள் விவசாய கனவுகளின் நுழைவாயில்.
2: குடை பண்பலை 100.5. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்,
3: RKG நெய்,
2: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டையின் நல்வாழ்த்துக்கள்.

0: வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை நிகழ்ச்சியில் உங்களோடு சர்க்கரை நோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் தெய்வேந்திரன் அவர்கள்.
1: வணக்கம் அன்பார்ந்த நேர்களே. சமீபமா ஒரு தம்பி வந்திருந்தார் என்ன பாக்குறதுக்கு. சின்ன வயசு தான், 28 வயசு. அதிகமான தலைவலி இருக்கு சார், எனக்கு வந்து இடையில போய் பார்த்தப்ப டாக்டர் பார்த்தப்ப எனக்கு ப்ரெஷர் இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு நம்பிக்கை இல்லை, பட் தொந்தரவு இருக்குன்னு சொன்னனால நான் மாத்திரை போட ஆரம்பிச்சேன். பட் திருப்பி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் கழிச்சுன்னு வர சொன்னாங்க. ப்ரெஷர் பார்த்தாங்க, ப்ரெஷர் கூடுதலாக இருந்துச்சு, எனக்கும் தொந்தரவு இருந்துச்சு. திருப்பி வந்து இப்போ எனக்கு ஒரு 3 மாத்திரை ப்ரெஷர் மாத்திரை கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு ப்ரெஷர் குறையவே மாட்டுது, தொந்தரவும் குறைய மாட்டுது, கண்ணு லைட்டாக மங்கலாயிட்டே வருது டாக்டர் அப்படின்னு சொன்னாங்க. சின்ன வயசு தான் அவர். அப்போ நாங்கள் என்ன பண்ண பார்த்ததில்ல, அவர் டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப அப்போயே நான் பார்க்குறப்ப ப்ரெஷரோட அளவு ரொம்ப அதிகமாக இருந்தது. அவர் ஆல்ரெடி 3 மாத்திரை எடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. சின்ன வயசு வேற, பாக்குறதுக்கு தம்பி கொஞ்சம் வெயிட் கூடுதலா இருக்காரு. வேற ஃபேமிலியில யாருக்கும் அவங்க வீட்டில் யாருக்குமே சுகர் பிரஷர் அந்த மாதிரி இல்லை அப்படின்னு அவர் சொன்னார் உட்காந்து. அப்ப நாங்க என்ன பண்ணணும், டெஸ்ட்ல போட்டு அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும், இந்த மாதிரி வந்து பிரஷர் உங்களுக்கு வந்து இவ்வளவு மாத்திரை எடுத்தும் கண்ட்ரோல் இல்லாதனால கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து நார்மலா வர ஒரு வயதானவங்களுக்கு வர ஒரு பிரைமரி ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவோம், எசென்சியல் ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவோம், அந்த மாதிரி இருக்க மாதிரி இல்லை. உங்களுக்கு வந்து கண்டிப்பா வேற ஏதோ உறுப்பு வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அதனாலதான் உங்களுக்கு பிரஷர் கூடி இருக்குன்னு சொல்லி அது சம்பந்தமான டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணணும். கொஞ்சம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டெஸ்ட்கள் எடுக்கிறது கொஞ்சம் பண வசூல் கம்மியாக இருக்குல்ல, கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாங்க. சில டெஸ்ட்டுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் எடுத்தோம். எடுத்து பார்க்குறப்ப அவருக்கு என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து நமக்கு வந்து கிட்னிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அட்ரீனல் அப்படின்னு ஒரு கிளாண்ட் இருக்கும், அட்ரீனல்ன்றது. அது வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து அவருக்கு வந்து ஒரு சிறிய வந்து ஒரு கட்டி இருக்கிறதா கண்டுபிடிச்சோம். ஒரு ரத்த டெஸ்ட்டும் கண்டுபிடிச்சோம், அப்புறம் வந்து ஒரு ஸ்கேன் பண்ணணும், அதில் கண்டுபிடிச்சோம். அதில் கண்டுபிடிச்சு அதனால கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, வந்து அவருக்கு என்ன காரணம், இப்போ இவ்வளோ மாத்திரை சாப்பிட்ட அப்புறம் குறையாததுக்கு ரீசன் வந்து அந்த வந்து அட்ரீனல் சுரப்பு வந்து அவங்களுக்கு வந்து வந்து கிட்னி இருந்து பாதிச்சுனா, கிட்னிக்கு மேலே இருக்கும் வந்து அட்ரினல் வந்து சுரப்பு வந்து பார்த்தீங்கன்னா அது அதிகமாக சுரக்குது. அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள அந்த கட்டி தான் காரணம்ன்றது கண்டுபிடிச்சு அதுக்குள்ள ஸ்பெஷலிஸ்ட்டை நாங்கள் அனுப்பி வச்சு அந்த கட்டியை வந்து அகற்றினதுக்கு அப்புறம் அவருக்கு பிபி வந்து நார்மலுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரெஷர் இருக்கும் கண்ட்ரோலாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்கும். அதுவும் தப்பு தான். இப்போ இந்த தம்பிக்கு தொந்தரவு இருக்குது, ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாங்க, கண்டுபிடிக்கிறோம், சரி பண்ணிடுறோம். ஏன்னா சின்ன வயசுக்காரங்க சாதாரணமாக அசால்ட் எடுத்துக்கூடாது, காரணத்தை கண்டுபிடிச்சி காரணத்தை சரி பண்ணும். ஏன்னா இந்த மாதிரி ப்ரெஷர் நமக்கு வந்து தொந்தரவு இல்லாமல் கூட 180, 160, 190 இந்த மாதிரி கூடுதலாகவே இருக்குது, ஆனால் ஒரு சில பேருக்கு தொந்தரவே இல்லாமல் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக இது என்ன பண்ணும் அப்படின்னா, வந்து ரொம்ப நாளாக உங்களுக்கு ப்ரெஷர் இருந்தால் இருதயம் வீக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இருதயம் வீக்கம் கொடுக்குறப்ப மூச்சுத்தள்ள மாதிரி ஆரம்பிச்சிடும், அப்புறம் இருதயத்துக்கு தேவையான ரத்தம் கம்மியாக கிடைக்கும். இருதய சரியாக வேலை செய்யலை, இருதயம் பம்பிங் வந்து கம்மி ஆயிடுச்சுன்னா இருதயம் தான் மற்ற உள் உறுப்புகளுக்கு எல்லாமே ரத்தம் கொடுக்கும். அதனால மற்ற உறுப்புகளுக்கும் முக்கியமாக கிட்னிக்கும் மூளைக்கும் வந்து ரத்தம் கம்மியாக போகிறனால அதுவும் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நேரில். அதனால ஸோ ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா கண்ட்ரோல் பண்ண வேண்டிய விஷயம் கட்டாயமாக இருக்கணும். அது என்ன வகையான ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். முக்கியமாக சின்ன வயசுக்காரங்களுக்கு ஒரு ப்ரெஷர் வருதுன்னா கண்டிப்பாக அது என்ன காரணம் தெரிஞ்சு அந்த காரணத்தை சரி பண்ணால் ப்ரெஷர் கண்ட்ரோலாக இருக்கான வாய்ப்புகள் இருக்குது. வயதானவங்களுக்கு வர்றது பிரைமரி ஹைப்பர் டென்ஷன், அதாவது எசென்ஷியல் ஹைப்பர் டென்ஷன். வயதானவங்களுக்கு அந்த ரத்த குழாய்கள் வந்து ஸ்டிஃப்னஸ் ஆகிறதுனால வந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்து அவங்களுக்கு கட்டாயமாக மாத்திரை எடுக்க வேண்டியிருக்கும். ப்ரெஷரோட அளவுகள் எந்த காரணத்தை கொண்டும்

0: 130 bar 80, அதாவது இப்போ மேலே பார்த்தீங்கன்னா 130, கீழே 80 சொல்லுவாங்க. அதுக்கு மேலே போகாத அளவுக்கு ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, உடல் பருமனை குறைச்சிக்கணும், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருந்துக்கணும், ட்ரிங்க் ஸ்மோக்கிங் பழக்கத்தை அவாய்ட் பண்ணிக்கணும், சாப்பிட்ற உணவுகளை உப்பை குறைச்சிக்கணும், ஆயிலி ஃபுட் எடுக்கிறது குறைச்சிக்கணும், மைண்ட் ரிலாக்ஸேஷன் இருந்துக்கு, முறையான வைத்தியர் பார்த்து மாத்திரை எடுத்தோம்னா கண்டிப்பாக ப்ரெஷர்னால எந்த உறுப்புகளும் பாதிக்காமல் இருக்கலாம் நேர்களே. மேலும் சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தில் சர்க்கரைக்கு தேவையான அனைத்து வகையான சிறப்பு சிகிச்சைகளும் சிறப்பு மருத்துவர்கள் மூலமாக எளிய முறையில் பண்றோம். அது மட்டும் இல்லாம மற்ற இதர நோய்களுக்கும் தேவையான மருத்துவர்கள் சிறப்பு மருத்துவர்கள் மூலமாக சிறப்பான உபகரணங்கள் எல்லாமே இருக்கு. சிறப்பான வந்து டெக்னீஷியன்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க. எல்லா வசதியும் கூடிய ஒரு ஸ்கேன் சென்டர் இருக்கு. எம்ஆர்ஐ, சிடி, அல்ட்ராசவுண்ட், கால் டாப்ளர் பார்க்கக்கூடிய எல்லா வகையான டெஸ்ட்களும் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பு வந்து ஸ்கேன் சென்டரும் நம்மகிட்ட இருக்கு. பயன்படுத்திக்கினீர்களே.
1: மேலும் சர்க்கரை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஐயங்கள் இருந்தா, ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 72 00 74 54 10 0. எந்த நேரங்களும் எங்களை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நேர்களே. மேலும் இந்த எண்களில் வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. வாட்ஸ்அப் மூலமாக கூட எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.
2: வத்தலுக்குண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை.
3: ரெய்ண்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
4: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெய்ண்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
3: தொடர்புக்கு 9500252728.
5: கொடைப்பண்பலை 100.5 இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
6: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
7: நேரம் வந்து 12:26 ஆயிடுச்சு. ஆட்டநாயகி நிகழ்ச்சியில தொட்டு தொட்டு சொலவடை விளையாட்டுகளை சகோதரிகள் வந்து ஒரு அழகா விளையாடிட்டு இருக்காங்க. அடுத்த சகோதரிக்கு வணக்கம்.
8: வணக்கம்.
7: வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. இணைப்பில் வந்துட்டீங்க, பேர் சொல்லுங்க. உங்களுடைய இணைப்பு வந்து விட்டு விட்டு கேக்குது, சரியா வச்சு பேசுங்கம்மா.
8: இப்ப கேக்குதா?
7: ஆ கேக்குது, உங்க பேர் சொல்லுங்க.
8: புதுக்கோட்டை கணேஷ் நகர்ல இருந்து வசந்தி.
7: வசந்தி அம்மா எப்படி இருக்கீங்க?
8: நல்லா இருக்கேன் மேம், நீங்க எப்படி இருக்கீங்க?
7: ரொம்ப நலமா இருக்கும். உங்களுடைய வானொலி சப்தத்தை கொஞ்சம் குறைச்சுக்கோங்க.
8: இந்த வந்துட்டேன்,
7: நல்லாவே குறைச்சிருங்க.
8: ஓகே ஓகே.
7: சரி, இப்ப விளையாட்டு போலாமா? தொட்டு தொட்டு விளையாட்டு.
8: ஓகே மேம்.
7: சோலை, சோலை உங்களுக்கான தலைப்பு வந்து சோலை.
8: சோலை.
7: ம்,
8: சோலை. இது வந்து என்ன சொல்றது, சோலை வனம். வனம்.
7: ம், வனம் தான் சோலை.
8: சோலை வனம், வன நிறைந்த பகுதியா இருக்கும்.
7: ம்,
8: பார்க்க குளிர்ச்சியா இருக்கும். சோலையை பார்த்தா குளிர்ச்சியா இருக்கும்.
7: சரி,
8: மகிழ்ச்சியா இருக்கும். சோலை அப்புறம் என்ன சொல்றது, வனப்பகுதியா, சோலை வந்து வனப்பகுதி சொல்லலாமா?
7: வனப்பகுதி தாங்க. அதுல என்னெல்லாம் இருக்கும்
8: நன்றிங்கம்மா
7: வசந்தி அம்மா. வணக்கம், இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த சகோதரிக்கு வணக்கம்.
9: இனிய பண்பலைக்கு மதிய வணக்கம் மேடம்.
7: உங்களுக்கு வணக்கம், பேர் சொல்லுங்க.
9: சிவகங்கை மாவட்டம் மன்னமந்திரத்து சுகுணா ஜெயக்குமார் பேசுறேன். நல்லா இருக்கேன் மேடம்.
7: பேருங்க?
9: சுகுணா ஜெயக்குமார் மேடம்.
7: சுகுணா பேகம், நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம்.
9: நல்லா இருக்கோம்.
7: என்ன பண்ணிட்டு இருக்கீங்கம்மா?
9: இல்லத்தரசியத்தை இருக்கேன் மேடம்.
7: சரிங்க, சரி விளையாட்டு போயிடலாமா?
9: ஆ சொல்லுங்க மேடம்.
7: உங்களுக்காக வந்து சொல்லவடை பழமொழி சரியா சொல்லணும். வாய்க்குற்றம் கசப்பது கரும்பு, சரியா சொல்லுங்க பாப்போம்.
9: என்ன மேடம், திருப்பி சொல்லுங்க.
7: வாய்க்குற்றம் கசப்பது கரும்பு. நான் அதை வந்து பழமொழியை மாத்தி சொல்லிருக்கேன், நீங்க சரியா சொல்லுங்க.
9: வாய்க்குற்றம் கசப்பது கரும்புன்னு சொல்லிருக்கீங்க.

0: கசப்பது குற்றம், கரும்பு கசப்பது வாய் குற்றம்.
1: சரியா சொல்லிட்டீங்கம்மா, நன்றிங்கம்மா நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
2: கோடை பண்புலை 100.5 ஆர்கேஜி நெய்.
3: ஆஹா, செம்ம வாசனை
4: ஆர்கேஜி நெய். இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
5: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
2: வழங்கிய மகளிர் நேரம்.
6: கோடை பண்புலை 100.5 ஜிம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாயவளை நீலவழி. கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜிம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
7: கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜிம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜிம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
8: மாயவளை நீலவழி சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்மோடு சைபர் பாதுகாப்பு நிபுணர் மற்றும் பொறியாளர் ஆர்த்தி ராஜ்மோகன் அவர்கள் இணைகிறார்.
9: கொடைக்கானல் எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்க போற முக்கியமான தலைப்பு, எப்படி ஒரு பொய்யான தகவல் எல்லாருக்கும் பரவப்படுது, ஒரு ஃபேக் நியூஸ் எப்படி சில நிமிடங்கள்ல ஆயிரக்கணக்கான மக்களிடம் போய் சேருது தெரியுமா, அதுக்கு முக்கியமான காரணம் வெரிஃபை செய்யாம ஷேர் பண்றது. ஒரு வாட்ஸ்அப் ஃபோர்வர்ட், ஒரு சோசியல் மீடியா போஸ்ட், ஒரு யூடியூப் லிங்க், இதன் மூலமா ஃபேக் நியூஸ் வேகமா பரவுது. சில ஃபேக் நியூஸ் எப்படி இருக்கும் தெரியுமா, இந்த மெசேஜ் உடனே ஷேர் பண்ணுங்க. இந்த ஃபுட் ரொம்ப டேஞ்சரஸ், செலிபிரிட்டி டெத் ரூமர்ஸ், ஃபேக் ஹெல்த் டிப்ஸ் அண்ட் மிராக்கிள் கியூஸ். பல நேரங்கள்ல மக்கள் ஃபியர் அல்லது எமோஷன் காரணமாக உடனே ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க, அதான் ஃபேக் நியூஸை இன்னும் வேகமா ஸ்ப்ரெட் ஆக செய்யுது. ஒரு ஃபேக் நியூஸ் தானே, இதனால என்ன பாதிப்பு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பட் இது வந்து என்ன ப்ராப்ளம் கிரியேட் பண்ணும்னா, மக்களை அன்னெசரியா பேனிக் கிரியேட் பண்ணும், சமூகத்துல கன்ஃபியூஷனை உண்டாக்கும், ஹேட் அண்ட் ரூமர்ஸ் எல்லாமே அதிகமா பரவும், சில நேரங்கள்ல பினான்சியல் ஸ்கேம்ஸ் கூட நடக்கலாம். அப்படின்னா என்ன செய்யணும், நம்ம எந்த செய்தியும் உடனே நம்பாதீங்க, அபிஷியல் நியூஸ் சோர்ஸ்ல இருந்து வருதான்னு நம்ம வெரிஃபை பண்ணணும், அபிஷியல் நியூஸ் சோர்ஸ்ல இருந்து வருதான்னு நம்ம வெரிஃபை பண்ணணும், தேதி மற்றும் சோர்ஸை வந்து நம்ம செக் பண்ணணும். சஸ்பீஷியஸ் ஹெட்லைன் வந்தா கேர்ஃபுல்லா இருக்கணும், வெரிஃபை செய்யாம ஃபார்வர்ட் பண்ணவே பண்ணாதீங்க, சில நேரங்கள்ல பெரிய தவறான தகவல்களை பரப்ப காரணமா இருக்கலாம். அதனால நம்ம ஷேர் பண்ற இன்ஃபர்மேஷன்னால ஒருத்தருங்களோட இமேஜோ ரெபுடேஷனோ ஸ்பாயில் ஆகக்கூடாது, அதனால நம்ம ஷேர் பண்றதுக்கு முன்னாடி கவனமா இருக்கணும்.
1: இன்று நிகழ்ச்சியை கேட்ட அனைவருக்கும் நன்றி. நாளை இன்னொரு பயனுள்ள தலைப்புடன் மீண்டும் சந்திப்போம். கொடைக்கானல் எஃப்எம் நேயர்களுக்கு நன்றி.
8: சைபர் மோசடி பற்றி விளக்கம் அளிக்க மாயவளை மீளவழி நிகழ்ச்சியில் நாளையும் நம்மோடு இதே நேரம் இணைவார்.
6: கோடை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கிய மாயவளை நீலவழி.
7: கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
10: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி, IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
11: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
12: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் No.1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
13: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.

0: நலம் பெறும் தினம் ஆர்கேஜி நெய் ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு. இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
1: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
0: தொடர்புக்கு 9500252728.
2: கொடை பண்பலை 100.5 இல்

0: பகல் ஒரு மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

கோடை பன்மலையின் ஒரு பிள்ளை ஐந்தலினி தமிழ் செய்தி இருக்கை சென்னையிலிருந்து அஞ்சலிசையை கேட்கலாம். நியூஸ்க்கு அப்புறமா மகளிர் நேரம் ஆட்ட நாயகி நிகழ்ச்சி வந்து தொடர்ந்து சகோதரிகளை வந்து சந்திச்சிடலாம்.

வாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லி வந்துள்ள மியான்மர் அதிபருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தி வருகிறார். பிரதமரின் ஸ்வநிதி திட்டம் வெற்றிகரமாக 6 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. நாட்டில் 10 மாநிலங்களில் காலியாக உள்ள 24 மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. உச்சநீதிமன்றத்திற்கு 5 புதிய நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேற்குவங்கத்தில் 35 புதிய அமைச்சர்களுடன் அம்மாநில அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். புதுதில்லி வந்துள்ள மியான்மர் அதிபர் திரு யூமின் ஆங் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து தற்போது பேச்சு நடத்தி வருகிறார். இரு நாடுகளுக்கும் இடையிலான வரலாற்று சிறப்புமிக்க கலாச்சார உறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும் பாதுகாப்பு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்தும் இரு தலைவர்களும் பேச்சு நடத்தி வருகின்றனர். மியான்மர் அதிபர் இன்று மாலை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து பேச்சு நடத்தவுள்ளார். நாட்டின் புராதன சின்னங்கள் குறித்த ஒளியும் தாமரையும் கண்காட்சியையும் அவர் பார்வையிடுகிறார். இந்தியா ஓமன் பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் இன்று நடைமுறைக்கு வந்துள்ளது. மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இந்த ஒப்பந்தம் குறித்து நாளேடு ஒன்றில் எழுதியுள்ள கட்டுரையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார மற்றும் தூதரக உறவுகள் வலுப்பெறும் என்று தெரிவித்துள்ளார். இந்திய மாணவர்கள், கைவினைக் கலைஞர்கள், பெண்கள், விவசாயிகள், மீனவர்கள், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் இந்த ஒப்பந்தம் அமைந்துள்ளதாக திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். பிரதமரின் சாலையோர வியாபாரிகள் கடனுதவி திட்டம் தொடங்கப்பட்டு 6 ஆண்டுகள் நிறைவடைகிறது. இத்திட்டத்தின் கீழ் லட்சக்கணக்கான வியாபாரிகள் பயன்பெற்றுள்ளனர். கடந்த 2020 முதல் 1,12,00,000 மேற்பட்ட கடன்கள் இத்திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டுள்ளன. 75,00,000 மேற்பட்ட நகரங்கள் மற்றும் சிறு நகரங்களில் 75,00,000 மேற்பட்ட சிறு வியாபாரிகள் பயன்பெற்றுள்ளனர். 17,800 கோடி ரூபாய் பயனாளிகளுக்கு கடனாக வழங்கப்பட்டுள்ளது. 55,00,000 மேற்பட்ட பயனாளிகள் கணினி கட்டமைப்பின் மூலம் கடன் தொகை பெற்று திருப்பிச் செலுத்தி வருகின்றனர். இதனால் 241 கோடி மின்னணு பண பரிவர்த்தனை மூலம் 896,000 கோடி ரூபாய் பரிவர்த்தனை செய்யப்பட்டுள்ளது. மின்னணு திட்டத்தில் பயன்பெறும் சிறு வியாபாரிகளுக்கு வட்டி மானியம் உள்ளிட்ட சலுகைகளும் வழங்கப்பட்டு வருகிறது. இத்திட்டம் ஏழை எளிய சிறு வியாபாரிகளின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகித்து வருவதை அடுத்து 2030 மார்ச் மாதம் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் ஸ்வநிதி திட்டம் 6 ஆண்டுகாலம் நிறைவு செய்திருப்பதை ஒட்டி வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வெளியிட்டுள்ள செய்தியில், கடின உழைப்பை அளிக்கும் லட்சக்கணக்கான சாலையோர வியாபாரிகள் தற்சார்பு நிலையை எட்டுவதற்கு இத்திட்டம் முக்கிய பங்காற்றியுள்ளதாக தெரிவித்துள்ளார். உத்தரவாதமின்றி சிறு வியாபாரிகளுக்கு வழங்கப்படும் கடன் உதவி புதிய இந்தியாவை வலுப்படுத்தியுள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாட்டில் 10 மாநிலங்களில் காலியாக உள்ள 24 மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. இதற்கான தேர்தல் இம்மாதம் 18 நடைபெறவுள்ளது. இன்று வெளியிடப்பட்ட இதற்கான அறிவிக்கையில் ஆந்திரப்பிரதேஷ், கர்நாடகா, குஜராத் மாநிலங்களில் தலா 4 இடங்களுக்கும், ராஜஸ்தான், மத்திய பிரதேசத்தில் தலா 3 இடங்களுக்கும், ஜார்க்கண்டில் 2 இடங்களுக்கும், மணிப்பூர், மேகாலயா, அருணாச்சல பிரதேசம், மிசோரம் மாநிலங்களில் தலா 1 இடத்திற்கும் தேர்தல் நடைபெறவுள்ளது. மதசார்பற்ற ஜனதாதள தலைவர் திரு ஹெச் டி தேவகவுடா, பிஜேபி மூத்த தலைவர்கள் திரு ஜார்ஜ் குரியன், திரு ரவ்னீத் சிங், மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே ஆகியோரின் பதவிக்காலம் முடிவடைய உள்ள நிலையில் இந்த தேர்தல் நடைபெறுகிறது. மகாராஷ்டிரா, தமிழ்நாடு மற்றும் ஒடிசா மாநிலங்களில் காலியாக உள்ள தலா 1 இடங்களுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலும்

0: இன்று தொடங்கியுள்ளது. மகாராஷ்டிராவில் துணை முதலமைச்சர் திரு சுனித்ரா அஜித் பவார், தமிழகத்தில் திரு சி வி சண்முகம், ஒடிசா பிஜு ஜனதாதள் உறுப்பினர் திரு தெபாஷிஷ் சமாண்ட்ரே ஆகியோர் மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளதை அடுத்து அந்த இடங்களுக்கும் இதே கால அட்டவணைப்படி இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. உச்சநீதிமன்றத்திற்கு 5 புதிய நீதிபதிகளை நியமிக்க குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ளதாக சட்டத்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நியமனக் குழு பரிந்துரை செய்த 5 பேருக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக தெரிவித்தார். பஞ்சாப் ஹரியானா தலைமை நீதிபதி ஷீல் நாகு, மும்பை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீ சந்திரசேகர், மத்திய பிரதேச உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் சச்தேவா, ஜம்மு காஷ்மீர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அருண் பாலி மற்றும் மூத்த வழக்கறிஞர் வெங்கட சுப்பிரமணி மோகனா ஆகியோர் உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான நீதிபதி நியமனக் குழு இது தொடர்பாக கடந்த 27ஆம் தேதி இவர்களின் பெயர்களை பரிந்துரை செய்திருந்தது. உச்சநீதிமன்றத்தில் தற்போது 37 நீதிபதிகள் உள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேற்குவங்க மாநிலத்தில் 35 புதிய அமைச்சர்களுடன் அம்மாநில அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. கொல்கத்தாவில் மக்கள் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ஆர் என் ரவி புதிய அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்புறுதியும் செய்து வைத்தார். நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு சுபேந்து அதிகாரி மற்றும் முக்கிய அரசியல் தலைவர்கள் கலந்து கொண்டனர். புதிய அமைச்சரவையில் திரு ஸ்வாபன் தாஸ் குப்தா, திரு அருண் சிங், திரு தபஸ் ராய், திரு சங்கர் கோஷ் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். ஐஐடியில் சேர்வதற்கான JEE அட்வான்ஸ் நுழைவுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டுள்ளன. ஐஐடி தில்லி மண்டலத்தைச் சேர்ந்த சுபம் குமார் 330 மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தை பிடித்துள்ளார். நடப்பாண்டிற்கான JEE அட்வான்ஸ் நுழைவுத் தேர்வில் 179,694 மாணவர்கள் தேர்வெழுதினர். இதில் 56,880 மாணவர்கள் தேர்வாகியுள்ளனர். சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டரின் விலை இன்று 42 ரூபாய் அதிகரித்துள்ளது. இதன்படி எரிவாயு சிலிண்டரின் விலை 3,283 ரூபாயாக உள்ளது. தில்லியில் 42 ரூபாயும், மும்பையில் 43 ரூபாய் 50 காசும், கொல்கத்தாவில் 53 ரூபாய் 50 காசுகளும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேற்காசிய பிரச்சினை காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை அதிகரித்ததை அடுத்து வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை உயர்ந்துள்ளது. இருப்பினும் வீடுகளில் பயன்படுத்தப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை உயர்த்தப்படவில்லை. பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டம் சேலம் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் ஏராளமானோர் பயனடைந்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: 15 நிமிட நேரத்தில் பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் பொதுமக்களுக்கு வங்கி கணக்கு தொடங்கப்பட்டு வருவதாக கூறுகிறார் சேலம் அம்மாப்பேட்டை பாரத ஸ்டேட் வங்கியின் வாடிக்கையாளர் சேவை மைய ஒருங்கிணைப்பாளர் பூமிநாதன்.
3: இங்க ஒரு நாளைக்கு 5-10 வரைக்கும் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்காக வராங்க. என்னென்ன காரணத்துக்காக வராங்க அப்படின்னா, முதியோர் பென்ஷன் வாங்கணும் அப்படிங்கறதுக்காக அக்கௌண்ட் தேவைப்படுது, நலவாரிய திட்டங்கள், சில மானியம் பெறுவதற்கான நிறைய திட்டங்கள், கேஸ் மானியம் பெறுவதற்கு, சிறு வியாபாரிகள், குறு வியாபாரிகள் இவங்க எல்லாருமே வந்து அக்கௌண்ட் வேணுங்கிறதுக்காக இங்க வந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஆதார் ஜெராக்ஸ் மட்டும் இருந்தா போதும், அவங்களுக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்துருவோம். மினிமம் ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ள இவங்களுக்கு இந்த ப்ராசஸ் முடிஞ்சிடும்.
2: பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் வங்கி கணக்கு தொடங்குவது மிக எளிமையாக இருப்பதாக பயனாளி கருத்து தெரிவிக்கின்றனர்.
4: என் பேர் இன்பலகன், நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். அக்கௌண்ட் ஓபன் பண்ண SBI சர்வீஸ் சென்டருக்கு வந்தேன். வெறும் ஆதார் கார்டு வச்சு ஓபன் பண்ணலான்ட்டாங்க. ப்ராசஸ் ரொம்ப ஈஸியா முடிஞ்சிருச்சு. அது எனக்கு காலேஜ்ல வந்து ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வாங்குறதுக்கும், காலேஜ்ல ஃபீஸ் பண்ணவும் எல்லாம்
2: இதன் மூலம் 197 கோடியே 22 லட்சம் ரூபாய் சேமிக்கப்பட்டுள்ளது என்பதிலிருந்து பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் வெற்றியானது இப்படியாக தெரியும். சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.
0: ஈரான் நாட்டின் ரேடார் மற்றும் ட்ரோன் கட்டுப்பாட்டு மையங்களை குறிவைத்து அமெரிக்கா வான்வழி தாக்குதலை தொடங்கியுள்ளது. இதனையடுத்து மேற்காசிய பகுதியில் பதற்றம் அதிகரித்துள்ளது. கடந்த வாரம் அமெரிக்காவின் MQ-1 ட்ரோனை ஈரான் படைகள் தாக்கி அழித்ததற்கு பதிலடியாக

அமெரிக்கா இன்று பதில் தாக்குதல் நடத்தியுள்ளது. அமெரிக்காவிலிருந்து வரும் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலில் ஈரான் படைகள் தடுத்து வருகின்றன. அமெரிக்காவின் தாக்குதலை தடுக்கும் நடவடிக்கையை மட்டுமே ஈரான் நடத்தி வருவதாகவும் பொதுமக்கள் அரசு அறிவிக்கும் பாதுகாப்பு வழிமுறைகளை கடைபிடிக்குமாறும் அந்நாட்டு அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மலேசியாவில் 16 வயதுக்குட்பட்ட சிறார் சமூக வலைதள கணக்குகளை தொடங்குவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தற்போது அந்நாட்டில் உள்ள 80 லட்சத்திற்கும் மேற்பட்ட சமூக வலைதள கணக்குகளை வைத்திருப்போரின் வயது குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் சமூக வலைதள முகப்புகளை அமைப்பதில் சில கட்டுப்பாடுகளும் கொண்டுவரப்பட்டுள்ளது. தவறான நோக்கத்துடன் வலைதளங்களை அணுகுவதை தடுக்கும் நோக்கில் இந்த முயற்சி எடுக்கப்பட்டுள்ளது. 16 வயதுக்குட்பட்டோரை அனுமதிக்கும் சமூக வலைதள நிறுவனங்களுக்கு அதிக அளவில் அபராதம் விதிக்கப்படும் என்றும் மலேசிய அரசு எச்சரித்துள்ளது. சிறுவர்களை திசை திருப்பும் வகையில் சமூக வலைதளங்களில் விடுவோரையும் கண்காணித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மலேசிய அரசு கூறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லி வந்துள்ள மியான்மர் அதிபருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தி வருகிறார். பிரதமரின் ஸ்வநிதி திட்டம் வெற்றிகரமாக 6 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. நாட்டில் 10 மாநிலங்களில் காலியாக உள்ள 24 மாநிலங்களவை

0: நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மலேசிய அரசு கூறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லி வந்துள்ள மியான்மர் அதிபருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தி வருகிறார். பிரதமரின் ஸ்வநிதி திட்டம் வெற்றிகரமாக 6 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. நாட்டில் 10 மாநிலங்களில் காலியாக உள்ள 24 மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. உச்சநீதிமன்றத்திற்கு 5 புதிய நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேற்குவங்கத்தில் 35 புதிய அமைச்சர்களுடன் அம்மாநில அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேயர்களின் இதயங்களை இசையால் நினைத்துக் கொண்டிருப்பது உங்கள் கோடை பண்பலை 100.5. நாம் இணைந்திருப்பது விவசாயம்.

0: விவசாயத்தில் சாதிக்க துடிக்கும் மாணவ செல்வங்களை உங்கள் எதிர்காலத்தை பசுமையாக்க புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை.
1: தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரம் மற்றும் ICAR புதுடெல்லியின் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி.
0: 2026-2027 கல்வியாண்டிற்கான BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் மற்றும் BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
1: TNAU இணையதள பதிவு முக்கியம். படிப்பை முடிக்கும் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு.
0: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. தொடர்புக்கு 7448633313.
1: புஷ்கரம் கல்லூரி, உங்கள் விவசாய கனவுகளின் நுழைவாயில்.
2: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
3: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
2: தொடர்புக்கு 9500252728.
4: நம் கோடை பண்பலை 100.5 27th உதய விழாவை
5: முன்னிட்டு
4: உங்கள் கோடை பண்பலை 100.5
6: பேரை கேட்ட உடனே சும்மா அதறதில்ல.
4: நாள்தோறும் முற்பகல் 11 கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை.
7: கோடை பண்பலை வானொலி.
8: நாயகன் மீண்டும் வரார், எட்டு திக்கும் பயந்தார்.
4: June 2 செவ்வாய்க்கிழமை சேலம் மாவட்டத்தில் இருந்தும், 3 புதன்கிழமை திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்தும், 4 வியாழக்கிழமை திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்தும், 5 வெள்ளிக்கிழமை கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்தும், 6 சனிக்கிழமை ஈரோடு மாவட்டத்தில் இருந்தும், 7 ஞாயிற்றுக்கிழமை நாமக்கல் மாவட்டத்தில் இருந்தும் வலம் வர இருக்கிறது.
9: இது நம் மக்களின் நாடி, நாளும் உங்களை நாடி.
4: நேய சொந்தங்களை அன்போடு அழைக்கின்றது உங்கள் கோடை பண்பலை 100.5.
10: நேரம் வந்து 12:53 ஆயிடுச்சு. இப்ப நிறைவான சகோதரியை சந்திச்சிடலாம். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. பேர் மட்டும் வரவே மாட்டேங்குதே. உங்க பேர் சொல்லுங்க. ராஜேஸ்வரி, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நலமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? உங்களுக்காக வந்து தலைப்பு சொல்லிடலாம். தொட்டு தொட்டு விளையாட்டுல சுற்றுலா.
11: சரி.
10: மகளிர் நேரத்தில் நிறைவு பெறுகிறது ஆட்ட நாயகி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற சகோதரிகளுக்கும் கேட்டு ரசித்த உள்ளங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன். ஜி மீறி நன்றி நேர்களை.

கோடி பன்மலையின் 1.5 இனி காலத்தால் அழியாத காவிய கானங்களோடு தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.

0: கோடை பண்பலையில் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசிதான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: வணக்கம் நேர்களே. இது உங்கள் கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. கால மாற்றத்தாலும் மிளர்வு குறையா பாடல்கள், உலகின் வேக ஓட்டத்தாலும் இனிமை குன்றா பாடல்கள், இந்த பழம்பெரும் திரை இசை கானங்கள். பண்பலையில் கேட்டு மகிழும் நேரமாய் உங்கள் நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக 1964 வெளியான படகோட்டி திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது. தேனி பன்னிபுரம் கிருஷ்ணகுமார் ஆனந்தி பிரபு சரண்யா விருப்பமாய் வாலியின் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பாடலை பாடுகிறார்கள் TM சவுந்தரராஜன். கணினியின் விரலை தொட்டவுடன் மலரும் பாடல் இது.

0: கேட்டவுடன் முகம் மலரும் பாடல்களோடு இணைந்திருக்கிறோம். இது உங்கள் நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில். இனி 1956 வெளியான அமரதீபம் திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது. கே எஸ் கோபாலகிருஷ்ணன் வரிகளில், டி சலபதிராவ் இசையில். பாடலை பாடுகிறார் டி எம் சவுந்தரராஜன். பாடலுக்கு விருப்பம் தென்காசி, சுப்புலாபுரம், பேச்சிமுத்து, செல்வராஜ், அங்கையர்கண்ணி, செல்வகுமார், தமிழ்ச்செல்வி விருப்பமாய். இந்த நேயர்களுக்காக மட்டுமல்ல, எல்லா நேயர்களும் அவசியம் கேட்க வேண்டிய பாடல் இது, கேட்டு பாருங்கள்.
1: மனுஷனுக்கு அவசியம் தம்பி நாணய

0: பணைய மனுஷனுக்கு அவசியம், மிகவும் அவசியம்.
1: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில், ஓமலூர் ரோட் சேலம்.
5: விவசாயத்தில் சாதிக்க துடிக்கும் மாணவ செல்வங்களை உங்கள் எதிர்காலத்தை பசுமையாக்க புஷ்கரம் வேளாண் அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை.
6: தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரம் மற்றும் ICAR புதுடெல்லியின் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி.
5: 2026-2027 கல்வியாண்டிற்கான BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் மற்றும் BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
6: TNAU இணையதள பதிவு முக்கியம். படிப்பை முடிக்கும் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு.
5: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை, தொடர்புக்கு 7448633313.
6: புஷ்கரம் கல்லூரி, உங்கள் விவசாய கனவுகளின் நுழைவாயில்.
7: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: கேஜி நெய். ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
1: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
0: தொடர்புக்கு 9500252728.

0: கூடை பண்பலையில் இணைந்திருக்கிறோம். தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவையில்.
1: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
2: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
1: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா? ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.

நேரம் 1:15. வெம்மையிலும் குளுமை தரும் பாடல்களோடு இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது உங்கள் நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் இனி 1964 வெளியான என் கடமை திரைப்படத்திலிருந்து பாடல். கோவை கஞ்சப்பள்ளி சுப்பிரமணியன், சுகந்தா விருப்பமாய், கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பாடலை பாடுகிறார் டி.எம். சௌந்தர்ராஜன். இங்கேயும் பாடாமல் ஓடோடி வருகிறது

ருசியான சாப்பாடுனா அது நம்ம தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரசியல சமைச்சாதான் இருக்கும். காமன் நேரம் ஊற வச்சு 1:3 அளவுல தண்ணீர் ஊத்தி சமைச்சா நல்ல மென்மையான சுவையான சாப்பாடு ரெடி. அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது

0: ஆர்கேஜி நெய்
1: கொடை மண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்
2: ஆர்கேஜி நெய்
1: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டையின் நல்வாழ்த்துக்கள்.

இது உங்கள் கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நேர்களே, தினம்தோறும் முற்பகல் 11 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை நாளை சேலம் மாவட்டத்தில் இருந்து. நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் இனி 1965 வெளியான குழந்தையும் தெய்வமும் திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது. தூத்துக்குடி ஸ்பிக் நகர் ராஜேஷ், தேவி ராஜேஷ், பிரியதர்ஷன், சூரிய தர்ஷன் விருப்பமாய், வாலியின் வரிகளில் MS விஸ்வநாதன், இசையில் பாடுகிறார்கள் TM சவுந்தரராஜன், பி சுஷீலா. பக்கம் பக்கமாய் வடிக்கும் கவிதை தராத நிறைவை இந்த பாடலின் முதல் வார்த்தை தரும்.

0: நேரம் 1:25. நேர்களே, இன்று பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரிக்கிறார் சேலம் சிவம் ரம்யா அவர்கள். கேட்க தவறாதீர்கள் நேர்களே, சேலம் சிவம் ரம்யா தெரிவு செய்த பாடல்கள் பிற்பகல் 3 மணிக்கு உங்களுக்காக காத்திருக்கிறது.
1: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
2: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
1: தொடர்புக்கு 9500252728.
0: பலவித பாடல் பதார்த்தங்களோடு பசியாரும் வேளையாக இது உங்கள் நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் இனி 1966 வெளியான பெற்றால்தான் பிள்ளையா திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது. வில்லிவாக்கம் குபேந்திரன், மகேஸ்வரி விருப்பமாய், வாலியின் வரிகளில் MS விஸ்வநாதன் இசையில் பாடலை பாடுகிறார்கள் TM சவுந்தரராஜன், பி சுஷீலா. மகிழ்ச்சியின் பிறப்பில் மெய்மறந்து நிற்கும் உறவினர்கள்,

0: கோடை பண்பலையில் இதுவரை ரசித்தோம் தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசிதான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசியை பார்த்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பார்த்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: ஆரம்பிக்கலாங்களா?
0: கோடை பண்பலை 100.5 27வது உதயநாளை சிறப்பிக்கும் வகையில் வாரந்தோறும் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை பிற்பகல் 2:30 மணிக்கு சிறப்பு வென்றார் வந்தார்.
4: ஒரே ஒரு பெயர் தான் கோடை பண்பலை.
5: அது வெறும் பெயர் இல்லை, எங்கள் உயிர் தான்.
6: வெறித்தனமா இருக்கும்.
7: காற்றின் வெற்றிடத்தை நிரப்பும் வானம்பாடி
8: நெஞ்சுக்குள்ள துடி இருக்கும்.
7: கோடை பண்பலை 100.5.
9: எல்லா நாளும்
10: நல்ல நாள்
9: தான்,
10: நல்ல நேரம் தான்.
0: நேய சொந்தங்களோடு உற்சாக சந்திப்பு.
11: எங்கள் மூச்சுக்குள்ளே உண்டு பாட்டு சந்தம் என்றும் பாட்டுக்கள் தான் எங்கள் சூரியோதயம்.
0: இணைந்தே இருங்கள் என்றும் இனிக்கும் பண்பலை கோடை பண்பலை 100.5.
12: எத்தனை சபைகள் கண்டோம், எத்தனை எத்தனை பகையும் கண்டோம், அத்தனையும் சூடம் காட்டி சுட்டுக்கோடு மெட்டு போடு.
13: இன்றிலிருந்து ஆரம்பமாகுது நேரிலே 2:30 சிறப்பு வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு சிறப்பிக்க வந்திருக்காங்க சிறப்பு விருந்தினர் சமயபுரம் சர்வேஸ்வரி அவர்கள். சிறப்பு வென்றார் வந்தார் நிகழ்ச்சி இன்றிலிருந்து. நேரம் 1:35.

0: இது உங்கள் கோடை பண்பலை 100.5 நமது மக்களை நாடி நாளும் உங்களை நாடி.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன்.

0: ரோசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ் நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: ஆர்கேஜி நெய் ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
1: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
0: தொடர்புக்கு 9500252728.
2: கோடை பண்பலை 100.5 இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் இனி 1974 வெளியான நேற்று இன்று நாளை திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது. ஈரோடு பெருந்துறை சின்னையம்பாளையம் சோமசுந்தரம் ஜானகி ரஞ்சித் விருப்பமாய் அவினாசி மணி வரிகளில் MS விஸ்வநாதன் இசையில் பாடலை பாடுகிறார்கள் SP பாலசுப்ரமணியம் S ஜானகி. அங்கிருந்து இங்கிருந்து இல்லை நேயர்களே, கோடை பண்பலையிலிருந்து வருகிறது இசை தென்றல்.

நேரம் 1:40. இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம் உங்கள் நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில். இனி 1973 வெளியான பாரத விலாஸ் திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது. திண்டுக்கல் ஒட்டன் சத்திரம் கஸ்தூரி நகர் அண்ணாமலை நாகமணி ஹேமலதா ஹர்ஷிதா குரு விஜயன் கௌரி மனோஜ் விருப்பமாய் வாலியின் வரிகளில் MS விஸ்வநாதன் இசையில் பாடலை பாடுகிறார்கள் நட்சத்திர கூட்டங்கள். TM சவுந்தரராஜன் MS விஸ்வநாதன் கே வீரமணி பி சுஷீலா எல்ஆர் ஈஸ்வரி மலேசியா வாசுதேவன். வேற்றுமையில் ஒற்றுமை காணும் நம் நாட்டு மக்கள் அனைவருக்கும் இந்த பாடல் சமர்ப்பணம்.

நேரம் 1:46. நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் இனி 1964 வெளியான பணக்கார குடும்பம் திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது. சென்னை திருவொற்றியூர் காமதேவன் நகர் செல்வி சுப்பிரமணி சூர்யா விருப்பமாய் கண்ணதாசன் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பாடுகிறார்கள் டி எம் சவுந்தரராஜன் எல் ஆர் ஈஸ்வரி. ஒற்றுமையை வலியுறுத்தும் பாடலில் இதுவும் ஒன்று.

நேர்களே, இன்று பிற்பகல் 2:30 சிறப்பு வென்றார் வந்தார் நிகழ்ச்சி காத்திருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரிக்க காத்திருக்கிறார் சிறப்பு விருந்தினர் சமயபுரம் சர்வேஸ்வரி அவர்கள். நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் இனி 1969 வெளியான பால் குடம் திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது. ஊர் பெயர் குறிப்பிடாத நேயர்கள் சுப்பிரமணியன், பழனியம்மாள், ரவிக்குமார், மைத்திலி, ஹேம தர்ஷினி விருப்பமாய் வாலியின் வரிகளில் MS விஸ்வநாதன் இசையில் பாடுகிறார் P. சுஷீலா.

0: மணிக்கு சிறப்பு வென்றார் வந்தார்.
1: ஒரே ஒரு பெயர்தான்
2: கோடை பண்பலை,
1: அது வெறும் பெயர் இல்லை, எங்கள் உயிர் தான்.
3: வெறித்தனமா இருக்கும்,
4: காற்றின் வெற்றிடத்தை நிரப்பும் வானம்பாடி,
1: நெஞ்சுக்குள்ள துடி இருக்கும்
4: கோடை பண்பலை 100.5.
5: எல்லா நாளுமே நல்ல நாள் தான், எல்லா நேரமும் நல்ல நேரம் தான்.
0: நேய சொந்தங்களோடு உற்சாக சந்திப்பு.
6: எங்கள் மூச்சுக்குள்ளே உண்டு பாட்டு சந்தம் என்றும், பாட்டுக்கள் தான் எங்கள் சூரியோதயம்.
0: இணைந்தே இருங்கள் என்றும் இனிக்கும் பண்பலை, கோடை பண்பலை 100.5.
7: எத்தனை சபைகள் கண்டோம், எத்தனை எத்தனை பகையும் கண்டோம், அத்தனையும் சூடம் காட்டி சுட்டு போடு.
8: இன்று பிற்பகல் 2:30 சிறப்பு வென்றார் வந்தார் நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கிறது. அலங்கரிக்கவிருக்கிறார் சமயபுரம் சர்வேஸ்வரி அவர்கள். நிகழ்ச்சியில் நிறைவாக பார்த்தால் பசிதீரும் திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது. நாமக்கல் ஓலப்பாளையம் விஜயலட்சுமி மதிவாணன், சுகந்தி விமல்ராஜ், திவ்யா விருப்பமாய், கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பாடலை பாடுகிறார் பி சுஷீலா. இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியை தொகுத்த மகிழ்வில் விடைபெறுகிறேன். நான் உங்கள் பனசிறி யோகானந்த். மற்றும் ஒரு நாள் சந்திக்கலாம் நேர்களே.

0: ஆரம்பிக்கலாங்களா?
1: கோடை பண்மலை 100.5 27வது உதயநாளை சிறப்பிக்கும் வகையில் வாரந்தோறும் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை பிற்பகல் 2:30

வெம்மையிலும் குளிமை சேர்த்தது இன்றைய நெஞ்சில் நிறைந்தவை எனும் நம்பிக்கையில் விடைபெறுகிறது இன்றைய நிகழ்ச்சி. மீண்டும் நெஞ்சில் நிறைந்தவை நாளை பகல் ஒரு மணிக்கு. இனி ஆங்கில செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சலாக.

0: ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
1: உலகம் அறியா பேதை பெண் கொடும்பாளூர் இளவரசி வானதி பழையாறை அரண்மனைக்குப் போன பிறகு அவளுடைய வாழ்க்கையிலும் மனப்போக்கிலும் மாறுதல் ஏற்பட்டது. குந்தவை தேவியின் பெருமிதம் கலந்த அன்பு அவளுக்கு ஆறுதலும் குதூகலமும் அளித்தன. குந்தவையின் நாகரீக நடைமுறை பாவனைகளும் சாதுரிய பேச்சுகளும் வானதியை அவள் இதுவரை அறியாத வேறொரு உலகத்துக்கு கொண்டு போயின. அவளைப் போலவே பழையாறை அரண்மனைக்கு வந்திருந்த மற்ற அரசகுல பெண்களின் அசூயை அவளுக்கு வாழ்க்கையில் ஒரு புதிய ஆர்வத்தை உண்டாக்கியது. அவர்கள் அசூயைப்படும்படியாக தன்னிடம் ஏதோ மகிமை இருக்க வேண்டும் என்று அவளுடைய உள்மனம் உணர்த்தியது. அதே சமயத்தில் அவளுடைய இயற்கையாய் பிறந்த இனிய சுபாவமும் பெருந்தன்மையும் எல்லோருடனும் நல்லபடியாக நடந்து கொள்ள அவளை தூண்டின. இத்தனைக்கும் நடுவிலே வானதி தனக்கு பிறக்கப் போகும் வீரமகனை பற்றி இன்பக்கனவு காண்பதை மட்டும் விட்டுவிடவில்லை. இதற்கிடையிலேதான் அவள் பொன்னியின் செல்வரை பார்க்கும்படி நேர்ந்தது. அதன் பலனாக அவளுடைய மனக்கோட்டைகளெல்லாம் பொலபொலவென்று தகர்ந்து விழுந்தன. கணவனை அடைந்த பின்னர்தான் மகனை பெற முடியும் என்று அவள் அறிந்திருந்தாள். கணவன் யாராயிருந்தாலும் எப்படிப்பட்டவனாயிருந்தாலும் சரிதான் என்ற அலட்சிய மனப்பான்மை அதற்கு முன்பு அவள் அடிவுள்ளத்தில் இருந்தது. ஆனால் இந்த பொல்லாத மனத்தை என்ன செய்வது? இது சோழ நாட்டு மக்களின் கண்ணுக்கு கண்ணான இளவரசரிடமல்லவா போய்விட்டது? 56 தேசத்து மன்னர்களும் என் பெண்ணை மணந்துகொள் என்று கெஞ்சிக் கூத்தாடக்கூடிய பெருமை வாய்ந்தவர் அல்லவா அவர்? அத்தகையவர் தன்னை திரும்பியும் பார்ப்பாரா? அவரை மணந்து கொள்ளும் பாக்கியத்தை பற்றி அவளால் கனவு கூட காண முடியாதே. இளவரசரிடம் இந்த பேதை மனம் சென்ற பிறகு இன்னொருவரை மணந்து கொள்வதுதான் எப்படி சாத்தியம்? ஆகையால் தன் வயிற்றில் பிறக்கப் போகிற வீரகுமாரனை பற்றி இத்தனை காலமும் அவள் கட்டி வந்த மனக்கோட்டைகளெல்லாம் சிதறிப்போகத்தானே வேண்டும்? இதையெல்லாம் நினைக்க நினைக்க அவளுடைய உள்ளம் வெடித்துவிடும் போலிருந்தது. மறுபடியும் பழையபடி சோக வடிவானாள். அவளுடைய மனத்தை அறிந்து கொண்ட இளைய பிராட்டி அவளிடம் விசேஷ அன்பும் ஆதரவும் காட்டினாள். தன்னால் இயன்றவரையில் வானதியை உற்சாகப்படுத்த முயன்றாள். பொன்னியின் செல்வரிடம் அவளுடைய உள்ளம் சென்றது அப்படியொன்றும் பிசகான விஷயம் இல்லை என்றும் நடக்க முடியாத காரியமும் அல்லவென்றும் குறிப்பாக உணர்த்தி வந்தாள். குடந்தை ஜோதிடர் வானதிக்கு பிறக்கப் போகும் மகனை பற்றி கூறியது அவளுடைய உள்ள கனலுக்கு தூபம் போட்டு வளர்த்தது. அவளுடைய மனோராஜ்யம் மேலும் விரிவடைந்து கொண்டே வந்தது. மனச்சோர்வும் குதூகலமும் மேலும் துரிதமாக மாறி மாறி ஏற்பட்டன. ஏக்கத்தினால் ஏற்பட்ட மனவேதனை பொறுக்க முடியாமல் இருந்தது போல் மகிழ்ச்சியினால் ஏற்பட்ட கிளர்ச்சியையும் அவளால் சகித்து கொள்ள முடியவில்லை. இரண்டுமே மிதமிஞ்சிப் போன போது மயக்கம் போட்டு விழுந்தாள். இயற்கை அருளிய இந்த மயக்க மருந்து சாதனத்தினால் அவள் தன் உயிரை காப்பாற்றிக் கொண்டு வந்தாள். தஞ்சைக்குச் சென்றிருந்தபோது வானதி பார்த்த பராந்தக சக்கரவர்த்தி நாடகமும் அன்றிரவு அவள் கேட்ட அபயக்குரலும் கண்ட பயங்கர காட்சியும் அவளுடைய மனக்குழப்பத்தை அதிகமாக்கின. கொடும்பாளூர் வம்சத்துக்கும் பழுவூர் சிற்றரசர் குலத்துக்கும் ஏற்பட்டிருந்த தீராத பகையின் அளவை அவள் அன்று நன்கு அறிந்து கொண்டாள். பழுவூர்காரர்கள் சோழ நாட்டில் அப்போது அடைந்திருந்த செல்வாக்கின் அளவையும் தெரிந்து கொண்டாள். இளவரசர் அருள்மொழிவர்மர் விஷயத்தில் தன் மனோரதம் ஈடேற பழுவேட்டரையர்கள் அனுமதிப்பார்களா? அவர்கள் அனுமதித்தாலும் அவர்கள் வீட்டு பெண்கள் சும்மா இருப்பார்களா? பழுவூர் இளையராணி சம்மதிப்பாளா? அவளுடைய செல்வாக்கும் சக்தியும் உலகம் அறிந்தவை. நந்தினியை நினைக்கும் போதெல்லாம் அழகிய நாகப்பாம்பின் நினைவு வானதிக்கு வந்தது. இளைய பிராட்டியின் பேரில் அவளுடைய பகைமையை பற்றி அறிந்து கொண்டிருந்தாள். அது தன் பேரிலும் பாயுமல்லவா? ஏன், பொன்னியின் செல்வரையே அந்த விஷநாகம் தீண்டினாலும் தீண்டக்கூடும். நள்ளிரவில் நோயாக படுத்திருக்கும் சக்கரவர்த்தியின் முன்னால் நந்தினியை ஒத்த வடிவம் ஒன்று நின்றதே, அது உண்மையில் நந்தினிதானா? சக்கரவர்த்தி அப்படியெல்லாம் பீதி நிறை

0: இந்த குரலில் ஓலமிட்ட காரணம் என்ன? இளைய பிராட்டி இதை பற்றியெல்லாம் ஏன் தன்னிடம் எதுவும் பேசுவதற்கு மறுக்கிறாள்?
1: ஆமாம், இளைய பிராட்டியின் மனமும் மாறிப்போயிருக்கிறது. தன்னிடம் முன்பெல்லாம் போல் அவ்வளவு கலகலப்பாக பேசுவதில்லை. அடிக்கடி தன்னை விட்டுவிட்டு தனிமையை நாடிப்போய்விடுகிறார். அவரை ஏதோ பெருங்கவலை பீடித்திருக்கிறது.
0: ஒருவேளை பொன்னியின் செல்வரை பற்றிய கவலைதானோ என்னவோ?
1: அதனாலேதான் தன்னிடம் அதை பற்றி சொல்வதற்கு மறுக்கிறார் போலும். இன்றைக்கு கூட திடீரென்று இளைய பிராட்டி காணாமல் போய்விட்டார். அவர் இல்லாத சமயங்களில் இந்த பெண்கள் என்ன பாடுபடுத்துகிறார்கள், என்ன கொட்டமடிக்கிறார்கள்? கவலை என்பதை அறியாதவர்கள். எது எப்படி போனாலும் அவர்களுடைய கும்மாளத்துக்கு குறைவு ஒன்றும் கிடையாது. அவர்களுடைய கேலி பேச்சுகளை வானத்தியினால் எப்போதுமே சகித்து கொள்ள முடிவதில்லை. அதுவும் இந்த இரண்டு மூன்று தினங்களாக ஒரே சோகக்கடலில் வானதி ஆழ்ந்திருந்தபடியால் அவர்களுடைய வீண் பேச்சுகள் அவளுடைய காதில் நாராசமாக விழுந்தன. இளைய பிராட்டி எங்கேதான் போயிருப்பார் என்று தேடிக்கொண்டு புறப்பட்டாள். மூத்த மகாராணியின் அரண்மனையில் ஏதோ சபை கூடியிருக்கிறதென்றும் அங்கே போயிருக்கிறார் என்றும் தெரிந்து கொண்டாள். ஆகையால் அந்த அரண்மனைக்குச் சென்றாள். வானதி போவதற்குள் அங்கே சபை கலைந்துவிட்டது. பெரிய மகாராணியும் அவருடைய செல்வ புதல்வர் மதுராந்தகரும் அந்தரங்கமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று அறிந்தாள். இதனாலோ இந்த செய்தி வானதிக்கு மேலும் கவலையை உண்டாக்கியது. அங்கிருந்து மறுபடியும் புறப்பட்டாள். அரண்மனை வாசலில் ஜனத்திரளின் பெரும் இறைச்சல் கேட்டது. விஷயம் இன்னதென்று தெரியவில்லை. இளைய பிராட்டியை உடனே பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் மிகுந்தது. அரண்மனையில் சேடி பெண்களை ஒவ்வொருத்தியாக விசாரித்தாள். சற்று முன்னால் ஆழ்வார்க்கடியான் என்னும் வீர வைஷ்ணவருடன் இளைய பிராட்டி அந்தரங்கமாக பேசிக் கொண்டிருந்ததாகவும் பிறகு அரண்மனை தோட்டத்து ஓடையை நோக்கிச் சென்றதாகவும் ஒரு சேடி கூறினாள். இளைய பிராட்டி தனிமையை நாடிச் செல்லும் சமயங்களில் யாரும் வந்து தொந்தரவு செய்வதை இப்போதெல்லாம் அவர் விரும்புவதில்லை. ஆகையால் ஓடைப்பக்கம் இளைய பிராட்டியை தேடிக்கொண்டு போகலாமா வேண்டாமா என்று வானதி தயங்கினாள். அந்தச் சமயம் வாரிணி என்னும் மங்கை ஓட்டமாக ஓடிவந்தாள். பொன்னியின் செல்வர் கடலில் மூழ்கிவிட்டாராம் என்ற பயங்கர செய்தியை சொல்லிவிட்டு அலறி எழுதாள். மற்ற பெண்களும் இதை கேட்டு ஓவென்று கதறி அழத் தொடங்கினார்கள். வானதிக்கோ முதலில் எந்தவித உணர்ச்சியும் உண்டாகவில்லை. சும்மா நின்றவளை மற்ற பெண்கள் உற்று நோக்கினார்கள். அடிப்பாவி, உன்னுடைய துரதிருஷ்டத்தினால்தான் இளவரசர் கடலில் மூழ்கினார் என்று அவ்வளவு கண்களும் அவளை நோக்கி இடித்துச் சொல்வது போல காணப்பட்டன. வானதியினால் அதற்கு மேல் பொறுக்க முடியவில்லை. அங்கு நிற்கவும் முடியவில்லை. அரண்மனை தோட்டத்து ஓடையை நோக்கி ஓடினாள். ஓடையை நோக்கி ஓடிக்கொண்டிருந்த போது வானதியின் உள்ளமும் ஓடிக்கொண்டிருந்தது. இளவரசர் கடலில் மூழ்கிவிட்டார் என்ற வார்த்தைகளின் பொருள் அவளுக்கு விளங்கியது. அதனால் ஏற்பட்ட அதிர்ச்சியை மீறிக்கொண்டு மற்றோர் எண்ணம் மேலெழுந்தது. சென்ற சில தினங்களாக தண்ணீரை பார்க்கும்போதெல்லாம் அதில் இளவரசரின் முகம் பிரதிபலித்துக் கொண்டிருந்தது. கரையில் நின்று பார்க்கும்போதெல்லாம் அவருடைய முகம் தத்ரூபமாக தண்ணீரில் தோன்றும். தொடுவதற்குப் போனால் மறைந்துவிடும். அதன் காரணம் என்னவென்று வானதிக்கு புலனாயிற்று. இளவரசர் கடலில் மூழ்கிய போது என்னை நினைந்து கொண்டிருக்கிறார், என்னை அழைத்தும் இருக்கிறார். அதை அறியாமல் பாவி, நான் கரையிலேயே நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன். ஆஹா, என்ன தவறு செய்துவிட்டேன்! போனதை நினைப்பதில் இனி பயனில்லை. இனி செய்ய வேண்டியது என்ன? பேதை பெண்ணே, இனி செய்ய வேண்டியதை பற்றி யோசிக்கவும் வேண்டுமா? யோசிப்பதற்கு என்ன இருக்கிறது? அரண்மனை தோட்டத்தை அடுத்துள்ள ஓடை அரசலாற்றில் கலக்கிறது. அரசலாறு கடலில் போய் சங்கமமாகிறது. கடலின் அடியில் காத்திருக்கிறார் இளவரசர். எனக்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறார். கடலின் அடியில் முத்துக்களாலும் பவளங்களாலும் ஆன அற்புத மாளிகையில் எனக்காக காத்து கொண்டிருக்கிறார். அவரை சந்திக்கா போகாமல் இந்த உலகத்தில் எனக்கு வேறு என்ன வேலை? யாருக்காக இங்கே நான் இருக்க வேண்டும்? இவ்வாறு வானதி தீர்மானம் செய்ததும் வானதியின் உள்ளத்தில் ஒருவித அமைதியே உண்டாகிவிட்டது. அவளது பரபரப்பு அடங்கிவிட்டது. துயரம் நீங்கிவிட்டது. கவலை தீர்ந்துவிட்டது. நேரே ஓடைக்கரைக்குச் சென்றாள். பளிங்கு கல்லிலாலான படிக்கட்டுகளில் இறங்கி நின்றாள். சுற்றுமுற்றும் பார்த்தாள். அதோ தூரத்தில் படகு ஒன்று வருவது தெரிந்தது. அதில் இருப்பவர் இளைய பிராட்டிதான். அவருடன் இருக்கும் ஆடவன் யார்? குடந்தை சோதிடர் வீட்டில் முதலில் சந்தித்து இலங்கைக்கு ஓலை எடுத்துச் சென்ற வாலிபன் போல தோன்றுகிறது. இளவரசரை பற்றிய செய்தியை கொண்டு வந்தவன் அவன்தான் போலும். அதனாலேதான் அவனை இளைய பிராட்டி தனியாக அழைத்துப் போகிறார். விவரங்களை கேட்டு அறிந்திருக்கிறார். எனக்கு தெரிந்தால் கஷ்டப்படுவேன் என்று என்னை விட்டுவிட்டு போயிருக்கிறார். அவர் வந்துவிட்டால் என் இஷ்டப்படி செய்ய முடியாது. ஏதாவது சமாதானம் சொல்லி பார்ப்பார், ஆறுதல் கூற பார்ப்பார். நான் இளவரசரை போய் சேர்வதை கட்டாயம் தடுத்து விடுவார். ஆனாலும் அவரிடம் சொல்லாமல்

0: கடைசியாக ஒரு தடவை விடைபெற்றுக் கொள்ளாமல் போவது நியாயமா? தாய் தந்தையரற்ற இந்த அநாதை பெண்ணிடம் இத்தனை அன்பாக இருந்தாரே, அவருக்கு ஒரு நன்றி வார்த்தையாவது சொல்ல வேண்டாமா? இல்லை இல்லை, முடியாது. இனி ஒரு கணமும் காத்திருக்க முடியாது. இதோ தண்ணீரில் அவர் முகம் தெரிகிறது. இதோ அவருடைய முழு உருவமும் பொலிகிறது. என்னை அவர் அழைக்கிறார், புன்னகை செய்து கூப்பிடுகிறார். உன்னை நான் மனம் புரிந்து கொள்வதற்கு எல்லா தடைகளும் நீங்கிவிட்டன, வா என்று அழைக்கிறார். இன்னும் ஏன் தாமதம்? ஆஹா, தலை ஏன் இப்படி சுற்றுகிறது? பாழும் மயக்கம் வருகிறதா? என்ன மயக்கம் வந்தால் பாதகமில்லை, கரையில் விழாமல் இந்த ஓடை தண்ணீரில் விழுந்தால் போதும்.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: நேயர்களே, இந்த நெடுங்கதை நிகழ்ச்சிகள் தொடங்கி 2.5 மாதங்கள்தான் ஆகின்றன என்பதை நினைச்சா வியப்பா இருக்குது இல்லையா? ஆமா, ஒலிபரப்புல 200 நாடுகளுக்கும் மேலாக எத்தனையோ சுவையான நிகழ்ச்சிகளை பகிர்ந்து கொண்டு வந்திருக்கோம். இது ஆசிரியரின் மாயாஜாலம்னு தான் சொல்லணும். சில கதாபாத்திரங்களை மையப்படுத்தி முன்கதை சுருக்கம் தந்து மீள்பார்வைங்கிற உத்தியால அவ்வப்போது உற்சாகமூட்டிக்கிட்டும் வரார். அந்த வகையில இப்போ வானதியை பத்தின குறிப்புகளை நினைவுபடுத்திக்கிறோம். புறத்தோற்றத்தில் காணப்படுற சோகத்தின் சாயலுக்கும் களிப்பின் மெருகுக்கும் காரணத்தை சொல்லிட்டு, ஏக்கத்தினால் ஏற்பட்டிருந்த மனவேதனைக்கும் மகிழ்ச்சியினால் ஏற்பட்டிருக்கிற கிளர்ச்சிக்கும் இடையே உள்ளத்தில் நடக்கும் போராட்டத்தை அருமையான தொடர்களால் விளக்கிடுறார் கல்கி. மற்ற தோழியர் அசூயப்படுற அளவுக்கு தன்னிடம் ஏதோ மறைமுகமான சக்தி இருப்பதை உணரத் தொடங்கிட்டார். ராக்கியை போன்ற ஒரு உளவியல் மேதையால தான் இதை திறம்பட வெளிப்படுத்த முடியும். அன்னைக்கே இளவரசர் புறப்படும் போது தீபத்தட்ட கீழே போட்டாலே அது கூட தன்னை அவர் கவனிக்கணும்னு செய்த காரியம்தான். இவளை இளவரசருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஏதாவது பேச்சு வந்தா இவளுக்கு விஷம் கொடுத்து கொன்னுடுவேன். இப்படியெல்லாம் எரிச்சலோடு பேசின வாரிணியைத்தான் பொன்னியின் செல்வரை கடல் கொண்டுட்ட செய்தியை சொல்ல வைக்கிறார் ஆசிரியர். சரி, அடுத்து வானதி என்கிற பெயரை பார்ப்போம். நேரடியான பொருள் வானகங்கை, ஆகாய கங்கை. வனம் என்ற சொல் வானம் ஆகும், வானப்பிரஸ்தம் என்ற தொடர் உருவாகிற மாதிரி. இந்த இலக்கணப்படி வனதேவதை என்கிற பொருள் கிடைக்குது. சில கவிஞர்கள் பெருங்கடல்னு அர்த்தம் கொள்றாங்க. கொடும்பாளூர் இதை அழகா குறுக்கி கொடும்பைன்னு குறிப்பிடுறார் இளங்கோவடிகள். கொடும்பை நெடுங்குளக் கோட்டகம். இத்தொடர் சிலப்பதிகாரம், மதுரை காண்டம், காடுகான் காதையில் வருது. வரலாற்று பிரிவுகளில் தென் வள்ளாற்று பகுதியை மையமாக வச்சு கோநாடு, கானாடு இப்படி குறிப்பிட்டாங்க. வடகரை பகுதி கோநாடு, இதன் தலைநகரம் கொடும்பாளூர். வரைபடத்தை எடுத்துக்குங்க. தஞ்சாவூருக்கு தென்மேற்கே ஏறத்தாழ 100 கிலோமீட்டர் தொலைவில், திருச்சிராப்பள்ளிக்கும் தென்மேற்கே ஏறத்தாழ 45 கிலோமீட்டர் தொலைவில் கொடும்பாளூர். வழியில், அதாவது இந்த ஊருக்கு வடகிழக்கு திசையில 10 கிலோமீட்டரில் தான் திருமயில் குன்றம் என்கிற விராலி மலை தொன்மையான குடைவரை கோவில் இருக்குது.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிக்கும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: இனிய வணக்கம் நேர்களே. கோடை பண்பலை 100.5 வென்றார் வந்தார் நிகழ்ச்சி வாரந்தோறும் செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமையில பிற்பகல் 2:30 வலம் வரும். இன்று முதல் கோடை பண்பலை 100.5 உதய விழாவை முன்னிட்டு திங்கள் முதல் வெள்ளி வரை நாள்தோறும் பிற்பகல் 2:30 சிறப்பு வென்றார் வந்தார் நிகழ்ச்சி. இன்னைக்கு சிறப்பு வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரா நம்மோட நேரலையில பேச காத்திருக்காங்க திருச்சி மாவட்டம் சமயபுரம் சர்வேஸ்வரி அம்மா. அவங்க இப்ப அவங்க கிட்ட பேச போறோம். அம்மா வணக்கம்.
1: வணக்கம் அக்கா.
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்க்கா.
0: எப்படி இருக்கீ கொடைக்கானல் வந்த அனுபவம்?

0: ஜில்லுன்னு சூப்பரா இருக்குதுக்கா.
1: உங்க மகிழ்ச்சியிலேயே தெரியுது. நீங்க எதிர்பார்த்தீங்களா சிறப்பு வென்றார் வந்தாருக்கு வருவோம்னு?
0: நான் அது எதிர்பார்க்கலைங்கக்கா.
1: எதிர்பார்க்கல.
0: அப்புறம்க்கா, அதாவது நான் சமயபுரத்துலேருந்து வந்திருக்கேன். எல்லா அறிவிப்பாளர் நேயர் அனைவருக்கும் வணக்கம். அதாவது 26 வருடம் முடிந்து 27வது உதய விழா முதல் நாள் என்னை கூப்பிட்டதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
1: எங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதோ மகிழ்ச்சியோட உங்களுக்காக ஏணிப்படைகள் படத்துலேருந்து பூந்தேனில் கலந்து அந்த பாடலை முதல் பாடலாக நம்ம கேட்கலாம்.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
2: விவசாயத்தில் சாதிக்க துடிக்கும் மாணவ செல்வங்களை உங்கள் எதிர்காலத்தை பசுமையாக்க புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை.
3: தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரம் மற்றும் ICAR புதுடெல்லியின் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி.
2: 2026-2027 கல்வியாண்டிற்கான BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் மற்றும் BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
3: TNAU இணையதள பதிவு முக்கியம். படிப்பை முடிக்கும் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு.
2: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. தொடர்புக்கு 7448633313.
3: புஷ்கரம் கல்லூரி, உங்கள் விவசாய கனவுகளின் நுழைவாயில்.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: கோடை பண்பலையில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ணத்தூரிகை.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: இன்று மாலை 4:30 பூமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிராயர்கள் வழங்கும் வண்ணத்தூரிகை.
3: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
4: ஆரம்பிக்கலாங்களா?
1: கோடை பண்மலை 100.5 27வது உதயநாளை சிறப்பிக்கும் வகையில் வாரந்தோறும் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை பிற்பகல் 2:30 சிறப்பு வென்றார் வந்தார்.
5: ஒரே ஒரு பெயர் தான்
6: கோடை பண்பலை.
5: அது வெறும் பெயர் இல்லை, எங்கள் உயிர் தான்.
7: இருக்கும்
8: வெறித்தனமா இருக்கும்.
9: காற்றின் வெற்றிடத்தை நிரப்பும் வானம்பாடி
5: நெஞ்சுக்குள்ள துடி இருக்கும்.
9: கோடை பண்பலை 100.5.
10: எல்லா நாளுமே
5: நல்ல நாள் தான்,
10: எல்லா நேரமும்
5: நல்ல நேரம் தான்.
1: நேய சொந்தங்களோடு உற்சாக சந்திப்பு.
5: எங்கள் மூச்சுக்குள்ளே உண்டு பாட்டு சந்தம் என்றும் பாட்டுக்கள் தான் எங்கள் சூரியோதயம்.
1: இணைந்தே இருங்கள் என்றும் இனிக்கும் பண்பலை, கோடை பண்பலை 100.5.
6: எத்தனை

0: பயிற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
2: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
1: தொடர்புக்கு 9500252728.
3: கோடை பண்பலையில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ணத்தூரிகை.
4: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: இன்று மாலை 4:30 பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள் வழங்கும் வண்ணத்தூரிகை.
5: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
6: நேரம் 2:40. கோடை பண்பலை 100.5 சிறப்பு வென்றார் வந்தார் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரா சமயபுரம் சர்வேஸ்வரி அம்மா, அவங்க கூட தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அம்மா, எத்தனை ஆண்டு காலமா நீங்க கோடை பண்பலை கேட்டுட்டு இருக்கீங்க?
7: 26 வருஷமா கேட்டு இருக்கேன்.
6: எந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
7: எனக்கு எல்லா நிகழ்ச்சியுமே பிடிக்கும். அதே போல வானவில்ல வந்து

0: எந்த டாபிக் கொடுத்தாலும் சிறப்பாக பேசிடுவேன்.
1: சரி, நீங்கள் முதல் முறையாக எந்த நிகழ்ச்சியில் தொடர்பு கொண்டு பேசுனீங்க, நினைவில் இருக்கா?
0: சமையல் நிகழ்ச்சியில் தான் முதல் முதல்ல ஆரம்பித்தேன்.
1: ஆ,
0: அதாவது சேலத்தில் இருக்கும்போது ஆரம்பித்தேன். சமையல் நிகழ்ச்சியில் தான் ஃபஸ்ட்டு பேசுனேன்.
1: சரி,
0: அதுக்கப்புறம் எல்லா நிகழ்ச்சியிலையும் பேச ஆரம்பிச்சிட்டேன்.
1: சமையல் நிகழ்ச்சியில் சமையல் குறிப்பு சொன்னீங்களா, இல்லை சமையல் எப்படி செய்யணும்னு சொன்னீங்களா?
0: சமையல் குறிப்பு.
1: என்ன குறிப்பு சொன்னீங்க?
0: அது ஞாபகம் வரல.
1: ஞாபகம் வரல.
0: சமையல் குறிப்பு சொன்னேன். அதாவது நான் வந்து மாவு தொழில் பண்ணிகிட்ருக்கேன்.
1: சரி,
0: அந்த மாவு மில் ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம கொடை பெண்களை கேட்டுக்கிட்டே மாவு அரைச்சி தருவேன். எனக்கு அப்போ தான் டைம் தெரியும். 10 நிமிஷம் அரைச்சோம், 20 நிமிஷம் அரைக்கிறோம் அப்படிங்கிற எனக்கு அந்த டைமும் எனக்கு தெரியும்.
1: எப்போவுமே வந்து நிறைய நேர்கள் சொல்கிறது இதுதான், பண்பலை கேட்குறனால எங்களுக்கு வேலை வந்து ரொம்ப சீக்கிரமாகவே போயிட்டே இருக்குது, நேரம் போகிறது தெரியல அப்படிங்கிறது. அதே மாதிரி தான் நீங்களும் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன்.
0: ஆமாங்கக்கா, எனக்கும் பிடிக்கும், எங்கள் வீட்டுக்காருக்கும் அதே தான். அவருக்கும் ரேடியோவே ஆஃப் பண்ண மாட்டோம். காலையில் ஃபஸ்ட்டு 5:50 போட்டோம்னா நைட்டு 10 மணி தாலாட்டு வானம் கேட்குற வரைக்கும் கேட்டுக்கிட்டே தான் படுத்துட்டு தூங்குவோம். அதுக்கப்புறம் தான்
1: எல்லா நிகழ்ச்சியிலுமே கேட்பீங்க?
0: ஆமாங்கக்கா, அதே மாதிரி எல்லா நிகழ்ச்சியிலையும் கலந்துட்டுருக்கேன். விடுகதையில் கலந்துட்டுருக்கேன், செப்பக செந்தமில்ல கலந்துட்டுருக்கேன்.
1: இப்போ செப்புக செந்தமிழ் நிகழ்ச்சியில் நீங்கள் பரிசு வாங்கினால தான் இப்போ சிறப்பு வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு உங்களுக்கு கலந்துக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இல்லைங்களா?
0: ஆமாங்கக்கா.
1: எத்தனை முறை முயற்சி செஞ்சீங்க செப்புக செந்தமிழில் நீங்கள் வெற்றி பெறதுக்கு?
0: அது கணக்கில் அடங்காது. அதாவது 1 வருஷத்துக்கு மேலே கலந்துக்கிட்டே இருந்திருக்கேன். இந்த ஒரு முறை இந்த தான் ஜெயிச்சிருக்கேன்.
1: ரொம்ப மகிழ்ச்சியமா நீங்கள் செப்புக செந்தமிழ் நிகழ்ச்சியில் நீங்கள் வெற்றி பெற்று வென்றார் வந்தாருக்கு, அதுவும் சிறப்பு வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டது எங்களுக்குமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அடுத்த விருப்ப பாடலாக உங்களோட விருப்பத்தில் சவாலை சமாளி, அந்த படத்தில் இருந்து பாடல் கேட்கலாமா?
0: ஆ, கேட்கலாங்க்கா.

0: நம் கோடை பண்பலை 100.5 27வது உதய விழாவை முன்னிட்டு உங்கள் கோடை பண்பலை 100.5
1: பேரை கேட்ட உடனே சும்மா அதறதில்ல.
0: நாள்தோறும் முற்பகல் 11 மணிக்கு கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை.
2: கோடை பண்பலை வானொலி
3: மீண்டும் வரா. 8 திக்கும்
0: June 2nd செவ்வாய்க்கிழமை சேலம் மாவட்டத்தில் இருந்தும், 3rd புதன்கிழமை திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்தும், 4th வியாழக்கிழமை திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்தும், 5th வெள்ளிக்கிழமை கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்தும், 6th சனிக்கிழமை ஈரோடு மாவட்டத்தில் இருந்தும், 7th ஞாயிற்றுக்கிழமை நாமக்கல் மாவட்டத்தில் இருந்தும் வலம் வர இருக்கிறது.
4: இது நம் மக்களின் நாடி, நாளும் உங்களை நாடி.
0: நேய சொந்தங்களை அன்போடு அழைக்கின்றது உங்கள் கோடை பண்பலை 100.5.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: கோடை பண்பலையில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ணத்தூரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: இன்று மாலை 4:30 பூமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிராயர்கள் வழங்கும் வண்ணத்தூரிகை.
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
5: நேரம் 2:48. கோடை பண்பலை 100.5 சிறப்பு வென்றார் வந்தார் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். இன்னைக்கு திருச்சி மாவட்டம் சமயபுரம் சர்வேஸ்வரி அம்மா அவங்க கூட தான் பேசிகிட்டு இருக்கோம். அம்மா சொல்லுங்க, இப்போ வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க, அவங்க பேர்லாம் சொல்லுங்க.
6: எங்கள் வீட்டுக்கார் பேர் குமார், என் பேர் சர்வேஸ்வரி, எங்கள் பையன் பேர் பத்ரி நாராயணன்.
5: அவர் கணவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு?
6: அவரும் மாவு தான், என்னோட ரெண்டு பேரும் சேர்ந்து தான் மாவு தொழில் பார்த்துட்டு இருக்கோம்.
5: எத்தனை ஆண்டு காலமா இந்த வேலை செய்றீங்க நீங்க?
6: 30 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கோம்.
5: 30 ஆண்டு காலமா.
6: பையனுக்கு இப்ப பேக்கு கடை புதுசா வச்சு கொடுத்துருக்கோம்.
5: சரி,
6: பேக்கு ஜிப்பெல்லாம் தைப்பாரு, பேக்கு விற்கிறோம்.
5: சரி, நீங்களும் உங்க கணவரும் வந்து எப்பவுமே பண்பலை கேட்டுட்டே இருக்கீங்க. அதை கேட்டுட்டு உங்கள் பையன் ஏதாவது சொல்லுவாரா, என்னம்மா நீ எப்போ பார்த்தாலும் ஏதாவது இப்படி கேட்டுட்டு இருக்க பேசிகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு?
6: இல்லை இல்லை, அதெல்லாம் சொல்ல மாட்டேன். அவனையும் இப்போ கேளு கண்ணு, உனக்கு எல்லாம் அதாவது எனக்கு இதில் நான் வந்து 5வது தான் படிச்சிருக்கேன். எனக்கு இந்த பண்களை கேட்கறதுனால தான் எனக்கு வந்து இப்போ நான் வியாழக்கிழமை பொது அறிவில் ஜெயித்தாலும் சரி ஜெயிக்கலனாலும் சரி நமக்கு அந்த கேள்விக்கு பதில் தெரியுமா தெரியாதாங்கிறது நம்ம அதை புரிஞ்சிக்க முடியுது.
5: கண்டிப்பா.
6: அதே மாதிரி சினிமா கட்டைக்கு செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் 4 மணிக்கு வந்துடுவேன்.
5: சரி.
6: அதே மாதிரி வானவில்லுக்கு 1 மணி நேரம் நான் நேரம் வேலை இருந்தாலும் ஒதுக்கிட்டு அந்த வானவில்ல டாப்பிக்கு பேசினாதான் எனக்கு அன்னைக்கு திருப்பி வேலையே நல்லா வரும், காசே எனக்கு அன்னைக்கு தான் நிறையா கிடைக்கும்.
5: கோடை பண்பலையில் பேசிட்டு தான் அதுக்கப்புறம் தான் அடுத்த வேலை பார்ப்பேன் அப்படிங்கிறீங்க?
6: ஆமாங்கக்கா.
5: சரிங்க, தொடர்ந்து நீங்கள் வந்து நம்ம கோடை பண்பலை நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் கேட்கணும் அப்படின்னு இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லிக்கிறோம். அடுத்த விருப்ப பாடலாக உங்களோட கணவருக்காகவே இந்த பாடல் அப்படின்னு நினைக்கிறேன், மல்லிகை என் மன்னன் மயங்கும். ஒரு வரி அப்படி பாடுங்களேன் எங்களுக்காக.
6: மல்லிகை என் மன்னன் மயங்கும் பொன்னான மலர் அல்லவோ. எனக்கு வந்து இந்த வாணிஜெயராம் ஃபஸ்ட்டு

0: நேரம் இப்போ 2:54 ஆயிடுச்சு. நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்துக்கு வந்தாச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு சிறப்பு வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில திருச்சி மாவட்டம் சமயபுரம் சர்வேஸ்வரி அம்மா அவங்க அவங்களோட கருத்துக்கள் எல்லாம் பகிர்ந்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு நம் கோடை பண்பலை 100.5 சார்பாக இந்த நேரத்துல வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கலாம்.
1: உங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க்கா.
0: ரொம்ப நன்றிங்கம்மா.

நேர்களே, உங்கள் கோடை பண்பலை 100.5 நாளை முற்பகல் 11 மணிக்கு வலம் வரும் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் அமரகுந்தி பேருந்து நிறுத்தம் அருகிலிருந்து வலமறை இருக்கிறது. இணைந்தே இருங்கள். என்றும் இனிக்கும் பண்பலை, கோடை பண்பலை 100.5. கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு வண்ணத்தூரிகை. இனி தொடர்வது உயிரெழுத்து நிகழ்ச்சி. வருமான் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. வளர்ச்சியடைந்த நாடுகளுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திட உதவிடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 194,000 கோடி ரூபாய்க்கும் கூடுதலாக உள்ளது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா ஆஸ்திரேலியா பாதுகாப்பு அமைச்சர்கள் இடையேயான பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெற்றன. நாட்டின் மின் நுகர்வு 11.55% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுக்கும் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களை உடனடியாக பூர்த்தி செய்ய தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. போதைப்பொருள்

புழக்கத்தை கட்டுப்படுத்த தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக கோரியுள்ளது. சென்னை ஐஐடியில் பிஎஸ் படிப்புக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் வரும் 4ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், நாமக்கல், ஈரோடு உள்ளிட்ட 16 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் திவ்யான்ஷி பௌமிக்கும் மகளிர் இரட்டையர் பிரிவில் திவ்யான்ஷி பௌமிக் சிண்ட்ரேலா தாஸ் இணையும் பட்டம் வென்றன. சீனாவில் நடைபெற்ற 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் 10 தங்கம் உட்பட 19 பதக்கங்களை வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். ஜப்பானில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. நார்வே செஸ் போட்டியின் மகளிர் பிரிவு 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் 8.5 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இனிய வணக்கம் நேயர்களே. பூந்தோட்டத்தில் ஒரு நீரோட்டம். கோடை பண்பலையின் 1.5 உயிரெழுத்து. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பீட்டு பிடித்த பாடல்களையும் அதற்கான விளக்கத்தினை அழகான கவிவரிகளில் தந்திருக்கும் அன்பு நேயர்களுக்காகவும் கோடை பண்பலையின் 1.5 உயிரெழுத்து. எனது விருப்பமான படங்கள், இதயத்திற்கு இதமான பாடல்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார் சேலம் மாவட்டம் மேட்டூர் தாலுகா பொட்டநீரி அஞ்சல் ஆரிகவுண்டன் நகர் ஆசிவம் அவர்கள். அவர் இப்படி சொல்கிறார், கோடை பண்பலை என்றாலே பிடித்தமான நிகழ்ச்சிகள் என்று ஒன்று இரண்டை சொல்லிவிட்டு கடந்து சென்று விட முடியாது. அனைத்து நிகழ்ச்சிகளும் பயனுள்ளதாக தருவதால் உயர்ந்த இடத்திலிருந்து ஒலிபரப்பாகி நேயர்கள் எங்கள் உள்ளத்திலும் உயர்வான இடத்திலிருந்து வருகிறது. 3 என்றதுமே மாலையை வரவேற்கும் முகம் ஒரு நாள், வெயில் சுட்டேரிக்கும் உழைப்பவர்கள் சற்று நிழல் தேடி ஓய்வு எடுக்கலாம் என்று தோன்றும் நேரம், மற்றும் ஒரு நாள் மேக கூட்டங்கள் வரும், பலத்த காற்றும் உடன் வரும், மின்னல் வரும், இடி வரும், மழையும் சேர்த்து வருகின்ற இனியதொரு நேரம் உயிரெழுத்து நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும் நேரம் என்று குறிப்பிட்டு முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காரு. அவருக்கான முதல் பாடல் அம்மன் கோவில் கிழக்காலே படத்திலிருந்து. பாடலுக்கான விளக்கம் இது: புன்னை மரத்தின் சோலைதனில் பொன் மிளிரும் மாலைதனில் என்னை வரச் சொல்லிவிட்டு நாவால் வேறு மொழியும் கண்களால் வேறு மொழியும் பகிர்ந்தாள்.
1: எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா,

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: விவசாயத்தில் சாதிக்க துடிக்கும் மாணவ செல்வங்களை உங்கள் எதிர்காலத்தை பசுமையாக்க புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை,
3: தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரம் மற்றும் ICAR புதுடெல்லியின் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி.
2: 2026-2027 கல்வியாண்டிற்கான BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் மற்றும் BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
3: TNAU இணையதள பதிவு முக்கியம். படிப்பை முடிக்கும் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு.
2: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை, தொடர்புக்கு 7448633313.
3: புஷ்கரம் கல்லூரி, உங்கள் விவசாய கனவுகளின் நுழை.

0: தினம் தினம் நலம் தரும் ஆர்கேஜி நெய். ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
1: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
0: தொடர்புக்கு 9500252728.
2: கோடை பண்பலையில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ணத்தூரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: இன்று மாலை 4:30 பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள் வழங்கும் வண்ணத்தூரிகை.
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
5: கோடை பண்பலையின் 1.5 நாம் கேட்டுக் கொண்டிருப்பது உயிரெழுத்து. நேரம் 3:12. பார்த்து பார்த்து செய்த தங்க மூக்குத்தி அதுவும் போதாது என்றால் சொல்லிவிடு. நெடுந்தூரத்திற்கு நீண்டு கிடக்கும் நீல வானத்தில் சிதறி கிடக்கும் நட்சத்திரங்களில் ஒன்றை எடுத்து வந்து விடுகிறேன்.
6: மாலையிளங்கதிரழகே, கொடியே கொடிமலரே,

சேலம் மாவட்டம் மேட்டூர் தாலுகா ஒட்டநேரி அஞ்சல் ஆரிகவுண்டன் நகர் ஆ சிவம் அவர்களின் பாடல் தெரிவுகளோடு கோடை பண்பலையின் 1.5 உயிரெழுத்து. நேற்று இரவு பெய்த மழையில் நிரம்பிய குளம் குட்டைகளிலிருந்து இரவில் ஓயாமல் கேட்டுக்கொண்டே இருந்த தவளைகளின் சந்தம் பொழுது விடிந்ததும் நின்று போனது போல என் கனவும் கனவில் பேசிக்கொண்டு இருந்த அவளும் கலைந்து சென்றனர்.

0: கொடை மண்பலை 100.5. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்,
1: ஆர்கேஜி நெய்,
0: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி, புதுக்கோட்டையின் நல்வாழ்த்துக்கள்.
2: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
3: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
2: தொடர்புக்கு 9500252728.
1: கோடை பண்பலையில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ணத்தூரிகை.
4: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: இன்று மாலை 4:30 பூமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிராயர்கள் வழங்கும் வண்ணத்தூரிகை.
5: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

நேயர்களின் இதயங்களை தன் வசப்படுத்தி இருப்பது உங்கள் கோடை பண்பலை 100.5. நேரம் 3:25. சிவம் அவர்களின் அடுத்த பாடல் சக்கரை தேவன் படத்திலிருந்து. பாடலுக்கான விளக்கம் இது: காலையில் சூரியனை கண்டு மலர்ந்த என் தோட்டத்து பூக்கள் எல்லாம் மாலையில் வாடி போய்விடுகின்றன. நீ என்ன அதிசயமான பூ, சூரியன் இல்லாத இரவிலும் வாடி போகாமல் இருக்கிறாயே, எப்படி? கேட்கிறார் சிவம் அவர்கள்.

0: கொஞ்சி பேசி கொஞ்சி பேசி கொஞ்சம் பைங்கிளி.
1: நாம் ரசித்துக் கொண்டிருப்பது உயிருள்ளத்து. தினமும் எங்கள் வீட்டு வாசலில் மட்டும் விடுவதற்கு முன்னதாக சாணம் தெளித்து கோலம் போடப்பட்டிருப்பதைக் கண்டு ஆச்சரியத்தோடு பேசிக்கொள்கிறார்கள் எங்கள் ஊரில் பெண்கள். என் கனவில் வந்து இதையெல்லாம் செய்துவிட்டு போகிறாய் என்று சொன்னால் நம்பவா போகிறார்கள்?

எங்கள் வீட்டிலிருந்து பார்க்கும்போது வானம் தொட்டு உயர்ந்து நிற்கும் மேற்கு தொடர்ச்சி மலையின் மீது செம்மறியாடுகளாக மேய்ந்து கொண்டிருக்கும் மேகங்கள் எனக்கு சொல்வதென்ன? மழை வருவதையா இல்லை நீ வருவதையா என கேட்கிறார் சிவம் அவர்கள்.

சேலம் மாவட்டம் மேட்டூர் தாலுகா பொட்டநேரி அஞ்சல் ஆரிகவுண்டன் நகர் ஆசிவம் அவர்கள் தெரிவு செய்த பாடல்களை ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய உயிருள்ள நிகழ்ச்சியில் 23:42 அவருக்கான அடுத்த பாடல் புதுநெல்லு புதுநாத்து படத்திலிருந்து. தினம் தினம் என் கனவு இல்லம் வருவதற்காக உன்னை ஏற்றி வரும் குதிரையின் மீது ஏறி அமர்ந்து பார்த்தேன். அது பொம்மை குதிரை, நகரவே இல்லை. உன்னை ஏற்றி கொண்டு மட்டும் சரியான நேரத்தில் என் கனவில் சேர்த்து விடுகிறதே, எப்படி?

0: மாலை 100.5 27th உதய விழாவை முன்னிட்டு உங்கள் கோடை பண்பலை 100.5
1: பேரை கேட்ட உடனே சும்மா அதறதில்ல.
0: நாள்தோறும் முற்பகல் 11 மணிக்கு கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை.
2: கோடை பண்பலை வானொலி
3: மீண்டும் June 2nd
0: செவ்வாய்க்கிழமை சேலம் மாவட்டத்தில் இருந்தும், 3rd புதன்கிழமை திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்தும், 4th வியாழக்கிழமை திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்தும், 5th வெள்ளிக்கிழமை கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்தும், 6th சனிக்கிழமை ஈரோடு மாவட்டத்தில் இருந்தும், 7th ஞாயிற்றுக்கிழமை நாமக்கல் மாவட்டத்தில் இருந்தும் வலமர இருக்கிறது.
4: இது நம் மக்களின் நாடி, நாளும் உங்களை நாடி.
0: நேய சொந்தங்களை அன்போடு அழைக்கின்றது உங்கள் கோடை பண்பலை 100.5.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: கோடை பண்பலையில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ணத்தூரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: இன்று மாலை 4:30 பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள் வழங்கும் வண்ணத்தூரிகை.
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

கோடை பன்மலையின் 1.5 உயிரிழத்து, 3:50. கோடை காலம் என்றதுமே ஊட்டியில் மலர் கண்காட்சி, கொடைக்கானலில் மலர் கண்காட்சி, ஏற்காட்டில் மலர் கண்காட்சி. நீ எப்படி அங்கெல்லாம் பூத்திருக்கும் பூக்களுக்கெல்லாம் காட்சியானாய்? கேட்கிறார் சிவம் அவர்கள்.

நாம் கேட்கவிருக்கும் நிறைவான பாடல் செவந்தி படத்திலிருந்து. ஆத்து மீன், குளத்து மீன், ஏரி மீன், கடல் மீன், இப்படி தண்ணீரில் வாழும் எத்தனையோ மீன் வகைகளுக்கெல்லாம் போட்டியாக வந்தனவோ உன் கண்மீன்கள். நிறைவு பெறுகிறது இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியில். பாடல்களை தொகுத்து நாமும் ரசிக்க தந்திருந்தார் சேலம் மேட்டூர் தாலுகா பொட்டநேரி அஞ்சல் ஆரிக்கவுண்டன் நகர் ஆசிவம் அவர்கள். அவருக்கும் நிகழ்ச்சி கேட்டு சுவைத்த நேயர்களுக்கும் நன்றிகளை கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன். ஜி மீறி நன்றி நேயர்களை.

0: இனி வண்ணத்தூரிகையில் பாட்டுக்குள் பதில் நிகழ்ச்சிக்கு முன் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: நேரம் 4 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. வளர்ச்சியடைந்த நாடுகளுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திட உதவிடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 194,000 கோடி ரூபாய்க்கும் கூடுதலாக உள்ளது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா ஆஸ்திரேலியா பாதுகாப்பு அமைச்சர்கள் இடையேயான பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெற்றன. நாட்டின் மின் நுகர்வு 11.55% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுக்கும் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களை உடனடியாக பூர்த்தி செய்ய தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக கோரியுள்ளது. சென்னை ஐஐடியில் பிஎஸ் படிப்புக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் வரும் 4ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், நாமக்கல், ஈரோடு உள்ளிட்ட 16 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக்கும் மகளிர் இரட்டையர் பிரிவில் திவ்யான்ஷி பௌமிக் சிண்ட்ரேலா தாஸ் இணையும் பட்டம் வென்றன. சீனாவில் நடைபெற்ற 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் 10 தங்கம் உட்பட 19 பதக்கங்களை வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். ஜப்பானில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோர்

ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. நார்வே செஸ் போட்டியின் மகளிர் பிரிவு ஆறாவது சுற்று முடிவில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் 8.5 புள்ளிகளுடன் இரண்டாவது இடத்தில் உள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 100.5 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: புஷ்காரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி, புதுக்கோட்டை.
2: விவசாயத்தில் சாதிக்க துடிக்கும் மாணவ செல்வங்களை உங்கள் எதிர்காலத்தை பசுமையாக்க புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. தொடர்புக்கு 7448633313.
0: வழங்கும் வண்ணத்துரிகை.
3: தென்றல் தேரில் இசை உலா கோடை பன்மலை 100.5 தாராபுரம் VSN சூரியன் பிரான் அரிசி, புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டையின் வண்ணத்துரிகையில் பாட்டுக்குள் பதில். எல்லா நேரத்திலையும் நம்ம கூடவே இருந்து ஆறுதல் தந்து இதமளிப்பது இசை மற்றும் பாடல்கள். பாட்டுக்குள்ளே நிறைய பொருள் இருக்கும். பாட்டு கேட்டு பதிலை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இப்போது வர இருக்கு பாட்டுக்குள் பதில். அறிமுக நேயர்களுக்கு 24 24 24, மகளிருக்கு 24 24 29, மற்ற அனைத்து நேயர்களுக்கும் 24 24 26 290 333. கொடைக்கானலின் முன் இணைப்பு எண் 0 4 5 4 2. நிகழ்ச்சியோடு
4: செல்வராணி,
3: ஜெய் மீரி. வணக்கம் நேயர்களே.
4: வணக்கம் நேயர்களே.
3: வணக்கம் செல்வராணி.
4: வணக்கம் ஜெய் மீரி. எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன். பயங்கரமா இருந்துச்சு.
3: ஆமா, ஆரம்பமே அமர்க்களமா இருக்கு.
4: ஆமா, பாட்டு அப்படின்னாவே பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. சந்தோஷத்துலயும் பாட்டு தான், சோகத்திலயும் பாட்டு தான், அப்படி
3: எல்லாத்துலயுமே இசை தான் இல்லையா?
4: அப்படி இசையை விரும்புறவங்க தான் இப்போ லைன் கட்டி நின்றுட்டு இருக்காங்க. வரிசையாக கூப்பிட்டுருலாம். வாங்க. வணக்கம்
5: இருவருக்கும். மாலை வணக்கம் மேடம். சீர்கலை பாக்கியாங்க மேடம்.
3: எப்படி இருக்கீங்க பாக்கியா?
5: சூப்பரா இருக்கோங்க மேடம். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: ரொம்ப நலமா இருக்கும். குளித்தலையெல்லாம் எப்படி இருக்கு? வெயிலா இருக்கா மழையா இருக்கா?
5: சூப்பரா இருக்குங்க மேடம். வெயிலா தாங்க மேடம் இருக்கு.
4: வெயிலா இருந்தாலும் சூப்பரா இருக்கு. சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊரை போல வருமா அப்படின்னு பாட்டு பாடிட்டு.
5: கண்டிப்பா மேடம்.
3: சரிங்க, உங்களுக்காக பாட்டு வர்றது கேளுங்க.
5: ஆ, கேக்குது.

0: பாக்கியா கேட்டிங்களா?
1: ஆ கேட்டேங்க மேடம்.
0: கேள்வி என்னன்னா,
2: சீமை சாமந்தி என்று அழைக்கப்படும் பூவோட பேர் என்ன? இந்த பாட்டில் வந்துச்சு
1: மேடம். இன்னொருக்க போடுங்க மேடம்.
0: இன்னொருக்க பாட்டு கேளுங்க.

0: கேட்டிங்களாமா?
1: ஆ மேடம், கேமமில்.
2: எப்படிங்க
0: தெளிவா வந்துச்சுல கேமமில் பூன்னு?
2: பாக்கியா தான் சும்மா வா, அப்படிதானே பாக்கியா?
1: ஆமாங்க மேடம்.
2: சரிங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்
1: மேடம்? ஜல்லிக்கட்டு படம் ஏ ராஜா, அந்த பாட்டுங்க மேடம்.
2: பாடல் வந்துட்டு இருக்கு, நன்றிங்க.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி.

0: மற்றும் சேலம்.
1: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
2: வில கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
1: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
2: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
1: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
2: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
1: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
4: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
5: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
4: எப்படிமா?
5: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
4: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
6: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
7: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
6: தொடர்புக்கு 9500252728.
8: கோடை பண்பலை 100.5 மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
9: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன்.
10: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
11: நம் கோடை பண்பலை 100.5 27th உதய விழாவை
12: முன்னிட்டு
11: உங்கள் கோடை பண்பலை 100.5
13: பேரை கேட்ட உடனே சும்மா அதறதில்ல.
11: நாள்தோறும் முற்பகல் 11 மணிக்கு கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை.
14: கோடை பண்பலை வானொலி.
15: நாயகன் மீண்டும் வரார், எட்டு திக்கும் பயந்தாரே.
11: June 2nd செவ்வாய்க்கிழமை சேலம் மாவட்டத்தில் இருந்தும், 3rd புதன்கிழமை திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்தும், 4th வியாழக்கிழமை திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்தும், 5th வெள்ளிக்கிழமை கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்தும், 6th சனிக்கிழமை ஈரோடு மாவட்டத்தில் இருந்தும், 7th ஞாயிற்றுக்கிழமை நாமக்கல் மாவட்டத்தில் இருந்தும் வலமர இருக்கிறது.
16: இது நம் மக்களின் நாடி, நாளும் உங்களை நாடி.
11: நேய சொந்தங்களை அன்போடு அழைக்கின்றது உங்கள் கோடை பண்பலை 100.5.

0: கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: புஷ்காரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்துரிகை.
2: நேரம் வந்து 4:15 ஆயிடுச்சு. வண்ண துரிகையில பாட்டுக்குள் பதில் நிகழ்ச்சியில இருக்கும். இப்போ நேர்களை சந்திச்சிடலாமா?
3: ஆமா வாங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
4: வணக்கம்.
2: வணக்கம்.
4: திண்டுக்கல் மாவட்டம் தாண்டி கிராமம் ரோன் காலனி திருமணி சின்னச்சிமா.
3: பேர் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க.
2: பேர் சொல்றப்ப மட்டும் பேரே வரமாட்டேங்குது.
4: திருமலை அண்ணலட்சுமி.
3: திருமலை.
4: ஆமாம்மா.
3: சரிங்க, பாடல் கேட்கலாமா?
4: ஓகேம்மா.
3: Thank you.

0: கவலைகள்லாவோ.
1: கேட்டிங்களாம்மா?
2: ஆ கேட்டேங்கம்மா.
1: என்ன கேள்வியா இருக்கும் அப்படின்னு ஆமா யோசிச்சுட்டே இருக்கீங்க அப்படிதானே?
2: ஆமாம்மா.
1: காடுகளின் ஆரோக்கியத்தை உணர்த்தும் ஒரு குறியீடு பாட்டில் வந்துச்சு. பசுமையா ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதன் மூலமா தெரிஞ்சுக்கலாம்.
2: கேளுங்க.

0: காடுகள்லாம் ஆரோக்கியமா இருக்கு அப்படின்றத வந்து இது மூலமா உணரலாமா?
1: இதோட சத்தத்தை கேட்டா காடுகள் வந்து ஆரோக்கியமா இருக்குன்னு அர்த்தம், பசுமையா இருக்குன்னு அர்த்தம்.
0: குறிப்பே கொடுத்துட்டாங்க,
1: இதுக்கு மேல சொல்ல முடியாது.
0: என்னவா இருக்கும்?
1: சரி, அடுத்த நேரத்தை கேட்டுடலாம். வணக்கம். வணக்கங்க,
0: வந்தாச்சு, பேர் சொல்லுங்க.
1: பேர் சொல்லுங்க.
2: வணக்கம்.
1: மாலை வணக்கம்.
2: கரூர் காந்தி கிராமம் வீரமணி மேடம், நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கும் எல்லாருமே நிலையத்தில். நீங்களாரு எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேடம்.
0: பாடல் கேட்டீங்களா?
2: இல்லைங்க மேடம்.
1: ஒரு கேள்வி கேட்டிருந்தோம்.
2: இல்லைங்க மேடம்.
0: சரி கேளுங்க.

0: காடுகளின் ஆரோக்கியத்தை உணர்த்தும் ஒரு குறியீடு இதை வந்து சொல்லுவோம். இதோட சத்தம் அதிகமாக இருந்துச்சுன்னா பக்கத்தில் கேட்டாலோ காடுகள் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுக்கலாம். இவ்வளோ விளக்கம் சரிங்க. நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம்?
1: மேடம் நேட்டுக்குடி படத்துல இருந்து வெல்வாட்டா இருக்கு.
2: இதோ பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம் நினைச்சீங்க?

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
3: விவசாயத்தில் சாதிக்க துடிக்கும் மாணவ செல்வங்களை உங்கள் எதிர்காலத்தை பசுமையாக்க புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை.
4: தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரம் மற்றும் ICAR புதுடெல்லியின் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி.
3: 2026-2027 கல்வியாண்டிற்கான BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் மற்றும் BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
4: TNAU இணையதள பதிவு முக்கியம். படிப்பை முடிக்கும் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு.
3: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. தொடர்புக்கு 7448633313.
4: புஷ்கரம் கல்லூரி, உங்கள் விவசாய கனவுகளின் நுழை.
5: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்ல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
6: ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
5: எப்படிமா?
6: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
5: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.

0: ஆர்கேஜி நெய் கோடை பண்பலை 100.5 மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
1: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
0: கொடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
3: ஆர்கேஜி நெய்
0: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டையின் நல்வாழ்த்துக்கள்.
4: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
6: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
5: தொடர்புக்கு 9500252727.
0: கோடை பண்பலை 100.5 மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
1: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
7: ஆரம்பிக்கலாங்களா?

0: பண்பலை 100.5 27வது உதயநாளை சிறப்பிக்கும் வகையில் வாரந்தோறும் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை பிற்பகல் 2:30 மணிக்கு சிறப்பு வென்றார் வந்தார்.
1: ஒரே ஒரு பெயர்தான்
2: கோடை பண்பலை.
1: அது வெறும் பெயர் இல்லை, எங்கள் உயிர் தான்.
3: இருக்கும்
4: வெறித்தனமா இருக்கும்.
5: காற்றின் வெற்றிடத்தை நிரப்பும் வானம்பாடி
1: நெஞ்சுக்குள்ள துடி இருக்கும்
5: கோடை பண்பலை 100.5.
6: எல்லா நாளுமே நல்ல நாள் தான், எல்லா நேரமும் நல்ல நேரம் தான்.
0: நேய சொந்தங்களோடு உற்சாக சந்திப்பு.
7: எங்கள் மூச்சுக்குள்ளே உண்டு பாட்டு சந்தம் என்றும் பாட்டுக்கள் தான் எங்கள் சூரியோதயம்.
0: இணைந்தே இருங்கள் என்றும் இனிக்கும் பண்பலை கோடை பண்பலை 100.5.

0: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டோம். தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்று மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: புஷ்காரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி, புதுக்கோட்டை.
2: விவசாயத்தில் சாதிக்க துடிக்கும் மாணவ செல்வங்களை உங்கள் எதிர்காலத்தை பசுமையாக்க புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. தொடர்புக்கு 7448633313.
0: வழங்கிய வண்ணத்துரிகை. கோடை பண்பலை 100.5 இனியும் நாம் தொடர்ந்து கேட்க பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள்.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
4: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள்.
0: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: வழங்கும் வண்ணத்துரிகை.
6: நேரம் வந்து 4:30 ஆயிடுச்சு. வண்ணத்துரிகையில பாட்டுக்குள் பதில் நிகழ்ச்சியில இருக்கும். நேயர்களும் வந்து அழகா பதில் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா?
7: ஆமா, இப்ப யார் வந்திருக்காங்க? வாங்க, வணக்கம்.
8: வாழ்த்துக்கள் மேடம்.
7: என்னங்க?
8: ஹலோ. பெற்றோர் தின வாழ்த்துக்கள் அனைவருக்கும்.
7: நன்றிங்க.
6: வாழ்த்துக்கள். பேர் சொல்லுங்க.
8: விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை புளியம்பட்டி மல்லிகா ஆர்மம் மேடம்.
6: எப்படி இருக்கீங்க?
8: 27வது உதயநகர் வாழ்த்துக்கள்.
7: பாட்டு
6: வருது கேளுங்க.
8: சரிங்க.

0: பாட்டு கேட்டிங்களா? சரி, உங்களுடைய வானொலி சப்தத்தை கொஞ்சம் குறைச்சுக்கோங்க.
1: எக்கோ
0: ஆகுது. 12 ஆழ்வார்கள் இருக்காங்கல்ல, அதுல ஒரே ஒரு பெண் ஆழ்வார், அவங்களோட பேர் என்ன?
1: என்ன
0: பாடல் கேக்கலாம்?
1: எந்த சின்ன ராசா படத்துல தென்பாண்டி சீமை ஓரமா போட்டு விடுங்க மேடம்.
0: சரிங்க, பாட்டு கேளுங்க.

0: முத்தம் முத்தம் என்று பூ வச்சுத்தம்
1: நீ வட்டம் போடும் பட்டு பூச்சி
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
4: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும்னு சொன்னாங்க. ஏன்
5: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
4: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
5: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
4: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
5: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
6: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
7: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
6: தொடர்புக்கு 9500252728.
8: கோடை பண்பலை.

0: 100.5 மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
1: நேயர்களின் இதயங்களை இசையால் நினைத்துக் கொண்டிருப்பது உங்கள் கோடை பண்பலை 100.5 நேரம் 4:17. அடுத்த நேருக்கு வணக்கம்.
2: இருவருக்கும் மாலை வணக்கம்.
3: வணக்கம், பேர் சொல்லுங்க.
2: நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தண்ணீர் பந்தல் காட்டிலிருந்து கே கே என்கிற கருப்பண்ணன்.
3: எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கு மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: எல்லாருமே சூப்பரா இருக்கும்.
2: சரி மேடம்,
3: பாட்டு வருது கேளுங்க.

0: கஷ்டமா?
1: கருப்பண்ணன் பாட்டு கேட்டீங்களா
0: மேடம்? சொல்லுங்க.
1: கேள்வி என்ன அப்படின்னா, உடலுக்கு குளிர்ச்சியையும் அமைதியையும் தரக்கூடிய ஒரு பொருள் பாட்டுல வந்துச்சு, அது என்னன்னு
0: சொல்லுங்க. சந்தனம் மேடம்.
2: அருமை,
1: ரொம்ப எளிமையா கேக்குறோம்னு நினைக்கிறேன். அப்படிதானே,
2: அப்பதானே புடிச்ச பாட்டை கேட்க முடியும்.
1: என்ன சரிங்க கருப்பண்ணன், என்ன பாட்டு வேணும்
0: மேடம்? கருப்பு நிலா படத்துல நம்ம ஒரு தோட்டத்துல.
2: கருப்பு நிலா படத்துல இருந்து பாடல்.
0: ஆமா மேடம்.
2: நன்றி,
0: வணக்கம்.

0: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: கோடை பண்பலை 100.5 மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
2: கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பூமக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்கள்.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
4: ஏன் பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
2: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம் வழங்கி கொண்டிருக்கும் வண்ணத்துரிகை.
5: நேரம் வந்து சரியா 4:45 ஆயிடுச்சு இல்லையா?
6: ஆமா,
5: கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. நேயர்கள் வந்து ரொம்ப அழகா பதில் சொல்லி பரிசு பாடல்களையும் வாங்கிட்டு இருக்காங்க.
6: டக்குன்னு சொல்லிடுறாங்க.
5: கேள்வி வந்து அப்படி ரொம்ப எளிமையா எடுத்திருக்கும் நினைக்கிறேன். இப்ப அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம்.
7: மார்கழி திங்கள் அல்லவா, பாட்டுக்குள் பதில் அல்லவா, ஒரு முறை போட்டா மறுமுறை நாங்கள் சொல்லுவோம் அல்லவா.
5: ஒரு முறை போட்டாலே சொல்ல மாட்டீங்களா? ரெண்டு தடவை போட்டாதான் சொல்லுவீங்களா?
7: இருவருக்கும் மாலை வணக்கம். சேலம் கயர்த்தப்பூர் கோமதி குப்புசாமி, இருவர் எப்படி இருக்கீங்க?
6: நிலையத்துல எல்லாருமே நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க
7: சகோதரி? அருமையா இருக்கு சகோதரி.
6: சரிங்கம்மா, பாடல் கேட்கலாமா?
7: கேட்கலாம்.

0: கோமதி,
1: சொல்லுங்க
0: மாட்டிக்கிட்டீங்களா? உங்களுக்கான கேள்வி என்னன்னா,
1: ஆ
0: வெப்பமான காலநிலைகளில் பாலைவனம், அப்புறம் நேரான தார் சாலைகள்லையும் தோற்றமளிக்கும் நீர் தடாகம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கேட்காம விட மாட்டாங்க போல கோமதி. சொல்லிடுவாங்க பாருங்க.
2: கண்டிப்பா

0: நீங்கள் சொல்லிக்கணும் இல்லையா.
1: நீர் தடாகம், பாலைவனம் யோசிச்சிங்கன்னா வந்துடும் பதில்.
0: சூடான காலநிலைகளில் வந்து பாலைவனம், அப்புறம் தார் சாலைகள். இல்லை, தவறான பதில். சரி, இப்போ அடுத்த
1: நீர் சொல்லிட்டாங்கல்ல,
2: நீர் கப்பல் ஏறி நீர் தானே.
0: இல்லைங்க, தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, இப்போ அடுத்த நேரம் கேட்டுங்க.
1: வாங்க, வணக்கம். வணக்கம்
3: சகோதரி இருவருக்கும் மாலை நேரம் வணக்கம்மா. நான் கரூர் மாவட்டம் புளியூர்ந்து மனோகரன் பேசணுமா.
1: மனோகரனையா,
0: நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு பதில் தெரியுமா?
3: கேட்டுருக்கேங்கம்மா.
0: பதில் தெரியுமா?
3: அந்த பாடல் இன்னும் ஒரு தடவை போடுங்கம்மா.
1: கேளுங்க.

0: சொல்லுங்க.
1: நான் ஒண்ணுமா?
0: நாங்க
1: நான் ஒண்ணு
0: இல்லைங்க. பாட்டை சரியாக கேட்கலன்னு நினைக்கிறேன். வெப்பமான காலநிலைகளில் பாலைவனம், நேரான தார் சாலைகள்லையும் தோற்றமளிக்கும் நீர் தடாகம், அதோட பேரை தான் கேட்டிருந்தோம். நீங்கள் மாற்றி சொல்கிறீங்க. சரி, இப்போ அடுத்த நேரத்தை கேட்டுடலாம். நேரம் வந்து 4:48 ஆகிடுச்சு. வாங்க. வணக்கம்.
2: வணக்கம், பேர் சொல்லுங்க.
3: இருவருக்கும் நிலையத்தில் உள்ள அனைவருக்கும் இனிமையான இனிய மாலை வணக்கம்.
2: வணக்கம்.
3: மாவட்டம் கொட்டியம் ஆணைக்கல்பட்டி திவாகரன் பேசுறீங்க மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
2: நல்லா இருக்கோங்கய்யா. நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பா.
3: பாடல் கேட்டீங்களா? வென்றார் வந்த நிகழ்ச்சியில வந்து பேசிட்டு வரேன் மேடம். அப்ப உங்களை தாக்க முடியல. அல்லாத்தையும் கேட்டு சொல்லுங்க மேடம்.
2: சொல்லிடலாம். பாடல் கேட்டீங்களா?
3: இன்னொருக்க போடுங்க மேடம்.
2: கேளுங்க.

0: கேட்டிங்களா?
1: பாலைவனம் தார் சாலைகள்ல தொற்றமளிக்கும் நீர் தடாகம்.
2: அவர் குழு கொடுங்க மேடம்.
0: நீர் தடாகம் அப்படின்னு சொல்லிட்டாவே உங்களுக்கு இதுதான்
1: ஞாபகம் போல தோற்றமளிக்கும்.
2: பாலைவனம்,
0: பாலைவனத்துல
1: பாலைவனத்திலையும் நேரான தார் சாலை இருக்கு இல்லையா, தார் ரோடு, அதுலயும் தெரியும். ரொம்ப வெயில் நேரத்துல வந்து தூரத்துல இருந்து பார்த்தா தெரியும்.
0: ஆமா, சரிங்க, நன்றிங்க. வாங்க, வணக்கம். வந்தாச்சு, பேர் சொல்லுங்க.
1: கொடுக்க முடியாது.
0: ஆமா, வணக்கம், பேர் சொல்லுங்க.
3: திருப்பதி மேடம்.
1: யாருங்க?
3: பதினாறு திருப்பதி மேடம்.
1: உங்க பேர் திரும்ப சொல்லுங்க. திருப்பதி உங்க பேரா?
3: ஆமா மேடம், ஆமா.
1: எந்த மாவட்டத்துல இருந்து பேசுறீங்க?
3: விருதுநகர் மாவட்டம்.
1: விருதுநகர். உங்களுக்கு பதில் தெரியுமாங்க? பாட்டி கேட்டீங்களா? க்ளூலாம் கொடுத்தோம்.
3: அதான் மேடம், தண்ணி எடுத்து கொடுப்பாங்கல்ல கமலாசனுக்கு, அதான் மேடம்.
0: ஆஹா, இல்ல இல்ல, அந்த வெப்பமான காலநிலையில பாலைவனத்துல அப்புறம் தார் ரோட்ல எல்லாம் இதை பார்த்தா தெரியும், இது இருக்கிற மாதிரி இருக்கும்.
1: ஆனா இருக்காது.
0: ஆமா,
1: நீர் தடாகம்.
3: தெரியல மேடம்,
0: தெரியல. நன்றிங்க.
4: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும்னு சொன்னாங்க.
5: ஏன் பருத்தி தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
4: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
5: பூமக்ஸ் இன்னர்வேர் தான். பூமக்ஸ் இன்னர்வேர்.
6: விவசாயத்தில் சாதிக்க துடிக்கும் மாணவ செல்வங்களை உங்கள் எதிர்காலத்தை பசுமையாக்க புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை.
7: தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரம் மற்றும் ICAR புதுடெல்லியின் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி.
6: 2026-2027 கல்வியாண்டிற்கான BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் மற்றும் BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
7: TNAU இணையதள பதிவு முக்கிய. படிப்பை முடிக்கும் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு.
6: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. தொடர்புக்கு 7448633313.
7: புஷ்கரம் கல்லூரி, உங்கள் விவசாய கனவுகளின் நுழைவாயில்.

0: மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் சித்திர செவ்வானம்.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: நேரம் வந்து 4:53 ஆயிடுச்சு இல்லையா?
3: ஆமா,
2: கேள்வி கேட்டிருந்தோம், பாட்டு வேற கொடுத்திருந்தோம்.
3: இல்ல ஒரு நேர் சொல்லு.

0: இடைவெளி வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் கவுன்சிலிங் கோட் 3805.
1: நேரம் வந்து 4:53 ஆயிடுச்சு இல்லையா?
2: ஆமா,
1: கேள்வி கேட்டு இருந்தோம், பாட்டு வேற கொடுத்திருந்தோம்.
2: இல்ல, ஒரு நேர் சொல்லு அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்டுட்டு நம்ம பதில சொல்லிடலாம்.
1: சரி,
2: வாங்க. வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க.
3: வணக்கம், என் பேர் சுக்கலிங்கம்.
2: எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க?
3: விருதுநகர் மாவட்டம் விளாம்பட்டில இருந்து பேசுறேன் மேடம்.
2: சரி, பாடல் கேட்டீங்களா?
3: ஆ, கேட்ட மேடம். அந்த அர்த்தம் வந்து விரை வந்து தாளல் நீர்.
2: பாடல கேட்காமயே சொல்லிட்டீங்க,
1: எப்படி சொல்லாம இருப்பாங்க?
2: இல்ல இல்ல, இப்ப கேட்காம நிகழ்ச்சியில கேட்டீங்க.
3: ஆமா ஆமா.
2: சரிங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
3: இந்த ராஜா சின்ன ராஜா பாட்டு போடுங்க மேடம்.
2: பாடல் வருது கேட்கலாம் நினைச்சீங்க?

0: கோடை பண்மலை 100.5 இதுவரை கேட்டோம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
0: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: வழங்கிய வண்ணத்துரிகை.
4: வண்ணத்தூரிகையில் இதுவரை கேட்டும் பாட்டுக்குள் பதில் நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேயர்களுக்கும் கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றோம்.
5: செல்வராணி,
4: ஜே மேரி,
5: நன்றி.
4: நிகழ்ச்சிக்கு பொறியின்பம் எஸ் அனீஷ், ஆர் சுந்தரராஜன்,
5: கணினியின் கைவண்ணம் கே நூர்ஜஹான்.
4: அழைப்புகள் ஒருங்கிணைப்பு பூஜா. இனி இடைக்கால இனி கீதங்களோடு ஆர்கே ஜினேயின் சித்திரச்சவானம் நிகழ்ச்சிக்கு முன் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். வளர்ச்சியடைந்த நாடுகளுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திட உதவிடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 1,94,000 கோடி ரூபாய்க்கும் கூடுதலாக உள்ளது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா ஆஸ்திரேலியா பாதுகாப்பு அமைச்சர்கள் இடையேயான பேச்சுகள் இன்று புதுதில்லியில் நடைபெற்றன. நாட்டின் மின் நுகர்வு 11.55% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பெட்ரோலிய பொருட்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு மீண்டும் தெரிவித்துள்ளது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்கான இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. திமுகவின் தோல்விக்கு குடும்ப அரசியலே காரணம் என்று முதலமைச்சர் திரு விஜய் குற்றஞ்சாட்டியுள்ளார். பால் உற்பத்தியை பெருக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழக அரசு மேற்கொள்ளும் என்று பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களை உடனடியாக பூர்த்தி செய்ய தவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக கோரியுள்ளது. சென்னை ஐஐடியில் பிஎஸ் படிப்புக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் வரும் 4ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், நாமக்கல், ஈரோடு உள்ளிட்ட 16 மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக்கும் மகளிர் இரட்டையர் பிரிவில் திவ்யான்ஷி பௌமிக் சிண்ட்ரெல்லா தாஸ் இணையும் பட்டம் வென்றன. சீனாவில் நடைபெற்ற 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் 10 தங்கம் உள்பட 19 பதக்கங்களை வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். நார்வே செஸ் போட்டியின் மகளிர் பிரிவு 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் 8.5 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: கோடைக்கானல் கோடை பண்பலை 100.5
1: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம்
2: ஆர்கேஜி நெய்.
3: ஆஹா, செம்ம வாசனை
4: ஆர்கேஜி நெய். இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
5: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
1: வழங்கும் சித்திரச்ச வானம்.
6: இனிய மாலை வணக்கம் நேயர்களே. அந்தி கழ்வன் படரத் தொடங்கியதும் கண்ணப்பரல் சிவப்பதை, வெட்கித்து திளைப்பதை, கருமேக மையல் பொழுதின் நாணத்தை, திரண்டு ததும்பி மழையெனச் சிந்தும் அழகியலை, பின் இத்தடயங்கள் ஏதுமின்றி தெளிவாகி விடுவதையென வானத்தை ஒரு மங்கையென மனக்கண்களில் உருவகப்படுத்தி கொண்டால் காண முடியும். இத்தனை நளினங்கள் பெண்ணிற்கு மட்டுமல்ல, வானத்திற்கும் உண்டு. அது வெறும் வானமல்ல, மௌனங்களின் வர்ணம் தீட்டும் அழகியல். சில நேரங்களில் தன் சிவந்த கண்ணங்களை மறைக்க மேகச்சீலை போர்த்தி கொள்ளும். சில வேளைகளில் மழை துளிகளை விழிகளாக்கி பூமியை பார்த்து புன்னகைக்கும். நிலவு வந்து தோள் சாயும் போது தன் தனிமையை நட்சத்திரங்களால் அலங்கரித்துக் கொள்ளும். இவ்வழகான கவிதை பொழுதில் இசைக்க வருகிறது சித்திரச்ச வானம். இணையலாமா நேயர்களே, இணைந்து கரையலாமா நேயர்களே. நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்து பயணிக்க காத்திருக்கிறேன் வீணா வீரபத்ரன்.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
4: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா, இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
3: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
4: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா, இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
3: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
4: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
5: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய். ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
6: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
5: தொடர்புக்கு 9500252728.
7: இனிய மாலையில் இன்னிசை பாடிக்கொண்டிருக்கிறது சித்திரச்சவானம். பெண் மேகம் தூவது காதல் மழை, அதில் நனைவதில் என்ன பிழை என்கிறானோ இவன்.

நேரம் சரியாக மாலை 5:18. இசை பாடிக்கொண்டிருக்கிறது சுத்துரட்சவானம். கால பெருவழியின் நெரிசலில் தற்செயலாக என் வாழ்வில் நுழைந்த நடுசாமத்து சாமந்திப்பூவின் வாசம் நீ. இந்த வாசம் மட்டும் போதும், எத்தகைய கார் இருளில் நான் இருந்தாலும் ஆகாயச் சூரியனை கூட அனாயாசமாக அழைத்து வந்து எந்தன் கையருகில் தந்துவிடுகிறாய் நீ.

0: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
1: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
0: தொடர்புக்கு 9500252728.
2: நேர்களே, நம் கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 10 மணிக்கு வலம் வரும் நினைவே சுகம் இன்று பயணிக்க இருக்கிறது தென்காசி மாவட்ட நேர்களோடு. இசைப்பாட தொடங்குகிறது சித்திரச்சவானம். அடைமழை வேண்டி சளைக்காமல் காத்திருக்கும் உலர் நிலம் களைப்புறுவது இல்லை கண்மணி. ஒரு கனப்பொழுதில் இளைப்பாரி சென்ற உன் கைப்பற்றுதல்களில் சரணடைந்து எந்த நேசக் காற்றினை இறுகக் கட்டி அகதியாக உலவும் என்னை உன் வசமே தஞ்சம் கொள்ளவை எந்தன் கண்மணி.

0: இதுவரை நம் கோடை பண்பலையில் கெடுச்சு வைத்தோம்
1: ஆர்கேஜி நெய்.
2: ஆஹா, செம்ம வாசனை
3: ஆர்கேஜி நெய். இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும்.
4: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
0: வழங்கிய சித்திரச்சவானம்.
5: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்சவானம்.
6: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
7: வைக்கிங் பனியன்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நீயும் நானும் பாதி பாதிதான். என்னை முதன் முதலாக உள்வாங்கிக் கொண்டவனுக்கு, எந்தன் துன்பங்களை தொட்டு உரையாடியவனுக்கு, உயிரின் தவிப்பை ஒற்றை பார்வையால் வருடிவிட்டவனுக்கு, கவிதை இன்பத்திற்கு பொருள் எழுதியவனுக்கு, சித்திரம் எழுதி சிருங்காரம் செய்தவனுக்கு, வளர்ந்த அழகை அவதானித்து அளந்தவனுக்கு, நினைவுகளின் பாதையிலும் பூக்கள் மலர்த்தியவனான உனக்கு, நான் உந்தன் பாதிதான்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: விவசாயத்தில் சாதிக்க துடிக்கும் மாணவ செல்வங்களை உங்கள் எதிர்காலத்தை பசுமையாக்க புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை.
3: தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரம் மற்றும் ICAR புதுடெல்லியின் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி.
2: 2026-2027 கல்வி

புஷ்கரம் கல்லூரி, உங்கள் விவசாய கனவுகளின் நுழைவாயில்.

0: கமகம மனம் நலம் பெறும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: வணக்கம், நான் கௌதமி பேசுறேன். தமிழ்நாட்டிலேயே உங்களுக்குள்ளே ஒரு நல்ல இன்வால்மெண்ட் கொண்டு வர்ற இந்த கோடை எஃப்எம் 100.5 நேர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து கேளுங்க லிவ் லைஃப்.
2: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
2: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 2, சந்திப்பு தொடர்ச்சி. விக்ரமனை வீதியில் சந்தித்த குந்தவி அவன் யார் என விசாரித்தாள். அவனோ தன்னை ரத்தின வியாபாரி என்றும் செண்பகத்தீவில் இருந்து வருபவன் என்றும் தெரிவித்தான். அவள் ரத்தினங்களை அரண்மனைக்கு வந்து காட்டும்படி கூறினாள். இனி அரண்மனை என்று கேட்டதும் இளம் வர்த்தகனுடைய முகமானது சினுங்கியது. அந்த சினுக்கத்தை குந்தவி கவனித்தாளோ என்னவோ தெரியாது. எதையோ மறந்து போய் நினைத்து கொண்டவள் போல், சாயங்காலம் கட்டாயம் அரண்மனைக்கு வாரும். சக்கரவர்த்தியின் குமாரி குந்தவி தேவிக்கு ரத்தினம் என்றால் ரொம்பவும் ஆசை. கட்டாயம் உம்மிடம் வாங்கிக் கொள்வாள். ஒருவேளை இந்த மூட்டையில் உள்ள ரத்தினங்கள் அவ்வளவையும் வாங்கிக் கொண்டாலும் வாங்கிக் கொள்ளலாம் என்றாள். ரத்தின வியாபாரி பெருமூச்சு விட்டான். மனத்தில் இருந்த பெரிய பாரம் ஏதோ ஒன்று நீங்கியவன் போல தோன்றினான். அப்படி எல்லாவற்றையும் ஒரே இடத்தில் விற்றுவிட வேண்டும் என்ற ஆசை எனக்கில்லை. இந்த தேசத்தில் இன்னும் பல இடங்களையும் சுற்றி பார்க்க விரும்புகிறேன். உங்களுக்கு வேண்டிய ரத்தினங்களை நீங்கள் வாங்கிக் கொண்டால் போதும் என்றான். அதற்கும் நீர் அரண்மனைக்குத்தான் வந்தாக வேண்டும். கட்டாயம் வருகிறீரா என்றாள். வருகிறேன், ஆனால் அரண்மனைக்குள் வந்து யார் என்று கேட்கட்டும் என்று கேட்டான் இளவரசன். குந்தவி தேவியின் தோழி மாதவி என்று கேட்டால் என்னிடம் அழைத்து வருவார்கள் என்றாள். தடையொன்றும் இராதே. ஒரு தடையும் இராது. இருக்கட்டும், இப்படி நீர் இரத்தின மூட்டைகளை பகிரங்கமாக எடுத்துக்கொண்டு சுற்றுகிறீரே, திருடர் பயம் இல்லையா உமக்கு என்று கேட்டாள். நன்றாக கேட்டீர்கள். நரசிம்ம பல்லவ சக்கரவர்த்தியின் ஆட்சியில் திருட்டு பயமும் உண்டா என்றான் ரத்தின வியாபாரி. குந்தவி புன்னகையுடன், அப்படியா? எங்கள் சக்கரவர்த்தியின் புகழ் அப்படி கடல் கடந்த தேசங்களிலெல்லாம் பரவி இருக்கிறதா? சந்தோஷம்,

0: நீர் சாயங்காலம் அவசியம் அரண்மனைக்கு வருகிறீர் அல்லவா என்று கேட்டாள். கட்டாயம் வருகிறேன் என்றான் வியாபாரி. பிறகு குந்தவையின் கட்டளையின் பேரில் பல்லக்கு மேலே சென்றது. ரத்தின வியாபாரி நின்ற இடத்திலேயே நின்று பல்லக்கு ஜனக்கூட்டத்தில் மறையும் வரையில் அந்த திசையையே பார்த்து கொண்டிருந்தான். என்ன அப்பா, எத்தனை நேரம் ஒரே பக்கம் பார்ப்பாய்? கண் விழி பிதுங்க போகிறது என்று ஒரு கடூரமான குரலை கேட்டு அந்த இளம் வர்த்தகன் திடீரென்று காலால் நெருப்பை மிதித்தவன் போல் துள்ளி திரும்பி பார்த்தான். ஒரு கருநிற குதிரை மேல் சாக்ஷாத் மாரப்ப பூபதி அமர்ந்து தன்னை ஏளன பார்வையுடன் பார்த்து கொண்டிருப்பதை கண்டான். அத்தியாயம் 2 சந்திப்பு நிறைவடைந்தது. நாளை முதல் அத்தியாயம் 3 மாரப்பன் புன்னகை. நன்றி நேயர்களே.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.
2: கொடைப்பண்பலை 100.5 நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திரச்சவானம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நேரம் சரியாக மாலை 5:45. கை கோர்த்து கண்ணமிழைதலின் எண்ணிக்கையில் ஆயுள் அதிகரிக்குமெனில் அதிக காலம் இந்த பிரபஞ்சத்தில் வாழ்வது நாமாகத்தான் இருப்போம் என்பதை நிரூபணம் செய்வோமா காதலி?

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இன்னிசை மட்டுகள் இதயங்களோடு உறவாடியதா நேயர்களே? மீண்டும் ஒரு சித்திர செவ்வானம் மாலையை மெருகூட்ட வரும் நாளை மாலை 5 மணிக்கு மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. விடைபெறுகிறேன் வீணா வீரபத்ரன்.

0: கோடைப்பன் விலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திரச்சை பணம்.
1: நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் ஆலய தரிசனம்.
1: கோடியக்கரை அமிர்தகடீஸ்வரர் கோயிலை தரிசிக்கலாம் என்று

கூடைவெயிலுக்கு இடம் தரும் இடம். காசு செலவில்லாமல் காற்றை நாம் எவ்வளவு வேண்டுமானாலும் வாங்கலாம். ஆம், கடலும் கரையும் எப்போதும் மனமகிழ்ச்சியை தரும். ஓயாத அலைகளின் சத்தமும் கருவறையின் அமைதியும் வெவ்வேறு உணர்வுகளை தந்தாலும் இரண்டும் இறைவனின் வடிவங்கள்தான். வாருங்கள், கடற்கரை காற்றை சுவாசித்துக் கொண்டே கோடியக்கரை அமிர்தகடீஸ்வரர் இறைவனை தரிசனம் செய்யலாம். கிழக்கு நோக்கிய ஏழு நிலை ராஜகோபுரம், தொடர்ந்து பலிப்பீடம், 16 கால் முன் மண்டபம் பார்த்து கொண்டே வந்தால் இறைவன் அமிர்தகடீஸ்வரர் சுயம்புலிங்க வடிவில் சதுர வடிவ ஆவுடையுடன் காட்சி தருகிறார். இறைவி மயர் தடக்கண்ணி தெற்கு நோக்கி காட்சி தருகிறார். காடுகிழாள் என்ற அம்பாள் சந்நிதியும் இருக்கிறது. காடுகிழாள் கோடிய காடு வனங்களின் காவல் தெய்வமாக இருக்கிறாள். மகா மண்டபத்தில் குழக முனிவரின் சிலையை பார்க்கலாம். இத்தலத்தின் வித்தியாசமான அம்சமாக நவகிரகங்கள் நேர்கோட்டில் நின்று சுவாமி அம்பாள் திருமண காட்சியை காண்பது. பரிவார தெய்வங்களாக பிரம்மா, நாரதர், இந்திரன், தட்சிணாமூர்த்தி தரிசனம் செய்யலாம்.

0: சுப்பிரமணியர் ஒருமுகம் ஆறு கைகளோடும் இடது கையில் அமுத கலசத்தோடும் காட்சி தருகிறார். மற்ற கரங்களில் நீலோத்பலம், பத்மம், அபயம், வச்சிரம், வேலியேந்தி காட்சி தருகிறார். அமுத கலசத்தோடு காட்சி தரும் முருகப்பெருமானை வேறெங்கும் பார்க்க முடியாது. திருவாசி, மயில், முருகன் மூன்றும் ஒரே கல்லால் ஆன அற்புதத்தோடு குலசேகரரை தரிசனம் செய்யலாம். தேவர்களும் அசுரர்களும் திருப்பார் கடலை கடைந்த போது அமிர்தம் வெளிப்பட்டது. அமிர்த கலசத்தை தேவலோகத்தை எடுத்து செல்ல வாயு பகவான் முயன்ற போது அசுரர்கள் விழுந்த அமிர்த கலசத்தை இத்தலத்தில் முருகப்பெருமான் தன் கையில் தாங்கிய பின்பு தேவர்களிடம் ஒப்படைத்தார். இதனால் தேவர்கள் மகிழ்ந்து கந்தனுக்கு நீலோற்பல மலரை பரிசாக தந்தார்கள். முருகப்பெருமான் மீது திருப்புகழ் மாலை பாடியிருக்கிறார். அமிர்த கலசத்திலிருந்து சிந்திய அமிர்த துளிகள் சிவலிங்கமாக உருவானது. அவரே அமிர்தகடீஸ்வரர். கோடியக்கரை கடலில் ஒருமுறை நீராடினால் ராமேஸ்வரம் சீதுவில் நூறு முறை நீராடிய பலனை பெறலாம் என்பது ஐதீகம். அதனால் இது ஆதி சேது. இத்தலத்தில் ராமர் சிவபெருமானை வணங்கிறார் என்பது தல வரலாறு. ஸ்ரீராமர் இவ்வழியாக சென்றால் ராவணனின் அரண்மனையின் பின்பகுதியில்தான் சென்றடைய முடியும் என்பதால் உத்தமரான ஸ்ரீராமர் அது தவறின்றி கருதி ராமேஸ்வரம் வழியாக இலங்கையை சென்றடைந்தார். கடற்கரையில் உள்ள சித்தர் கோயிலில் சித்தர்கள் இன்னும் வாழ்வதாக நம்பப்படுகிறது. சுந்தரர் தன் நண்பரான சீரமான் பெருமாள் நாயனாருடன் இத்தலம் வந்தபோது ஒரு வனத்தின் நடுவில் நடமாட்டமில்லாத இந்த ஆலயம் இருப்பதை பார்த்து வேதனைப்பட்டார். பக்தர்கள் வந்து சீரும் இடங்களை தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு சிவனுக்கு இருந்ததாலும் அவர் தேர்ந்தெடுத்த இடத்தை பற்றி சிவனை புகழ்ந்து பாடினார். இத்தலத்தில் கொடிமரம் இல்லை. இத்தலத்தின் தள விருட்சங்களாக குறாமரம், வில்வம், கொங்கு மரங்கள் இருக்கின்றன. பாடல் பிச்சு காவிரி தென்கரை தலங்கள் வரிசையில் 127வது தலமான கோடியக்கரை குழகர் கோயில் அருள் செய்யும் அமிர்தகடீஸ்வரரும் மையார் தடங்கண்ணி அம்பிகையும் நம் அனைவருக்கும் அருள் செய்யட்டும். கோடியக்கரை அமிர்தகடீஸ்வரர் கோயிலை தரிசித்தோம் என்று
1: உடை பண்பலை 100.5 MHz நாம் இதுவரை கேட்டோம். ஆலய தரிசனம்.

0: தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6:04.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்த உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க.
4: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
5: பொதுவா ஒருத்தர புத்திசாலியா, அவர் வந்து அறிவாளியா, மிகப்பெரிய மேதையா, அப்படிதான் ஒரு கேள்வி கேட்கிறோம். இதுக்கு எதை வச்சு செய்யலாம், இப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அவர் டிகிரியை வாங்கி பாக்குறது மட்டும் இல்லைங்க, சிலருடைய செயல்பாடுகளை வச்சே கண்டுபிடிக்கலாம். எங்க பேராசிரியர் எனக்கு அடிக்கடி சொல்லுவாரு, மனிதன் எதனால் அளக்கப்படுகிறான் அப்படின்னு கேள்வி கேட்கிற போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, செல்வத்தாளா என்றால் இல்லை, ஏனென்றால் செல்வம் சில காலங்களில் கரைந்து விடலாம். அழகாளா, அழகு சில காலங்களில் மறைந்து விடலாம். அப்படி என்றால் எதன் மூலமாக ஒரு மனிதன் அளக்கப்படுகிறான் என்றால், செல்வத்தால், பதவியால், அழகால் அல்ல, செயல்களால் மனிதன் தீர்மானிக்கப்படுகின்றான். இதுதான் அவனை வந்து தீர்மானிச்சு காட்டுது. ஒரே ஒரு செயல்பாட்டின் மூலமாக இவர் மேதையா, அறிவாளியா, விஞ்ஞானியா என்று எல்லாவற்றையும் நாம் கண்டுபிடிச்சு விடலாம். ஒரு சொல் போதுங்க. எப்படி அப்படின்னு பார்த்தா, நான் ஒரு புத்தகத்தில் படிச்சு பார்த்தேன். ஒரு தடவை ரொம்ப நாளைக்கு முதல்ல ஒரு ரயில் போயிட்டு இருக்குது. அந்த ரயில்ல வந்து ஒரு குடும்பம் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஒரு பெரியவர் ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறாரு அதே பெட்டியில, அவர் வேற, இந்த குடும்பம் வேற. இப்ப இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் என்ன செய்யறாங்க, சின்ன குழந்தைகையில, ஒரு 1.5 வயசு குழந்தைகையில ஒரு 10 பவுன் சேனை கழட்டி கொடுக்குறாங்க. அது வாங்கி அப்படி எறியுது, சிரிக்கிறாங்க, இப்படி எறியுது, சிரிக்கிறாங்க, விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. அப்படியே அது அப்படி எரிஞ்சு இப்படி எரிஞ்சு கடைசியில் ஜன்னலுக்கு வெளியே எரிஞ்சு விடுச்சு. எல்லாரும் ஐயோ, செயின் போயிடுச்சு, செயின் போயிடுச்சுன்னு கத்துறாங்க. செயினை பிடிச்சிருங்கிறார் ஒருத்தர். செயின் தான் போயிடுச்சு, அதை பிடிச்சி எப்படி இருக்கிறதுன்னு இன்னொருத்தர் கேட்கிறார். ஆனால் அந்த பெரியவர் ஒன்றும் பேசாம வெளியவே பார்த்துக்கிட்டே இருக்காருங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து நின்றுச்சு. எல்லாரும் அலறி அடிச்சு ஓடி போயிரு. ஸ்டேஷன் மாஸ்டரை பார்த்து, செயின் விழுந்துச்சு, செயின் விழுந்துச்சுன்னு, எங்கே போட்டீங்கன்னு அவர் கேட்டார். பெரியவர் பின்னாடியே வந்தவர் சொன்னாராம், ஐயா ஒன்றும் இல்லை, இங்கேருந்து 10வது தந்தி கம்பத்துக்கிட்டக்க போய் தேடி பாருங்க, பகல் நேரம் தான், ஒருவேளை அது கிடைச்சாலும் கிடைக்கலாம்னு உட்காந்துக்கிட்டார். இதில் ஒரு ரெண்டு பேரும் ஓடிருக்காங்க. ஓடி போய் பார்த்தா அங்கே கொஞ்ச நேரம் தேடி எடுத்த உடனே இருந்துருச்சு அந்த செயின். எடுத்துகிட்டு வந்த உடனே இவரை பார்த்து கேட்டாங்க, ஐயா நாங்கள் குழந்தைங்களை செயின் கொடுத்தோம், சரி அந்த இடத்துல செயின் விழுந்துச்சின்னு எப்படியா கண்டுபிடிச்சிங்க? அதுக்கு அவர் சொன்னார், ஒன்றும் இல்லை, நீங்கள் குழந்தைகளில் அது கழட்டி கொடுக்குற போதே எனக்கு வந்து ஒரு கவலை இருந்துச்சு, ஆனால் நான் உங்கள்கிட்ட ஒன்றும் சொல்ல முடியல, நீங்கள்லாம் விளையாட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தீங்க, நான் எதிர்பார்த்தபடியே அந்த பிள்ளை வெளியே தூக்கி போட்டுச்சு. வெளியே போட்ட உடனே நீங்கள் பதறினீங்க, நான் என்ன பண்ணேன் தெரியுமா, அந்த ரயிலுடைய வேகத்துக்கு ஈடுபடுத்து அந்த எத்தனை தந்தி கம்பி போகுதுங்கிறத பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவ்வளோதான், இதில் ஒன்றும் பெரிய மகாவித்தியெல்லாம் கிடையாது, கவனமாக இருங்க, குழந்தைக்கு கொடுக்க வேண்டியதை கொடுங்க, மற்றதை கொடுக்காதீங்கன்னு சொன்ன உடனே இவங்க எல்லாரும் அவரை வணங்கி, ஐயா ரொம்ப மகிழ்ச்சி, இந்த பணத்தை வாங்கிக்கோங்கன்னு. அவர் இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்ட்டார். உங்கள் பேர் என்ன ஐயான்னு கேட்டாங்க. அது தேவையான்னு கேட்டார். இல்லை சொல்லுங்க ஐயா அப்படின்னு. உடனே அவர் சொன்னார், என்னுடைய பேர் வந்து சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார், என்னை ராஜாஜி என்று தமிழ்நாட்டில் அழைப்பார்கள். பார்த்தீங்களா, படித்து பார்த்தோன்னே என்ன சந்தோஷம் ஏற்பட்டது அப்படின்னா, அவர் யாருன்னே தன்னை தெரிவிச்சுக்கிற விரும்பலை, எந்த செயல்பாடும் செய்யலை, அதீதமான அதிரடி நடவடிக்கையில் அவர் ஈடுபடலை, ஆனால் தன் புத்துக்கு உரிமையால் ஒரு வினாடி அந்த குடும்பத்தினுடைய துன்பத்தை போக்கி காட்டினார் என்று சொன்னால், கல்வியோ அறிவோ அனுபவமோ மிக்கவர்கள் கூட இருக்கிற போது எத்தனை பெருமை ஏற்படுகிறது. பெரியாரை துணைக்கோடல் என்று திருவள்ளுவர் ஒரு வார்த்தை எழுதுவார்.

0: பாருங்க, எதுக்காதுறீங்களா? ஒரு பெரியவர், ஒரு அறிவாளி, ஒரு கற்றறிந்தவர், ஒரு அனுபவஸ்தர் நம்ம வீட்டில் இருந்துட்டா அவங்க வந்து நமக்கு எத்தனையோ இன்னல்களை வந்து வெகு சுலபமாக தீர்த்து வைப்பார்கள். அதனால இப்படி நாம் சில செயல்பாடுகள் மூலமாக பெரியவர்களை உணர்ந்து கொள்ளலாம். செயல்பாடுகளே மனிதர்களை உணர வைக்கிறது, உணர்த்துகிறது.
1: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை. நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமத் பணியங்கள் ஜெட்டிகள் டிராயர்கள்.
2: வழங்கினார் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
3: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
5: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
6: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
7: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
6: தொடர்புக்கு 9500252728.

62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.

0: தினம் தினம் நலம் தரும் ஆர்கேஜி நெய். கொடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்,
1: ஆர்கேஜி நெய்,
0: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி, புதுக்கோட்டையின் நல்வாழ்த்துக்கள்.

0: மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். ரயில்வேயில் மேற்கொள்ளப்படும் மின்மயமாக்கல் பணிகள் காரணமாக டீசல் பயன்பாடு 63% வரை குறைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பெட்ரோலியப் பொருட்கள் விநியோகத்தில் முறைகேடுகளை தடுப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகளை மாநில அரசுகள் தீவிரப்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. மாநில உரிமைகளையும் நதிநீர் உரிமைகளையும் விட்டுக் கொடுக்கும் பேச்சுக்கே இடமில்லை என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. 18 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வென்றது. இனி விரிவான செய்திகள். ரயில்வேயில் மேற்கொள்ளப்படும் மின்மயமாக்கல் பணிகள் காரணமாக டீசல் பயன்பாடு 63% வரை குறைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரை ஒன்றையும் பகிர்ந்துள்ளார். மின்மயமாக்கல் பணிகள் நிர்வாக செலவினங்களை குறைப்பதற்கும் உதவியுள்ளதாக அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நடைபாதை வியாபாரிகளுக்கு இதுவரை 800 கோடி ரூபாய் அளவிற்கு கடன் மானியம் மற்றும் ஊக்கத்தொகை விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. 6 ஆண்டுகளுக்கு முன்னர் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தின் கீழ் 75 லட்சத்திற்கும் மேற்பட்ட நடைபாதை வியாபாரிகள் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அவர்களுக்கு 17,800 கோடி ரூபாய் அளவிற்கு கடன் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பெட்ரோலியப் பொருட்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு மீண்டும் தெரிவித்துள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகமும் சீராக நடைபெற்று வருவதாக அவர் கூறினார். பெட்ரோலியப் பொருட்களை பதுக்குவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இது தொடர்பாக 1,300க்கும் மேற்பட்ட சோதனைகள் நடத்தப்பட்டு இதுவரை 7 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். பெட்ரோலியப் பொருட்கள் விநியோகத்தில் முறைகேடுகளை தடுப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகளை மாநில அரசுகள் தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் திருமதி சுஜாதா சர்மா கேட்டுக் கொண்டார். திமுகவின் தோல்விக்கு குடும்ப அரசியலே காரணம் என்று முதலமைச்சர் திரு விஜய் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று திருச்சியில் தாவேக சார்பில் நடைபெற்ற வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் பங்கேற்று அவர் பேசினார். ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்பட்டு மக்களின் மனதை வெல்ல திமுக முயற்சிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். போதைப்பொருள் புழக்கத்தை முந்தைய திமுக அரசு கட்டுப்படுத்தாதன் விளைவுதான் தற்போது குற்றங்கள் தொடர்பாக அவர் குறை கூறினார். சிங்கப்பெண் காவல்படை அடுத்த வாரம் முதல் செயல்பட தொடங்கும் என்றும் திரு விஜய் அறிவித்தார்.
1: பெண்கள் பாதுகாப்பான அந்த சிங்கப்பெண் காவல்படை நெக்ஸ்ட் வீக் அதை இன்னாகரேட் பண்ண போறோம். தப்பு செஞ்சவங்களுக்கான தண்டனை, அதுக்கான சார்ஜ் ஷீட் எல்லாமே ரொம்ப ஸ்பீடா

0: சேர்றதுக்கான அந்த வேலையை செய்ய சொல்லி இருக்கிறோம். மாநில உரிமைகள்ல விட்டு கொடுக்கவே மாட்டோம், நதி நீர் உரிமைகளை விட்டு கொடுக்கவே மாட்டோம், சமூக நீதி சம நீதிய சமத்துவ நீதிய ஒரு நாளும் விட்டு கொடுக்கவே மாட்டோம்.
1: நடப்பு கல்வியாண்டில் தொழில்நுட்ப கல்லூரிகளில் 3 புதிய பாடப்பிரிவுகள் தொடங்கப்பட்டுள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் அரசு பொறியியல் கலை அறிவியல் மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். புதிய பாடப்பிரிவுகள் தொடங்கப்பட்டுள்ளதன் காரணமாக கூடுதலாக 3,570 இடங்கள் தோற்றுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். பால் உற்பத்தியை பெருக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழக அரசு மேற்கொள்ளும் என்று பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். உலக பால் தினத்தையொட்டி நாமக்கல் ஆவினில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். நஷ்டத்தில் இயங்கும் ஆவின் நிறுவனத்தை லாபம் ஈட்டும் நிறுவனமாக மாற்றுவதற்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். ஆவின் நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் அனைவரும் உறுதி செய்ய வேண்டும் என்றும் திருமதி விஜயலட்சுமி கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தூத்துக்குடி மாவட்டத்தில் சிங்கப்பெண் அதிரடிப்படையில் உள்ள பெண் காவலருக்கு காவல் ஆய்வாளர் ஒருவர் பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளதாக எழுந்துள்ள புகார் அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தொடங்கப்பட்ட படையில் உள்ள பெண்ணுக்கே இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதுகுறித்து முழுமையாக விசாரித்து சம்பந்தப்பட்டவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உரிய அனுமதியின்றி இயங்கும் மதுபான கூடங்களை மூட தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னையில் மதுபான கூடத்தில் நடனமாடியது தொடர்பாக ஏற்பட்ட மோதல் காரணமாக இளம் பெண் ஒருவர் கார் ஏற்றி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். பெண்களின் பாதுகாப்பிற்கு போதைப்பொருள் புழக்கம்தான் பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சட்டவிரோதமாக போதைப் பொருட்களை விற்பனை செய்வோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் கிழக்கு விதர்பா முதல் தெற்கு கேரளா பகுதிகள் வரை, தெலுங்கானா ராயல்சீமா, தெற்கு உள் கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 5 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, திண்டுக்கல், தூத்துக்குடி, விருதுநகர், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, கரூர், சிவகங்கை, மதுரை, மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை, அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். தருமபுரி மாவட்டத்தில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று ஆட்சியராக பொறுப்பேற்றுள்ள திரு சரவணன் கூறியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் புகார் மனுக்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திருமதி ஸ்னேகா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நெல்லை மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்றுக் கொண்ட திரு ஆனந்த் மோகன், தாமிரபரணி நதியை தூய்மைப்படுத்த முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என்றார். கடலூர் மாவட்டத்தில் பொதுமக்கள் குறைதீர் கூட்டம் ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் தலைமையில் இன்று நடைபெற்றது. அரியலூர் மாவட்ட ஆட்சியராக திருமதி மிர்னாலினி இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். சேலம் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான செயற்கை கால்களை ஆட்சியர் திரு இளம் பாகவத் இன்று வழங்கினார்.

சென்னையில் உள்ள தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தில் தொழில் முனைவோர் மேம்பாட்டு பயிற்சி வரும் 15ஆம் தேதி தொடங்கி 19ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வென்றது. ஜப்பானில் நடைபெற்ற இப்போட்டியில் கேத்தன் குஷ்வாகா 2 கோல் அடித்தார். வரீந்தர் சிங், ஷாருக் அலி தலா 1 கோல் அடித்தனர். பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் பட்டம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 11-6, 9-11, 11-7, 8-11, 11-6 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயின் ஏ இ டியானை வென்றார். மகளிர் இரட்டையர் பிரிவில் திவ்யான்ஷி பௌமிக் சிண்ட்ரேலா தாஸ் இணை பட்டம் வென்றது. நார்வே செஸ் போட்டியின் மகளிர் பிரிவு 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் 8.5 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். சீனாவில் நடைபெற்ற 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் 10 தங்கம் உட்பட 19 பதக்கங்களை வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, பிரேசிலின் மார்சிலோ டிமாலினர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ரயில்வேயில் மேற்கொள்ளப்படும் மின்மயமாக்கல் பணிகள் காரணமாக டீசல் பயன்பாடு 63% வரை குறைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பெட்ரோலியப் பொருட்கள் விநியோகத்தில் முறைகேடுகளை தடுப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகளை மாநில அரசுகள் தீவிரப்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. மாநில உரிமைகளையும் நதிநீர் உரிமைகளையும் விட்டுக் கொடுக்கும் பேச்சுக்கே இடமில்லை என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: வணக்கம் நேர்களே.
1: இந்த பூமியே எங்க சாமி அம்மா செய்யும் வேலையே எங்க பூஜை அம்மா.
0: கோடை பண்பலை 100.5 பண்ணையும் பசுமையும்
2: காலை பொழுதின் முதல் நண்பன் காஃபி. விதையிலிருந்து வாசனை வரை பல்வேறு விவசாயிகளின் உழைப்பும் இயற்கையின் அருளும் இதற்கு உறுதுணையாக இருக்கிறது. இப்படியான காஃபி பயிர் வளர்ப்பில் இந்திய காஃபி வாரியம் விவசாயிகளுக்கு பல்வேறு விதமான முன்னெடுப்புகளை வழங்கி வருகிறது. அவ்வகையில் காஃபி வாரியத்தின் செயல்பாடுகள் குறித்து விளக்கம் தருகிறார் தென்மண்டல காஃபி வாரியத்தின் இணை இயக்குனர் முனைவர் கருத்தமணி அவர்கள்.
3: இந்தியாவில் வளரக்கூடிய இந்த காஃபியோட சிறப்புகள், இப்போ இந்த காஃபி சாகுபடியை வந்து இன்னும் முன்னேற்றி எடுத்துட்டு செல்வதற்கும் அதிக பரப்பளவில் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் நிறைய விவசாயிகளுக்கு எடுத்துகிட்டு போகிறதும் குறிப்பாக ஏன்னா மலைப்பகுதியில் இருக்கிற விவசாயிகள் வந்து அவர்களுக்குன்னு இருக்கிற நிறைய சிக்கல்கள் இருக்குது, அவங்க எதிர்கொள்ளக்கூடிய பொருளாதார சிக்கல்கள்லாம் இருக்குது. அப்படி இருக்கிற சூழலில் அவர்களுக்கு ஒரு நிலையான வருமானத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பயிராக இருப்பது காஃபி. இந்த காஃபியை வந்து இப்போ தொடர்ச்சியாக இப்போ இருக்கிற விவசாயிகள் மட்டும் இல்லாமல் புதிய பகுதிகளுக்கும் புதிய விவசாயிகளுக்கும் அவங்க மலைவாழ் மக்களோட வாழ்க்கை மேம்படுற மாதிரி எடுத்துகிட்டு போகிறதுக்காக இந்திய அரசாங்கத்தோட காஃபி வாரியம் வந்து செயல்பட்டுருக்கு. அந்த வகையில் நம்ம தென்மண்டலத்தில் காஃபி வாரியம் என்னென்ன மாதிரியான செயல்பாடுகளில் ஈடுபட்டுருக்கு, காஃபி வாரியத்தின் மூலமாக விவசாயிகள் எப்படி எப்படிலாம் பயன்படுறாங்க அப்படின்ற தகவல் சொல்கிறதுக்கு நம்ம கூட முனைவர் கருத்தமணி அவர்கள் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க, இணை இயக்குனர் காஃபி வாரியம். இப்போது சமீபத்தில் துணை இயக்குனர் காஃபி வாரியம் வந்து ஒரு பேட்டியில் எங்களோட வானொலியில் கொடுக்கும்போது கூட சொன்னாங்க, அதாவது புதிய மலைப்பகுதிகளெல்லாம் நீங்கள் கண்டறிஞ்சு அந்த பகுதிகளுக்கு காஃபி சூட் ஆகும் பொழுது அங்கேயும் நீங்கள் விவசாயிகள்கிட்ட போய் இதை எக்ஸ்டென்ஷன் ஆக்டிவிட்டி மூலமாக இதை வந்து விரிவுபடுத்துறீங்க அப்படின்னு சொல்லி, குறிப்பாக திருச்சி பகுதிகளில் பச்சை மலைப்பகுதி இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கீங்க. இப்போ இதே மாதிரி தமிழ்நாடில் இல்லை தென்னிந்தியாவில் நீங்கள் எந்தெந்த பகுதிகளை கண்டறிஞ்சிருக்கீங்க சார், அங்கே இருக்க விவசாயிகளுக்கு அவங்களோட வாழ்க்கையை மாற்றுவதற்கு இந்த காஃபி எந்தளவுக்கு உதவும்னு நீங்கள் நம்புறீங்க?
4: இனி வர காலத்தில் உலகத்திலே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற இதில்

0: உலகத்தில் பெட்ரோலுக்கு அடுத்து ரெண்டாவது பிஸ்னஸ் வந்து காஃபி தான். இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு கன்னியாகுமரியில் ஸ்டார்ட் பண்ணி காஷ்மீர் வரலாம் இருக்கிற எல்லா நேஷனல் ஹைவேஸில் பார்த்தீங்கன்னா எல்லாம் கும்பகோணம் ஃபில்டர் காஃபி, கும்பகோணம் ஃபில்டர் காஃபி இப்படியெல்லாம் இருக்கும். ஏன்னா காஃபியினுடைய மதிப்பு கூடுதலாச்சு. காஃபி வந்து சும்மா காஃபி குடிக்கிறது மட்டும் இல்லை, காஃபி குடிக்கிறதுனால லிவர் டிசீஸ் வந்து குணமாகுது, டைப் 2 சுகர் நல்லாகுது, பிரிஸ்க் இதாகிறது. அறிவியல் பூர்வமாக காஃபி குடிக்கிறவங்க ஹெல்த் பெனிஃபிட் ஆஃப் காஃபி இருக்குன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதனால் அது வந்து உருவாக போயிட்டுருக்கு. ரெண்டாவது இன்றைக்கி இருக்க தலைமுறைகள் வந்து ஐடி போயிட்டுருக்குங்களா, அவங்களுக்கு இன்றைக்கி உள்ள எல்லா மத்தியிலையும் வந்து இந்த ஸ்ட்ரெஸ் நிறையா ஆயிருக்கிறதுனால ஒரு காஃபியை குடித்தா ஒரு சூசைட் பண்ணிக்கிற நிலைமையில் இருக்கவங்கள தான் கூட இந்த காஃபி சாப்பிட்டோம்னா அவனுக்கு ஒரு உணர்ச்சி கிடைக்கிறனால அவனுடைய மைண்ட் செட்டே மாற்றுது. அதனால் உலகில் எல்லாருக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கனால காஃபி குடிக்கிறது அதிகமாகிறதுனால நிறையா இதாக போயிட்டுருக்கு. புதிய மலைகள்னால் பச்சை மலையில் இன்றைக்கி நம்பர் ஒன் காஃபி நாங்கள் இப்போ ஐடென்டி பண்ணியிருக்கோம். பச்சை மலை, ஈவன் கன்னியாகுமரி, திரும்ப கொல்லிமலை, அஞ்சுநாடு, இதே டேனிஷ் பேட்டை, ஜவாது மலை, திருவண்ணாமலை மாவட்டம், இது ஏலகிரி, இதெல்லாம் நாங்கள் இப்போ லிஸ்ட் எடுத்து கிட்டத்தட்ட இந்தியாவிலேயே அரேபிக்கா காஃபி அதிகமாக புதுசாக உற்பத்தி பண்ணிக்கூட ஒரு சான்ஸ் இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். அது ஒரு கிட்டத்தட்ட 40-50,000 ஹெக்டருக்கு புதிய மலைகள் நாங்கள் கண்டெடுத்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கொடுத்து கவர்மெண்ட் அப்ரூவல் ஆகி இன்றைக்கி இருக்கிற காமர்ஸ் மினிஸ்டர் பியூஷ் கோயல் சார் தான் அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. அதிகமாக 2026 ஏப்ரல்லேருந்து 2031 வரை புதிய எக்ஸ்பான்ஷனுக்கு வரும்போது மேற்கொண்டு நம்மளுடைய பரப்பு அதிகமாகும். விவசாயிகள் வந்து மார்க்கெட் இருக்கிறதுனால எல்லா விவசாயத்தை விட தாராளமாக சின்ன கொஞ்சமாக செலவு பண்ணி ஒரு ஏக்கருக்கு 1.5 லட்சம் ரூபா மினிமம் லாபம் எடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய லாபகரமாக பயிராக இருக்கிறதுனால காஃபிக்கு நல்ல ஒரு டிமாண்ட் இருக்குங்கிறது எங்களுடைய கருத்து சார்.
1: சரிங்க சார், இதில் இன்னொரு கேள்வி என்னென்னா காஃபி பற்றி கேட்கும்பொழுது சிக்கரியை பற்றி கேட்காமல் இருக்க முடியாது. ஏன்னா காஃபியோட அந்த உண்மையான சுவையை நம்ம உணர்வதற்கு அந்த சரியான தரமான சிக்கரியும் ரொம்ப முக்கியமானது. அதை பொறுத்த வரைக்கும் காஃபி வாரியம் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறாங்க? ஏன்னா அதுலேயும் அடல்ட்ரேஷன் வந்து ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது அப்படின்றப்ப அதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்களாங்க சார்?
0: நீங்கள் கேட்ட கேள்வியே வந்து அதில் ஒரு திருத்தம் செஞ்சுக்கணும். காஃபி போட காஃபி கூட சிக்கரி சேர்க்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா காஃபியினுடைய அடல்ட்ரேஷன் தான் இந்த சிக்கரி. சிக்கரிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம சக்கரவள்ளி கிழங்கு மாதிரி ஒரு கிழங்கு, இது வந்து குஜராத் மகாராஷ்டிரா பகுதியில் வந்து பயிர் பண்ணுறாங்க. அந்த பவுடரை அரைச்சி காஃபி கூட வந்து ஒரு திக்னஸ்க்காக தான் போடுறாங்க ஒழிய இந்த இதை சேர்த்தா தான் காஃபி குடிக்கணும் கிடையாது. அதனால் இந்த வியாபாரம் பண்ணும்போது காஃபினுக்கு ஈக்குவலாக 80-20, 80-40, 56-47 இந்த மாதிரி காஃபிக்கு ஈக்குவலாக சிக்கரியை வந்து வியாபாரியாக கலக்கிறாங்க. காஃபி போர்டு வந்து சிக்கரியை கலக்கிறத என்டர்டெயின் பண்ணல, சிக்கரிக்கும் காஃபிக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. ஆனால் பாரம்பரியமாக சிக்கரியை சாப்பிட்டாதான், அந்த சிக்கரி கலந்த காஃபியை சாப்பிட்டா தான் எங்களுக்கு ஒரு காஃபி சாப்பிட்ட மாதிரி இருக்குன்னு பழக்கம் அடிக்ட் ஆகிட்டதுனால சிக்கரின்னு சொல்கிறாங்க. காஃபி போர்டு சிக்கரியை வந்து ரெக்கமெண்ட் பண்ணல. ஏன்னா ஒரு 100 கிராமில் 56 கிராம் காஃபி, 46 கிராம் சிக்கரின்னா அந்த 46 கிராம் சிக்கரி இருக்கும்போது ஒரு எத்தனையோ லட்சம் கோடிக்கணக்கான கப்பு இருக்கும்போது காஃபி விவசாயிகளுடைய காஃபி பாதிக்கப்படுது. மீதி இருக்கிற 46 கிராமும் காஃபி பவுடர் சேர்த்தா காஃபியினுடைய வியாபாரம் முன்னேற்றுவாங்க. காஃபியோட விலையை சிக்கரி வாங்கிட்டு இருக்கேன். அதனால நாங்கள் காஃபி பொடி இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா யார் யாரெல்லாம் காஃபி உற்பத்தி பண்ணுறோம் அவங்கெல்லாம் வந்து காஃபி பொடி இது பண்ணி அவங்க டிஸ்பிளே பண்ணோம். இது வந்து சிக்கரி கலந்த காஃபி. எப்படி வந்து சிகரெட்டில் சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் டேஞ்சரஸ் ஹெல்த் சொல்கிறாங்களே, அதே மாதிரி சிக்கரி கலந்த காஃபின்னு அவங்க வந்து கண்டிப்பாக போடணும். அப்போ சிக்கரி கலந்து தான் காஃபிங்கிறத குடிக்க வேண்டாம், சிக்கரிக்கு முக்கியத்துவம் தராதுங்கிற வேலையை காஃபி போர்டு சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கு.
1: சரிங்க சார், நிறைவாக இப்போ இந்த புதிதாக யாராவது காஃபி சம்மந்தப்பட்ட பயிர் சாகுபடி செய்யணும், அது சம்மந்தமான தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க என்ன விஷயம் செய்யலாங்க சார், எங்கெங்கெல்லாம் தொடர்பு கொள்ளலாம்?
0: புதுசாக தமிழ்நாட்டில் காஃபி விரிவாக்கம் பண்ணுங்கிறவங்க தமிழ்நாடுடைய துணை இயக்குனர் ஆஃபீஸ் வந்து போடி நாயக்கில் இருக்குது. அந்த துணை இயக்குனர் வந்து டாக்டர் தங்கராஜன் இருக்காரு. அவருடைய நம்பர் 9444-22-49-450, அந்த நம்பருக்கு அவருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். முதுநிலை தொடர்பு அலுவலர் ஆஃபீஸ் வந்து ஏற்காடில் இருக்குது. ஏற்காடுக்கு கீழே அடுத்து கொல்லிமலை பகுதிக்கு தேவையான கொல்லிமலையும் இருக்குது, ஏற்காடு இருக்குது. இதை விட்டால் தமிழ்நாட்டில் வந்து கொடைக்கானல் பகுதியில் முதுநிலை தொடர்பு அலுவலர் இருக்காங்க. அங்கே வந்து ஆடலூர், பெருமாள் மலை, பண்ணைக்கடங்கிற 3 இளநிலை தொடர்பு அலுவலர் இருக்காங்க. நீலகிரியை பார்த்தீங்கன்னா அங்கே காப்பினுடைய விரிவாக்க அலுவலர் இருக்காங்க. நீலகிரியிலேயே கூடலூர் பார்த்தீங்கன்னா முதுநிலை தொடர்பு அலுவலர் இருக்குது. இது மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இடத்துலையும் நம்மளுடைய துணை இயக்குனர் ஆஃபீஸு, முதுநிலை தொடர்பு அலுவலர், இளநிலை தொடர்பு அலுவலர், விரிவாக்க அலுவலர், இந்த மாதிரி எல்லாமே எங்கள்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 13-12 ஆஃபீஸ் இருக்குது. விவசாயிகள் எங்கே வந்தாலும் எங்கள் ஆஃபீஸில் இவங்களை தொடர்பு கொண்டால் அவங்க தேவையான எல்லா சப்போர்ட்டும் பண்ணுவாங்க. நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து தமிழ்நாடு

0: அரபிக்க காஃபி முன்னெடுத்து போகணும். விவசாயிகள் வந்து பொருளாதாரமா இன்னைக்கு கிடைக்கிற இந்த விலையை பயன்படுத்தி காஃபி ஒரு லாபகரமான பயிர், அதுல எந்த மாற்றம் இல்லை. ஆனால் காஃபிக்கு வந்து பிளாசம் ஷவர், பேக்கிங் ஷவர் இதெல்லாம் கடை வர காலங்களில் வந்து நினைச்சு கொடுத்து, அதாவது இரிகேஷன் கொடுத்து காஃபியினுடைய கேரண்டி விளைச்சல் போடும்போது விவசாயிகளுடைய பொருளாதாரம் மற்ற எல்லா காஃபியும் காஃபி சார்ந்த பயிரும் விட காஃபி மட்டுமே ஒரு லாபமான பயிர். அதை விவசாயிகள் தேர்ந்தெடுத்து காஃபியை முன்னெடுத்து வரும்போது தமிழ்நாடினுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி காஃபியை நம்ம உண்டு பண்ணி ஜிஐலாம் வரப்போகுது பண்ணிடலாங்க.
1: ஆரோக்கியமான ஒரு பானமாக அந்த காஃபி இருக்கணும். அதுக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யணும், உற்பத்தியிலேருந்து நம்ம

0: கோடை பந்தலை 100.5 இதுவரை கேட்டோம் பண்ணையும் பசுமையும்.
1: இதுவரை காபி வாரியத்தின் செயல்பாடுகள் குறித்து விளக்கம் அளித்தார் தென்மண்டல காபி வாரியத்தின் இணை இயக்குனர் முனைவர் கருத்தமணி அவர்கள்.
2: மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு ₹1,200 அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
5: விவசாயத்தில் சாதிக்க துடிக்கும் மாணவ செல்வங்களை உங்கள் எதிர்காலத்தை பசுமையாக்க புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை.
6: தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரம் மற்றும் ICAR புதுடெல்லியின் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி.
5: 2026-2027 கல்வியாண்டிற்கான BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் மற்றும் BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
6: TNAU இணையதள பதிவு முக்கியம். படிப்பை முடிக்கும் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு.
5: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. தொடர்புக்கு 7448633313.
6: புஷ்கரம் கல்லூரி, உங்கள் விவசாய கனவுகளின் நுழைவாயில்.
7: தனிமையின் பாரத்தை இசையின் இறகுகளால் இசக்கி நிறைவுக்கு வருகிறது 100.5 கதம்ப மலர்கள்.

0: காலை நேரத்தில் புள்ளினங்கள் கூவி புதிய நாளை விழிக்க வைக்கிறது. மதியத்தில் வெயில் தீண்டி உலகை உற்சாகப்படுத்துகிறது. மாலை நேரம் வந்ததும் வானம் நிறமாற மென்மையான காற்று இரவு அழைக்கிறது. அவ்வழைப்பை ஏற்று நாமும் நம் மனம் தொட்ட பாடல்களோடு இசை உலா போகலாமா நீர்கிழி கோடை பண்பலையின் ஆசையில் ஒரு குக்கூவில். நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடல்களை இசைக்க அலைபேசி வாயிலாக 9486284224 இந்த கட்சவி எண்ணுக்கு உங்களுக்கு பிடித்த பாடல், இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர் மற்றும் ஊரை ஒரு சிறிய குரல் பதிவாக அனுப்புங்க. உங்களின் நேசப்பாடல் இன்னிசை பாட இருக்கிறது கோடை பண்பலையின் 1.5. நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்து பயணிக்க இருக்கிறேன் வீணா வீரபத்ரன். இன்றைய நிகழ்ச்சியின் முதல் பாடல் யாருடைய விருப்பத்தில் கேட்டுவிடலாம் அவரின் குரலை.
1: இனிய நிகழ்ச்சிகள் அள்ளித்தரும் நம் கோடை பண்பலைக்கும் ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சிக்கும் அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். தேனி மாவட்டம் பண்ணைப்புறம் ராதாகிருஷ்ணன். படம் கும்கி பாடல் சொல்லிட்டாலே அவ காதல். நன்றி, வணக்கம்.
0: நன்றிங்க. பாடல் ஏதோ உங்களுக்காக பண்பலையில் வந்துட்டே இருக்கு.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 7:09. இசைத்துக் கொண்டிருக்கிறது ஆசையில் ஒரு குக்கு. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் யாருடைய விருப்பத்தில் கேட்டு விடலாம்.

0: நேயரின் குரலை
1: கோடை பண்பலைக்கு வணக்கம். நான் தேவி, திண்டுக்கல்லிருந்து. எனக்கு பிடித்த பாடல் உன்னை நினைத்து படத்திலிருந்து சில் சில் சில்லல்ல. நன்றி.
0: இந்த சில்லனன் மலை நேரத்தில் இதோ பாடல் உங்களுக்காக, உன்னை நினைத்து திரைப்படத்திலிருந்து.

நேர்களின் இதயம் தொட்ட பாடல்களை இசை பாடி கொண்டிருக்கிறது ஆசையில் ஒரு குக்கு. நேயர்களே, உங்கள் விருப்ப பாடலும் பண்பலையில் ஒலிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் அலைபேசியை எடுங்க. 9 4 8 6 2 8 2 4 2 4 இந்த எண்ணுக்கு உங்களுக்கு பிடித்த பாடல், இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர் மற்றும் ஊரை ஒரு சிறிய குரல் பதிவாக அனுப்பி

0: இப்போங்க அடுத்து ஒலிக்கு இருக்கக்கூடிய பாடல் உங்கள் விருப்ப பாடலாக கூட இருக்கலாம். இப்போ பாடல் யாருடைய விருப்பத்தில் கேட்டுவிடலாம் அந்த நேயரின் குரலை?
1: ஆசையில் ஒரு குக்கோ நிகழ்ச்சிக்கும் அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமரா தாலுகா கீரங்குடி அசோக்குமார் பேசுகிறேன். எனக்கு உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் திரைப்படத்திலிருந்து ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும் என்ற பாடல் ஒளிபரப்பவும். நன்றி, வணக்கம்.
0: நன்றிங்க. அனைவருடனுடைய காதலும் இந்த பாடல் ஒலிக்க காத்திருக்கிறது. ஏதோ ஒரு பாட்டு பாடல் கேட்டு விடலாம் பண்பலையில்.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில் ஜூன் 4 முதல். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
1: கொடை மண்பலை 100.5. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்,
2: RKG நெய்,
1: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி, புதுக்கோட்டையின் நல்வாழ்த்துக்கள்.

0: நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் யாருடைய விருப்பத்தில் கேட்டுவிடலாமா? நேயரின் குரலை
1: வணக்கம். கோடை பண்பலை 100.5 அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கும் இனிமையான இரவு வணக்கம். ஈரோடு மாவட்டம் தாண்டாம்பாளையம் வேணி நடராஜன், கண்ணால் பேசவா படம். தொட்டாச்சி நீங்கி போல தொட்டாச்சி நீங்குறாளை சிட்ட அண்ண சிட்டு குருவி பாடல். நன்றி, வணக்கம்.
0: நன்றிங்க, பாடலுதோ உங்களுக்காக.

0: இனிய வேளையில் இனிய இசை வழங்கிக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலையின் ஆசையில் ஒரு குக்கு. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் யாருடைய விருப்பத்தில் கேட்டுவிடலாம்.
1: வணக்கம் கோடை பண்பலை, என் பெயர் சங்கர், பெங்களூரிலிருந்து பேசுகிறேன். எனக்கு மிகவும் பிடித்த பாடல் ஆட்டோகிராஃப் திரைப்படத்திலிருந்து ஒவ்வொரு பூக்களுமே. நன்றி.
0: நன்றிங்க. பாடல் இதோ பண்பலையில்.

0: நேயர்களே, நம் கோடை பண்பலை 100.5 இன்றிரவு 10 மணிக்கு வலம் வரருக்கும் நினைவேசுகம் இன்று பயணிக்க இருக்கிறது தென்காசி மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில். இப்போது பாடல் யாருடைய விருப்பத்தில் கேட்டுவிடலாம்.
1: கோடை பண்பலை நிலையத்தில் பணிபுரியும் பண்பலை கேட்டுக்கொண்டிருக்கும் மற்றும் ஆசையில் ஒரு குக்கு தொகுப்பாளர் அவர்களுக்கும் இனிய இரவு வணக்கம். நான் நாமக்கல் மாவட்டம் வேலுக்குறிச்சியிலிருந்து குருமூர்த்தி. ஆசையில் ஒரு குக்குவில் பூவே உனக்காக என் திரைப்படத்திலிருந்து சொல்லாமலே யார் பார்த்தது என்ற பாடலை அனைவருக்காகவும் ஆசையில் ஒரு குக்குவில் ஒளிபரப்புங்கள். நன்றி.
0: நன்றிங்க. நிச்சயமாக இந்த பாடலை ஒளிபரப்பி விடலாம். பூவே உனக்காக திரைப்படத்திலிருந்து.
2: யார் பார்த்தது நெஞ்சோடு

0: விவசாயத்தில் சாதிக்க துடிக்கும் மாணவ செல்வங்களை உங்கள் எதிர்காலத்தை பசுமையாக்க புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை.
1: தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரம் மற்றும் ICAR புதுடெல்லியின் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி.
0: 2026-2027 கல்வியாண்டிற்கான BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் மற்றும் BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
1: TNAU இணையதள பதிவு முக்கியம். படிப்பை முடிக்கும் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு.
0: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. தொடர்புக்கு 7448633313.
1: புஷ்கரம் கல்லூரி, உங்கள் விவசாய கனவுகளின் நுழைவாயில்.

0: நேரம் 7:37. இப்போது பாடல் யாருடைய விருப்பத்தில் கேட்டுவிடலாம்?
1: அன்ப அறிவிப்பாளருக்கு இனிமையான இரவு வணக்கம் கூறிய நிகழ்ச்சியோடு இணையம்னா, உங்கள் அன்பான தூரத்து சொந்தம் மயிலாடுதுறையிலிருந்து கார்த்தி பேசுறேன். எனக்கு ராஜாவின் பார்வையில படத்திலிருந்து ஒரு சுடர் இரு சுடர் அந்த பாடல் கொடுங்க. நன்றி.
0: நன்றிங்க. பாடல் இதோ பண்பலையில்.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் யாருடைய விருப்பத்தில் கேட்டுவிடலாமா?
1: திருச்சி மாவட்டம் தொட்டியம் ஆணைக்கல்பட்டி திவாகரன். எனக்கு பிடித்த பாடல் படம் ஜோடி பாடல் காதல் கடிதம் தீட்டவே. இந்த பாடலை வீணா வீரபத்ரன் மேடம் உங்களுக்கும் நம் நிலையத்தில் உள்ள அனைவருக்கும் நம் நேய உறவுகள் அனைவருக்கும் போடுங்கள். நன்றி, வணக்கம்.
0: நன்றிங்க. பாடல் இதோ பண்பலையில்.

கூடுதலாகவும் மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசி.

0: ஏழு மணி 50 நிமிடத்தில் அடுத்த பாடல் யாருடைய விருப்பத்தில்?
1: தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் இருந்து எஸ் தர்கராஜ். எனக்கு பிடித்த பாடல் வெயில் படத்திலிருந்து உருகுதே பாடல். மிக்க நன்றி.
0: நன்றிங்க. பாடல் இதோ பண்பலையில் வெயில் திரைப்படத்திலிருந்து.

நேயர்களுக்கு ஓர் அறிவிப்பு. கொடைக்கானலுக்கு சுற்றுலா வரும் பயணிகள் சாலையோரமாக சமைப்பது மற்றும் சாப்பிட்ட பின் கழிவு நெகிழி பொருட்களை வனப்பகுதியில் போடுவது, சாலையோரமாக மது அருந்துவது, புகைப்பிடிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம். கொடைக்கானல் சார்ந்த பட்டாக்காட்டில் புதர்களை சுத்தம் செய்து தீ வைக்கும் போது வனத்துறை மற்றும் வருவாய்த்துறைக்கு தகவல் தெரிவிக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். குப்பைகளை குப்பை தொட்டியில் மட்டும் போடவும் சாலையிலோ அல்லது வனப்பகுதியிலோ போடாதீர்கள். சாலையோர வனப்பகுதியில் வாகனத்தை நிறுத்தாதீர்கள். வனப்பகுதியில் அத்துமீறி நுழைவது, வனவிலங்குகளுக்கு உணவளிப்பது சட்டப்படி குற்றமாகும். வனத்தையும் வனவிலங்கையும் பாதுகாத்தல் ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்பதை அனைவரும் உணர வேண்டும். கொடைக்கானலை சார்ந்த கீழ்மலை பகுதியிலிருந்து மேல்மலை பகுதி வரை எங்கேயாவது தீ புகை தென்பட்டால், வனம் சார்ந்த இடர்பாடுகள் ஏற்பட்டால் உடனடியாக 944-388-6452 என்ற எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கவும். எண் மீண்டும் 944-388-6452. அத்துமீறல்களில் ஈடுபடுவோர் மீது வனச்சட்டங்களின்படி கடும் தண்டனை விதிக்கப்படும். பொது நலன் கருதி வெளியிடுவோர் கொடைக்கானல் வனச்சரகம் மற்றும் கோடைப்பண்பலை 100.5.

நேயர்களின் நேச பாடல்களை இசை பாடிய மகிழ்வோடு நிறைவு பெறுகிறது இன்றைய ஆசையில் ஒரு குக்கு. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. விடைபெறுகிறேன் வீணா வீரபத்ரன்.

செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். சிவில் விமான போக்குவரத்து துறை இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இதுதொடர்பான கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் விமான பயணம் என்பது அனைவருக்குமானதாகவும் எளிதாகவும் உருவெடுத்துள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிஜி யாத்ரா பயன்பாடு 10 கோடி பயணங்களை தாண்டியுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. யோகாவிற்கு உலக அளவில் வரவேற்பு கிடைத்து வருவதாக மத்திய ஆயுஷ் துறை அமைச்சர் திரு பிரதாப்ராவ் ஜாதவ் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இதுதொடர்பான நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், சர்வதேச யோகா தினம் வரும் 21ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளதை சுட்டிக்காட்டினார். ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா என்ற மைய கருத்தோடு இந்த ஆண்டு யோகா தினம் கொண்டாடப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உலக அளவில் அறிவியல் நிபுணர்களும் யோகாவின் பலன்களை ஏற்றுக் கொண்டிருப்பதாகவும் அவர் கூறினார். கடந்த ஆண்டு யோகா தொடர்பாக 1000க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகள் வெளியிடப்பட்டதாகவும் திரு பிரதாப்ராவ் ஜாதவ் தெரிவித்தார். சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 1,94,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 3.2% அதிகமாகும் என்று நிதியமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுதேர்வினை கணினி அடிப்படையில் மேற்கொள்ள உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. இது தொடர்பான மனுவினை விசாரித்த நீதிபதிகள் திரு நரசிம்மா, திரு அரவிந்த்குமார் அமர்வு, மறுதேர்வை கணினி முறையில் நடத்துவது என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தது. தேர்வை ரத்து செய்ததன் காரணமாக தேசிய தேர்வு முகமை பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு வருவதாகவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். இவ்வழக்கு தொடர்பான விசாரணை அடுத்த மாதம் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. திமுகவின் தோல்விக்கு குடும்ப அரசியலே காரணம் என்று முதலமைச்சர் திரு விஜய் குற்றஞ்சாட்டியுள்ளார். இன்று திருச்சியில் தவேக சார்பில் நடைபெற்ற வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் பங்கேற்று அவர் பேசினார். ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்பட்டு மக்களின் மனதை வெல்ல திமுக முயற்சிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். போதைப்பொருள் புழக்கத்தை முந்தைய திமுக அரசு கட்டுப்படுத்தாததன் விளைவுதான் தற்போதும் குற்றங்கள் தொடர்வதாக அவர் குறை கூறினார். சிங்கப்பெண் காவல்படை அடுத்த வாரம் முதல் செயல்பட தொடங்கும் என்றும் திரு விஜய் அறிவித்தார். இருப்பினும் மக்கள் நலனுக்கான அனைத்து நடவடிக்கைகளையும் தமது அரசு மேற்கொள்ளும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். தேர்தலில் சாதி மத பண பலத்தை ஒழித்து தவேக வெற்றி பெற்றுள்ளதாகவும் அவர் கூறினார். மாநில உரிமைகளையும் நதிநீர் உரிமைகளையும் விட்டுக் கொடுக்கும் பேச்சுக்கே இடமில்லை என்றும் திரு விஜய் தெரிவித்தார். நடப்பு கல்வியாண்டில் தொழில்நுட்ப கல்லூரிகளில் 3 புதிய பாடப்பிரிவுகள் தொடங்கப்பட்டுள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் அரசு பொறியியல், கலை அறிவியல் மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். புதிய பாடப்பிரிவுகள் தொடங்கப்பட்டுள்ளதன் காரணமாக கூடுதலாக 3,570 இடங்கள் தோற்றுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தூத்துக்குடி மாவட்டத்தில் சிங்கப்பெண் அதிரடி படையில் உள்ள பெண் காவலருக்கு காவல் ஆய்வாளர் ஒருவர் பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளதாக எழுந்துள்ள புகார் அதிர்ச்சியளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தொடங்கப்பட்ட படையில் உள்ள பெண்ணுக்கே இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதுகுறித்து முழுமையாக விசாரித்து சம்பந்தப்பட்டவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உரிய அனுமதியின்றி இயங்கும் மதுபான கூடங்களை மூட தவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமமுக பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னையில் மதுபான கூடத்தில் நடனமாடியது தொடர்பாக ஏற்பட்ட மோதல் காரணமாக இளம்பெண் ஒருவர் கார் ஏற்றி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். பெண்களின் பாதுகாப்பிற்கு போதைப்பொருள் புழக்கம்தான் பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சட்டவிரோதமாக போதைப் பொருட்களை விற்பனை செய்வோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வென்றது. ஜப்பானில் நடைபெற்ற இப்போட்டியில் கேத்தன் குஷ்வாகா 2 கோல் அடித்தார். வரீந்தர் சிங், ஷாருக் அலி தலா 1 கோல் அடித்தனர். பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் பட்டம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 11-6, 9-11, 11-7, 8-11, 11-6 என்ற செட் கணக்கில் சீன தைபேயின் ஏ இ சியான் வென்றார்.

0: மாணவ கண்மணிகளுக்கு இனிய இரவு வணக்கம். நேற்றைய நினைவுகளின் வேர்களோடு, நாளைய கனவுகளின் சிறகுகளோடு, இளமை காலத்தின் இனிமைகளை இதயத்தில் ஏந்தி இளஞ்சிட்டுக்களின் இனிய பங்களிப்பில் இன்பமாய் வளமர காத்திருக்கிறது 100.5 இளமை பேசுகிறது. இன்றைய நிகழ்ச்சியில் ரெண்டு விளையாட்டுகள் விளையாட போகிறோம். ஒன்று சொல்லுக்குள் சொல், இன்னொன்று கக்கப்போ. சொல்லுக்குள் சொல் அப்படின்னா, நாங்கள் தரக்கூடிய வார்த்தையில் இருந்து பொருள் தரக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் கண்டுபிடிக்கணும். உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, கன்னியாகுமரி என்ற வார்த்தையை நான் சொன்னால் அதிலிருந்து கன்னி, குமரி, மரி, மகன், கரி, கனி அப்படின்னு சொல்லலாம். கக்கப்போ அப்படின்னா தமிழ் எழுத்துக்களை ஏதாவது ஒன்றை சேர்த்து சொல்வேன், அந்த பொதுவான எழுத்தை நீக்கிட்டு அது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான். என்ன மாணவ கண்மணிகளே, விளையாடலாமா? நிகழ்ச்சியில் பங்கு பெற அறிமுக மாணவ செல்வங்கள் 24, 24, 24 மற்ற வழக்கமான மாணவ கண்மணிகள் 24, 24, 29 வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0-45-42 இணைத்து நிகழ்ச்சியில் உங்களோடு செல்வராணி. இப்ப நிகழ்ச்சிக்கு வரும் முதல் மாணவ செல்வம் யாரு? வாங்க, வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: சிவகங்கை மாவட்டம் கானடாத்தான் ராஜா அண்ணாமலை நகர்ல இருந்து அன்புமணி பேசுறக்கா.
0: அன்புமணி, எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கா? நீங்களும் இருக்கீங்களா?
0: நிலையத்துல எல்லாருமே நல்லா இருக்கும். சொல்லுக்குள் சொல் விளையாண்டுலாமா? அஞ்சல் நிலையம்.
1: அலை.
0: அப்புறம்
1: அஞ்சல்.
0: என்னத்தம்மா நீங்களே இவ்வளோ யோசிக்கலாமா?
1: அசல்.
0: அப்புறம்
1: நிலை.
0: நிலை. அர்த்தமுள்ளமா இருக்கணும்ல. அம்சம், அயல், நிலையம். ரொம்ப அருமையா விளையாடிட்டீங்க. ஃபர்ஸ்ட் நேரா வந்தீங்க, உங்களுக்காக ஒரு பாடல் வரது கேட்கலாம். நன்றிங்கம்மா.
1: நன்றிக்கா.

0: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்
1: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
2: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
1: தொடர்புக்கு 9500252728.

0: இணைந்திருக்கிறோம் கொடைப்பண்பலை 100.5 இது இளமை பேசுகிறது. இப்ப இணைப்பில் காத்திருக்கும் மாணவ செல்வம் யாரு? வாங்க, வணக்கம்.
1: வணக்கம், நாமக்கல்.
0: சொல்லுங்க.
1: நாமக்கல் மாவட்டத்தில் இருந்து
0: சிந்திஜா. என்ன வகுப்புமா படிக்கிறீங்க?
1: 10ஆம் வகுப்பு.
0: போயிட்டீங்க 10ஆம் வகுப்பு. சரிம்மா, கக்கக்கப்போ விளையாடலாமா?
1: விளையாடலாம்க்கா.
0: நல்லா கவனிச்சுக்கோங்க.
1: ஓகே.
0: திக, திப், திப, தில்.

0: சொல்லம்மா.
1: ஆ சொல்லங்கா.
0: ஆ என்னதும்மா?
1: திகடில்.
0: ஆஹா, இன்னொரு தடவை கவனிச்சுக்கோங்க என்ன சொல்கிறேன்னு, அதுக்கப்புறம் என்ன பதில்னு நீங்கள் சொல்லணும்.
1: ஆ சரி.
0: திக திப் திப தில். அந்த பொதுவான எழுத்தெல்லாம் நீக்கிட்டீங்கன்னா என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிச்சிடலாம். இது ஒரு
1: மறுபடியும் ஒரு டைம் சொல்லுங்க.
0: திக திப் திப தில். கடல்லாம் போயிருக்கி என்னம்மா?
1: மறுபடியும் ஒரு டைம் சொல்லுங்க. பொறுமையா
0: பொறுமையா. திக
1: திக
0: திப் திப்பு திப்பு திப் திப தில்.
1: கப்பல்.
0: ஆ அருமையாக கண்டுபிடிச்சிட்டிங்க. அதான் நீங்கள் கடல் பார்த்துருக்கீங்களான்னு கேட்க வந்தேன், அதுக்குள்ளேயே நீங்களே பதிலாக கண்டுபிடிச்சிட்டிங்க. ம், முதல் முறையாக பேசுகிறீங்க.
1: ஆ
0: நீங்கள் தொடர்ந்து டெய்லியும் ப்ரோக்ராம் கேளுங்க, எல்லா நிகழ்ச்சியிலையும் விளையாட்டுக்கு வாங்க. உங்களுக்காக ஓகேம்மா, நன்றிங்கம்மா.

0: நேரம் 8:21 ஆயிடுச்சு. இப்ப இணைப்பில் காத்திருக்கும் மாணவ கண்மணியாரே, வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். அபினவ், எந்த வகுப்புமா படிக்கிறீங்க? உங்களுக்கான எழுத்து மணி பண்ணபம், மணி மண்டபம். நிறைய சொல்லிட்டீங்க. 6 வார்த்தை கண்டுபிடிச்சிட்டீங்க, அப்படிதானே? அருமையா விளையாடுனீங்க. உங்களுக்காக ஒரு பாடல் வருது, கேட்கலாம் நினைச்சிங்கம்மா.

0: மாணவ கண்மணிகளின் இனிய பங்களிப்பில் வளம் வந்து கொண்டிருக்கிறது 100.5 இளமை பேசுகிறது. இப்ப இணைப்பில் காத்திருக்கும் மாணவ செல்வம் யாரு? வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். பேர் சொல்லுங்கம்மா.
1: திருப்பூர் மாவட்டம்
0: பவதாரணி. எந்த வகுப்புமா படிக்கிறீங்க? இன்னொருத்தர கேளுங்க. மப மட் மட மம்
1: பட்டம்
0: பட்டம். அருமையா விளையாடிட்டீங்க. இதெல்லாம் முதல் முறையா விளையாடுறீங்களா? இந்த நிகழ்ச்சிக்கு முதல் முறை
1: அப்படித்தானே?
0: சரிங்கம்மா, உங்களுக்காக ஒரு பாடல் வருது, கேட்கலாம் நினைச்சிங்கம்மா.
1: சரிங்கக்கா.

0: மாணவ கண்மணிகளின் இனிய பங்களிப்பில் வளம் வந்து கொண்டிருக்கிறது. 100.5 இளமை பேசுகிறது. நேரம் 8:33 ஆயிடுச்சு. இப்ப இணைப்பில் காத்திருக்கும் மாணவ கண்மணி யாரு? வாங்க, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யாருமா பேசுறீங்க?
1: திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் இருந்து ரூபினி பேசுறேங்கா.
0: ரூபினி, எந்த வகுப்புமா படிக்கிறீங்க?
1: 9th முடிஞ்சு 10th போக போறேங்கா.
0: சரிங்கம்மா, சொல்லுக்குள் சொல், விளையாண்டலாமா?
1: விளையாடலாம்க்கா.
0: ராமநாதபுரம். அப்புறம் வேற என்ன இருக்கு?
1: ராதம்.
0: ராதம் என்ன இருக்கு? ரதம் இருக்கு, நாதம்.
1: ரதம். மதம்.
0: நிறைய சொல்லிட்டீங்க, பாட்டு கேட்டலாமா?
1: கேட்டலாம்.
0: நன்றிங்கம்மா.

0: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
1: மேலும் 80-56-57-15-54 என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
1: நமது கோடை பண்பலை 100.5.
2: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.

ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.

0: இணைந்திருக்கிறோம். கொடைப்பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. இன்னைக்கு சொல்லுக்குள் சொல் கக்கப்போ விளையாட்டுகளோடு. இப்ப இணைப்பில் காத்திருக்கும் மாணவ செல்வம் யாரு? வாங்க, வணக்கம்.
1: வணக்கம் அக்கா.
0: வணக்கம்மா, பேர் சொல்லுங்க.
1: திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் ஸ்ரீமதி ரூபாஸ்ரீக்கா.
0: ரூபாஸ்ரீ, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்குக்கா.
0: எந்த வகுப்புமா படிக்கிறீங்க?
1: எய்த்து முடிச்சு நைன்த்து போகிறேன்.
0: சரிங்கம்மா. அக்கா அக்கப்போ விளையாடலாமா?
1: விளையாடலாம்க்கா.
0: சதி, சட், சட, சம். அந்த பொதுவான எழுத்தெல்லாம் நீக்கிட்டு என்னன்னு
1: கண்டுபிடிங்க.
0: அருமையா கண்டுபிடிச்சிட்டீங்களே. உங்களுக்காக ஒரு பாடல் வருது, கேட்கலாம் நினைச்சிங்கம்மா.
1: நன்றிக்கா.

0: இணைந்திருக்கிறோம். கொடைப்பண்பலை 100.5 இது இளமை பேசுகிறது. நேரம் 8:46 ஆயிடுச்சு. இப்ப யாரு காத்திருக்காங்க? வாங்க, வணக்கம். வணக்கம்மா, பேர் சொல்லுங்க. ஹரிணி, எந்த வகுப்புமா படிக்கிறீங்க? சரிம்மா, அப்ப சொல்லுக்குள் சொல் விளையாண்டலாம்
1: தானே?
0: தீயணைப்பு துறை. மையா? மை எங்க வந்துச்சு? தீ அணைப்பு துறை. தீ அணைப்பு துறை. ஓகேடா. அப்புறம் அப்புறம் வேற என்ன சொல்லலாம்? பூ இல்லையே, பூக்கு தான் அர்த்தம் இருக்கு. இது தீயணைப்புத்துறை, குறில் தானே? தீயணைப்பே சொல்லலாம்ல, தீயணைப்பு. ஓகேம்மா, ரொம்ப அழகாக விளையாடுனீங்க. உங்களுக்காக ஒரு பாடல் வருது, கேட்கலாம் நினச்சிங்கம்மா.
1: தேங்க்ஸ்.

காலங்கள் ஓடினாலும் நம் இதயத்தில் ஏந்திய இளமை காலத்தின் இனிமைகள் என்றும் அழியாதவை. அந்த இனிமையின் நறுமணத்தோடு வளம் வந்து நிறைவுக்கு வருகிறது 100.5 இளமை பேசுகிறது. மீண்டும் வளம் வரும் நாளை இரவு 8 மணிக்கு.

வானலை இசை தேனலை, இது உங்கள் கோடை பண்பலை 100.5. நம் வசமாகும் வசந்த இசையலைகள் கலைகளை அள்ளி அள்ளி தரும் அன்பினலை, நேயர்களை பாட வைக்கும் நடிக்க வைக்கும் நட்பின் கலையலை, இது நம் உறவுகளை சொல்லி உரிமையுடன் உரையாட வைக்கும் சிறந்த பண்பலை, இது நம் பண்பலை, இது உங்கள் கோடை பண்பலை 100.5. வணக்கங்களுடன், வாழ்த்துக்களுடன், சலீமா ஷாஜஹான்.

வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பெற்றோர் நம் வாழ்க்கையின் முதல் ஆசிரியர்கள். அவர்களின் அன்பும் அக்கறையும் ஞானமும் நமக்கு வழிகாட்டும் கலங்கரை விளக்கங்களாய் என்றும் செயல்படுகின்றன. புதிய கலங்கரை விளக்கமாய் நின்றும் புயலிலும் சூறாவளியிலும் உப்பு அலைகளின் சீற்றத்திலும் அரிப்பிலும் பழைய கலங்கரை விளக்கமாய் மாறியும் அவர்கள் நமக்கு வழிகாட்டுகின்றனர். அவர்களது தியாகங்கள் பெரும்பாலும் கவனிக்கப்படாமல் போனாலும் அவர்களே நம் எதிர்காலத்தை வடிவமைப்பவர்கள். அவர்களின் வெற்றியும் தோல்வியும் நம்மை தீண்டாதபடி நமக்கான வெற்றியை நோக்கிய பயணத்தை அவர்கள் உருவாக்கி தருவதே அவர்களது பெரும் பொறுப்பு. ஆகச் சிறந்த சவால் ஊக்கம் தரும் நம்பிக்கையாக அமைகிறது. பெற்றோரின் நிபந்தனையற்ற அன்பு நம் நெஞ்சில் என்றும் நிலைத்திருக்க இன்று உலக பெற்றோர் தினத்தில் நம் நன்றி கடன்களை மனதில் கொள்வோம். பெற்றோர்கள் அன்பிற்கினியவர்கள். இது கோடைப்பண்பலை 100.5 MHz கொடை தென்றலில் தந்தையும் தாயும் உலக பெற்றோர் தின சிறப்பு நிகழ்ச்சி.

பெற்றோர்களே தங்கள் பிள்ளைகளின் ஹீரோக்கள். அவர்களை முழுமையாக புரிந்து கொள்வது என்பது நிகழ்காலத்தில் நடக்காத ஒரு விஷயம். பிள்ளைகள் பெற்றோர்களாகி அவர்கள் அனுபவிக்கும் ஒவ்வொரு தருணங்களுமே அவர்களின் பெற்றோர்களை புரிந்து கொள்ள வழிவகை செய்யும் தருணங்கள் ஆகின்றன. பெற்றோர்கள் பிள்ளைகளை சுமையாக அல்லாமல் சுகமாக சுமக்கிறார்கள். அவர்களது புன்னகைக்கும் பிள்ளைகளே காரணம். அவர்களின் கவலைகளுக்கும் பிள்ளைகளே காரணம். நிதி போராட்டங்கள் தூக்கமில்லாத இரவுகளை தருகின்றன, ஏமாற்றங்களை பரிசளிக்கின்றன. ஆனாலும் பெற்றோரின் தியாகங்கள் தனிமையாகவே தொடர்கின்றன. சில பெற்றோர் தோளுக்கு மேல் வளர்ந்த பிள்ளைகளுக்கு கூட தங்களது வலிகளை காட்டாமல் வளர்க்கின்றனர். எது சரி தவறு என்பது இங்கு கேள்வி இல்லை. அவர்களின் பாசமே இங்கு கேள்வியே இல்லாத பதில்தான். பிள்ளைகள் நிம்மதியாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க நித்தியமான சுமையோடு சுகங்கள் அறுத்து மௌனித்து தொடர்கின்றார்கள். அவர்களின் உழைப்பை இரட்டிப்பாக்குகிறார்கள். பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளின் கனவுகளுக்காக பெற்றோர்கள் அசாதாரணமானவர்கள். இது கோடை பண்பலை 100.5 MHz கொடை தென்றலில் தந்தையும் தாயும் உலக பெற்றோர் தின சிறப்பு நிகழ்ச்சி.

ஒரு குழந்தையின் வாழ்க்கை முழுவதும் பெற்றோர்கள் பல நிலைகளில் பல கதாபாத்திரங்களை ஏற்று வாழ்கிறார்கள். அவர்களே முதல் ஆசான், குரு, ஆசிரியராக நின்று நல்ல நெறிகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து ஒழுக்கத்தோடு நிற்க பழகிக் கொடுத்து தவறுகள் செய்யும்போது திருத்திக் கொடுத்து சரிக்கும் தவறுக்குமான வேறுபாட்டை விளக்கிச் சொல்கிறார்கள். அவர்களே நண்பர்களாக மாறி அச்சங்களை தவிர்க்கச் செய்து மகிழ்ச்சியை பகிர்கிறார்கள். உலகமே எதிர்த்து நிற்கும் போதும் நமக்கு துணையாக நிற்கிறார்கள். அவர்களே உறவினர்கள். இரத்த உறவால் மட்டுமல்ல, நிபந்தனையற்ற அன்பால் உறவு கொண்ட உறவினர்கள் அவர்கள். தங்கள் வாழ்நாள் முழுக்க பிள்ளைகளுக்காகவே அர்ப்பணித்தவர்கள் அவர்கள். சில நேரங்களில் நீதிபதிகளாகவும் சில நேரங்களில் கண்காணிப்பாளர்களாகவும் அவர்கள் மாறி நல்வழிப்படுத்துகிறார்கள். அவர்களே நம் தலைவர்களாகிறார்கள். தங்கள் செயல்களாலும் கடின உழைப்பாலும் மன உறுதியாலும் நமக்கு உத்வேகம் அளிப்பவர்கள் அவர்களே. அவர்களே நம் பாதுகாவலர்கள், பெற்றோர்கள், அனைத்துமானவர்கள். இது கோடை பண்பலை 100.5 MHz கொடை தென்றலில் தந்தையும் தாயும் உலக பெற்றோர் தின சிறப்பு நிகழ்ச்சி.

பெற்றோராக இருப்பது வாழ்க்கையின் மிகப்பெரிய பொறுப்பேற்கும் தருணங்களின் தொகுப்பு. குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை பற்றி பல கருத்துக்கள் இந்த உலகத்தில் உண்டு. ஆனால் ஒரு பெற்றோராக எப்படி இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்வதே ஆகச்சிறந்த கற்றலாகும். தவறுகள் செய்து குழந்தைகள் கற்றுக்கொள்கின்றன. அதேபோல தவறுகளை செய்தே பெற்றோர்களும் கற்றுக்கொள்கின்றனர். சவால்கள், அச்சங்கள், தியாகங்கள் போன்ற உண்மையான பல விஷயங்களை முயன்று முயற்சிகளில் தோற்று தன் குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக சரியான பாதையை தேர்ந்தெடுப்பது எப்படி என்பதை அறியாமலேயே அவர்கள் அறிந்து கொள்ள முயற்சிக்கிறார்கள். நல்ல பெற்றோர்கள் குழந்தைகளை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியமில்லை. அவர்கள் தனித்து இயங்க கட்டுப்பாடுகளை தளர்த்தி பிள்ளைகளின் எல்லைகளில் நின்று அவர்கள் வெற்றியடைவதை கண்டு மகிழ்வதே போதுமானதாகிறது. பெற்றோர்கள் பொறுப்பானவர்கள். இது கோடை பண்பலை 100.5 MHz கொடைத்தென்றலில் தந்தையும் தாயும் உலக பெற்றோர் தின சிறப்பு நிகழ்ச்சி.

பெற்றோர்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையில் ஒரு பெரும் பங்கு வகிக்கும் பரிசு. அவர்கள் தரும் அன்பு அவர்கள் தரும் பரிசுகளை விட பெரியது. அவர்கள் வழங்கும் அக்கறையான நேரம் அவர்கள் கொடுக்கும் காசை விட பெரியது. உடன் இருப்பவர்கள் மட்டுமே உற்ற துணையாய் இருப்பவர்கள் அல்ல. உள்ளத்தில் நம்மை வைத்திருப்பவர்களே உற்ற துணையாகிறார்கள். நாம் கேட்காமலேயே நம்மை உள்ளத்தில் கொண்டிருப்பவர்கள் நம் பெற்றோர்களே. குழந்தைகள் புதிது புதிதாய் இந்த உலகை பார்க்கும்போது இந்த உலகை எடுத்துக்காட்டியவர்களை மறக்கலாம். ஆனால் பெற்றோர்கள் ஒருபோதும் குழந்தைகளை மறப்பதில்லை. வழிகாட்டு திறனின்றி கூட பெற்றோர்கள் இந்த உலகில் இருக்கிறார்கள். ஆனால் வெற்றி வழி சேரும் வரை துணை நிற்காமல் அவர்கள் சோர்வதில்லை. பிள்ளைகளை தங்கள் சொந்த காலில் நிற்க தயார்படுத்துவதே அவர்களின் வாழ்க்கை இலக்காக இருக்கின்றது. தங்கள் பாதைகளை மறந்தும் கூட பிள்ளைகளின் வெற்றிக்கான பாதைகளை செப்பனிடுகின்றனர். அவர்களே பெற்றோர்கள். துணை நிற்றலே பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு வழங்கும் பரிசு. பெற்றோர்கள் பரிசாகிறார்கள். இது கோடை பண்பலை 100.5 MHz கொடைத்தென்றலில் தந்தையும் தாயும் உலக பெற்றோர் தின சிறப்பு நிகழ்ச்சி.

ஒரு பெற்றோர் அவர்களின் குடும்பத்திற்கு மட்டும் நல்லது செய்பவர்கள் அல்ல, அவர்கள் அடுத்த தலைமுறைக்கான உரிமையாளர்கள். முன்பெல்லாம் ஒரு தந்தை உரத்த குரலில் பிள்ளையின் பெயரை சொல்லி கூப்பிட்டாலே போதும், அந்த பிள்ளை மூன்று தெரு தாண்டி விளையாடினாலும் அடுத்த நொடியே வீட்டு வாசலில் வந்து நின்று நடுங்கிய நிகழ்வுகளும் நடந்திருக்கின்றன. ஆனால் நம் காலத்தில் தோளுக்கு மேல் வளர்ந்த பிள்ளையை தோழனாக பார்த்த தருணங்களும் நிகழ்ந்ததுண்டு. இன்று பிள்ளைகள் தொழில்நுட்பத்துடனேயே பிறக்கிறார்கள். முன்பு இருந்த காலத்தில் இருந்த பயமும் தோழமைக்கான எதிர்பார்ப்பும் இன்று இல்லை. அவர்கள் தந்தையிடமும் தாயிடமும் சகஜமாக பேசுகிறார்கள். தங்கள் படிப்பு, நண்பர்கள் பற்றியும் பேசுகிறார்கள். காதல் கதைகளையும் கூட பேசி கலந்துரையாடி நல்லதொரு தொடக்கத்தையும் முடிவையும் எடுக்கும் நிகழ்வுகளும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. பழைய காயங்களுக்கு மருந்தாகவும் புதிய எதிர்காலத்தின் ஞானமாகவும் குழந்தைகளுக்கு பெற்றோர் இருப்பது இன்றைய தலைமுறைக்கு சகஜமாக மாறியிருக்கிறது. பெற்றோர்கள் பெற்றெடுக்கும் பிள்ளைகள்

0: அவர்களால் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார்களே தவிர அவர்களுக்காக வரவில்லை என்ற புரிதலோடு இன்றைய பெற்றோர்கள் செயல்படுகிறார்கள், செயல்பட வேண்டும் என்ற நிலையில் இருக்கிறார்கள். இது கோடை பண்பலை 100.5 MHz கொடைத்தென்றலில் தந்தையும் தாயும் உலக பெற்றோர் தின சிறப்பு நிகழ்ச்சி.
1: பச்சை மரம் 1, இச்சை கிளி 2,

பெற்றோராக இருப்பது பரிபூரணமான ஒரு பயணத்தை மேற்கொள்வதல்ல. அது அன்பு, பொறுமை, வளர்ச்சி என பல விஷயங்களை ஒருங்கிணைத்த பயணம். அதே போல இங்கிலாந்தின் முன்னாள் பிரதம மந்திரியான வின்ஸ்டன் சர்ச்சில் சொன்னதும் சரிதான், ஒரு பரிபூரண தாய் என்று யாரும் இல்லை, ஆனால் ஒரு நல்ல தாயாக இருப்பதற்கு எண்ணிக்கையில் அடங்காத வழிகள் இருக்கின்றன. ஒவ்வொரு பெற்றோரும் தவறுகள் செய்து சவால்களை எதிர்கொண்டுதான் இந்த பயணத்தை மேற்கொள்ள முடியும். குழந்தைகள் மீதான அன்பும் அர்ப்பணிப்பும் மட்டும்தான் இங்கு அவசியமானதாகிறது. ஒரு குழந்தையின் எதிர்பார்ப்பு அன்பு, ஆறுதல், பாதுகாப்பு போன்றவைதான். அது அந்த குழந்தை பிறந்தனுடையிலிருந்து என்றுமே மறைவதில்லை. 5 வயது குழந்தையாக இருந்தாலும் சரி, 50 வயது குழந்தையாக இருந்தாலும் சரி, பெற்றோருக்கு அது குழந்தை.

செய்தான். இதற்கு உதாரணமாக நகைச்சுவையாக ஒரு கதை உண்டு. திருமுருக கிருபானந்த வாரியார் அவரது வீட்டிற்கு செல்லும் போதெல்லாம் அவருடைய அம்மா அவரை பார்த்து, ஏன்பா இப்படி அழைச்சு போயிட்ட என்று கேட்பாராம். அதற்கு, உங்களுடைய அதீத பிரார்த்தனையால்தான் கடவுள் என்னை கொழுக்கு மொழுக்கென்று வைத்திருக்கிறார் என்று பதில் அளித்தாராம். பெற்றோருக்கு என்றுமே பிள்ளைகள் சிறு குழந்தைகள்தான். கடைசி வரை பெற்றோர்கள் பெற்றோர்கள்தான். இது கோடை பண்பலை 100.5 MHz கொடை தென்றலில் தந்தையும் தாயும், உலக பெற்றோர் தின சிறப்பு நிகழ்ச்சி.

ஒவ்வொரு குழந்தையும் ஒரு தனித்துவமான ஆளுமையோடும் திறமையான தொகுப்புகளோடும் பெரிய பெரிய கனவுகளோடும் தான் இந்த சமூகத்திற்குள் அடியெடுத்து வைக்கின்றன. அந்த கனவுகளுக்கு உதவி செய்யும் பெற்றோர்களின் புத்திசாலித்தனம் உன்னதமாக இருக்க வேண்டும். தங்கள் பிள்ளைகளை வேறு ஒரு சாயலிலோ தன்னை போன்றே வரவேண்டும் என்றோ நினைப்பது அந்த பெற்றோரின் புத்திசாலித்தனம் அல்ல. பிள்ளைகளின் விருப்பத்தை அங்கீகரித்து செயல்படுவதே பெற்றோரின் புத்திசாலித்தனம். பெற்றோரின் புரிதலிலேயே அந்த பிள்ளைகளின் எதிர்காலம் நிரம்பிக் கிடக்கிறது என்பது உண்மையிலும் உண்மை. ஒரு காலத்தில் என் அப்பாவின் பணம் இல்லாததால் நான் கல்லூரி படிப்பை தொடர முடியாமல் போனது. அதனால் என் பிள்ளை பட்டப்படிப்பை முடித்து அந்த அங்கியோடு ஒரு புகைப்படத்தை எடுத்து வீட்டில் மாட்ட வேண்டும். இந்த ஒரு ஏக்கம் எத்தனை தந்தைகளுக்கும் எத்தனை தாய்க்கும் இருக்கிறது. இன்றும் அந்த ஏக்கங்கள் தான் அவர்களது நிபந்தனையில்லாத அன்பிற்கு ஆதாரமாய் இருக்கின்றன. அதிலும் ஒரு பெரும் புரிதல், என் பிள்ளை பட்டப்படிப்பின் மீது விருப்பமில்லாமல் வியாபாரத்தில் பெரும் சாதனை புரிய முனைகிறான், அதற்கு என் ஏக்கம் தடையாக இருக்கக்கூடாது என்ற இந்த பெரும் புரிதலே ஒரு பெற்றோரின் புத்திசாலித்தனமாகிறது. வெற்றியை கொண்டு வந்து சேர்க்க துணையாகிறது. பெற்றோர்கள் புத்திசாலிகள். இது கோடை பண்பலை 100.5 MHz கொடைத்தென்றலின் தந்தையும் தாயும் உலக பெற்றோர் தின சிறப்பு நிகழ்ச்சி.

ஒரு பெற்ற தாயின் அன்பு இந்த உலகின் சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதம். காதல், உறவுகள், மனநல விழிப்புணர்வு, சுயமரியாதை, பெண் அதிகாரம் போன்ற கருப்பொருட்களை கொண்டு இலக்கியத்தில் தன் முத்திரையை பதித்து வரும் இந்திய பெண் எழுத்தாளர் பிரீத்தி ஷெனாய் கூறுவது இதுதான். ஒரு தாயின் அன்பு முடிவற்றது. அது வார்த்தைகளையும் காலத்தையும் தூரத்தையும் கடந்தது. ஒரு குழந்தை பிறப்பதற்கு நீண்ட காலத்திற்கு முன்பே அந்த குழந்தைக்கான அன்பு தொடங்கிவிடுகிறது. அதன் பெயர் தாய்மை உணர்வு என்று பெரிய பெரிய சொற்பொழிவுகளிலும் கவிதைகளிலும் கதைகளிலும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த உணர்வு மௌனமானது. அது பல நேரங்களில் மௌனம் கலைக்கும் சக்தி கொண்டதும் கூட. தன் பிள்ளைகள் மகிழும் போது அந்த தாயும் மகிழ்கிறாள். தன் பிள்ளைகள் நோயிடும் போது அந்த தாயும் பெரும் அவதி கொள்கிறாள். எண்ணற்ற சிறு சிறு கவனிப்புகள், எண்ணற்ற இரவு நேர கண் விழிப்புகளும் தியாகம் என்ற ஒற்றை சொல்லுக்குள் அடங்குவதாய் தெரியவில்லை. காலம் செல்ல மனதார பிரிந்து சென்ற அந்த பிள்ளைகளுக்காக அவள் நிபந்தனையற்ற ஆதரவை தருகிறாள். அவளுடைய உடல் தூரத்தில் இருக்கலாம், ஆனால் அவள் பாசமும் அக்கறையும் அர்ப்பணிப்பும் அந்த பிள்ளைகளோடு மட்டுமே இருக்கின்றன. அவளே தாய், அதுவே பெற்ற தாயின் அன்பு. இது கோடை பண்பலை 100.5 MHz கொடைத்தென்றலில் தந்தையும் தாயும் உலக பெற்றோர் தின சிறப்பு நிகழ்ச்சி.

இன்றைய வேகமான உலகில் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்காக உழைக்கிறார்கள், உழைக்கிறார்கள், உழைத்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த உழைப்பில் பல நேரங்களில் பிள்ளைகளையே மறக்கிறார்கள். ஆக பிள்ளைகளோடு சில நேரம் செலவிடுவது, தினமும் செலவிடுவது மிக முக்கியமாகிறது. ஒரு எளிய வழியில் அந்த குறையை நிவர்த்தி செய்யலாம். 777-777 என்ற பெற்றோர்களுக்கான மந்திர விதியை கொண்டு இன்றைய நவீன உலகில் நவீன பெற்றோராகவும் சிறந்த பெற்றோராகவும் இருக்கலாம். நவீன உளவியல் கொண்டு இந்த விதி உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் காலையில் 7 நிமிடங்கள், பள்ளி அல்லது வேலை முடிந்து வந்த பிறகு 7 நிமிடங்கள், உறங்கச் செல்லும் முன்பு ஒரு 7 நிமிடங்கள், முழு கவனத்தோடு கைபேசிகளின் தொந்தரவு இல்லாமல், தொலைக்காட்சிகளின் இடைஞ்சல்கள் இல்லாமல் குழந்தைகளோடு இருப்பது மிக மிக அவசியம் என்று சொல்கிறது இந்த 777 என்ற பெற்றோருக்கான மந்திரம். இந்த 7 நிமிடங்கள் என்ன செய்ய போகிறது என்று தோணலாம். ஆனால் அது ஒரு குழந்தைக்கு பெற்றோர் மீதான நம்பிக்கை தரும், தன் மீதான தன்னம்பிக்கையை பெருக்கும், குடும்பத்தின் அன்பை புரிய வைக்கும். முயற்சி செய்வோம், தலைமுறைக்கான பெற்றோராக முயற்சி செய்வோம். நேயர்கள், இதுவரை கேட்டது கோடை பண்பலை 100.5 MHz கொடை தென்றலில் தந்தையும் தாயும், உலக பெற்றோர் தின சிறப்பு நிகழ்ச்சி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் வந்து சந்திக்கும் வரை, தந்தையின் பெருமை சொன்ன பெருமித உணர்வோடும், தாயின் அக்கறையை சொன்ன அளப்பரிய அன்போடும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். சலீமா ஷாஜஹான். இரவு வணக்கங்கள் நேயர்களே.

0: வசந்த காலத்தின் வாசம் மாறாமல் இசைத்தென்றலில் இதயம் நனைய கற்பனை கோலங்களை கானத்தோடு இணைத்து நேயர்களை இன்பமழையில் நினைக்க வருகிறது 100.5 நினைவே சுகம். இன்றைய நிகழ்ச்சியில் மேற்கு தொடர்ச்சி மலையின் மடியில் மேகங்கள் தாளாட்டும் பசுமையின் குடிலில் தென்பாண்டி சீமையின் மணிமகுடமாய் குற்றால சாரல் குளிர்வூட்டும் தென்றலாய் பாறைகளில் மோதி பாயும் அருவியாய் சாரல் மலையில் நனையும் நகரமாய் விளங்கும் தென்காசி மாவட்ட அன்பர்களை வரவேற்றி காத்திருக்கிறது 100.5 நினைவே சுகம். நிகழ்ச்சியில் பங்கு பெற நேயர்கள் வரவேண்டிய எண்கள் தென்காசி மாவட்ட அறிமுக உள்ளங்கள் 24 24 24 மற்ற வழக்கமான தென்காசி மாவட்ட நேயர்கள் 24 24 29 வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0 45 42 இணைத்து நிகழ்ச்சியில் உங்களோடு செல்வராணி. நிகழ்ச்சிக்கு வரும் முதல் நேயர் யாரு, வாங்க. வணக்கம்.
1: அன்பு தோழி அவர்களுக்கு இனிய இரவு வணக்கம். தென்காசி மாவட்டம் ஆழ்வார்பட்டி பரமசிவானந்தம். நலம் நலமறியா அவர்.
0: எல்லாரும் நல்லா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கமா.
0: சரிங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
1: அதாவது படத்தின் பெயர் வந்து நீல மலர்கள். பாடல் வந்து இது இரவா அல்லது பகலா?
0: இது இரவு தான்.
1: பனியா பனியா அல்லது மழையா அல்லது பழமா இது காயா? இந்த மாதிரி விவரங்கள் இந்த பாடல்ல வரும்.
0: சரிங்க, பாடல் கேட்கலாமா?
1: பாடல் கேட்கலாமா? நன்றி
0: நன்றிங்க.

0: இதயத்தை இனிமையாக்கும் பாடல்களை தந்து கொண்டிருக்கிறது 100.5 நினைவே சுகம். இப்ப இணைப்பில் காத்திருக்கும் அன்பு உள்ளம் யாரு? வாங்க, வணக்கம்.
1: கோடை பண்பாய் 100.5 வாழ்த்துக்கள் சொல்வது அன்பான் நேயர். தென்காசி மாவட்டம் குற்றாலம் அம்பலவனம் அருவிகளின் நகரம் குற்றாலத்தில் இருந்து.
0: என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில?
1: அறிமுக நேயர்மா, நான் வந்து ஒரு அறிமுக நேயர்
0: தான். அதுக்குதான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், சந்தோஷம் அப்படின்னு
1: சொல்லிட்டேன்.
0: சரிங்க, நிகழ்ச்சி என்ன பாடல் கேட்கலாம்?
1: இந்த
0: பாட்டு மாட்டுள்ள
1: பாட்டுல இருக்குமா?
0: ஏதோ பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம் நினைச்சீங்க. சரிங்கய்யா.

0: இதயங்களை இசையால் தன்வசமாக்கிக் கொண்டிருக்கிறது 100.5 நினைவே சுகம். நேரம் 10:13 ஆயிடுச்சு. இப்ப இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரு? வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். பேர் சொல்லுங்கய்யா.
1: நமது கோடை பண்புலை 27வது ஆண்டின் அடியெடுத்து வைக்கிறதுக்கு இனிய வாழ்த்துக்கள்மா.
0: நன்றிங்க. இப்பயே சொல்லியாச்சு அட்வான்ஸா.
1: தென்காசி மாவட்டம் சங்கரங்கோவில் வட்டம் கரிபல வந்தநல்லூர் கனெக்ஷன் பேசுமா.
0: என்னங்க பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில?
1: அம்மா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச பாண்டியன் படத்திலிருந்து உலகத்துக்காக பிறந்தவன் நான்.
0: இதோ பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாமா?
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றிங்க.

0: இன்னிசை மலையால் இதயம் நிறைத்துக் கொண்டிருக்கிறது. 100.5 நினைவி சுகம். இப்ப இணைப்பில் காத்திருக்கும் தென்காசி மாவட்ட நேயர் யாரு? வாங்க, வணக்கம்.
1: தமிழ் வாழ்க, வாழ்க வளமுடன். கோடைப்பேப்பாளையம், வணக்கம்.
0: வணக்கம்.
1: தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் நீலகிரி
0: மேடம். நீலகிரி என்னங்க பாடல் கேட்கலாம்?
1: மின்சார கடவுளோடு தங்க தாமரை மலரே அந்த பாட்டு
0: கேட்டலாம். நன்றிங்க.
1: நன்றி மேடம்.

0: இசைப்பாடும் அன்பலை. இது உங்கள் கொடைப்பண்பலை 100.5. இப்போ இணைப்பில் காத்திருக்கும் தென்காசி மாவட்ட நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: என் பேர் செல்வராஜ் பிரம்மசக்தி.
0: என்ன பாடல் கேட்கலாம்?
1: கோயில்கால படத்துல இருந்து
0: மானாமதுரையில். இதோ பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம் நினைச்சிங்க.

0: வானலையில் கானங்களை தந்து கொண்டிருக்கிறது 100.5 நினைவி சுகம். இப்ப இணைப்பில் காத்திருக்கும் அன்பு உள்ளம் யாரு? வாங்க, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: மேடம், தென்காசி மாவட்டம் குறிகோளம் வட்டம் ஐயநெறி நாடார் தெருவிலிருந்து செல்வ பிரபு பேசுறேன் மேடம்.
0: நிகழ்ச்சி என்னங்க பாடல் கேட்கலாம்
1: மேடம்? மேடம், புது புது அர்த்தங்கள் இருந்து குருவாயூர் அப்பா பாட்டு.
0: இதோ பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.
1: ரொம்ப நன்றி மேடம்.
0: நன்றிங்க.

0: இசை விருந்து படைக்கும் இனிய நேரமாய் கொடை பண்பலை 100.5 இது நினைவி சுகம். இப்ப வரும் அன்பு உள்ளம் யாரு? வாங்க, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்மா, பேர் சொல்லுங்க.
1: குழு கோடி பண்பலைக்கும் அன்பான நேர்கள் அனைவருக்கும் இனிய இனிப்பான இரவு வணக்கம் சொல்வது தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் புஷ்பலதா துரைமணி. நல்லமா இருக்கீங்களா?
0: எல்லாருமே நல்லா இருக்கோங்கம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்களும் உங்களே மாதிரி சூப்பரா செம்மையா இருக்கோம்.
0: சந்தோஷங்கம்மா. என்ன பாடல் கேட்கலாம்?
1: வாழ்வை மாயம் படத்துல இருந்து மழைக்கால மேகம் ஒன்று மலை ஊஞ்செல்லாடியே அந்த பாடல்.
0: இதோ பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம். நன்றிங்கம்மா.
1: தேங்க்ஸ்மா.

0: இதயத்தில் இன்ப கீதங்களை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறது 100.5 நினைவி சுகம். இப்ப இணைப்பில் காத்திருக்கும் அன்பு உள்ளம் யாரு? வாங்க, வணக்கம்.
1: வணக்கம் மேடம். வணக்கம்
0: வணக்கம், பேர் சொல்லுங்க. நல்லா இருக்கும்.
1: நீங்க பேசுறேன்,
0: ரொம்ப சந்தோஷம் உங்கள்ட்ட பேசினது. என்ன பாடல் கேட்கலாம்?
1: முதல் மரியாதை இருந்து பூங்காற்று திரும்பமா பார்த்து போடுங்கம்மா.
0: சரிங்க, உங்களுக்கான பாடல் வந்துட்டு இருக்கு. நன்றிங்க.
1: திரும்பிங்கம்மா. தேங்க்யூ.

0: தென்காசி மாவட்ட நேயர்களின் விருப்பகானங்களை இதமாய் தந்து கொண்டிருக்கிறது 100.5 நினைவே சுகம். நேரம் 10:44 ஆயிடுச்சு. இப்ப இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரு? வாங்க வணக்கம். வணக்கம். பேர் சொல்லுங்க.
1: தென்காசி தங்கரங்கோயிலிருந்து சரவணகுமாருமா.
0: நீங்கள் என்னங்கயா பாடல் கேட்கலாம்?
1: பாசப்பறவைகள் பாடலுமே. தென்பாண்டி தமிழே என் சிங்கார பூஜை அந்த பாடலுமா.
0: பாடல் கேட்கலாமா?
1: வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றிங்க.

0: இசைவாணி இன்னிசை கீதங்களை இசைத்துக் கொண்டிருக்கிறது 100.5 நினைவி சுகம். இப்ப இணைப்பில் காத்திருக்கும் அன்பு உள்ளம் யாரு? வாங்க, வணக்கம். லைன் கட்டாகி கட்டாகி வருதே, யார் பேசுறீங்க?
1: பிரபாகரன் பேசுறேன் மேடம்.
0: என்ன பாடல் கேட்கலாம்?
1: சின்ன மாப்பிள்ளையிலிருந்து இந்த காதல் உள்ளாக்க சொல்லுதான்.
0: இது இதோ பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம். நன்றிங்க.
1: நன்றி.

0: காதலே.
1: காலங்கள் மாறினாலும் நினைவுகளின் ராகங்கள் என்றும் மாறாது. அப்படி தென்காசி மாவட்ட நேயர்களின் நினைவலைகளை மீட்டெடுத்து நிறைவுக்கு வருகிறது 100.5 நினைவே சுகம். மீண்டும் மழம் வரும் நாளை இரவு 10 மணிக்கு.

இனிய இரவு வணக்கம் நேயர்களே. மாலை சாரல் மெல்ல மெல்ல இருளின் கரங்களில் ஒப்படைக்கப்பட்டு விட்டது. கிளைகளில் தஞ்சமடைந்த பறவைகளின் குரல்கள் நிசப்தமாக கரைந்து விட்டன. பகலின் பரபரப்பை தொலைவில் வைத்துவிட்டு தென்றல் மட்டும் மெதுமெதுவாக கதைகள் பேசுகிறது. வானம் முழுவதும் நட்சத்திர விளக்குகள் ஏற்றி இரவுக்கான திருவிழாவை தொடங்கிவிட்டது. அவற்றின் நடுவே வெள்ளித்தட்டாய் மிதக்கும் நிலா தன் ஒளியால் உலகை நினைக்கிறது. இந்த அழகிய இரவில் கவலைகளையெல்லாம் காற்றோடு அனுப்பிவிட்டு மனதை மட்டும் இசையோடு பறக்க விடலாமா கோடை பொன்பலையின் இரவு சிறகில்? வாருங்கள் நேயர்களே, இனிய பாடல்களின் சிறகுகளில் இரவின் வானத்தில் இணைந்து பயணிப்போம். நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்து பயணிக்க நானும் காத்திருக்கிறேன், வீணா வீரபத்ரன்.

அடுத்ததை யாரோ அடுத்ததை யாரோ எடுப்பதை யாரோ எடுப்பதை யாரோ எனதா உனதா எனவே எனவே தவிக்கிது தவிக்கிது தவிக்கிது தவிக்கிது.

என்ன நேயர்களே, இன்னிசை பாடல்கள் காற்றலைகளில் கானம் பாடியதா? மற்றும் ஒரு இசைத்தொகுப்போடு இரவு சிறுகு வலம் வரும் நாளை இரவு 11 மணிக்கு. மற்றும் ஒரு நாளில் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. விடைபெறுகிறேன், வீணா வீரபத்ரன்.

நமது கோடை பண்பலையின் உருப்புழி ஐந்தில் நாளை வலம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள். காலை 5 மணிக்கு அருள் மாலை, 6 மணிக்கு வசந்த விடியல் நிகழ்ச்சியில் பொதுமறை பொழிவு கேட்கலாம். 6:25 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா. 6:30 கேட்கலாம் அனில் பாஸ்தாவின் வசந்த விடியல். 6:35 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம். காலை 7 மணிக்கு சுகமான காலை நிகழ்ச்சியில் பாட்டும் பதமும் பூமக்ஸ் வணிகர் செட்டிகள் ராயர்களின் தக்குமுக்கு தர்பார், பிருத்வி உமன்ஸ் இன்னவேரின் இன்று அன்று ஆகியன கேட்கலாம். காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் RKG நெய்யின் மனதோடு ராகம் தஞ்சாவூர் மாவட்ட நேயர்களோடு பயணிக்க இருக்கிறது. 8:05 பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள். 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம். 8:50 சைபாலின் என்று ஒரு தகவல். காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளாராயில் அனில் பாஸ்தாவின் வானவில். 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியாவில் கலையும் கானமும். 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை. பகல் 12 மணிக்கு மகளிர் நேரம். 12:30 ஜெம் கேன்சர்

சென்டரின் மாயவலை மீள வழி. பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 1:40 நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். 2:15 பொன்னியின் செல்வங்கள். 2:30 வென்றார் வந்தார், சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் கரூர் பூபதி. 3 மணிக்கு உயிரெழுத்து, நாளைய உயிரெழுத்து காரைக்குடி சாமிநாதன் அவர்களின் தெருவில். 3:10 நாமக்கல் இமேம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும். 3:40 பாட்டும் பதமும். மாலை 4 மணிக்கு அணில் பாஸ்தா, தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத் தூரிகை. 4:30 கேட்கலாம் பூமக்கள்.

0: மற்றும் 5:55 ஆலய தரிசனம், 6 மணிக்கு கதம்ப மலர்கள். நிகழ்ச்சியில் விளக்கேற்றும் வேலை, பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை, பண்ணையும் பசுமையும் ஆகியன கேட்கலாம். 7:00 அடுத்தது என்ன? 8:00 இளமை பேசுகிறது, 9:00 கொடை தென்றல், 10:00 நினைவேசுகும் ராமநாதபுரம், 10:00 நினைவேசுகும் ராமநாதபுரம் மாவட்ட நேர்களோடு பயணிக்க இருக்கிறது, 11:00 விரியும் இரவு சிறகு. இவையாவும் நமது கோடை பண்பலையின் 1:05 நாளை வலம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள்.
1: பொதுமறை பொலிவு அதிகாரம் இரவு அச்சம் குரல் எண் 1065.

0: கஞ்சியே ஆனாலும் சொந்த உழைப்பில் பெற்றதை உண்பதை விட இனிமையானது வேறு ஒன்றுமில்லை. குறள் எண் 1065 அதிகாரம் 2.
1: தென்னீர் அடுப்புற்கையாயினும் தால் தந்தது உன்னலின் ஊங்கினியது.
0: தெளிந்த நீரே விஞ்சி நிற்கின்ற கஞ்சியே ஆனாலும் சொந்த உழைப்பில் பெற்றதை உண்பதை விட இனிமையானது வேறு ஒன்றுமில்லை. குறள் எண் 1065 அதிகாரம் 2.
2: நமது நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெறும் நேரம் இது. மீண்டும் நமது நிகழ்ச்சிகளை நாளை காலை 4:51 தஞ்சை சுற்றுவட்டார நேர்கள் 101.2 MHz மற்ற அனைத்து மாவட்ட நேர்களும் நமது வளமையான அலைவரிசை 100.5 MHz கேட்டு ரசிக்கலாம். பண்பலையோடு இணைந்து பயணித்த நேச உறவுகளுக்கு நன்றிகளும் வாழ்த்துகளும் கூறி விடைபெறுகிறோம். ஜெய்ஹிந்த்.

விடியும் இனிய காலை பொழுது அனைவரின் மனதிலும் நல் எண்ணத்தையும் புத்துணர்ச்சியையும் அள்ளித்தர வாழ்த்துகிறது நமது கோடை பண்பலை 100.5. இப்பொழுது முதல் நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் நமது வளமையான அலைவரிசையாம் கோடை பண்பலை 100.5 MHz கேட்டு ரசிக்கலாம். உலகெங்கும் உள்ள தமிழ் பேசும் மக்கள் அனைவரும் நியூஸ் ஆன்யர் என்ற செயலி மூலமாக கோடை பண்பலையின் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம். இன்று சகவருடம் 1948, ஜேஷத 12, பராபவ வைகாசி திங்கள் 19 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஜூன் மாதம் 2 தேதி 2026 செவ்வாய்க்கிழமை, நேரம் சரியாக அதிகாலை 4:57.

அதிகாலை வணக்கம் நேர்களே. விடியலின் ஒளி இருளை அகற்றுவது போல நம்பிக்கையின் ஒளி கவலைகளை அகற்றும். கடவுளின் துதிப்பாடல்களோடு மகிழ்ச்சியுடன் தொடங்கலாம் கொடை பண்பலை 100.5 அருள்மாலை.